வெப்பத்தினால் உண்டாகும் நோய்களான காய்ச்சல், அம்மை முதலான நோய் நீங்க பெறுவதற்கு பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகள். மந்திரமாவது நீர் என்ற திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம். தலம் திரு ஆலவாய், சுவாமி திரு சுக்கநாதர் திருவடி போற்றி, தேவி திரு அங்கையர்கழனி அம்மை திருவடி போற்றி. பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த துஞ்சலும் என தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திரு ஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய ஐந்தெழுத்து திருப்பதிகம் பொது. ஆயுள் முழுவதும் எந்தவித குறையும் இன்றி வாழ்வதற்கு ஓர வேண்டிய திருப்பதிகமாகும். பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை.

Thank you.

ఆనందే సింగనా ఆనందా ప్రాంజన

Bye.

Thank you.

Namah.

ಅವಧ್ಯ ಸನ್ಮಾನ ವಿಧ ಅನ್ನ

Bye-bye. Bye-bye. Bye-bye. Bye-bye. Bye-bye. Bye-bye. Bye-bye.

ஜனமிரம்ரே ஆய ஜன்மாய

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: திருச்சி தம்பரம். நித்தனம் ஓர் சிவாலய தரிசனம் என்ற வரிசையில் இன்றைய தினம் சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களுள் 116வதாக விளங்கக்கூடிய திரு தெங்கூர் என்ற தலத்தை நாம் தரிசிக்க இருக்கிறோம். இந்த ஊரின் பெயர் தெங்கூர் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரத்தில் தேங்கூர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த தலத்துக்கு அண்மையில் திருநெல்லிக்கா, திருக்கொள்ளிக்காடு ஆகிய தலங்கள் உள்ளன. திருவாரூரிலிருந்து திருநெல்லிக்கா வழியாக திருத்தெங்கூர் செல்வதற்கு பேருந்து வசதிகள் உண்டு. இந்த தலத்தினுடைய பெருமை திருமகளும் நவகோள்களும் பூஜித்து பேறு பெற்ற ஒப்பற்ற பெருமையுடையது. திருமகள் வழிபட்ட லிங்கம் சன்னிதிக்கு எதிரில் உள்ளது. நவகிரகங்கள் பூஜித்த லிங்கங்கள் திருக்கோயிலின் பிரகாரத்தில் உள்ளன. அரிந்தமன் என்ற மன்னன் இந்த தலத்தினுடைய இறைவனை வழிபட்டு பல பேர்களை எழுதியுள்ளான். கங்கையானவள் இங்கு வந்து வழிபட்டு தன் பாவத்தை போக்கிக் கொண்ட தலம். பீஷ்மர், துரோணர், பாண்டவர்கள் ஆகியோர் வழிபட்டு நற்பயன்கள் பல பெற்றுள்ளார்கள். இந்த அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள இக்கிழக்கு நோக்கிய ஆலயத்தில் இரண்டு பிரகாரங்கள் உள்ளன. வெளிப்பிரகாரத்தில் அம்பாளுடைய கோயில் தெற்கு நோக்கி அழகுற அமைந்துள்ளது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் திருப்பணிகள் பல செய்துள்ளார்கள். சுவாமிக்கு வெள்ளி மலைநாதர், வெள்ளியங்குன்று அமர்ந்தவர் என்ற பெயர்கள் உண்டு. அம்பிகை பெரியனாகி எனப்படுகின்றாள். கூழிக்காலத்திலும் உலகம் அழியும் பொழுது இந்த தலம் மாத்திரம் அழியாமல் நிலைத்திருக்கின்றது எனவும், கடல் நீர் தேங்கி நின்றபடியால் தேங்கூர் எனப்பட்டது என்றும் தலபுராணம் கூறுகின்றது. திருமகள் தன்னுடைய கடைக்கண் பட்ட உடனேயே எப்படிப்பட்டவனுக்கும் செல்வம் வரும்படியான ஒரு வரத்தை சிவபெருமானிடம் பெற விரும்பி திருமாலிடம் விடைபெற்று பூலோகத்தை அடைந்து தவம் செய்வதற்கு தகுதியான ஒரு இடம் இத்திருத்தெங்கூரே என்று தெளிந்து இந்த தலத்தை வந்து அடைந்தாள். கைலாயகிரியில் உள்ள 1008 கொடுமுடிகளுள் ஒன்றை இங்கு நிறுவி அதில் பெருமானை சிவபூஜை செய்தாள். அதற்கு கொடுமுடியை கொடுவதற்கு கருடனை நினைத்த பொழுது கருடன் வைகுண்டத்திலிருந்து நிலவகம் வந்து பறந்து சென்று கைலாய சிகரம் ஒன்றை எடுத்து வந்து இத்தலத்தில் சேர்ப்பித்தான். அம்மலை சிகரத்தை வணங்கி திருமகளானவள் அதில் பெருமானையும் பெருமாட்டியையும் பாவனையாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டு உமாதேவியோடு பெருமான் காட்சி அளிக்க வேண்டும் என்று தவம் செய்தாளாம். அதேபோல் பெருமானும் திருமகளுக்கு முன்பு காட்சி அளித்து கருணை வழங்கினாள். திருமகள் எக்காலமும் இந்த திருத்தெங்கூரில் தான் நிறுவிய கைலை சிகரத்தில் தாங்கள் வீற்றிருந்து அருளி வேண்டுபார் வேண்டது எல்லாம் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இறைவனும் அதற்கு இசைந்து அருள் செய்தார். அசுரகுருவாகிய சுக்கிரன் மகாபலி சக்கரவர்த்தியிடம் பாமரராக வந்த திருமால் 3 அடி மண் கட்டபொழுது அதை அந்த மன்னன் பழக முற்படலாயினான். அதனை எவ்வளவோ தடுத்தும் தன்னுடைய குரு சுக்கிரன் சொல்வதை கேளாமல் அந்த தானத்தை கொடுக்க முற்பட்டான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்பொழுது தாரை வார்ப்பதற்காக வைத்திருந்த குண்டிகையில் வண்டு உருவம் கொண்டு அந்த துவாரத்தை அடைத்தார் குருவானவர். அப்பொழுது அவருடைய கண் ஒன்று பார்வை இழந்துவிட்டது. அந்த பழி நீங்குவதற்காக சிவபெருமானை இங்கு வந்து பூஜித்தார். அதனால் சுக்கிரனோடு ஏனைய கோள்களும் இந்த இறைவனை வழிபட்டு அருள் பெற்றார்கள். ஆகவே இங்கு வருபவர்கள் சுக்கிரனால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் எல்லாம் நீங்கி பல நற்பேறுகளையும் செல்வங்களையும் பெறுகிறார்கள் என்பது அனுபவத்தால் சொல்லப்படுவது. அங்கதேசத்து மன்னனாகிய சோதன் என்பவன் தன்னுடைய பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்தபோது அந்த ஜோதிடர் அந்த குழந்தை நவகிரக தோஷங்களால் நாடு நகரங்களை இழந்து வருந்துவான் என்று கூறினார். அதோடல்லாமல் அந்த குழந்தையினுடைய ஜாதக குறைபாட்டினால் தாய் தந்தையருக்கும் தீமை ஏற்பட்டுவிடும் என்று சொல்ல மன்னன் தன்னுடைய குழந்தையை காட்டில் கொண்டு போய் விட்டு வரும்படியாக பணித்து விட்டான். காட்டில் தனியே அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை விஸ்வாமித்திரருடைய சீடர்கள் எடுத்து வந்து குருவிடம் கொடுக்க அவரும் அன்போடு அந்த குழந்தையை வளர்த்து பல கலைகளை கற்பித்தார். இந்த குழந்தைக்கு நவகிரக தோஷங்களாக வரும் தீமைகளாக திருத்தெங்கூர் சென்று இறைவனை வழிபடுமாறு பணித்தார். அறிந்தமனும் திருத்தெங்கூரை அடைந்து இறைவனை வழிபடலாயினான். கிரகதோஷங்கள் நீங்க பெற்றான். மீண்டும் தன்னுடைய நாட்டினை மீட்டு அரசாள ஆரம்பித்தான். விஸ்வாமித்திரர் அவனுக்கு வில் வாழ் வேர் பயிற்சி ஆகியவற்றை சொல்லிக் கொடுத்து அவனை வாழ்த்தி ஊருக்கு அனுப்பினார். காடுகள் பலவற்றில் திரிந்து தன்னுடைய தாய் தந்தையர்களை கண்டு மகிழ்ந்தான். பகைவர்களை புறம் கண்டான். அங்க தேசத்தினுடைய அதிபதியாக மாறினான். தனக்கு அருள் செய்த திருத்தெங்கூர் ஈஸ்வரனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த இறைவனுடைய திருக்கோயிலை பல திருப்பணிகள் செய்தும் திருவிழாக்கள் நடத்தியும் பேறு பெற்றான். கங்கை தினந்தோறும் தன்பால் வந்து நீராடுபவர்களுடைய பாவங்களை தான் ஏற்று அவற்றை போக்கிக் கொள்ள இயலாமல் வருத்தமுற்றாள். பல தீர்த்தங்களுக்கும் சென்று நீராடி பிறகு திருத்தெங்கூரை அடைந்து சிவகங்கையில் நீராடி வெள்ளியங்குன்றம் அமர்ந்த பெருமானை வழிபட்டு பாவங்கள் முற்றும் நீங்க பெற்றவர்களாக புனிதவதியாகினாள். ஆகவே இந்த தீர்த்தத்தில் கங்கை வாசம் செய்வதாக சொல்வார்கள். இதில் நீராடி அகலிகை தன்னுடைய பாவங்களை போக்கி சிவனருள் பெற்றாள். கௌதவரும் பேர் பெற்றார். பீஷ்மர் துரோணர் துரியோதனாதியரை கொன்ற பழி நீங்குவதற்காக பஞ்சபாண்டவர்கள் முதலியோர் இங்கு வந்து நீராடி நற்பெயர்கள் பல பெற்றுள்ளார்கள். இங்கு மாசி பௌர்ணமியோடு கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று தீர்த்தமாடி இறைவனை அபிஷேகித்து வழிபடுவோர் எல்லா நன்மைகளையும் எய்தப்பெறுவர். அமாவாசை பௌர்ணமி உத்தராயணம் தட்சிணாயணம் அர்த்தோதயம் ஆகிய புண்ணிய காலங்களில் நீராடினாலும் நற்பேர்கள் பல கிட்டுவது அனுபவபூர்வமான உண்மை. இந்த தலத்திற்கு 5 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளன. சோழகால கல்வெட்டுகள் 4, பாண்டியர்கள் காலத்து கல்வெட்டு 1 கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் திருவிளக்குக்காகவும் பல விழாக்கள் நடத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட தானங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. திருத்தெங்கூர் வெள்ளியங்குன்ற அமர்ந்த பெருமானை விஞ்ஞான சம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகத்தால் பரவியுள்ளார். இந்த இறைவன் குற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாகிய வல்வினைகளையெல்லாம் தீர்த்து விடுவானாம். தேவர்கள் துதிக்கும்படியாக கடலில் தோன்றிய நஞ்சுண்ட கண்டன் இவனே. உப்புறங்களை எரித்தவன், அழகிய தோற்றத்தை உடையவன். தன்னுடைய திருவடிகளை சித்தத்தில் நினைப்பவர்களுடைய பாவத்தால் உண்டான கொடுவினைகளை தீர்ப்பவன், எடைமேல் பாம்பும் பிறையும் சூடியவன், எல்லா உலகங்களுக்கும் மூல காரணனாக வித்தாக இருக்கக்கூடியவன், வல்வினை அகல அருள் புரிபவன், மழு வாழ் படையினன், வாய் புலித்தோலினன், ஒன்றை முடியினன், வெண்பிறை சூடியவன், கங்கை சூடியவன், விடை உறுதியை உடையவன், உட்பிறகளெல்லாம் நாம் செய்த வினைகள் நீங்க நன்னறி நமக்கு அருள் செய்பவன், மதிசூடிய மைந்தன், காலனை காலால் மாணவர்களும் நடுங்கும்படியாக சம்ஹாரம் செய்தவன், பிரம்மனுடைய தலையை கபாலமாக கையில் ஏந்தியவன், காமன் உடலை காய்ந்தவன், உடலை துடியில் உடலெல்லாம் பூசிக்கொண்டு ஆடுபவன், திருமாலை இடபாகமாக கொண்டு அருள் செய்பவன், திரிபுரங்களை தீயழச்சித்திர வில்லினன், நன்னறி மேற்கொண்டு நம்மை நினைப்பவரது வினைகளை எடுப்பவன், தளிர் போன்ற மேனியன், முக்கண்ணன், இப்படியெல்லாம் அந்த திருப்பதிகத்தில் பெருமானுடைய புகழ்களை பாடலாக பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அது சந்தத்தோடு அமைந்த பாடலாகவால் அந்த தண்டமிழ் 10 வல்லார்கள் மேல் பந்தமாயின பாவம் பாறுதல் தேறுதல் இந்த பதிகத்தை படிப்பவர்களுடைய பதிக பலன் என்று கடைக்காப்பு பாடலில் அமைத்துள்ளார் ஞானசம்பந்த பெருமான். இது பியந்தை காந்தாரம் என்ற ஒரு பண்ணில் அமைந்துள்ள ஒரு அருமையான திருப்பதிகம். குறைசெய் வல்வினை தீர்க்கும் புண்ணியராக பெருமான் வணங்குவதால் அந்த புண்ணியமூர்த்தி அப்படியே அந்த பதிகத்தில் பரவ ஆரம்பித்துள்ளார் ஞானசம்பந்த பெருமான். குறைசெய் வல்வினை தீர்க்கும் புண்ணியர் உண்ணவர் போற்ற கரை செய்மால் கடல் நஞ்சி உண்டவர் கருதலர் புறங்கள் இறை செய்தார் அழல் ஊட்டி அழல்பவர் இடுபர்.

0: இப்படி ரஜதகிரீஸ்வர பெருமானாக வெள்ளியமூன்று அமர்ந்த பெருமானை திருத்தெங்கூரில் சென்று பணிந்து பரவி வழிபட்டு அனைவரும் எல்லா நலன்களையும் பெறுவோமாக. சிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
0: நித்தலம் ஓர் சிவாலயம் என்ற தலைப்பில் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருநெல்லிக்கா எனப்படுவது. இது திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் பாதையில் உள்ளது. திருநெல்லிக்கா ரயில் நிலையத்தில் இறங்கி மேற்கில் அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் உள்ளது. திருவாரூரிலிருந்து நகர பேருந்து இங்கு செல்கிறது. இத்தலம் நெல்லி மரத்தை தலவிருட்சமாக கொண்டபடியால் நெல்லிக்கா எனப்படுகிறது. கா என்பது சோலை என்ற பொருளில் நெல்லி வனமாக இந்த ஊர் விளங்கியது என்பார்கள். தற்போது திருநெல்லிக்காவல் என்று மக்கள் வழக்கில் அமைந்துள்ளது. தெய்வ உலகத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் முதலிய பஞ்ச தருக்கள் சாப விமோசனம் பெறுவதற்காக இந்த தலத்தில் நெல்லி மரங்களாக விளங்கி இறைவனுக்கு நிழல் தருவதாக இந்த தலபுராணம் சொல்கிறது. இந்த தலத்திற்கு அருணநகரம், சகியாமலகபுரம், பிரம்மதீர்த்தபுரம், மங்களபுரம், சர்வோத்தமபுரம், பஞ்சாட்சர முக்திபுரம் ஆகிய பல பெயர்கள் உண்டு. இந்த நெல்லிக்கனிக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஆற்றல் உண்டு. அதேபோல் இத்தலத்து இறைவனும் தன்னை வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் நீண்ட ஆயுளையும் தரவல்ல புண்ணியமூர்த்தியாக விளங்குகின்றார். மூர்த்தி தலம் தீர்த்தமாகிய மூன்றாம் சிறப்புடைய இந்த திருத்தலத்தில் ஐந்து தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. பிரம்மன், திருமால், சூரியன், சந்திரன், சனி, கந்தர்வர் ஆகியோர் வழிபட்டு பெயர் பெற்றுள்ளார்கள். துர்வாசருக்கு கோபம் நீங்கிய தலம், அமரகேச சோழ மன்னனின் திருப்பணியை பெற்ற தலம், உத்தம சோழனுடைய மகளாக தோன்றிய அம்பிகை இத்தலத்து பெருமானை மனம் புரிந்து கொண்ட பெருமையுடையது. பஞ்சாட்சரமே பூஜித்த பெருமையுடையது. இதனை சுற்றியுள்ள திருநாட்டியத்தான்குடி, திருக்காராயில், திருத்தெங்கூர், திருநெல்லிக்கா, திருநவசிவாயபுரம் என்ற ஐந்து தலங்களையும் பஞ்சகூடபுரம் என்று சொல்வார்கள். ஆண்டுதோறும் மாசி மாதம் 18 தேதி முதல் ஒரு வாரம் சூரிய பூஜை விமரிசையாக நடைபெறுகிறது. இந்த பெருமானுடைய சன்னதியில் செய்யப்படக்கூடிய ஜபம், தவம், தானம், தர்மம் ஆகியவை சிறிதாக இருந்தாலும் பெரிய பயனை கொடுக்கக்கூடியது. இது மேற்கு நோக்கிய ஆலயம். ஐந்து நிலை ராஜகோபுரம் அழகாக விளங்குகிறது. அம்பாள் சன்னதிக்கு எதிரே வசந்த மண்டபமும் கோவிலின் தென்புறம் பிரம்மதீர்த்தமும் விளங்குகின்றன. ராஜகோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம், நந்தி ஆகியவற்றை தரிசித்துவிட்டு மேற்கு பிரகாரத்தில் உள்ள விநாயகர், முருகன், சனீஸ்வரன் ஆகிய சன்னதிகளையும் தரிசிக்கிறோம். வடக்கு பிரகாரத்தில் தலவிருட்சமாகிய நெல்லி மரம் அமைந்துள்ளது. அதனடியில் நெல்லிவனநாதர் என்ற சிவலிங்க பெருமான் காட்சியளிக்கின்றார். கிழக்கு பிரகாரத்தில் யாகசாலையும் பைரவர், சூரியன் ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. அம்பாள் சன்னதி அருகில் அழகிய வசந்த மண்டபம் ஒன்று இருக்கிறது. சுவர்களில் புராண வரலாற்று வண்ண ஓவியங்கள் தீட்டப்பெற்றுள்ளன. சுவாமியினுடைய பெயர் நெல்லிவனநாதர், ஆமலகேஸ்வரர் என்று வழங்கப்படுகிறது. அம்பிகையை மங்களநாயகி என்றும் ஆமலகேஸ்வரி என்றும் அழைப்பார்கள். இந்த நெல்லியை ஸ்தலவிருட்சமாக கொண்ட இந்த தலத்திற்கு தீர்த்தமாக அமைவது பிரம்மதீர்த்தம், சூரிய தீர்த்தம், சக்கர தீர்த்தம், ரோக நிவாரண தீர்த்தம், சந்திர தீர்த்தம் ஆகியன. இந்த அமரகேசனுடைய திருக்கோயிலை நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். எனவும் நித்திய பூஜைகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வரும் ஆலயம் இது. தேவலோக விருட்சங்கள் ஐந்தும் தாங்கள் செய்யக்கூடிய இந்த கொடையினுடைய பெருமையினால் செருக்குற்று துர்வாச முனிவரை மதிக்காமல் இருந்தபடியால் அவருடைய சாபத்தின்படி நெல்லி மரங்களாக பிறந்து பிறகு இங்கு வந்து இறைவனுடைய சந்நிதிக்கு அருகில் நிழல் தந்து தங்களுடைய சாபம் நீங்கின. இறைவனுடைய ஆணைப்படி இந்த மரங்கள் தம் கொடைத்தன்மையில் முக்கால் பங்கு இந்த தலத்திலும் கால் பங்கு தெய்வ உலகிலும் இருக்கக்கூடிய பெயரை பெற்றன. ஆகவே யாரொருவர் இத்தலத்துக்கு சென்று இறைவனையும் வணங்கி இந்த தலவிருட்சத்தையும் பலம் வருவார்களோ அவர்களுக்கு அந்த பஞ்ச தருக்களும் வேண்டிய எல்லாவற்றையும் வழங்கும் என்பது தலபுராணம் உணர்த்தும் உண்மை. செவ்வருமானை அழையாமல் பிற தேவர்களை அழைத்து தக்ஷன் செய்த யாகத்திற்கு சென்ற சூரியன் வீரபத்ரரால் தண்டிக்க பெற்றான். கண்ணையும் பல்லையும் இழந்தான். பின் தன்னுடைய பழியை உணர்ந்து அதனை பொறுக்கும்படியாக வேண்டி பல தலங்களுக்கும் சென்று சிவ வழிபாடு செய்தான். பிறகு இந்த தலத்திற்கு வந்து தீர்த்தம் உண்டாக்கி நீராடி வழிபட்ட பிறகு இழந்த தன்னுடைய கண்ணையும் பல்லையும் பெற்றான் என்று தலபுராணம் கூறுகிறது. ஐந்து தலைகளோடு விளங்கிய பிரம்மன் சிவருமானைப் போலவே எனக்கும் ஐந்து தலைகள் என்று செருக்கோடு இருந்தபொழுது பெருமான் அவனுடைய தலைகளில் ஒன்றை கொய்தார். அவனுடைய படைப்பு தொழிலையும் நீக்கினார். பிரம்மன் பிறகு நான்முகனானான். தன் பிழை தீர்வதற்காக இந்த தலத்திற்கு வந்து நீராடி நெல்லிவனநாதனை வழிபட்டு மீண்டும் படைப்பு தொழிலை பெற்றான் என்பது தலபுராணம் தரும் செய்தி. தன்னுடைய சக்கராயுதத்தை இழந்த திருமாலும் நெல்லிவனத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு மீண்டும் அந்த சக்கராயுதத்தை பெற்றார். திவ்யரூபன் என்பவன் கந்தர்வ இசையில் வல்லவன். சப்த மாதர்களுடைய சாபத்தால் அழகு இழந்து குஷ்டநோய் எய்த பெற்று இந்த தலத்திற்கு வந்து நீராடினான். அப்பொழுது அதன்ம முனிவருடைய மனைவி நீராடி முடித்த பிறகு தன்னுடைய முடித்த கூந்தலின் நீரை உதறிய பொழுது அதனிலிருந்து வெளிப்பட்ட ஒரு திவலை இவன் மீது ஊழியனை பயனாக பட்ட பிறகு உடனே அந்த நோய் நீங்க பெற்று திவ்ய ரூபத்தையும் இறையருளையும் பெற்றான். தக்ஷயாகத்துக்கு சென்ற சந்திரனும் வீரபத்ரருடைய கோபத்தினால் காலால் தேய்க்க பெற்று ஒளி இழந்தான். தன் பழி நீங்குவதற்காக நெல்லிவனத்தை அடைந்து சந்திர நதி எனப்படும் வண்ணாற்றில் நீராடி இறைவனை வழிபட்டு தன்னுடைய வடிவத்தையும் ஒளியையும் மீண்டும் பெற்றான். சோழர்கள் வந்து வழிபாடு செய்து மீழ்வதை சங்கர சன்மன் என்ற அந்தணனார் அறிந்த சோழ மன்னன் தேவர்கள் பலர் வழிபடக்கூடிய இந்த ஆலயத்தை சோழர்களும் வழிபட்டிருக்கிறார்கள், பிற அடியார்களும் வழிபட்டிருக்கிறார்கள், அடியேனும் வழிபடுவேன் என்று முனிந்தவனாக இந்த ஊருக்கு சென்று அதனை சீராக்கி அந்த ஆலயத்தை திருப்பணி செய்து இறைவனுக்கு திருவிழாக்கள் நடத்தி வழிபட்டு அருள் பெற்றான். ஆமலகேசனுடைய இந்த திருக்கோயிலை திருப்பணி செய்தபடியால் இந்த சோழன் ஆமலகேச சோழன் என்று பெயர் பெற்றான். உத்தம சோழன் என்பவனுக்கும் அவனுடைய மனைவி பத்மமாலை என்பவனுக்கும் தவப்புதலியாக 3 வயது பெண் வடிவத்தோடு மங்களாம்பிகை வந்து தோன்றினாள். தன்னுடைய குழந்தையைப் போலவே அவளை வளர்த்து முடிசூட்டினான் அச்சோழன். அம்பிகை திருமணப் பருவம் வந்தபொழுது திருவாரூர் சென்று தியாகேசனை வணங்கினாள். வரும் ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று நெல்லிவனம் வந்து உன்னை மணம்புரிவோம் என்று இறைவன் வாக்களித்தான். அதன்படி தியாகேசரும் நெல்லிவனத்திற்கு வந்து மங்கள மண முறைப்படி மங்களாம்பிகையை மணந்து அனைவருக்கும் தனது மனக்கோலத்தை காட்டி அருள் புரிந்தார். இப்பொழுதும் ஆவணி மாதம் முதல் வெள்ளியில் மங்களாம்பிகையினுடைய திருக்கல்யாண விழா சிறப்பாக இத்தலத்தில் நடைபெறுகிறது. துர்வாசர் பஞ்சாட்சர லிங்கத்தை வழிபட்டு தனது தவத்திற்கு பங்கம் விளைவித்து வரக்கூடிய தன்னுடைய கோபத்தை நீங்க பெற்றார். தேவர்கள் இந்த தல விநாயகரை வழிபட்டு அமுதம் பெற்றதாகவும் தலபுராணம் குறிப்பிடுகிறது. இக்கோயிலுக்கு 8 தமிழ் கல்வெட்டுகள் உண்டு. அவை படியெடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அரசர்களும் நெல்லிக்காவுடைய பெருமானுக்கு எவ்வாறு நிபந்தங்கள் விளக்கரிப்பதற்கும் பூஜைகள் செய்வதற்கும் ஏற்படுத்தினார்கள் என்பதை அக்கல்வெட்டுகளால் நாம் அறிகின்றோம். இந்த நெல்லிக்காவுள் நிலாய பெருமானை ஞானசம்பந்த பெருமான் பணிந்து பாடியது ஒரு திருப்பதிகம்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த சுற்றமுடு என தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திரு கருப்பலியரூர் திருத்தலத்தில் ஞானசம்பந்தர் அருளிய பதிகம். இப்பதிகம் கல்வியில் திறம் பெற்று உய்வதற்கு ஓதத்தக்கது. பண் இந்தளம் ராகம் மாயாமாளவ கௌளை.

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் நமசிவாய்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு விசயமங்கை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பூவல்லி, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திருப்பூவல்லி

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு வரைபொருள் பிரிதல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: திருமந்திரம். தலைப்பு
2: நிராச்சாரம்.
0: பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
3: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திருவந்தாதி.

அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதி உடையேல் எஞ்ஞாலும் எப்பொருளுமா.

இன்று நமக்கு எளிதே மாலுக்கும் நான் முகக்கும் அன்று

மகிழ்ந்தே மகிழ்தி மடல் நெஞ்சே மானுடரில் நீயும் திகழ்தி பெருளும் சேமுன சேர்ந்தாய் இகழாதே யாரில் பேயேனும் யாரில் பேயேனும் அணில் துழல் வாக்கு ஆட்பட்ட பேரில் பேயும் பெருக்கே பெருகொழிய செல்ஜடை மேற்பிள்ளை பிறையில் ஒரு கதிரே போந்தொழுகிற்று ஒக்குள் தெரிய முதற்கள் நான் முப்புறங்கள் அன்று

அடுங்கண்டாய் விண்மதியின்று அஞ்சி இருள் போந்து இடங்கொண்டிருக்கின்றது உக்குள் படங்கொள் அணிவிடற்ற பேழ்வரவசைத்தால் கோலம் அணிமிடத்தில் உள்ள மறு மறுவுடைய கண்டத்தீர் வடைமேல் நாகம் திருமென்று தேய்ந்து உழலும்.

மரபில் தழைத்திலங்கு கூரேறு காரேன கொம்பு கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகல்தல் வினைவோர் பாகத்து கொண்ட குழகல்தல் அம்பவளவேணி அது உள்ள செம்பொல் அணிவரையே போலும் பொடி அணிந்தால் வெள்ளி மணிவரையே போலும் மறித்து மறித்து மடலில் ஜெய்வாயாலும் சொல்லே குறித்தே தொழே தொண்டற்பாதம் குறித்தொரு

தேர்ந்து வளன் குழவித்தாய் வளர மாட்டாதோ இல்லோ இளங்குழவித் திங்கள் இது திங்கள் இது சூடி சில்வர்.

சொல்வார் சிந்தையனும் இங்குற்றார் காண்பார்க்கு எளிதே.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் முருகநாயனார் புராணம். பாடியவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பல தாது சோழல் குழல் மலையாள் தளிர்க்கை சோழ திருமேனே திருமேனி மீது சோழல் புனல் கற்றை வேணி நம்பர் விரும்புபதி சோதி சோழல் மணி மௌலி சோழரே புள்ளி திருநாட்டு ஓதுல சோழல் தடல் சோலை

அல்ல தள்ளல் சோலையில் மருங்குள் சாருள் மடமில் சாரிகையில் பள்ளில் கிளவி மணிவாயுள் பதிக செழில் தேல் பொழியுமால் செழுல் தேல் பொழியுமால்

வளல் சிறந்த அந்த புகழோர் அது தன்னில் மறையோர் குலமரபில் வந்தார் மறையோர் குலம்

அலர் செங்கமல வயற்கயல் மடை மேல் ஊகழு திருப்புகலோரே மடை மேல் ஊகழு

கற்றால் அவர் கற்றே சடைமேல் அணிய திருப்பள்ளி தாமல் பறித்து

புனித நீரில் மூழ்கிப்போய் மலரும் செவ்வித்தல் பெருமான் முடிமேல் வாநேராருமதி உளவு மருங்கு முருகு உயிர்க்க நகைக்கொய் பதத்தில் உடல் பறித்த அலகில் மலர்கள்

கோட்டு மலரும் நிலமலரும் குளிர் நீர் மலரும்

நாள் போட்ட ஒருவர் திருமுடி மேல் புனையலாக மலர் தேரில் தே

இண்டை சுருக்குள் தாமல் உடல் இணைக்குள் வாசமாலைகளுள் தண்டில் கட்டு கள்ளிகளுள் தாளில் பிணைக்குள் பிணையல்களுள் நுழாது இறைக்குள் தொடையல்களுள் சமைத்து

சாத்தி வாழ்ந்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்தே.

அஞ்சழத்துவில் உணர்வின தள்ளுள் முறைமை ஒழிந்திட இத்தகுதி ஒழுகுள் மறையவர் தெள்ளு மறைகள் முதலான செல்பொல் வள்ளத்தில் செல்பொல் வள்ளத்தில் அள்ளி அகிலமீன்று அளித்த அம்மை முளைப்பால் உடல் உள்ள அகிலல் ஈன்று அளித்த அம்மை அம்மை முளைப்பால் உடல் உள்ள பிள்ளையார்க்கு நண்பருமா பெருமையுடையாராயின பிள்ளையார்க்கு நண்பருள்ளால் பெருமையுடையார் ஆயினார்

நல்லர் மகிழ்ச்சி மனல் கொள்ள நாளல் பூசை வழுவாமே. நல்லர் மகிழ்ச்சி மனல் கொள்ள நாளல் பூசை வழுவாமே. பல்லுள பெருமையை

அங்கள் அமருள் திருமுருகர் அழகார் புகழிப்பிள்ளையார், அழகார் திருமுருகர் அழகார் புகழிப்பிள்ளையார், பொங்கு மனத்தில் பொங்கு மனத்தில் முள் செய்த பூசை அதனால் புக்கருளே செங்கல் அடலேறு உடையவர் தாம் சிறந்த அருளில் பொருள் அளிக்க செங்கல் அடல் ஏறு உடையவர் தாம் சிறந்த அருளில் பொருள் அளிக்க தங்கள் பெருமான் அடி நீழல்

வே புகலோர் முருகன விரவே புகலோர் முருகனார் மெய்மை தொண்டில் திரள் போற்றி முருகனார் மெய்மை தொண்டில்

உறுத்திரல் கொண்டு பரவல் அல்பரே. பரவல் அல்பரே பசுபதியார் பணிந்த பெருமை பகர்வுற்றே. பசுபதியார் பணிந்த பெருமை

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் பிரார்த்தனை பத்து.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை பாராயணம். இதில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திரு அண்ணாமலை திருப்பதிகம் உண்ணாமுலை உமையாளுடும் பாடியிருப்பவர் குடவாசல் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி, என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி, பெரிய நாயகி உடனாய கோணேச பெருமான் திருவடி போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்புள்ளங்கொண்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேவார திருத்தலங்கள் பகுதியில் திருமாலும் பிரம்மனும் அடியும் முடியும் காண முடியாமல் சிவபெருமான் சோதி பிழம்பாய் நின்ற தலம் திருவண்ணாமலை. நினைக்க முத்தி அளிக்கும் இத்தலத்து இறைவனை ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த பதிகம் தெய்வத் தமிழிசையால் வழிபாடு செய்வோம், அருள் பெறுவோம்.
3: திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன்

முறவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வேலை வழுவா வண்ணம் அருமே தேமாங்கனி கடுவன்கொள்ள விடுகொம்போடு தீண்டி தோமாமழை துருவல் மேசை சிறு

மாலை அண்ணல் பூமாங்கழல் புனை சேவடி நினைவார் வினை இளரே பீலிம்மையில் பிடையோடுரை பொழில் சூழ்கழை முத்தம்

0: கொள்டை இளவன் பேரை முடிமேல் கொள அடிமேல் அதிரும் கழல் அடிகட்கிடம் அண்ணாமலை அதுவே
1: மரவம் சிலை சரளம் மிகு மணி.

கருகே கருகும்மிடருடையார்கமள் சடையார்களை பரவே உருகும் மனம் உடையார் தமக்கு உருநோய் அடையாவே.

விழவார்கனி படவிய கடல் வண்ணனும் வேத கிளர்தாமரை மலர்மேலோரை கேடு.

அண்ணாமலை அண்ணல் கூர்வண்மழுப்படையான் நல்ல கடல் சேர்வது குணமே.

0: சித்தம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கோவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
3: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநீலகண்டத்து குயவனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
4: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருநீலகண்ட குயவனார் வரலாறு. என்ன தன்ன கதை இன்னைக்கு? திருநீலகண்ட குயவனார் வரலாறு. சரியா, இந்த திருநீலகண்ட குயவனார் அப்படிங்கிறவரு நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். சரியா, அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கதை. இந்த கதை என்ன நடந்தது தெரியுமா? சிதம்பரம் தெரியுமா உங்களுக்கு? தில்லை, தில்லைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, இப்ப அதுக்கு பேரு சிதம்பரம். உங்களுக்கு தெரியும்ல சிதம்பரம் நடராஜர், உங்களுக்கு தெரியும்ல கோயில, அந்த ஊர்ல நடந்தது. சரியா, அந்த ஊர்ல தான் நம்ம திருநீலகண்ட குயவனார் பிறந்திருந்தார். சரியா, இந்த திருநீலகண்ட குயவனார் பிறந்த இந்த ஊர்ல இன்னொரு ஒரு கோயில் இருக்குது. இந்த சிதம்பரம் கோயில் போலவே இன்னொரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேரு புலீச்சரம். கொஞ்சம் நம்ம பெருமான் கோயில் இருக்குல்ல, கூத்த பெருமான் கோயில் இருக்குல்ல, அங்கிருந்து இந்த கொஞ்சம் தூரம் போகணும், டிராவல் பண்ணணும். சரியா, அந்த கோயிலுக்கு பேரு புலீச்சரம். அந்த அது என்ன புலீச்சரம்? இந்த கோயிலை பத்தி பாத்தி ஒன்று சொல்றேன், அதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன ஏன்னா, இந்த கோயில், இந்த கோயிலை ஒட்டுன குளத்துலதான் நம்மளுடைய திருநீலகண்ட குயவனார் வரலாற்றுல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அதனால இந்த புலீச்சரம் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, முந்தி காலத்துல வந்து பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர்னு ரெண்டு முனிவர்கள் இருந்தாங்க. என்ன பேர் என்ன? பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர். இவங்க ரெண்டு பேரும் இந்த காலத்துல இருந்தாங்க. அவங்க நம்ம தில்லை கூத்த பெருமான் இருக்காங்கல்ல, அவங்கள வணங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு பூலோகத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த பதஞ்சலி முனிவர் வந்து பாதி உடம்பு மனுஷ உடம்பா இருக்கும், கீழே கால் வந்து பாம்பா இருக்கும். வியாக்கிரபாதர் எப்படின்னா, அவருக்கு வந்து புலியோட கால் இருக்கும், புலியோட கண்ணு அப்படி கிடைக்கும். வியாக்கிரம் அப்படின்னா புலின்னு அர்த்தம், பாதர் அப்படின்னா பாதங்கள் கால்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். சரியா, அவர் எதனால தெரியுமா அந்த வியாக்கிரபாதர் வந்து தனக்கு புலிக்கால் வேணும்னு கேட்டு வாங்குவாரு? அவருக்கு என்ன ஆசைன்னா, சாமியை வந்து விடிய காலம் புது புது பூ அப்பதான் பூக்கும்ல மரத்துல எல்லாம், அந்த பூ விரிஞ்சிச்சா தேனியெல்லாம் வந்து உட்காந்துரும்ல, அந்த பூவுல இருக்க தேனை எடுக்கிறதுக்கு தேனியெல்லாம் வந்து உட்காந்துரும் அதுல, அப்ப எச்சிலாயிடும் இல்லையா. அதனால அவர் என்ன நினைப்பாரு, பூவெல்லாம் அப்படியே மலர முன்னாடி அந்த இருட்டோட பறிச்சிடணும், பறிச்சு நம்ம சாமி கொண்டு வந்து போட்டு நம்ம சாமி திருவடியில தான் அந்த பூவெல்லாம் மலரணும். அப்ப எச்சில் படாத அந்த தேனியெல்லாம் உட்காராத நல்ல பூவா இருக்கும்ல, அதனால அவருக்கு ரொம்ப ஆசை, தினமும் இருட்டோட பூ பறிச்சிடணும், மரத்துல எல்லாம் ஏறி இருட்டோட பூ பறிச்சு கொண்டு வந்து சாமிக்கு வழிபாடு பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அதனால அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சாமிகிட்ட அவர் எனக்கு புலியுடைய பார்வையும் புலியுடைய காலும் கொடு சாமி அப்படின்னு கேட்டு வாங்குவார். ஏன்னா மனுஷங்களுக்கெல்லாம் இருட்டுல கண்ணு தெரியாதுல்ல, நமக்கெல்லாம் காலையில ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பார்த்தா நமக்கு கண்ணு தெரியாது, நமக்கெல்லாம் 6 மணி ஆனா தான் கொஞ்சமாவது கண்ணு தெரியும் இல்லையா. ஆனா புலிகள், சிங்கம், அந்த மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாம் பாருங்க, ராத்திரி தான் அது வேட்டையாடும். ஏன்னா ராத்திரி தான் அது கண்ணு நல்லா தெரியும். புலி, சிங்கம், அந்த மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாம் பார்த்தா ராத்திரி தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், அது ராத்திரி தான் வேட்டையாடும், அதுக்கு ராத்திரி தான் நல்லா கண்ணு தெரியும். அதனால இவர் என்ன பண்ணுவாரு, இந்த வியாக்கிரபாத முனிவர் வந்து சாமி கிட்ட கேட்டு வாங்குவாரு, தனக்கு புலியோட காலும் புலியோட பார்வையும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாரு. அதனால அந்த புலியோட கால் வந்து அப்படியே இந்த நகமெல்லாம் ரொம்ப அப்படியே ஷார்ப்பா இருக்கும்ல அதுக்கு, அதனால மரத்து மேல ஏறும்போது அப்படி கெட்டியா பிடிச்சு பிடிச்சு ஏற முடியும். நம்ம நம்ம நார்மல் கால் கையோட ஏறினா வலி விழுந்துருவோம் இல்லையா, ஆனா புலி ஏறினா நல்ல கெட்டியா பிடிச்சு ஏறும் மரத்து மேல இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, அந்த புலிக்கால கேட்டு வாங்குவார். சரியா, அப்படிப்பட்டவர் வழிபாடு பண்ண கோயில் அங்க இருக்கிற சாமி இந்த புலிக்கால் முனிவர் வழிபாடு பண்ணுன சாமி. அதனால அந்த இடத்துக்கு பேரு புலீச்சரம், அந்த கோயிலுக்கு பேரே புலீச்சரம்னு பேர் வந்துச்சு.
5: சரியா? அந்த கோயில ஒட்டி ஒரு குளம் இருக்குது, அதுக்கு எதிர்த்தாப்புலயே இருக்கும். ரோடோட இந்த பக்கத்துல கோயில் இருக்கும், ரோடோட அந்த பக்கத்துல அந்த குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா? தீர்த்தம்னா என்ன? குளம். இந்த கோயில் எல்லாம் குளம் பார்த்துருக்கீங்கல்ல, திருக்குளம் இருக்கும்ல, கோயிலோட சேர்ந்த திருக்குளம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த கோயிலுக்கும் ஒரு திருக்குளம் உண்டு. அந்த குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா? இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புலிச்சரம்னு ஒரு கோயில் இருக்குது, புலிச்சரத்துல இருக்கிற குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா? இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கதைக்கு போகலாம். சரிங்களா? இப்ப என்னன்னா, நம்ம திருநீலகண்ட குயவனம், இவங்க பிறந்த ஊருது சிதம்பரம் தில்லை. சரிங்களா? இவங்க குயவர்கள் குலத்துல பிறந்திருப்பாங்க. சரியா? குயவர்கள்னா யாரு? களிமண்ணெல்லாம் பிசைஞ்சு பானை சட்டி எல்லாம், மண்பானை மண் சட்டி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க அவங்களுக்கு தான் குயவர்கள் பேர். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அவங்க பண்ற அந்த வேலைக்கு பேர் பாட்டரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வேலை பண்றவங்க அவங்க திருநீலகண்ட குயவனார். அவங்க அவங்களுக்கு ஏன் அந்த பேர் வந்தது தெரியுமா? அவங்க வந்து ரொம்ப எப்போதும் சாமியவே தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மனசுல. அப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியும்ல, வார்க்கடலை கடைஞ்ச போது நஞ்சு வந்துருச்சு. அந்த நஞ்சு பார்க்க யாராலையும் முடியல. எல்லாரும் அதை ஓடி வந்து நம்ம சாமிகிட்ட கொடுப்பாங்க. நம்ம சாமி என்ன பண்ணுவாரு? தானே வாயில போட்டு விழுங்கிடுவாரு. அதை விழுங்கும் போது உமையம்மை வந்து அப்படி கழுத்த பிடிச்சிருவாங்க இல்லையா? கழுத்த பிடிச்சதுனால அந்த நஞ்சு அப்படி உருண்டையா சாமியோட தொண்டையிலேயே நின்றுடும். அப்ப சாமியோட தொண்டையே கருத்துரும், நீல கலர் ஆயிடும். சரியா? அதனால நம்ம சாமிக்கு பேர் என்ன? நீலகண்டம் உடையவர், நீலகண்டர் அப்படின்னு பேர் இல்லையா? இது உங்களுக்கு தெரியல. இந்த சாமியோட திருநாமத்தை நம்ம திருநீலகண்ட குயவனார் எப்போதும் சொல்லிட்டே இருப்பார். திருநீ

என்ன செய்வாங்க இவங்க செய்த சிவத்தொண்டு என்ன, அடியார்களுக்கு மண்ணாலான திருவோடு செஞ்சு கொடுக்கறது. சரியா, இந்த சிவத்தொண்டை இவங்க செஞ்சு செய்வாங்க, இவங்களுக்கு திருமணமாகி ஒரு அழகான மனைவி இருப்பாங்க. சரியா, அந்த மனைவி ரொம்ப ஒழுக்கமானவங்க, அருந்ததியை போல ஒரு கற்பு கரசி, அவங்க ரொம்ப சிறப்பானவங்க, கணவருக்கும் எல்லா வேலைகளையும் உறுதுணையா இருப்பாங்க. இல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கோம். சரியா, இப்படி நடந்துட்டு இருக்க ஒரு நாள்ல என்ன ஆயிடும், ஒரு தவறு நடந்துடும். சரியா, தவறு செய்யக்கூடாதுதான், ஆனா தவறு நடந்துடும். இப்ப என்ன ஆகும், அவங்க மனைவிக்கு அது தெரிஞ்சிடும். தவறு செய்யச்சோடனே அவங்க மனைவிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்க கணவர் வீட்டுக்குள்ள வருவாரா, வந்தோடனே ரொம்ப கோவமா, எம்மை தீண்டு வீராகில் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்டத்து மேல ஆணையிட்டு எம்மை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல எம்மைன்னு ப்ளூரல்ல சொன்னாங்க இல்லையா, அதனால என்ன ஆயிடும், நம்ம திருநீலகண்ட குதவனார் தன் மனைவியை மட்டும் இல்ல வேற எந்த பெண்ணையுமே மனதாலையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு திருநீலகண்டத்தின் மேல ஆணையிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு சபதம் எடுத்துருவாங்க. சரியா, இப்ப என்னாச்சு, அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுலதான் இருப்பாங்க, கணவன் மனைவி போலதான் இருப்பாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்படி ஒரு சபதம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது. மற்றபடி அவங்க எல்லாம் அன்பு அன்போடு இருப்பாங்க, சண்டை சச்சரவே கிடையாது. வெளியில பாக்குறதுக்கு இப்படி ஒரு சபதம், ஒருத்தர் ஒருத்தர் தொடமாட்டோங்கிற சபதம் எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த சபதம் வெளியே தெரியவே தெரியாது. இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்படியே அவங்களுக்கு வயசே ஆயிடும், வயதானும் ஆயிடுவாங்க. அவங்க செய்திருக்க சிவத்தொண்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க அடியார்கள் எல்லாம் வரவேற்று அவங்க ஓடு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த சிவத்தொண்டு நடந்துகிட்டே இருக்கும், முட்டில்லாம நடந்துட்டு இருக்கும். அப்போ அப்படியே இவங்க இந்த சபதமும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்படியே அவங்க வயசானவங்களாயிடுவாங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, வயசாயிடும். சரியா, இப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, இவங்க இப்படி ஐம்புலனையும் அடக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைச்சிருவார். நினைச்சிட்டு என்ன பண்ணுவாரு, நம்ம சாமி ஒரு சிவயோகி போல வருவார். சிவயோகி வேற எப்படி தெரியுமா வச்சிருப்பாரு, அவர் சாமிக்கு எப்போது ஜடாமுடி உண்டு இல்லையா, அந்த ஜடாமுடி எல்லாம் மறைச்சிக்குவாரு, மறைச்சிட்டு சுருண்ட சுருண்ட கூந்தல் இருக்க மாதிரி வச்சுக்குவாரு. வச்சுட்டு நெத்தி நிறைய அழகா தண்ணீர் பசிக்குவாரு, மூணு விரல் அப்படி அழகா பசிப்பாரு. அப்புறம் ஒரு அழகான ஒரு பூந்தல் போட்டிருப்பாரு, இடுப்புல ஒரு கோவணம், ஒரு அரங்கியான் கயிறு கட்டிக்கிட்டு முகமெல்லாம் அழகா சிரிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, கையில ஒரு திருவோடை ஏந்திக்கிட்டு மெதுவா உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுடுவார். நின்றானே ஒரு சிவனடியார் வந்திருக்காரு இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம திருநீல கண்ட குயவனா ஓடி போய் வரவேற்பாங்க. எதிர்கொண்டு அழைச்சி, வாங்க சாமி வரணும் சாமி அப்படின்னு வரவேற்று அவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் வழிபாடு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய சேவையெல்லாம் செய்து, சாமி உங்களுக்கு நான் என்ன பணி செய்யட்டும் அப்படின்னு ரொம்ப பவ்யமா கேட்டுட்டு நிற்பாங்க. அப்போ நம்ம சாமி என்ன சொல்லுவாரு, என் கையில ஒரு திருவோடு இருக்கு, இந்த திருவோடை கொஞ்சம் நீ பத்திரமா வச்சிரு, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். இந்த திருவோடோட சிறப்பு என்னங்கிறத நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டாம், ஏன்னா நீ திருவோடு தான் எல்லா அடியார்களுக்கும் கொடுக்குற, அதனால அதோட சிறப்பு உனக்கே தெரியும். ஆனாலும் நான் சொல்றேன், இது பொண்ணு மணி எல்லாத்தையும் விட பத்திரமா வைக்க வேண்டியது இந்த திருவோடு. சரியா, நீ பத்திரமா வச்சிருக்கணும், நான் வந்து திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, நான் கையில இருக்க திருவோடை கொடுத்துட்டு நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அப்படியே போய் சிதம்பரம் கோயிலுக்குள்ள அப்படியே மறைஞ்சிடுவார். சரியா, சிவயோகி போயிடுவார். இப்போ நம்ம திருநீல கண்ட குயவனர் என்ன பண்ணுறாரு, அந்த ஓடு வாங்கிட்டு போனவர் ரொம்ப பத்திரமா ஒரு இடத்துல வச்சு பூட்டி வச்சுப்பார். பூட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. நாட்கள் போயிட்டே இருக்கும். சரியா, நிறைய நாளாயிடும், நிறைய நாளாயிடுமா. இப்போ நம்ம சாமி என்ன பண்ணுவார், அந்த ஓடு இடத்துல பத்திரமா வச்சு பூட்டினார்ல நம்ம குயவனார், பத்திரமா ஓடை வச்சு பூட்டின இடத்துல இருந்து காணாம அடிச்சிருவாரு நம்ம சாமி. நம்ம சாமியால் தான் எல்லாம் முடியுமே, பூட்டின இடத்துக்குள்ள இருந்து கூட சாமானை காணாம அடிச்சிருவார் இல்லையா. என்ன பண்ணுவாரு, அந்த திருவோட காணாம அடிச்சிருவார், காணாம போயிடும். இப்ப சாமி வேணும்னு என்ன பண்ணுவாரு, திருப்பி கேட்க வர்றதுக்கு வந்துடுவார். அதே சிவயோகி போல வந்துடுவாரு. வந்து குயவனார்கிட்ட கேட்பாரு, என்னோட ஓடு கொடுப்பா, கொடு கொடு ஓடு கொடு அப்படின்னு வந்து நின்றுவார். இதே மாதிரி நம்ம சாமி இன்னொரு இடத்துல செஞ்சாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம அமர்நீதி நாயனார் புராணத்துல வந்ததுல, கோணத்தை கொடுத்துட்டு போவாரு, அப்புறம் கோணத்தை அவரே காணாம அடிச்சிருவாரு, அப்புறம் திரும்பி வந்து அதே கோணத்தை குடுன்னு நிற்பாரு இல்லையா. அதே போல இப்ப செய்யறாரு பாரு. இப்ப என்ன செய்யறாரு, ஓட கொடுத்துட்டு போனாரு, திரும்ப அந்த ஓட தானே காணாம அடிச்சுட்டாரு, திரும்ப அதே ஓட குடுன்னு வந்து நிக்கிறாரு இப்போ. சரியா, இப்ப சாமி வந்து ஓட குடுன்னு வந்து நிக்கிறாரு. அப்ப நம்ம குயவனர் என்ன பண்றாரு, வாங்க சாமி வாங்க சாமி அப்படின்னு வரவேற்று என்ன பண்றாரு, போய் அந்த ஓட போய் தேடி எடுக்க போறாரு. எடுக்க போய் கதவு திறந்து பார்த்தா வச்ச இடத்துல காணும், ஓட்டை காணும், அங்கதான் வச்சாரு, பத்திரமா வச்சு பூட்டி வேற வச்சிருந்தாரு, ஆனா காணும். இப்போ அவருக்கு

0: இருக்கோம், என்ன செய்யனே தெரியாது. மனைவி கிட்ட கேட்பாரு, அவங்க வீட்டுல இருக்க மாட்டவங்க எல்லாம் கேட்பாரு, யாராவது அந்த ஓட பாத்தீங்களா பாத்தீங்களான்னு கேட்பாரு. அந்த ஓடு ரொம்ப சிறப்பான ஓடுன்னு சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா சாமி, அதே ஓடதான் திருப்பி தரணும், பொண்ணு மணியை விட பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா. இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு, இன்னைக்கு காணமேன்னு அவருக்கு பதறி போயிடும், என்ன செய்யனே தெரியாது. தேடுவாரு தேடுவாரு, எல்லா இடமும் தேடுவாரு, நேரம் ஆயிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவாரு சாமி, என்னப்பா ஓடு கொண்டு வரேன், இப்ப இப்ப கொண்டு வரேன்னு சொல்லி போன, இன்னும் நேரம் ஆகுது, சீக்கிரம் கொண்டா சீக்கிரம் கொண்டா அப்படின்னு இந்த சாமி அவசரப்படுத்த வேலை செய்வாரு. அவருக்கு என்ன செய்யனே தெரியாது, குயவனா இருக்கு. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப அப்படியே வணங்கின கையோட வருவாரு, சாமி மன்னிச்சிருங்க சாமி, நான் பிழை செய்துட்டேன், என் பிழையை பொறுக்கணும் சாமி, நீங்க அவச்ச இடத்துல ஓட காணும் சாமி, பத்திரமாதான் சாமி வச்சேன், ஆனா காணும் சாமி, இப்போ என்ன செய்யணும் தெரியல சாமி, தயவுசெய்து நான் வேறொரு ஓடு கொடுக்குறேன் சாமி, வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்ப பணிஞ்சு வேண்டுவாரு. சாமி என்ன பண்ணுவாரு, என்ன நான் கொடுத்த ஓட பத்திரமா வையின்னு சொன்னேன், நீ என்னோட ஓட்டுக்கு பதிலா நீ பொன்னாலேயே ஒரு ஓடு செஞ்சு கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை, என்னோட மண் ஓடுதான் வேணும், என்னோட ஓட்டை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுத்தி ரொம்ப கோபமா பேசுவாரு. அப்போ இவரு, சாமி நான் தேடி பார்த்துட்டேன் சாமி, கிடைக்கல சாமி, நான் இங்கதான் சாமி வச்சேன், நான் எங்கேயுமே எடுக்கல சாமி, இங்கதான் வச்சேன், ஆனா காணம்பா காணம்பா அப்படின்னு அழுவாரு. அப்ப என்ன செய்வாரு நம்ம சாமி, ஆ முடியாது முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட ஓடுதான் எனக்கு தேவை, என்ன ஓடலா திருடுறியா, யாராவது கொண்டு வந்து ஏதாவது ஒரு பொருளை பத்திரமா வையின்னு கொடுத்தா அதை திருடுறதுதான் உன் வேலையா, இப்படித்தான் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன சொல்லிடுவாரு, நீ திருடிட்ட, என்னோட ஓடு நீ திருடிட்ட அப்படின்னு குற்றம் சாட்டுவார். அப்போ நம்ம குயவனாருக்கு ரொம்ப அழுகை, அவரு இல்லை சாமி நான் திருடல சாமி, நான் போய் சொல்லல சாமி, இந்த வச்சேன் சாமி காணோம் அப்படின்னு அழுவாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, சரி நீ திருடல அப்படின்னு சொல்றது உண்மைன்னு சொன்னா உன்னோட மகனோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ திருடல சத்தியம் பண்ணி கொடு அப்படின்பார். அப்போ குயவனார் சொல்லுவாரு, சாமி எங்களுக்கு பிள்ளை இல்லை, எனக்கு மகன் இல்லை சாமி, இதனால இந்த காரியத்தை செய்ய முடியாது, எங்களுக்கு பிள்ளை இல்லை சாமி அப்படின்பார். சரி மகன் இல்லையா, சரி பரவாயில்ல, அப்போ உன் மனைவியோட கையை பிடி, உன் மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி நீ திருடல அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்வார். அப்போ நம்ம சொல்லுவாரு, சாமி எங்களுக்குள்ள ஒரு சபதம், அதனால எங்களால் அந்த மாதிரி செய்ய முடியாது, நான் வேணா தனியாக நான் குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணி தரேன் சாமி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் சொல்வார், முடியாது முடியாது, அதெல்லாம் முடியாது, நான் கொடுத்த ஓட நீ திருடிக்க, திருடினது மாத்திரம் இல்லாமல் உன்னோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்தில் மூழ்கி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, ஒரு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொன்னால் அதை செய்யாமல் நெஞ்செழுத்தமா நிற்கிறியா நீ, உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், வா உன்னை வந்து வழக்காடு மன்றத்தில் தான் இனி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்தில் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வழக்காடு பண்ணுறோம் இருக்கும், அங்கே வந்து பெரியவர்கள் மறையவர்கள் வேதியர்கள்லாம் இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நின்றுடுவார் சாமி. அவர் முன்ன போக பின்னால் குயவனார் ஓடுவார், சாமி முன்ன போய் சொல்லுவார், அந்த வழக்காடு மன்றத்தில் இங்கே பாருங்க, நான் வந்து ஒரு ஓடு கொடுத்தேன் பத்திரமாவையின்னு சொல்லி கொடுத்தேன், அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், இவர் அந்த ஓடை தொலைச்சிட்டார், அந்த ஓடை இப்போ காணும், அது திருடிட்டார், இவர் திருடினது மாத்திரம் இல்லாமல் நான் சொல்கிறேன், நீ திருடலை அப்படின்னு சொல்றது உண்மைனா உன்னோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்றேன், அதையும் அவன் செய்ய மாட்டேங்கிறான், என்னோட ஓட திருண்டது மாத்திரம் இல்லை சத்தியம் பண்ணி கொடுன்னு சொன்னா அதுவும் செய்யாம நெஞ்செழுத்தோடு நிற்கிறான் அவன், இதுதான் என்னோட வழக்கு அப்படின்னு நம்ம சாமி வழக்காடு மன்றத்தில் போய் சொல்லுவார். அவங்களும் என்ன சொல்லுவாங்க, குயவனார்ட்ட கேட்பாங்க, என்னாச்சு நடந்தது என்ன அப்படின்னு கேட்டோடனே குயவனார் சொல்லுவாங்க, நீங்க ஓடு கொடுத்தது நிஜம்தான், நான் பத்திரமா வச்சேன், ஆனால் அதை காணும், அது எங்க போச்சுன்னே தெரியல, மாயமா போயிடுச்சு, எங்க தெரியுமே காணும், என்ன செய்யணும் எனக்கு தெரியல, அதனால நான் வந்து வேற ஓடு கொடுக்குறேன்னு சொல்றேன், அவரு அதை ஏத்துக்கல, வேற ஓடு கொடுக்கறத ஏத்துக்கல, நான் திருடிட்டேன்னு பழி சுமத்துறாரு, நான் திருடல அப்படின்னு சொல்றேன், ஆனா அவரு என்னை சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீ திருடலங்கிறது உண்மைனா சத்தியம் பண்ணி கொடுக்கறது உனக்கு என்ன கஷ்டம், உன் மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணி கொடுக்கறதா நியாயம், நீ திருடலங்கிறது உண்மையா அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருடுவாங்க, வழக்காடு மன்றத்தில் இருக்கவங்க எல்லாம் குயவனார மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கிறது தான் சரி அப்படின்னு தீர்ப்பு திருடுவாங்க. அப்ப குயவனார் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொல்லிட்டு, இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தொடமாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுவாரு, ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்குவாங்க, மூங்கில் குச்சி எடுத்துட்டு ஒரு பக்கத்தை அவங்க மனைவி பிடிச்சிக்குவாங்க, குச்சியோட இன்னொரு பக்கத்தை குயவனார் பிடிச்சிக்குவாங்க, பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த புலிச்சரம் கோயில் இருக்குல்ல, நம்ம வியாக்கிரபாதர் வழிபட்ட கோயில் இருக்கு இல்லையா, புலிக்கால் முனிவர் வழிபட்ட புலிச்சரம் இல்லையா, அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க அங்க எடுத்தாப்புல அங்க குளம் இருக்குது இல்லையா, அந்த வியாக்கர பாத தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்துக்குள்ள அப்படியே மூழ்குவாங்க. மூழ்கும்போது என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சிக்காம ஒரு குச்சியில ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்தை மனைவி பிடிச்சிக்குவாங்க, ஒரு பக்கத்தை இதை பிடிச்சிக்குவார். பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் மூழ்குவாங்க. மூழ்க போகும்போது அந்த சாமி சொல்லுவாரு, என்ன நீங்க, நான் சொல்றேன் கையை பிடிச்சிட்டு மூழ்கணும், நீ என்ன குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கிட்டு இருக்க அப்படின்னு சாமி சொல்லுவார். அப்போ இவர் என்ன பண்ணுவாரு, அப்பதான் எல்லாத்தையும் சொல்லுவார், நாங்கள் இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து நானும் என் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் தீண்டுவதில்லைன்னு நாங்கள் சபதம் எடுத்துட்டோம், அதனால அவன் கையை என்னால் பிடிக்க முடியாது, நான் அந்த சபதத்தை மீறுவது இல்லை, அதனால நான் அந்த குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கி உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகறியே எல்லாரும் நாளும் சொல்லுவார். அவர் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குச்சியை பிடிச்சிட்டு அப்படியே மூழ்கி எந்திரிப்பாரா, எந்திரிக்கும் போது அப்படியே இளமையானவங்களாம் எந்திரிச்சிருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, இப்போ வயசானவங்க இப்போ குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கி எந்திரிக்கும் போது பழைய முன்னாடி இருந்தாங்கல்ல இளமையோடு இருந்தாங்கல்ல அது மாதிரி பேரிழமையோடு வந்துடுவாங்க. அப்போ அப்படியே வானத்துலேருந்து அப்படியே பூ மாறி பொழிவாங்க, தேவர்கள்லாம் பூ மாறி பொழிவாங்க, எல்லாரும் சுற்றி நிற்கிறவங்கலாம் ஒரே ஆச்சரியம், சின்னதாக இது வயசான தாத்தா பாட்டியாக உள்ள முழுகினாங்க எந்திரிக்கும் போது இப்படி இளமையோடு எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு சுற்றி இருந்தவங்கெல்லாம் அப்படியே மருண்டு பார்ப்பாங்க, ஒரே ஆச்சரியம், எல்லாரும் பார்த்துட்டு நிற்கும்போது பார்த்தா சிவயோகியா வந்தது யாரு, நம்ம சாமி இல்லையா, அவர் அப்படியே மறைஞ்சிடுவார். அப்போ எல்லாருக்கும் தெரியும், ஓ வந்தது நம்ம சாமி, இந்த வழக்கை செஞ்சவரு நம்ம சாமி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ எல்லாரும் அப்படியே கை கூப்பி வணங்குவாங்க. நம்ம திருநீர கண்ட குயவனார் அந்த வயதான கோலம் மாறி இளமையான குளத்துல வந்துடுவார், அவங்க மனைவியும் இளமையான குளத்துல வந்துடுவாங்க சரியா. இப்போ அப்படியே வானத்துலேருந்து தேவர்கள் எல்லாம் பூ மாறி போயிடுவாங்க. அதனால அந்த குளத்துக்கு இப்போ பேர் கூட இளமையாக்கினார் குளம். அது நீங்கள் ஊரில் கேட்டால் கூட இளமையாக்கினார் குளம் எங்க இருக்குன்னு கேட்டால் காட்டுவாங்க, இளமையாக்கினார் குளம் சரியா. அந்த குளத்துலேருந்து அப்படி எந்திரிக்கும் போது அவங்க இளமையோடு எந்திரிச்சிடுவாங்க. அப்போ நம்ம சாமி என்ன பண்ணுவார், அப்படியே வானத்தில் உடைமேல் அம்மையப்பராக காட்சி கொடுத்து என்ன சொல்வார் தெரியுமா, நீங்கள் ஐம்புலன்களையும் நீங்கள் வென்று வாழ்ந்தீங்க, அதனால நீங்கள் இந்த இளமையோட பேரின்பத்தில் சிவலோகத்தில் என்றைக்கும் எங்கிட்ட இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார் சரியா. அதனால் அந்த ஐம்புலன்களை வென்று வாழ்வது ரொம்ப கஷ்டம், இந்த உலகத்துல இருக்க மாயை என்ன பண்ணும் தெரியுமா, இந்த நம்மளோட இந்த ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் வச்சுதான் நம்மளை ஆட்டம் காட்டும் இல்லையா, நம்மளை சாமி கிட்ட போக விடாம மயக்கி மயக்கி கீழே தள்ளும். ஆனா அந்த ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் வென்று வாழ்றது ரொம்ப கஷ்டம், அப்படி ஒரு சிறப்பான ஒரு கஷ்டமான காரியத்தை அவங்க செஞ்சாங்க இல்லையா. அதனால நம்ம சாமி உலகத்துல எல்லாருக்கும் அவங்களுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டி இந்த இளமையோட நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் சிவலோகத்துல பேரின்பத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி அருள் செய்திருவார் சரியா. அப்ப நம்ம திருநீலகண்ட குயவனா அவங்க மனைவி ரெண்டு பேரும் சிவலோகத்துல போய் என்றும் இளமையோட பேரின்பத்துல இருப்பான் சரியா. இதுதான் அவங்களுடைய வரலாறு. இதனால இவங்க வந்து நாயனார் நாயன்மார் அப்படிங்கிறதுல ரொம்ப சிறப்பா போற்றப்படுறவங்க, யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவங்க செஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையில இவங்க செஞ்சாங்க, அதனால இவங்க ரொம்ப சிறப்பானவங்க சரியா. இப்போ அந்த குளம் பார்த்தோம்ல, இளமையாக்கினார் குளம்னு பார்த்தோம்ல, அந்த குளத்தோட படிக்கரையில அந்த படிக்கட்டு இருக்குமே அந்த ஒரு சுவர் இருக்கும்ல, அந்த படிச்சுவர்ல பாத்தீங்கன்னா இப்ப கூட நம்ம குயவனாருடைய வயதான தோற்றம், அவங்க மனைவியுடைய வயதான தோற்றம், அப்புறம் இளமையான தோற்றம், அவங்க மூழ்கி எழுந்திருக்கும் போது இளமையா வந்துட்டாங்கல்ல அந்த ரெண்டு தோற்றம், முதுமை தோற்றம் இளமை தோற்றம், இது ரெண்டும் அவங்க சிற்பமா வச்சிருக்காங்க. நீங்க அடுத்த தடவை போனீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா பார்த்துட்டு வரணும் சரிங்களா. புலிச்சரம் கோயிலுக்கு போய் சாமி வழிபட்டுட்டு வரணும், அப்புறம் அந்த இளமையாக்கினார் குளத்தை பார்த்துட்டு வரணும். திருச்சி செம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு பாசம் பரஞ்சோதி. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: முதற் திருப்பாடலிலே எம்பெருமானை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்று குறிப்பிட்ட அடிகள் இரண்டாம் திருப்பாடலிலே பரஞ்சோதி என்று குறிப்பிடுகின்றார்கள். முதற்பாடலின் தொடக்கம் எத்துணை அற்புதமாக இருக்கின்றது என்பதை நாம் மீள மீள எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. ஆதியும் அந்தமும் இல்லா என்பதற்கு பிறப்பிறப்பு இல்லாதன்னு பார்த்தோம். ஏன்னா சிவபெருமான் என்று சொல்லும் பொழுதே அவர் பிறப்பற்றவர் என்றுதான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். சைவ இலக்கியங்கள் மட்டுமல்ல, தமிழர் பொது காப்பியமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரத்திலேயே ஆசிரியர் இளங்கோவடிகள் ஒவ்வொரு தெய்வத்தின் ஆலயமாக குறிப்பிட்டு வருகின்ற இடத்திலே சிவாலயத்தை குறிப்பிடும் பொழுது பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும் என்று குறிப்பிடுகின்றார். இன்னும் ஆங்காங்கு சிவபெருமானை குறிப்பிடும் போது பெரியோன் என்ற பெயரிலே குறிப்பிடுகின்றார். பிறவா யாக்கை என்று அவர் பிறப்பற்றவன் என்பதை குறிப்பிடக்கூடிய பங்கினை பார்க்க வேண்டும். ஏன்னா பதிப்பொருளுக்கும் உயிர் வர்க்கத்துக்கும் உள்ள முக்கியமான வேற்றுமை, பதிப்பொருளுக்கு பிறப்பு இல்லை, உயிர் வர்க்கங்களுக்கு பிறப்பு உண்டு என்பதுதான். அதான் சிவஞான சித்தியாரில் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும், ஆதலால் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வன் என்றே என்ற அருமையான திருப்பாடலுக்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் உரை அருளும் பொழுது மற்ற பாடல்களுக்கெல்லாம் சொற்பொருள் முறையிலே உரை சொன்ன சுவாமிகள் இது போன்ற சிற்சில பாடல்களுக்கு சாரமான கருத்தினை உரையாக தந்துள்ளார்கள். யாதொரு தெய்வம் கொண்டே அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர் என்ற திருப்பாடலுக்கு அதனுடைய சாரமான கருத்தை ஒரு பழத்தை சாறு விழிந்து தருவது போல அப்படி தந்திருக்கின்றார்கள். அந்த உரைப்பகுதியினுடைய கருத்து என்னவென்றால், நால்வகை தோற்றம் இருக்கின்றது. வித்திலிருந்து தோன்றுவன, வியர்வையில் தோன்றுவன, முட்டையில் தோன்றுவன, கருப்பையில் தோன்றுவன. இந்த நால்வகை தோற்றங்களிலே ஏதாவது ஒரு தோற்றத்தின் பார்ப்பட்டு பிறப்பவையெல்லாம் உயிர் வர்க்கம் சீவ வர்க்கம். இந்த நால்வகை தோற்றத்தில் எந்த ஒரு தோற்றத்திலும் வந்து பிறக்காதது எதுவோ அதுதான் பதிப்பொருள். பதிப்பொருளுக்கும் உயிருக்கும் உள்ள வேற்றுமைகள்ல எளிதாக அறியத்தக்க வேற்றுமை இதுதான். மற்ற வேற்றுமைகள் ரொம்ப சாத்திரங்களுக்குள்ளெல்லாம் போய் நுட்பமாக சிந்திச்சு அறியணும். எடுத்த எடுப்பிலேயே அறியத்தக்க வேற்றுமை எது அப்படின்னு சொன்னா உயிர் வர்க்கம் பிறப்பிறப்புடையது, பதிப்பொருளுக்கு பிறப்பிறப்பு இல்லை என்பதுதான். அப்படி பார்க்கும்போது நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்க மாதேவர் தான் வந்து அருள் செய்வார்னு ஏன் சொன்னாங்கன்னா, மற்ற தேவர்கள் அனைவருக்கும் பிறப்பு இறப்பு கூறப்படுகின்றது, புராணங்களிலே கேட்கின்றோம். ஆனால் சிவபெருமானுக்கு பிறப்பு என்பதை எந்த புராணத்திலும் நாம் கேட்டதில்லை. ஆகையினால் அவன் ஒருவனே அருள் செய்ய வல்லவன் என்று இந்த பாடலுடைய சாரமான கருத்தை அற்புதமாக உரையிலே தருகின்றார்கள். நால்வகை யோனியுள் இது சுவாமியினுடைய திருவாக்கை நேரடியாக பார்க்கிறோம். நால்வகை யோனியுள் ஒரு யோனிவாய்ப்பட்டு பிறப்பன யாவை, அவையெல்லாம் சீவவர்க்கம். அவ்வாறு பிறத்தல் இல்லாதது யாது, அது பதிப்பொருள் என்னும் இது ஒன்றே. ஏனை செயல்களான் வேற்றுமை அறியவாராத அவ்விரண்டர்க்கும், அவ்விரண்டர்க்கும்னா அந்த பதி உயிர் என்ற இரண்டர்க்கும், தம்முள் வேற்றுமை அறிய நிற்பது ஆகலின் ஏனை தேவரெல்லாம் அஞ்ஞனம் பிறந்து இரத்தல் கேட்கப்படுதலானும், ஏனை தேவரெல்லாம் அஞ்ஞனம் பிறந்து இரத்தல் கேட்கப்படுதலானும். புராணங்கள்ல கேட்கிறோம் சிவனுக்கு அகுது உண்டு என்பது யாண்டானும் கேட்கப்படாமையானும். சிவபிரானுக்கு பிறப்பிறப்பு உண்டு என்று எந்த புராணத்திலும் கேட்டதில்லை. சிவன் ஒருவனே வினை வயத்தன் ஆதல் இன்றி, யாரெல்லாம் பிறக்கின்றார்களோ இறக்கின்றார்களோ அவர்களால் வினை வசப்பட்டவர்கள், வினைக்கீடான பிறப்பில் தான் அவர்களால் செல்ல முடியும். வினைக்கீடான ஆயுள் காலம்தான் வாழ முடியும் இல்லையா? அது மாதிரி வினையின் எல்லையிலே இறந்து போக வேண்டியதுதான். ஆகவே பிறப்பு இறப்புக்கு உட்படுவர்கள்லாம் வினை வயத்தவர்கள். சிவபெருமான் ஒருவனே வினைவயத்தன் ஆதல் இன்றி அவ்வத்தேவர் இடமாக நின்று உயிர்கட்கு அவற்றை அறிந்து கூட்ட வல்லுவன். உயிர்கள் வேண்டக்கூடிய வரங்களை, உயிர்களின் தேவைகளை அறிந்து அந்த உயிர்களுக்கு கூட்டுகின்ற வல்லமை உடையவன். ஏனைத்தேவர் அது செய்ய மாட்டார் என்பது தானே போதரும். ஏன்னா அவர்கள் உயிர் வர்க்கம் என்பதனாலே, அவர்கள் வினை வயப்பட்டு இருப்பதனாலே, வினைக்கு ஏற்பத்தான் அவர்கள் வாழ முடியுமே ஒழிய தாமாக ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அருள் செய்ய முடியாது. ஒருவேளை சில உயிர்கள் தம்மை போன்ற உயிர் வர்க்கத்தைச் சேர்ந்த தேவர்களை பரம்பொருள் என்று நினைத்து மயங்கி வழிபட்டாலும் அத்தேவர்கள் இடமாக இருந்து சிவபெருமானே அருள் செய்வார். ஆகையினால் சிவபெருமான் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அவர் பிறப்பிறப்பு அற்றவர் என்பதுதான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்பதுதான். அந்த பெருந்தகையை இந்த இரண்டாவது திருப்பாடலிலே பரஞ்சோதி மேலான சோதி, ஏழுலகும் கடந்து அண்டத்து அப்பால் நின்ற பேரொளி என்று தேவாரம் போற்றுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பேரொளி பிழம்பாகிய பரஞ்சோதி மேலான சோதி அடுத்த தோழியின் வீட்டு வாசலுக்கு சென்று அவளை எழுப்புகின்றார்கள். அப்போ அந்த தோழி எழுந்து வராமல் உறங்கிக் கொண்டிருப்பதை அறிகின்றார்கள். போது அந்த தோழியினுடைய ஒரு பேச்சு இவர்களுக்கு நினைவுக்கு வருகின்றது. என்னவென்றால், இந்த தோழி என்ன சொல்வாள், இரவிலும் சரி பகலிலும் சரி எப்போது நாம எல்லாரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும் இவள் என்ன சொல்வாள் என்று சொன்னால், என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்கே என்று உரிமையோடு தெரிவிப்பாளாம் இந்த பெண்மணி. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், அந்த உறங்குகின்ற பெண்ணை எழுப்புகின்ற முறையிலே அவள் பேசுகின்ற பேச்சை நினைவூட்டி சொல்கின்றாள். பாசம் என்று சொல்வது இங்கு அன்பு. என்னுடைய அன்பு பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்குத்தான் சொல்வாயே அம்மா. எப்ப சொல்லுவாய், எப்பம்னு என்ன சொல்றதுக்கு இருக்கு, இரா பகல் நாம் பேசும்போது, இரா பகல் இரவிலும் சரி பகலிலும் சரி நம்ம பேசும்போதெல்லாம் நீ என்ன குறிப்பிடுவாய், என்னுடைய பாசமெல்லாம் அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்கே என்று குறிப்பிடுவாய். எப்போது இப்போதார் அமளியின் மேல் நேசமும் வைத்தனையோ, இப்படி இரவும் சரி பகலிலும் சரி என் அன்பெல்லாம் பரஞ்சோதிக்கே என்று சொல்கின்ற நீ, எப்போதம்மா இந்த படுக்கையின் மீது அந்த பாசத்தை வைத்தாய் என்று கேட்கின்ற. எதை கேட்டால் அதற்கு மேற்கொண்டு அவளால் படுத்து கிடக்க முடியாதோ எழுந்து வந்து விடுவாளோ அப்படி கேள்வி கேட்கின்ற. அதான் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டுங்கிறது எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க. அப்ப இதன் மூலம் சொல்வது ஒன்றாகவும் செய்வது மாறானதாகவும் இருக்கின்றது என்பதை குறிப்பாக உணர்த்துகின்றார். ஆகவே பரஞ்சோதியாகிய பெருமானிடத்திலே அன்பு வைத்திருக்கின்றேன் என்பது சொல்லளவில், ஆனால் படுக்கையின் மீது அன்பு வைத்திருப்பதுதான் செயலளவில் இருக்கின்றது. அதனால அந்த சொல்லாட்சியை பாருங்க, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என்பாய் என்று சொல்லுவாய் சொல்லளவில், அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, படுக்கையின் மீது நேசத்தை வைத்திருக்கின்றாய் வைத்திருக்கின்றாய் செயலளவில், அதான் என்பாய் என்பது சொல்லளவிலும் வைத்தனையோ செயலளவிலும் கேட்பதாக அருமையாக சொல்வார்கள் நம்முடைய பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்கள். கதிர்மணி விளக்கம் என்று அருமையான ஒரு உரை எழுதியுள்ளார்கள். ஆகவே ரா பகல் நாம் பேசும்போது இப்படி சொல்லுவாய் என்று சொல்கின்ற அவர்கள் இந்த தோழியை நேரிலையாய் என்று அழைத்து சொல்கின்றார்கள். பாடலை ஒரு முறை நாம் படித்துக் கொள்வோம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது, எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய், நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ, விளையாடி ஏசுமிடம் ஈதோ, விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆர் ஏலோர் எம்பாவாய். முதலில் எழுப்ப வந்த தோழிகள் சொல்கின்றார்கள், நேரிழையாய், இழை என்பது இங்கு மகளிர் அணியக்கூடிய ஆபரணங்கள் நகைகள், நேரிழையாய் நல்ல தகுதியான ஆபரணங்களை அணிந்துள்ள பெண்ணே, ரா பகல் நாம் பேசும்போது, இரவிலும் பகலிலும் நாம் உரையாடும் போது, காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் சுந்தர திருவாரூர் பதிகம், சுந்தரமுனி சுவாமியாருடைய திருவாரூர் பதிகம். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன். காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான், காலையிலும் மாலையிலும் இரவிலெல்லாம் பேசும்போது அவனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெண்கள். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற உறுதியோடு வாழ்ந்தவர்கள் தெரியுது. அப்படி பேசும்போது நீ என்ன பேசுவாய், பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய பெருமானிடத்தே என்று கூறுவாய். எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ, அப்படி சொல்கின்ற நீ எப்போது அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு பூக்கள் நிறைந்த இந்த படுக்கை மீது அன்பை வைத்தாய் என்று சொன்னவுடன் அவள் பொறுக்காமல் எழுந்து வந்து விடுகின்றாள். நேரிடையீர் என்று இவர்களை அழைக்கின்றார். நேரிடையீர், அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்களே, நேரிடையீர். நேரிடையாய் என்பது ஒருமை, ஒருமை விழி. நேரிடையீர் பன்மை விழி. அவள் எழுந்து வந்து எழுப்பிய தோழிகளை நோக்கி அவர்களை அவ்வாறு அழைத்து தன்னுடைய கருத்தை சொல்கின்றாள். என்ன சொல்கின்றாள்? சீச்சி, இவையும் சிலவோ? சேச்சே, என்ன இப்படியும் சில பழக்க வழக்கங்கள் உங்களிடம் இருக்கின்றதா? என்னன்னா இகழ்ந்து உரைக்கின்ற பழக்கம், விளையாட்டுத்தனமாக பேசுதல், கிண்டலாக பேசுதல், அன்பெல்லாம் ஸ்வரஞ்சோதிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ எப்போ அந்த அன்பை இந்த படுக்கைக்கு மேல வச்ச அப்படின்னு கேட்கறது, இப்படிலாம் கிண்டல் பேச்செல்லாம் பேசலாமா? இவையும் சிலவோ, இப்படிப்பட்ட இகழ்ந்துரைக்கும் மொழிகளும் உங்களிடம் இருக்கின்றனவா? இருக்கக்கூடாதே என்பது குறிப்பு. இவையும் சில விளையாடி ஏசும் இடம் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசி பழிப்பதற்குரிய இடம் இதுவா என்று அவள் கேட்கின்றாள். தொடர்ந்து வரக்கூடிய கருத்துக்களையும் அவளே சொல்வதாகவும் சொல்வார்கள் வேறு சில உரையாசிரியர்கள். தொடர்ந்து வரக்கூடியது இவள் இப்படி விளையாடி இயேசுமிடம் ஈதோன்னு கேட்டதுக்கு மறுமொழியாக எழுப்ப வந்த பெண்கள் சொன்னதாக சொல்வார்கள். அந்த முறையில் பார்த்தோம் என்று சொன்னால், விளையாடி இயேசுமிடம் ஈதோன்னு அவ கேட்டதுக்கு இவர்கள் மறுமொழி சொல்கின்றார்கள். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆர் என்று இவர்கள் கேட்கின்றார்கள். சிவபெருமானுக்கு அன்பு நிறைந்த நாங்களெல்லாம் யார் என்று அவளை நோக்கி கேட்கின்றார்களாம். யாரை நோக்கி? எழுந்து வந்து இது விளையாட்டுத்தனமா பேசக்கூடிய இடமா? இப்படி கேலி பேச்சுமா பேசுற பழக்கமும் உங்களிடம் உள்ளதா என்று கேட்டதற்கு மறுமொழி என்னவென்றால், ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் அடியார்கள். அப்ப அடியார்களிடம், அடியார்களாகிய எங்களிடம் எப்படி வேண்டாத பழக்கங்கள்லாம் இருக்கும்? நீ தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய சொல்லுக்கு மாறாக உன்னுடைய செய்கை இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி அதை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே சொன்னோமே ஒழிய, விளையாட்டாகவோ அல்லது இல்லாத ஒன்றை புனைந்துரைத்து என்ன ஒருவர் மனதை நோகச் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ சொன்னதல்ல. நட்பின் உரிமை பற்றி உன் சொல்லோடு உன் செயல் முரணி போகக்கூடாது என்று நெறிப்படுத்தும் முறையில் தான் சொன்னோம் என்பது கருத்து. ஏன்னா அடியார்கள் நெறிப்படுத்துவார்கள். ஈசானாருக்கு அன்பராகிய நாம் யார்? அடியார். நாம் யார்னா நாங்கள் அடியார்கள் அல்லவா? அப்ப அடியார்கள் சொன்னா நெறிப்படுத்த சொல்றாங்கன்னு தான் நினைக்கணுமா ஒழிய, அது ஒரு ஏசி பேச்சுகின்ற பேச்சு என்று நினைக்கக்கூடாது என்று தெரிவிக்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஈசனுக்கு அன்பர்? அன்பார் யாம் அப்படின்ட்டு இருக்கு. அன்பர் யாம் இல்ல, அன்பார் யாம். அன்பார் யாம்னா அன்பு நிறைந்த யாம், அன்பு நிறைந்த நாங்கள். யாருக்கு அன்பு நிறைந்த நாங்கள்? தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாங்கள். அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவை இருக்கு பாத்தீங்களா, ஆரேலோர்ல இருந்து ஆரை மட்டும் பிரிச்சிருங்க. ஏல் ஓர் எம்பாவாய், அது எல்லா பாடலும் உள்ள மாதிரியும் அது முடிவு. ஏல் ஓர் எம்பாவாய் இந்த பாடல்ல, போன பாடல பரிசேலோர் எம்பாவாய், பரிசு என்பது பிரிச்சோம் இல்லையா, இதே எந்தோழி பரிசு அப்படின்னு முடிச்சோம். அது மாதிரி ஆரேலோர் எம்பாவாயில ஆர் என்பதை பிரிச்சிடணும். ஈசனார்க்கு அன்பு ஆர் யாம் ஆர், ஈசனாரிடம் அன்பு நிறைந்த நாங்கள் யார்? நாங்கள் அடியார்கள் சொல்லாம எழுந்து வந்தவளையே சொல்லும்படியாக வைக்கின்றாள். நாங்கள் யாரு அப்படின்னா அடியார்கள் தான் சொல்லியாகணும். அப்ப அடியார்கள் வந்து சும்மா பொருளற்ற முறையிலே ஏசி பேசி விளையாடுவோமா? மாட்டோம். நெறிப்படுத்துவதற்காக தான் சொன்னோங்கிறது கருத்து. எப்படிப்பட்ட ஈசனுக்கு அன்பர் நாங்கள்லாம்? தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார். தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிற பெருமான் அவர் யாரு? சாதாரண பெருமான் அவரு. விண்ணோர்கள் ஏத்துவதற்கு தன்னுடைய மலர்பாதத்தையே தருவதற்காக எழுந்தருளியுள்ள பெருமான் இல்லையா? தம்முடைய அந்த அருட்சக்திமயமான திருவடியை தூக்கி நடனம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த திருவடி எப்படிப்பட்டது? விண்ணோர்கள் எல்லாம் போற்றுகின்றார்கள், அந்த போற்றுதல்களுக்கு கூசக்கூடிய திருவடி. ஆனால் நம்மை ஆட்கொள்ள கூசாமல் அந்த திருவடியை காட்டி அருள்கின்றார். ஏன் விண்ணோர்களுடைய துதிக்கு ஏன் அந்த திருவடி கூசுது அப்படின்னா, விண்ணோர்களுக்கு உண்மையில் அந்த திருவடி மீது பற்று இல்லை. அந்த திருவடியை போற்றுவதன் மூலம் தம்முடைய பதவியிலும் அதிகாரத்திலும் தாம் மேலும் மேலும் வளர வேண்டும், தம்மை பலரும் துதிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த பதவியில் இருப்பதனால் நம்மளை பலரும் வணங்குவார்கள், போற்றுவார்கள். அதற்கு இவர் தான் துணை செய்ய முடியும்னு அவர்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு. அதனாலே இவருடைய திருவடியை போற்றுகின்றார்களே ஒழிய, தாழ்வனும் தன்மையோடும் அவர்கள் திருவடியை போற்றவில்லை. அதனால் அவருடைய திருவடி புகழ்ச்சிக்கு அந்த பெருமானுடைய திருவடியே கூசுகின்றதாம். பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியேன்னு சொன்னார். அப்படி கூசக்கூடிய விண்ணோர்களுடைய புகழ்ச்சிக்கே கூசக்கூடிய திருவடி நம்முடைய புகழ்ச்சிக்கு இறங்கி நமக்கு அருள் செய்வதற்காக திருச்சிற்றம்பலத்திலே திருநடனம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட திருவடியுடைய பெருமானுக்கு அன்பு நிறைந்த நாங்களெல்லாம் யார்? அவனுடைய அடியார்கள் அல்லவா? அப்போ அடியார்கள் அடியார்களாக இருக்கின்றன நாங்கள். எங்களோடு நட்பு கொண்டவர்கள் அந்த நெறியை கொஞ்சம் மறப்பார்களே ஆனால் அந்த நெறியை நினைவூட்டி, இல்லையா, இவ்வளவு சிறப்பாக பேசுகின்ற நீ உன்னுடைய தகுதிப்படி நடந்து கொள்ள வேண்டாமா என்று உன்னை நெறிப்படுத்தத்தான் இங்கே வந்தோமே ஒழிய சும்மா விளையாட்டாக ஏசி பேசி நகையாடுவதற்காக இங்கு வரவில்லை. ஏதோ நான் உன்னை இப்படி பேசின உடனே என் கூட வந்தவங்கன்னா சிரிப்பாங்க, அது என ஒரு மகிழ்ச்சியை தரும். நாலு பேர் நண்பர்கள்னா அதில் ஒரு நண்பரை பற்றி இன்னொருத்தர் பேச மற்ற மூணு பேரும் சிரிக்க, அதை கேட்டு அதை சொன்னவருக்கு கூட கொஞ்சம் மகிழ்ச்சி. இந்த மாதிரிலாம் இது உலகியல்ல சாதாரணமாக பார்க்கலாம். அந்த மாதிரியான நோக்கத்தோடு இங்கு இவர்கள் வரவில்லை. ஆனால் இவ்வாறு இப்படி பேசினா என்னை பாரு படுக்கையில் அனுபவிச்சேன்னு சும்மா குத்தி காட்டி சிரித்து விளையாடுவதற்காக வரவில்லை. நெறிப்படுத்தும் நோக்கிலே வந்திருக்கின்றோம், உயரிய நோக்கில. ஏன்னா தில்லை சிற்றம்பலத்தில் ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாங்களெல்லாம் யார்? அடியார்கள் அல்லவா? அதான் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க, அந்த இறுதியில் உள்ள ஆர் என்பதை கவனிக்காமல் விட்டு விடுவதுண்டு. பல பதிப்புகளில் அவ்வாறு அதற்கு பொருள் கூற மறந்து போய் விட்டு விடுகின்றார்கள் சொன்னார்கள். அது உண்மைதான், அதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் விளங்கும். அன்பறியாம் அன்பறியாம்னு அதோட முடித்து விடுவது உண்டு. ஆரையலோர் எம்பாவாயின்னு அன்பாறு ஆம் ஆர் அன்பு ஆர் என்பதில் ஆறுதல் என்பது நிறைதல். அன்பார்ந்த இல்லையா, அன்பார்ந்தன்னு எழுதுறோம் இல்லையா, எழுதும் போது கடிதம் எழுதும் போது அன்பார்ந்த நண்பனுக்கு எழுதுறோம் இல்லையா. ஆகவே அன்பு நிறைந்த அன்பார் நாம்னா அன்பு நிறைந்த நாம். அடுத்த ஆர் என்பது யார், யார் என்ற பொருள். ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாம் யார் என்றால் நாம் அடியார்கள். ஆகவே நெறிப்படுத்தும் நோக்கிலேயே சொல்கின்றோம், விளையாடும் நோக்கில் சொல்ல விளையாடும் நோக்கில் சொல்லவில்லை என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே இவ்வாறு அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய பெருமானுக்கே என்று சொன்ன அந்த அடியார் விழித்து எழ வேண்டிய நேரத்திலே உறங்கி இருக்கின்றாரே என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, கொஞ்சம் அந்த திருவடி பக்தியானது சில சமயங்களில் நல்லா சிறப்பாக இருக்கும், அந்த சமயத்தில் அது மனப்பூர்வமாக தான் சொல்லியிருக்கிறார், ஒன்றும் விளையாட்டாக சொல்லலை. இருந்தாலும் அந்த பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய படும்பொழுது நீங்கி அது விடும்பொழுது பறக்கும்னு சொன்ன மாதிரி அந்த சிவசிந்தனையில் கொஞ்சம் குறையும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆணவச்சார்பு கொஞ்சம் மிகுந்துடும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி உறக்கம் மற்ற வழிகளில் பொழுதுபோக்குதல் போன்றவை நிகழலாம். அப்போ அந்த இடத்துல தான் அடியார்களுடைய துணை அங்கே அவசியமாக இருக்குது. அந்த இருள்மலச் சார்பிலிருந்து விடுவிப்பதற்கு அடியார்கள் வாசலுக்கே வந்து விட்டார்கள். அது பெரும் பேரு அல்லவா, இவர்கள் வராவிட்டால் இவள் இன்னும் தூங்கி கொண்டு தான் இருப்பாள். அதான் அருமையாக சொல்வார் சிவஞான சித்தியாரில், இருளெல்லாம் இருக்கலாகும் அடியாரோடு இருக்கலாமே என்பார். இருத்தல் என்றால் நீக்குதல். என்னென்னா குரு உபதேசம் பெற்றால் இருள்மலத்தையே நீக்கிக் கொள்ளலாம், அப்புறமும் அடியார்களோடு இருக்கணுமா? ஏன்னா அதனுடைய வாதனை அவ்வப்போது வேலை செய்யும். என்ன அப்போ அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு அடியார் இணக்கம் அவசியம். இப்போ அந்த உறக்கம்னு பார்த்தா அதுவும் இருளுக்குள்ள ஆழ்ந்து கிடத்துல தானே, கண்மூடி என்ன மற்ற சிந்தனைகள் எதுவும் இன்றி உறங்கிக் கொண்டிருத்தல் என்பது அது ஒரு இருளில் கிடப்பது மாதிரி தான். அந்த இருளிலிருந்து நீக்குவதற்கு அடியார்கள் வருகின்றார்கள். சிவசோதியை பாடிக்கொண்டு வருகின்றார்கள், அரும்பெரும் ஜோதியை பரஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே சோதி மீது அன்பு கொண்டவள் படுக்கை மீது அன்பு வைத்து தன்னை இருளுக்குள்ளேயே அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆகவே சோதியை காணும் பொருட்டு நீ விழித்தெழு என்று அறிவுறுத்துகின்றார்கள். ஆகையினால்தான் அங்கு அடியாருடைய சிறப்பு அங்கே உணரப்படுகின்றது.
0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam. And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிடைமருதூர் திருத்தல தேவார திருப்பதிகங்கள். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் திருத்தாண்டகம் ராகம் ஹரிஹ

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் பி கே பட்டம்மாள் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் எம் எல் வசந்தகுமாரி அவர்கள். ஓம் நமச்சிவாய.

Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருமுறை பயிற்சி வகுப்பு பகுதி 2 வழங்குபவர் திரு சிவபாதசேகரன்.

0: பணங்காயி இன்னும் கொஞ்சம் மேல் சுதி போறாம இருக்கு. பணங்காயி கரெக்டா சொல்றாங்க எல்லாரும். பணங்காய் கரெக்டா இருக்கு. அது மாதிரி இருந்தா போதும். கண்காழ் காணிங்களோ
1: கண்காழ்

எல்லா பண்ணோட இந்த பெண்ணு நல்லா வருது எல்லாருக்குமா. சரி, இப்ப அதே மாதிரிதான் இந்த பதிகத்துல இருக்க எல்லா பாட்டும் எப்படி பழையதான் செடிகள் கழிவுகளோ அதே மாதிரிதான், வித்தியாசமே கிடையாது. இருந்தாலும் இந்த காலத்துல ஒரே ஒரு பாட்டை மட்டும் கடுகி பாட்டு போவோம்.

சிறைய நிறுத்தலையா அப்படி விட்டுறக்கூடாது. அப்படியா சிசன் விடும் தேடி தேடி கண்டுகொள்ளலையா இன்னும் கண்டுகொண்டா சில தேடி கண்டு அவ்வளோ நிறுத்தப்போது கொஞ்சம் அழகாக நிறுத்தணும். இது பந்தூராளிங்கிற ராகம், இந்த ராகத்திற்கு இப்ப இந்த காலத்தில் பந்தூராளி அப்படிங்கிற வழங்கப்படுறது. இத நிருமு சுவாமிகள் இதே ராகத்தை எப்படி கையாண்டிருக்கார் பாடம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அந்த புன்னார் மேனியேங்கிற பாட்டு. அதனால தெரிஞ்ச பாட்டாகவும் இருக்கு, இதே ராகம் பழகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு. முருகன் சுவாமி தேவாரத்தில் திருமழபாடிங்கிற ஊர்ல இருக்கும். முருகன் சுவாமி அந்த பக்கம் போகும்பொழுது திருமழபாடியை தாண்டி போயிட்டதாகவும் மழபாடியை பாட மறந்தையோ மறந்தாயோ கேட்டாராம் சுவாமி தன்னில. அந்த மறந்து நான் வேற எதுவும் நினைக்க போறேன்னு சொல்லி பாடின வரைக்கும் மீண்டும் வந்து அந்த ஊரை தரிசனம் பண்ணாராம் சுவாமி. இருக்க இந்த பக்கம் இப்ப எப்படி நம்ம திரு அந்த மாலை பாடினமோ அதே மாதிரிதான் பாடணும், இன்னும் கவலைப்பட வேண்டாம், அப்படியே பண்ணணும்.

இது சிம்பிளா பாடுறாங்க அந்த மெத்தடு, கஷ்டமே படலாம். அந்த ராகத்துக்கு இன்னும் நிறைய தான் இருக்கு, அதை வந்து நம்ம அந்த இன்டெக்ட் போல மேலோட்டமா அப்படி அந்த ராகத்தை மனசு வாங்கிக்கிறதுக்காக வேறு எழுதிட்டு வரும். அண்ணே உன்னை எல்லாம் இனி யாரே நினைக்கு அப்படின்னா ஒரு சங்கதி வச்சு பாடுறது வழக்கம் உண்டு. அது ஒரு பாடம். இப்போ நீங்க இந்த சாதாரிங்கிற பண்ணும் நெட்டராகங்கிற பண்ணும் இளையராகத்தான் இப்போ பூதாமூர்த்திகள்லாம் பாடுற வழக்கம். அதனால நீங்க நெட்டராக பாடலையும் இதே பாடிக்கலாம், சாதாரிக்கும் இதே பாடிக்கலாம். உனக்கு ஞான சம்பந்தத்தில் அதே பாட்டு வேணும்னாலும் நான் அதை ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். என்ன புண்ணியம் செய்த நீங்கிற பாட்டை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? கேட்ட மாதிரி இருக்கு. திருவரஞ்சூழிங்கிற ஊர் மேல பாடின பதிகம் அது. அவர் சொல்றார், தன்னுடைய நெஞ்சத்தில் சொல்றார், இந்த வலஞ்சொழி வாணனை வந்து தரிசனம் பண்றதுக்கு என்ன புண்ணியம் செஞ்சியோ தெரியலையேன்னு சொல்லிட்டு தனத்தானா சொல்லிக்கிறார். ஆனா அந்த ஊருக்கு போனா அது நமக்கே அந்த எண்ணம் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் அது. சுவாமி மலை பக்கத்துல போனா பாருங்க, யாராவது பாக்கலன்னா பிள்ளையார் வெள்ள பிள்ளையார், பிள்ளையார் வெள்ள பிள்ளையார், சுவேத விநாயகர் வெள்ளை வாரணம். அதனால சுவாமி வந்து கபர்சீஸ்வரர்னு சொல்றது, அவரை வந்து தமிழ்ல சடைமுடி நாதர் என்ன சொல்லுவாங்க, பெரியநாயகம்பாள். என்ன சுதிய வேணா மாத்தி வேணா உங்களுக்கு ஹைபிச் தான் உங்களுக்கு சுட்டாதுன்னு அவர் மாத்திக்கிறேன். நான் ஏன் சுதியன் இல்ல அப்ப இதே ஸ்பீடு சொல்லுமா? உங்களோட கம்ஃபர்ட் தான் எனக்கு, எனக்கு ஒன்றும் இல்ல. என்ன புண்ணியம் அதே சுதியில சொல்ற வேண்டாம், அரைஞ்சு போறோம்னா உங்களுக்கு கஷ்டம். என்ன புண்ணியம்

அந்த முதல் ரெண்டு வரி மாதிரி பின்னாடி மண்ணு காதீரி.

அப்படின்னு சொன்னோம். அதை அதை முன்னிட்டு வந்து பாட்டு சொல்லுங்க. முதல்ல பாடுனதுனால ரெண்டாவது தெரிச்சு

அது தாழ்ந்து கூட காண்டே பண்ணணும். அது சுலபமா இருக்கிற ஒரு பாட்டு வந்து பெரிய பாட்டெல்லாம் போதிக்க வேண்டாம். சின்ன இது எந்த பாட்டுல இருந்து பாடலாம்னு பார்த்தா, திருஞானசம்பந்தர் முதல் முதல்ல சிறுகாழியில ஞானப்பால் குடிச்சு தொழுடை செய்தின் பாடின உடனே அன்னைக்கு பார்த்தோல்ல அமர்ந்தபடி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலக்காரு ஒரு இடத்துக்கு போனார். அந்த ஊர்ல சுவாமி கிட்ட பாடும்போது மூணு வயசு குழந்தை கை இப்படியே செவந்து போயிடும் இல்லையா, கை செவந்து போதேன்னு சுவாமி பார்த்தாராம். ஒரு இது மாதிரி இது பொத்தாள மாதிரி இல்லை, அது பொத்தாளம், பொத்தாளம் வந்து கையில வந்து விழுறாங்க. நமசிவாய நிகழ்ந்த பஞ்சாட்சம் கொடுத்த பொற்றாலும் ஞானசம்பந்த கையில வந்து விழுந்தது. அதுக்கு அம்பாள் வந்து ஓசை கொடுத்தாலும், அதனால அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு பேரு. அந்த ஊர்ல சப்த அந்த இதுல திருக்கோல காலம் அந்த ஊர் அப்ப பாடினதுதான் இந்த தக்கராக பண்ணு. அந்த பாட்டை பார்க்கும்போது பாருங்க ரொம்ப சுலபமா இருக்கும், ஒன்றும் சிரமம் இல்லை. அப்படியே நான் சொல்றது அப்படியே கேட்டு வரணும்.

0: சடையும் பிறையும்
1: சடையும்
0: சடையும்
1: சடையும்

நலங்குள்காழி அதே பதிவு காட்சிப்பட்டு நலங்குள்காழி.

அதுக்கு எவ்வளவு ஸ்கோப் தெரியுமா அந்த காம்போதிக்கு? பேர் பயன்படுத்தா அப்படி நிறைய இருக்க கத்துக்க வேண்டியது. நான்

0: பரங்குள் பாடல்
1: பவலங்குள்
0: அதுக்கப்புறம் வரேன் பலங்குள் பாடல்

ரெண்டாவது சந்ததி தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க. பாராட்ட பரவாயில்ல. வலங்குள் பாடல் நல்ல பாய்மையா

0: இது ரெண்டுத்துக்கு மேலேயும் முன்னே இருக்கு. வாழ்வரே முடிச்சிடறோம் இல்லையா, புலங்குழ்வி புலங்குழ்வினை போய் ஓங்கி வாழ்வரே இப்படி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அதான் வேண்டாம், இந்த ரெண்டே ஜாதி, அதனால ரெண்டும் கூட முடிஞ்சா பாடுவாங்க. அதனால இப்ப சக்கராகவும் இப்படிதான், சக்கராவது எட்டுதான் எட்டு வரி வரதெல்லாம் சின்ன அடிப்படையிலே தான் பாடணும், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இப்ப ஞாசம் வந்திருந்த திருக்கோலக்கால பொற்றாலம் வாங்கிட்டு இந்த காம்போதியில சுவாமியை திருப்திப்படுத்தி அந்த தாளத்தை வாங்கிட்டு வர்றாரு இல்லையா, சிறுவாழிக்கு வந்து திரும்ப வர்றாரு. தந்தவுடனே என்ன பாடுறாரு சேர்க்கிறார் சொல்றாருன்னா, இதே தக்காலத்துல பூவார் கொன்றை குறிப்பும் ஜடையை ஜான் பாரு பாடுற சுவாமி பாரு. அந்த அதனால தக்கராகம் போன ஓரளவு பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த தினம் சொல்லிட்டு இருக்கணும், அது இன்னைக்கு ஒரு நாள் கேட்டானா அப்படி எடுத்து போயிடும். அதுக்குதான் நம்ம ரெண்டு பக்கம் வச்சிருக்காங்க சுவாமி. அப்ப அதனால இன்னைக்கு நம்ம அங்கமாலை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பொன்னார் மேனியினையும் பார்த்தோம். அப்புறம் என்ன புண்ணியம் ஜேனி, அப்ப அதனால உங்களுக்கு சாதாரி ரொம்ப கதலை பாடமா எடுத்துப்போம். இப்ப தக்க ராகமும் வந்துருக்கு, அடுத்தது என்ன பண்ணு பாடலாம் போதுதான் பண்ணிக்கணும். இப்ப வந்து ஓரளவு இப்போ எது சொன்னாலும் வந்துருங்கிற ஒரு இது வந்துருக்கு, எனக்கே ஒரு நம்பிக்கை வருது. முன்னாடி கொஞ்சம் பயந்து பயந்து நானே இது பண்ணேன், இப்போ என்ன தைரியமா சொல்லலாம் அப்படின்னுட்டு.
1: ஓம் சிவாயனம் சைவம் .org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இது நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு ஆறாம் திருமுறை பாடல்கள். பாடிப்பவர்கள் வசந்தகுமார் மற்றும் ரமேஷ்குமார். வணக்கம். ஓம் சிவாயனம.
2: ஆனந்தமயமான ஆறாம் திருமுறையின் தேவார திருத்தாண்டகங்களை இன்னிசை அரங்கை நிகழ்த்த வருகை தந்திருக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஓதுவாமூர்த்திகள் கொடுமுடி வசந்தகுமார் ஓதுவாமூர்த்தி அவர்களையும் அவருடன் இணைந்து சிவகாசி ரமேஷ்குமார் ஓதுவாமூர்த்தி அவர்களையும் வருக வருகை என வரவேற்று இவர்களுக்கு உறுதுணையாக உயர்திருவாளர் சுரேஷ் பாபு அவர்கள் வயலின், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மிருதங்க இசை பேராசிரியராக விளங்கும் இஞ்சிக்குடி மணி ஐயா அவர்களையும், காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய ஆஸ்தான வித்வானாக விளங்கும் முகர்சிங் வித்வான் ஏஎஸ் கிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை நன்முறை நடத்த தருமாறு கற்றுக்கொண்டமைகிறோம். நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது.

கந்தனே.

0: அவர்களுடைய வாயிய கடம்பர்களுடைய பெருந்தன்மையினாலே சிதம்பர புராணத்திலே என்று துச்சக சருத்தம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பற்றோனாக்கதி பற்றிய துன்மத அற்றவர் சரிதத்தை நவிட்டினோம். சுற்றதேவன துச்சகம் முத்தியில் உற்றவாருங்கு உரைக்கல் உற்றாமரும். வேதவியாசர் செய்மையில் முனிவருக்கு சொல்லுகின்ற வரலாறு, அந்த வரலாற்றை சூதர் முனிவர் ஜவனகாரி முனிவருக்கு சொல்கிறார். சூத முனிவர் ஜவனகாரி முனிவர்களுக்கு நைமிஷாரண்யத்திலே இந்த கதையை சொல்லுகிறார். அந்த கதையை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது எங்க இருந்து வருது பாரு? திருநம்பி தேவருக்கு சிவகுருமாரன் சொல்ல, அந்த கதையை திருநம்பி தேவர் சனத்குமாரனுக்கு சொல்ல, சனத்குமாரர் வியாச பகவானுக்கு சொல்ல, வியாச பகவான் சூதமுனிவருக்கு சொல்ல, சூதமுனிவர் நைமிஷாரண்யத்துக்கு சொல்ல, இப்ப அந்த கதையை நான் சொல்றேன். அதனால இப்படி சொன்ன ஆட்கள் எல்லாமே மிகப்பெரியவர்கள். பெரியவர்கள் என்று சொன்னாலே எதிலே பெரியவர்கள் என்றால் ஞானத்திலே பெரியவர்கள். ஞானத்திலே யார் பெரியவர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள். செல்வத்தாலும் உயரத்தாலும் கணத்தாலும் சாதியாலும் பெரியவர்கள் அல்ல. அதை சொன்னாரு, உலக அனைத்தினுக்கும் உண்ணுதல் மேலிட்ட திலகம் எனப்பெரியும் சீசி அப்படின்னார். நெற்றியில் இருந்த திலகமானது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒருவர் உலகம் முழுவதும் தெரிகின்றவர்களாக இருந்தாலும் தெரியும். ஒருவர் பேரை சொன்னா அவர் உலகம் முழுவதும் தெரிந்த பிரபலமானவராக இருந்தாலும் சரி. அப்படின்னா செல்வத்திலே, கல்வியிலே, பட்டத்திலே, பதவியிலே, மற்ற வீரங்களிலே எவ்வளவு இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, உலகம் அனைத்தினுக்கு உண்ணுதல் மேலிட்ட திலகம் என பிரினும் சீசி எழுகிய சீசா திருக்கையிலே எம்பெருமான் என்றென்று பேசாதிருப்பார் பிறப்புன்னார். எனக்கு இவர் பதினோராம் திருமுறையில் உலகம் முழுவதுக்கும் தெரிந்தவராயிருந்தாலும் சரி, சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லாதவனாயிருந்தால் அவனுடைய பிறப்பு சீசி என்ற. அதனாலே பிறப்புடையர் கற்றோர் பெருஞ்செல்வர் மற்றும் சிறப்புடையரானாலும் சீசியினார் அடுத்த பேட்டை. பிறப்புடையர், பிறப்புடையர்னு உயர்ந்த குலத்தில் பிறந்தது, கற்றோர் பெருஞ்செல்வர் மற்றும் சிறப்புடையரானால் மற்ற எந்த வகையில் சிறப்புடையவனாக இருந்தாலும் ஆனாலும் சீசி இறப்பில் கடியார் நெடுஞ்சோலை காலத்தி ஆழ்வார் அடியாரை பேணாதவன் முதல்ல சிவபெருமானை சொன்னாரு. அடுத்தவர் சிவனடியார்களை வணங்காதவர்கள் அவன் எவ்வளவு சொந்தவனாக இருந்தா என்ன, அவனும் சீசி இகழப்படுவார். சீசினா இகழப்படுவது. அதனால ஞானிகளுக்கு வந்து செல்வம் பெருசல்ல, பட்டம் பதவி எல்லாம் பெருசல்ல, ஞானந்தான் புரியுது. அதனால அந்த ஞானத்தை பற்றி எந்த நூல் சொல்லுகிறதோ அந்த நூல் உயர்ந்த நூல். ஞானத்தை பற்றி யார் சொல்லுகின்றார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். ஞானத்தை பற்றி யார் கேட்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். அதனாலே இந்த நூல் ஆரம்பிக்கும் போது வானநாடர்கள் ஆதவர் நாடரும் மோனஞானம் முழுதும் உணர்ந்துவிட, ஞானம் முழுதும் உணர்ந்துவிட, தானமேவு தடவு கடாசலத்து ஆனமாவத்து அண்ணலையத்துவாங்க விநாயகர் நிதியிலேயே இப்படி இவர் ஒரு பாணியில் ஆரம்பிக்கிறார். எப்படி இவர் ஆரம்பிக்கிறார்னா, இந்த விநாயகரை எதற்கு நான் துதிக்கிறேன் என்று கேட்டால் ஞானம் முழுவதையும் உணர்வதற்காகும். ஞானம் உணர்ந்து விட்டான்னா வேற ஒன்று வேண்டியதில்லை. ஞானம் உணர்ந்து விட்டால், ஞானம் உணர்ந்துட்டா அப்புறம் என்ன வேணும், உணர்ந்த வேண்டியது. ஞானம் பெறாதவன் எல்லாம் என்ன பெற்றிருக்கிறான் என்றால் ஈனம் பெற்றிருக்கிறான். ஞானம் பெறாதவன் எல்லாம் என்ன பெற்றிருக்கிறான் என்றால் அவன் என்ன பெற்றாலும் அவன் ஈனம் தான் விவர அவன் ஞானம் உடையவன் ஆக மாட்டான். ஞானம் பெற்றவனுக்கு ஈன வராது. அதனால ஞானம் பெறாது அவன் எவ்வளவு வகையில் உயர்ந்தவனாக இருந்தாலும் ஈன மிகுத்துளபிறவி அணுகாதேன்னு ஆனார்கள். அதனால ஞானம் இல்லையானால் அவனுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், கண்ணு இல்லையானா என்ன அர்த்தம், குருடும் அர்த்தம். அது போல ஞானம் இல்லையானால் அவன் இடத்துல இருக்கிறது ஈனம். அதனாலே அந்த ஞானிகளுடைய பரம்பரையிலே ஞானிகளுடைய அந்த மரபிலே வருகின்ற நூல்களை ஓதி உணர்கின்றவர்களுக்கு ஞானம் உண்டாகும். இப்ப வேதவியாசரையோ சூதபிராணிகளையோ நேரா நம்ம பார்க்க முடியாது, ஞானசம்பந்தம் நேரா பார்க்க முடியாது, ஞானிக்காக பார்க்க முடியாது. பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய அருள் செய்த பாக்கியம் இருக்கிறது. அந்த பாக்கியத்தினாலே அவருடைய அருமையும் சிவனுடைய அருமையும் ஞானத்தினுடைய பெருமையும் உணரலாம். அதனாலே இப்பொழுது நமக்கு துணையாகவும் நம்ம கூட இருப்பவர்கள் ஞானிகள் இருக்கிறார்கள். வியாசர் முதலான ஞானிகள், ஞானசம்பந்தம் முதலான ஞானிகள் நம்ம கூட இருக்கிறார். அவர்கள் கூட நாம இருக்கிறோம். இப்படி ஒரு பெருமை நமக்கு நமக்கு யாரு வரணும்னா ஞானிகள் வரும். அதனாலே அந்த ஞானிகள் வர்றது சாமான்யமா எல்லாருக்கும் கிடைக்காது. பொதுவா சாமியும் விட்டு போவான், கண்டசாமியை கும்பிடுவான், அதனால பிரார்த்தனை பண்ணிக்குவான், என்னமோ ஒண்ணுவான். அவங்க எல்லாம் ஞானத்துக்கு இடமே வராது, பேச்சே வராது. நம்மளுக்கு ஞானமே எங்கனை தொட்டாலும் ஞானம், எந்த இடத்துல தொட்டாலும் ஞானம். மற்ற சமயங்களிலே அவன் தேடி பார்க்கணும் எங்கேயாச்சும் இருக்குதான். இது தொட்டதிலிருந்து முடியவில்லை, ஞானமாகவே இருக்கும். அதனாலே இதை படிக்கிறவனுக்கு கட்டாயம் ஞானம் வந்தே தீரும். அதனாலே உயிர்கள் பெற வேண்டிய பேரு, முக்கியமான பேரு எது என்று கேட்டால் சிவஞானம் தான். அந்த சிவஞானத்துக்கு நமக்கு நிறைய ஏது கண்டு பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மற்ற சமயவாதிகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. மற்ற சமயவாதிகள் சிவஞானத்தை பத்தி சொல்லவே மாட்டான். சிவஞானங்கிற வார்த்தை மற்ற சமயவாதிகள் வருது கிடையவே கிடையாது. ஞானம், சிவஞானம், விஞ்ஞானம் என்று மற்ற சமயவாதிகள் பேசுவதே கிடையாது. என்னென்னத்தையோ சொல்லிட்டு இருக்காரு தவிர சிவஞானம் பேசுறது கிடையாது. ஞானசம்பந்தருக்கு பால் குடிச்சோம்னா என்னடா ஞானம் வந்துச்சுன்னாரு முதல்ல, என்ன ஞானம் வந்துச்சு? சிவஞானம், சிவனடியே சிந்திக்கும் திருப்பதிவான். அப்புறம்தான் மத்த ஞானத்தை சொல்றாரு. அதனாலே அப்படி அந்த சிவஞானம் மற்ற ஞானங்கள் எல்லா ஞானங்களையும் விட உயர்ந்ததாகினால முதல்ல சொன்னார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பதிவு சிவஞானம், பவமதன அறமாற்றும் பாங்கியில் ஓங்கிய ஞானம், ஓமையலா கலைஞானம், உணர்வறிய விஞ்ஞானம், தவமுதலர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையிலும் சொல்லப்படுகிறார். இது உயர்ந்தது என்று கேட்டார் சிவஞானம். அந்த சிவஞானம் எதனாலே வரும் என்றால் சிவஞானம் உணர்வதனாலும் உணர்வதனாலும் வரும். சிவஞானத்தை திருவசப்பாளர் சொல்றாரு, புழுங்கு தீவினையின் வினகட புகுந்து, புழுங்கு தீவினையின் தீவினையிலே புழுங்கிக் கொண்டிருக்கின்ற எனக்கு புழுங்கு தீவினையின் வினைகட அந்த வினை கொட்டு புகும்படியாக புகுந்து. புணர்வுள் உணர்வு நூல் வகையால், உணர்வு நூல் என்பது ஞான நூல் வகையினால, வடங்குதி என்பொழியும் பவளவாய் முக்கம் வடமொழியும் மணிநடும் கொண்டு என்பது திருவசைப்பா. இப்படி ஞான நூல்கள் மூலமாக பந்தமும் தெரிவும் இன்னும் சொல்றாரு, பந்தமும் பிரிவும் தெரிவுறு பணுவல் படிவடி சென்று சென்று ஏறி என்பது திருவிடம் இருந்து ஒரு திருவசைப்பா. அதனால இப்படி ஞான நூல்கள் மூலமாக ஞானிகள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஞானிகள் எந்த பிரயோசனத்தையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்காம அங்கிருந்து எதிர்பார்க்கிறார்கள். ஒன்றும் கிடையாது, அவங்க பெற்ற ஞானத்தை நூலாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை பற்றி சொல்லுகின்ற நூல் இந்த சிதம்பர புராணம். என்ன சொல்லுது சிதம்பர புராணத்துல என்ன? தரிசனம். தரிசனம் எதிர்த்தது என்றால் முத்தியை கொடுக்கும். முத்தியா இருக்கணும்னா ஞானம் இல்லாமல் தான் வரும். தரிசன மாத்திரத்திலேயே ஞானத்தை தருவது, தரிசன மாத்திரத்திலேயே ஞானத்தை தருவது ஞானக்கார புத்தி. இவன் எப்படின்னா தரிசனம் பண்ணலாம்னு பண்ணலே தும்மலன், கோயிலுக்கு போய் கும்பிடலாம்னு போகல, கூட்டத்தோட கூட்டங்க என்னமோ ஆடலும் பாடலுமா இருக்குது, என்ன எட்டி பார்த்தான் அவ்வளவுதான். ஒரு சாங் மாறுது, ஆடுறாங்க பாடுறாங்க அப்படின்ட்டு போயிட்டான். அவனுக்கு சிவகதி அது என்ன பண்ணினால பாவத்தையும் ஒன்று. அதே மாதிரிதான் இந்த ஆடு துச்சக சிறப்பு, இந்த துச்சகனும் அதே மாதிரி. இவன் துச்சகம், அவன் துன்மதன், இவன் துச்சகன். அதனால அவனுக்கு எப்படி கதி கிடைச்சது அப்படின்னு இந்த சரித்திரத்தில் சொல்லுகிறார். பற்றோனாக்கதி பற்றிய துன்மதன், யாருக்கும் கிடைக்காத உயர்ந்த கதியை பற்றிய துன்மதன் நற்றவர் சரிதத்தை நவிச்சினான். அந்த சரித்திரத்தை சொன்னேன். சொற்ற தீவினை துச்சகன் முத்தியில் உற்றவாருங்கு உடைக்கல் உற்றாமரு தீவனை பொருந்தியவனாகிய துச்சதன் முத்தியிலே சேர்ந்த அந்த வரலாற்றை சொல்லுகிறது. சொன்ன மாக்கதை கேட்டு துளக்கிய சென்னிம்மாதவன் சிந்தையும் அந்த கதையை கேட்டு மகிழ்ச்சியினாலே சென்னி துளக்கினர். சென்னி துளக்கு இது சென்னி தொடக்குதல். தலை ஆற்றுதலே எவ்வளவு இருக்குதுங்கிறார், எத்தனை வகை இருக்குங்கிறார். சொன்னமாக்களை கேட்டு தொடக்கி சென்னி மாதவன் சிந்தையில் பேரருள் தன்னை நோக்கி அத்தாபதர் சேகர இன்ன ஒரு கதை கேளன்று என்பான். அப்படி ஆனந்தத்தை அடைந்து அதற்கு மேல இன்னொரு கதை சொல்லுகிறேன் என்று சைமினியை பார்த்து வேதவியாசர் சொல்லுகிறார். வேதவியாசர் சொல்லுகிறார், பேரெல்லாம் மறைஞ்சு போச்சு, நாடு மறந்துடுச்சு, நாடு மறந்துடுச்சு. பேர் வைக்கிறது சைமினி என்று, வேதவியாசர் என்று, சூதமணி என்று, அருணந்தி என்று, ஜனத்குமார் என்று, இதெல்லாம் பேரெல்லாம் இல்லாமல் அதாவது சைவர்கள் சைவர்களே நினைக்கல. அதான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு, இப்படிப்பட்டவர்களுடைய பெயரெல்லாம் மறந்துடுச்சு. அதனால இப்படி பேர் இனிமேல் செய்யர்களா இருக்கிறவன் பேர் வைக்கும். துன்று ஞான சுடர் உருவங்குடு மன்றுளாடும் மலர்ப்பதன் கண்டவர் அன்றியந்தில்லை அம்பல இல்லையே பொன்றுனோரும் பொருந்துவரும் முத்தியே. ஞானமே வடிவாக திருமீனி உண்டு மன்றிலே ஆடுகின்ற அந்த திருவடி கவலத்தை கண்டவர்கள் முத்தியை சேர்வார்கள். அது மாத்திரமல்ல, திருவடியை கண்டவர்கள் முத்தியை சேர்வார்கள் என்பது விடப்பின்வல்ல. அந்த சிதம்பரத்து எல்லையிலே உயிர் விட்டவர்களும் முத்தியை சேர்வார். திருவடியை கண்டவர்கள் முத்தியை சேர்வது என்பது பெருசல்ல. திருவடியை கண்டால் முத்திதாரே அது பெருசல்ல. அந்த திருவடி விளங்குகின்ற தில்லை இருக்கிறது, அந்த தில்லையினுடைய எல்லைகளை இறந்தவர்களுக்கும் முத்திக்கிறார். மன்றுடாடும் மலர்ப்பதன் கண்டவர் துன்றுமையான சுடர் உருவங்கொடு மன்றுடாடும் மலர்ப்பதன் கண்டவர் அன்றியும் தில்லை அம்பல எல்லை குன்றினோரும் குன்றினோரும் இறந்தவர்கள் புத்தியை பெறுவார். காவிரியை பத்தி இதுல ஒரு பாட்டு சொல்றார். காவிரி தோன்றுகின்ற இடத்துக்கு என்ன பேரு? தொலைவியலாத வினையை துகள் செய்யும். தொலைவியலாத வினையை துகள் செய்யும், தொலைக்க முடியாத வினையை தூளாக்கிடுமா. உலகமும் தவத்தோர்களும் உம்பொரும் கலைஞரும் புகழ் காவிரி எழுதலும் புகழ் காவிரி ஆகுமலைன்னு சொல்றாரு அல்லவா அறுபது. அந்த கருத்தை எதுக்கு சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, உலகமும் தவத்தோர்களும் உம்பொரும் கலைஞரும் புகழ் காவிரி மாணவி தலை விளங்கும் தனி செய்யம்மாள்வரை. செய்யமலை என்று சொல்லுது, குடகுமலை செய்யமலை என்று. காவிரி உண்டாகின்ற இடம் செய்யமலை. கரிய ஈறு அரியன் கணங்களு எரிய நெஞ்சத்து எரியனர் குலாங்கள் விரிகதிர் சுடர் மேவருங்கானவன் தெரியுமே கூட செப்பியவக்கிரி. அதனால கரியாய யானைகளை பிளக்கின்ற சிங்கங்களும் அதற்கு மேலே வந்த வேடர்களும் காடுகளும் நிரம்பியது அந்த செய்யமலை பகுதி. அக்கிரிக்கண் அமர்ந்துரைவோன் நெடுந்தொக்க வைவனை துச்சகன். அந்த செய்யமலை பகுதியிலே வாழ்ந்தவன் துச்சகன் எக்கொலை துணிலேனு இயற்றிட தக்க வஞ்ச சவரர் குலத்துடன். அதனால எப்படிப்பட்ட பாவத்தையும் செய்வதற்கு அஞ்சாமல் செய்கின்ற ஒரு குலம். அப்படிப்பட்ட குலத்திலே அவன் தோன்றினவன், வேடர் குலத்திலே தோன்றினவன் துச்சகன். துச்சகன் இச்சகத்து எக்கொலத்துள் ஏனும் ஏற்றிடத்தக்க அஞ்ச சவரர் குலத்துடான். அப்படிப்பட்ட பாதகங்களை செய்கின்ற குலத்திலே தோன்றினவன். அது இந்த குலத்தில் தோன்றதான் ஒரு முக்கியமானது. அதனாலதான் தலையின் கீழே விட்டு தவஞ்சி சாதியில் வந்து பரசமயங்கள் எல்லாம் பாக்கியம் பண்ணுவார். எந்த குலத்தில் தோன்றுகிறான் அந்த குலத்துக்கு உண்டான அந்த எண்ணங்கள் இருக்கும். சில குலங்கள்ல தவத்துக்கே யோக்கியதை இல்லாமல் போயிடும். தவங்கிறத பத்தியே சிந்தனை இல்லாம கூட்டம் முழுவதுமே அப்படி இருக்குல்ல. இப்ப நம்ம குலங்கள்லாம்
1: பல பேர் அப்படி இருந்தாலும் சில பேர் இப்படி இருக்கிறோம். அது முழுவதுமே அப்படி இருக்கிற பலம் இருக்குது அல்லவா? முழுவதுமே தவத்தை பத்தியோ ஞானத்தை பத்தியோ முத்திய பத்தியோ புண்ணியத்தை பத்தியோ சிந்திக்கிறதுவே கிடையாது. அதனாலதான் புண்ணிய அதுக்கும் புண்ணியம் இருக்கணும். அதுக்கு புண்ணியம் இருந்தா தான் நல்ல குலத்துல பிறக்க முடியும். அதனாலதான் நாட்டியனர் குலத்தினில் வந்து அவதரித்து குருவன் ஞானநெறி அடைந்தடைவர் ஆதந்தாளையனார். அதுதான் தலையினர் கீழே விட்டு தவஞ்சி சாதியில் வந்து பல சமயங்கள் எல்லாம் பாக்கியம் பண்ணணும். கீழ்குலத்தை விட்டு தவஞ்சியருக்கு யோக்கியமான குலத்தில் வந்து வறந்து வேறு பல சமயங்களிலே செல்லாமல் சிவசமயங்களிலே செய்வது சாமானியம் சொல்லுவது சாமானியம் அல்லனார். பல சமயங்கள் எல்லாம் பாக்கியம் பண்ணனார், பண்ண முடியாதுங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கொடிய குலத்திலே தோன்றினார். இப்ப வேடர்களை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்லுவாருன்னா, கொலையே ஒரு வேடன் குலப்பிடி தோய் மலையே மலை தூண்டுவார். வேடர்களுக்கு என்ன வேலை? கொலையே புரி வேடன் குலப்பிடி தோய் குலப்பிடியாகிய வள்ளி தோய் மலையே மலை கூறிடு வாக்கியத்தை பார்த்தியா, மலையே மலை கூறிடு ஆகையன கிரவிஞ்ச வலையை கூறிட்ட வெற்றியுடையவனே என்று கந்தர் அனுபவத்தில் சொல்கிறார். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான புறத்திலே பிறந்தவன் அக்கிரிக்கண் அமர்ந்துரைவன் செய்த அத்திறமோடு அறம் தீர்த்தெழு ஈதி மிக்க வடவை மிகுந்தொலை பெய்தூலாவும் பெருங்குயல் இந்திய கைதவம் பெருதும் கடல் போன்றுளான். அதனாலே அறம் என்பதை தீர்த்தவன், அறம் என்பதை தீர்த்தவன், மரத்தை வளர்த்தவன், புண்ணியத்தை நீர்த்தவன், பாவத்தை வளர்த்தவன். பெருங்குயல் விஞ்சிய கைதவம் பெருகும் கடல் போன்றுளான். கோலமாய கொடியோன் கொடுமையால் காலன் மாதவர் போல்வன். இவனுடைய கொடுமைய பார்த்தா, இவனுடைய கொடுமைய பார்க்க யமன் மாதவன் செய்தவன். இவனுடைய கொடுமையை பத்தையமே பொருளாதுன்னு சொல்லுவாரல்லப்பா. கோல மாய குடியோன் கொடுமையால் காலன் மாதவன் போல்வன். யமன் இருக்கிறானே, இவனை பார்க்கும்போது இவன் கொடுமையை பார்க்கும்போது அவன் மாதவன் உடையவன் என்று சொல்ல முடியாது. கலன் சொறி பால நேத்திரன் முன்னம்பெரிய ஆலகாலம் அமிர்தமுக்குமார். ஏதால் இவனுடைய கொடுமையை விஷக்குணத்தை பார்க்கும்போது, விஷக்குணத்தை பார்க்கும்போது சிவபெருமான் சாப்பிட்டார் அல்லவா விஷம், அந்த விஷம் அமுதம் சொல்ல முடியாது. அமைக்கிற ஒரு யுத்தியை பாருங்க. அப்படின்னா இவனுடைய குணம் எவ்வளவு கெட்ட குணமா? விஷம் அமுதம் என்று சொல்ல முடியாத இவனுடைய குணம் இருக்கு. உன்னரும் கொடியோரில் உயர்ந்தவன், கொடியோரிலே உயர்ந்தவன், கொடியோரில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இவன் தலைமையாக இருக்கிறவன். தன் இயற்கை தனை இத்தனாதலத்து இன்னவாரன யாவர்க்கும் மாதவ முன்னரன்பின் முடிந்தனம் இல்லையா? அதனாலே இவனுடைய வரலாற்றை முன்ன யாருக்கும் சொன்னதில்லை, உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார் வியாசன். எவ்வவர்க்கும் எல்லவர்க்கும் எம்பரி தந்தியும் ஒல்லை கேட்க ஒராதது கேட்பினும் தொல்லை வல்வினை துச்சகப்பெயான் வல்லன் மல்லிய வச்சமளித்திடும். அதனால அவனுடைய செயலே அவனுடைய நடத்தைகளே கேட்டாலே பாவம் வரும், கேட்டவர்களுக்கு பாவம் வரும். அப்படிப்பட்டவன் நடத்தைய செயல கேட்டாலே பாவம், அப்படிப்பட்டவன். சொல்லு நீ நெறி செல்லா நெறி இதென்று அல்லல் ஊறி அருந்துணை ஓ நடந்து எல்லையான இடத்தவர்கை பொருள் ஒல்லை கொண்டங்கு ஒழிக்கும் இயல்வினோம். அதனாலே வழியிலே போகின்றவர்கள் கூட போய் அவர்களுக்கு அதால வழி காட்டு உணை போல கூட சென்று நல்ல வழியை கெட்ட வழின்னு சொல்லி, கெட்ட வழியை நல்ல வழின்னு சொல்லி அவர்களோடு போய் அதால உறவாடி அவர்களை பொல்லாத இடத்துல வச்சு அவர்களிடத்துல பொருளை பிடுங்கிட்டு வருவான். அப்படிப்பட்டவன் பிணியுடைய நினை பேணும் என்று யாவரும் துணியுமாறு அடித்தனன் சொற்சொல நடித்தனன் சொற்சொலா வணியர் போல அமர்ந்தனியாடைய நனிய வஞ்சன் தனிப்படை கொண்ட கல்வனால். அதனாலே வியாதியுடையவனை போல் நடித்து என்னை காப்பாற்று என்று சொல்லி அதனால நல்லவனிடத்தில் உறுதிமொழியை சொல்லி அவர்களை நம்பும்படியாக இருந்து அவர்கள் தனித்து இருக்கிற வேலையை பார்த்து அவனத்தில் இருக்கிற ஆபரணம் பணங்காசுகளை பிடிக்கிக் கொள்வான். கொற்றவாளிகள் கோதண்டம் கொண்டவள் துற்ற வெஞ்சுரன் தோற்றித் தரிமறி உற்ற போதின் உயிருடங்கை பொருள் செற்று வாங்கி செருக்கும் திரளினோம். அதனால வில்லு அம்புங்கை கொண்டு எங்கும் தண்ணீர் கிடையாமல் அக்னி சிவாலயத்தினும் பாலைவன தடங்களில் ஒழித்திருந்து தரித்து போகின்றவர்கள் வருகின்றவர்களையும் பானத்தினாலேயே அவர்கள் உயிரை போக்கிய திரவியங்களை கை கொண்டு சந்தோஷமாக வில்லை காட்டி விருட்டி வீடுவர் பிரபலம் சொல்லி கல்லினால் இருந்துட்டு மோதியும் குறை உண்டு விடும் என்பது சுந்தர தேவா வழிப்பறி கொள்ள அந்த கண்ணபராயனார் புராணத்தை கூட சொல்றார். வேடருக்கு ஆறலை துண்ணு வேடர், ஆறு அரை துண்ணு வேடர்னா ஆறுனா வழி, வழியில செல்லுகின்றவர்களிடத்தை அடிச்சு பறிச்சு பிடுங்கிறது, அவர்களை அடிச்சு பறிச்சு பிடுங்கிறது வழிப்பறி கொள்ள, வழிப்பறி கொள்ள புரிநூர் சிகையும் புரிநூர் சிகை உத்தரிகமுடை புலிய மறையோர் வேடங்கொண்டு அருநூர் மறையோர் பால் அரிதி அவரோடு அடிசில் அறிந்தி வடி வருநீர்மையினால் இழைத்தோர் உள் வைகை எல்லின் மனை வழங்க ஒரு நீர்மையர் பாத்திரவின் எடுத்து ஒழிக்கும் கலவை உரைப்பாரார். அதனால இவன் வந்து பெரிய மறையவர் போல வேடம் கொள்ளுவானான். அதனால சிகை உத்தரியம் பூநூல் திருநீறு இது மாதிரி வேடங்களை போட்டுக்கொண்டு தவசிகளை போல் நடிச்சு அவர்கள் இந்த மாதிரியான வேடமுடைய தவசிகள் இருக்கிற இடத்துக்கு போய் அவர்களோட இவனும் அதிதியாக தவசியாக இருந்துங்க, தவசியாக இருந்து அவர்கள கொஞ்சம் அசர சமயம் பார்த்து அவர்களுக்குள்ள கொள்ள வச்சுவான். இதுதான் அவனுக்கு வேலையே. அழிந்த வேந்தன் ஒருவன் சேயாக வியம்பி கண்கணீர் கழிந்து சோறு நட்டுயிர்த்து வாடி மலித்த ஊழர்முனம் உலர் முன்ன கடிந்த செல்லும் வரும் வந்தா வந்தா நாட்டோர் கை கொண்டு உயிப்பன முடிந்து தங்கும் உடத்துல விடுத்த கடவும் முடிவுண்டும். அதனாலே தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அரசன் ஒரு யுத்தத்தில் இறந்து போனான். அப்படி இறந்து போன உடனே அவனுடைய புத்திரனை போல நடிச்சு அங்கு இருக்கின்ற இடத்திலெல்லாம் தன்னுடைய ஒரு குறையை தன்னுடைய துன்பத்தை சொல்லி அவர்களோடு சென்று அதனால அவர்கள் வைத்திருக்கிற வழி பொருள்களை எல்லாம் வழிப்பறி செய்து விடுவான். முன்னன் கரவின் வரும் மணியும் பணியும் விற்க முயல் வணிகன் என்ன வணிகி உள்வோர்கள் உள்ளதெல்லாம் வினைவி அவர் தன்னை நப்பி நிலப்படுத்தி தகுதி பாவி தங்குள்ள பொண்ணு மணியும் உலகளவு புரியும் செயலோர் அறிதார் வித்துங்குளவோ வேறுளவோ விளக்கி வேந்தர் குடுங்கோலால் இத்தடைந்தேன் இன்னபூர் இன்னார் வகையுடையன் என்று சித்தங்கரைய வேளாளர் திறம்பூருடைய நன்புடையோர் வைத்த பொருள்கள் எடுத்தொழிக்கும் களவை உரைக்க வல்லாரார். இப்படி பல வகையான வஞ்சக முறையிலே பலரை மயக்கி ஏமாற்றி திருடி கொண்டு போறதே தொழிலாகவும் உயிரிடை கொள்ளுவதையே செயலாகவும் வைத்திருந்தார். இப்படிப்பட்ட பொல்லாதவன் தவமாவிகந்த துறவினர் ஊர் தண்டமுண்டம் தயங்கறிய தயங்கரிதம் வய வளமாயினர் பதியுடது வணங்கப்பெற்றேன் தீர்த்தத்தின் குலமாடினும் கோர் உடுக்கம் கொடுத்தால் இவ்விருப்பேன் என உழைத்தங்கு கனமா மனையூர் உணத்தனங்கள் கவரும் செயல் கவரும் செயலோ அரைவறிதால் இவரை மண் பெண் பொன் உவாதைகளை உடைத்த சன்னியாசிகளைப் போல விடங்கொண்டு தண்டுத மண்டலம் ஏந்தி பூமண்டலத்தில் தவிய நதிகளாகிய புண்ணிய தீர்த்தங்களிலே மொழி அரேக தவங்களை தரிசித்து தலங்களை தரிசித்து பூமியை வரவந்தேன் என்று அறிவித்து இங்கு எனக்கு ஒரு மடம் புதுக்கி கொடுத்தால் இருக்கிறேன் என்று சகல கலைகளை வந்த புண்ணியவான்களாகிய பிராமணர்களுக்கு சொல்லி நீதிகளை போதித்த அவடத்தில் அடைந்த திரவியங்களையும் கொள்ளையிடுவார். இப்படிப்பட்ட துச்சகன் செய்த களவுகளை சொல்லுகிற தொழிலையும் வஞ்சனையும் சூதுபாதகங்களையும் சொல்ல முடியாது. அதுக்கு மேல இன்னும் பல வகையான அக்கிரமங்களையும் செய்தார். இப்படிப்பட்டவன் எப்படி கதிபட்டான் என்பதை பத்தி தொடங்குகிறார். எந்த தவசு பண்ணினாலும் எந்த புண்ணியம் செய்தாலும் துச்சகம் செய்த பாதகங்கள் நீங்குமோ நீங்காது. கொடுமையான பாதகங்களை செய்து விட்டு அப்புறம் தவஞ்செய்கிறேன் என்று செய்தானா நீங்காது. கற்றறிந்து சிந்த தெரிந்த பெரியோர்கள் தங்களுக்கு வந்து துன்பங்களை விசாரணை செய்து ஒழிப்பது போல அவனுக்கு முன்ஜென்மங்களிலே செய்த புண்ணிய வாசத்தினால் நடந்த காரியத்தை வாதராயனர் திருவாய் வருந்தார். இவ்வளவு பாவிக்கும் இவ்வளவு கொடியவனுக்கும் ஒரு முன்ஜென்மத்தில் செய்த ஒரு புண்ணியம் இருந்து அவனுக்கு சிவகதி கிடைத்ததை சொல்றேன். நல்லவனுக்கு தானே சிவகதி கிடைக்கும், பொல்லாதவனுக்கும் கிடைச்சது. அது எப்படி கிடைச்சது அந்த கதி என்று கேட்கிறீர்கள சொல்லுகிறேங்கிறார்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமானவர் பாடல்கள். பாடியிருப்பவர் திருமதி ஸ்வர்ணா சோமசுந்தரம் குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமானவர் பாடல்கள். பாடியிருப்பவர் திருமதி ஸ்வர்ணா சோமசுந்தரம் குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் முத்தமிழ் வளர்த்த பாண்டிய நன்னாட்டில் அரிமர்தன பாண்டியன் என்ற பாண்டிய மாமன்னன் சோமசுந்தரக் கடவுளின் திருவடி பற்றி ஆட்சி புரிந்து வருகின்ற நன்னாள். அந்த பொன்னாளில் நாம் பாண்டிய மன்னனுடைய அரசவைக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். பாண்டிய நாட்டின் நிலவரங்கள் பற்றி பாண்டிய மாமன்னன் அரிமர்த்தனன் தன்னுடைய அமைச்சர்கள் மற்றும் அரசவையுடன் அளவலாவிக் கொண்டிருக்கின்றார். இடம் அரிமர்த்தன பாண்டிய மன்னனின் அரசவை. தென் திருஆலவா ஈசரடி போற்றி, திருநீற்றின் அன்பு நெறி பாதுகாத்து, செங்கோல் ஆட்சி புரியும் பாண்டிய மாமன்னர் அரிமர்த்தன பாண்டியர் வாழ்க வாழ்க.
2: எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவுருளினால் நம் நாடு பகைவர் பயமின்றியும் நம் மக்கள் அறவழியில் நின்று மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கிறது.
3: மலையத்தோசன் குலத்தோன்றலே, நம் இறைவர் சோமசுந்தரக் கடவுளே பாண்டிய மன்னனாகவும் உலகம் முழுமையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி புரிந்த நம் அன்னை அங்கையர்கண்ணியும் வீற்றிருந்து அருளிய இவ்ரத்ன சிம்மாசனத்தில் தாங்கள் வீற்றிருந்து மனுநீதி வழுவாது ஆட்சி புரிந்து நம் பாண்டிய நாட்டை காத்து வருகிறீர்கள். நம் நாடு மற்றும் தங்கள் பெருமை சொல்லக்கரியது.
2: சிவசிவா அமைச்சரே, நாம் முற்பிறவியில் செய்த மிகப்பெரிய தவத்தின் பலனாகவே இன்று நாம் பாண்டிய நாட்டில் வாழ்கின்றோம். திருஆலவாய் உடையாரும் இளையனார் முருகப்பெருமானும் ஆதி மாதவ முனிவர் அகத்திய பெருமானும் நம் மதுரையம்பதியில் தமிழ்ச்சங்கத்தை அமைத்து நம் பாண்டிய நாட்டை இடமாக கொண்டு இவ்வுலகிற்கே தமிழளித்தபடியால் நம் பாண்டிய நாட்டின் பெருமை சொல் மற்றும் நூல்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்கும். இன்றும் சேர சோழ நாட்டை சார்ந்தவர்கள் நம் நாட்டை தமிழ்நாடு என்றே அழைப்பது நம் பெருமையை சாற்றும்.
4: மாமன்னா, தங்களுக்கு ஒரு நற்செய்தி. நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்ட திருவாதவூரில் அந்தன குலத்தை சேர்ந்த சிவபாத்தியர் என்பவர் வேதம் மற்றும் சைவ ஆகமங்களை முழுமையாக கற்று தம்முடைய 16 வயதிலேயே 64 கலைகளையும் ஞானங்களையும் உடையவராக திகழ்கிறார்.
2: அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. 16 வயதிலேயே அனைத்து கலைஞானங்களையும் உடையவராக இருக்கின்றாரா? அவரை நான் உடனே பார்க்க வேண்டும். அமைச்சரே, அவரை தக்க மரியாதையுடன் நம் அரசவைக்கு அழைத்து வாருங்கள்.
4: தங்கள் ஆணை மன்னா.
1: மாமன்னர் அரிமருத்தன பாண்டியர் வாழ்க வாழ்க.
5: பாண்டிய மன்னன் திருவாத ஊரரை வரவழைத்து மகிழ்ந்து சிறப்புகளை செய்தான். திருவாத ஊரரின் மனுசாத்திர புலமையும் வேத ஆகம ஞானத்தையும் கண்ட மன்னன் முதலில் அவரை அமைச்சர்களுள் ஒருவராக நியமித்தான். பின்பு யாவர்க்கும் தலையாய் விளங்கும் முதலமைச்சராக தென்னவன் பிரமராயர் என்ற பெயரோடு மா முதலமைச்சராக ஆக்கினான்.
6: ஓம் நம சிவாய்.
7: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
8: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
9: நம பார்வதீபதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவசிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம்

0: ஆயினி அல்லேம் என்னலாமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியார் சமேத சங்கர ராமேஸ்வரர் பிற்பாதங்களை எனது மனம் மொழி இமைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வணங்கி பிறப்பினை தவிர்க்க தீவண்ணர் திறமொருகால் பேச வேண்டும் என்று நம் அப்பர் சுவாமிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். அதன்படி தினந்தோறும் சைவம் சார்ந்த சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டும் பாட்டும் பாடி பரவித் திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பர் என்ற வன்தொண்டர் திருவாக்கின்படி தினந்தோறும் திருமுறை விண்ணப்பங்களையும் நடத்தி கொண்டு வரும் நமது சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை காண்பதற்கு நேரிலே கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் முப்பொருள் என்ற தலைப்பிலே நாம் இன்று முதல் திருவருள் துணையாலும் குருவருள் துணையாலும் சிந்திக்கலாம். நமக்கு நன்றாகவே தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சமயக்குரவர்களுள் மூன்றாம் அவராக இருப்பவர், ஆதிசைவர் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரிய மரபில் வந்தவர். தந்தையார் பெயர் சடையனார், தாயார் பெயர் இசைஞானியார். திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூர் என்ற ஊரிலே 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அப்பொழுது அவர் அவதரிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் நம்பி ஆரூரர் என்பது. அதன் பின்பாக அவர் இறை அருளால் அந்த நாட்டு அரசர் நரசிங்க முனையரையர் அவர்களால் வளர்க்கப்பட்டு அதன் பின்பு இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளோடு அவருக்கு திருமணம் பேசப்படும். அப்போது அந்த திருமணத்தை இறைவர் வேதியராக வந்து தடுத்து ஆட்கொள்கின்றார். அதன் பின்பாக அவருக்கு பறவையார் சங்கிலியாரோடு திருமணங்கள் நடத்தப்பட்டு பல அற்புதங்கள் எல்லாம் அவர் நிகழ்த்தி நிறைவாக தனது 18வது வயதிலே கைலாயம் சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். 16 வயதில் திருமணம், 18 வயதில் அவர் கைலாயம் சென்று அடைகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் நமக்கு வழிகாட்டிய மார்க்கம் சகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய யோக நெறி. பல பெயர்கள் அவருக்கு இருக்கின்றது. கைலாயத்திலே அவருடைய பெயர் ஆளாளர் சுந்தரர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பாற்கடலை கடையும் பொழுது அமுதத்திற்கு பதிலாக நஞ்சு வந்த பொழுது தேவர்கள் எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்று, அப்போது அவருக்கு சுவாமிக்கு அணுக்கத் தொண்டராக நின்று கொண்டிருந்த அங்கு அவருடைய திருநாமம் சுந்தரர் தான். அவரிடம் இறைவன் ஆணையிட அந்த நஞ்சை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரும்படி ஆணையிடுகின்றார். அதை அவர் எடுத்துக்கொண்டு வந்து இறைவனிடம் கொடுக்க அதன் முதல் அவருடைய திருநாமமானது ஆளாள சுந்தர். ஆலகால விஷத்தையே எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்ததால் ஆளாள சுந்தரர் என்று வழங்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அவருடைய அவதார நோக்கம் என்று பார்த்தோம் என்றால் தீதிலா திருத்தொண்ட தொகை தந்தருளை என்று நமக்கு பெரிய புராணத்திலே செக்கிழார் பெருமான் மிக அழகாக காட்டியிருப்பார் என்று பார்க்கின்றோம். 17 பண்களில் 100 பதிகங்கள் நமக்காக வழங்கியுள்ளார். 7ஆம் திருமுறையாக அவருடைய பதிகங்கள் 12 திருமுறைகளில் திகழ்கின்றது. நமது சம்ஹிதா மந்திரங்களிலே 7வது மந்திரம் சிரசு. ஆகையால் இவருடைய பாடல்கள் எல்லாம் சிரசு போல உயர்வானது என்று நாம் பார்த்து கொண்டு இப்போது அவரை பற்றி சொல்லும் பொழுது யாரெல்லாம் எப்படி அவரை தொழுதிருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், பெரிய புராணத்திலே நாவலூரர் நாம் தொழும் தன்மையான் என்று உபமன்யு முனிவர் வணங்குகிறார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். அடுத்து திருக்களிற்றுப்படியார் என்ற சாத்திர நூலிலே திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் வன்தொண்டன் தொண்டுதனை ஏதாகச் சொல்வேன் யான் என்று கூறுகின்றார். அடுத்து படியிலா நின் பாட்டில் பரமன் நனி விருப்பம் நனி விருப்பன் என்பதை அடியனின் அறிந்தனன் என்று கற்பனை களஞ்சியமான துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையிலே கூறியுள்ளதை காண்கிறோம். 12 திருமுறைகளில் இறைவன் அடியெடுத்து கொடுத்த பாடல்கள் பல உள்ளன என்றாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் இரண்டு பாடல்களுக்கு, பித்தா என்ற பாடலுக்கும் முதல் பதிகத்திற்கும், அவருடைய அவதார நோக்கமான திருத்தொண்ட தொகை தில்லைவாழ் அந்தனர் என்ற பதிகத்துக்கும் இறைவனே அடியெடுத்து கொடுத்தார் என்ற சிறப்பு இந்த ஏழாம் திருமுறைக்கு இருக்கின்றது. இவர் இறைவனை தனது கோபத்தால் திட்டுகிறார் அல்லவா பித்தன் என்று, ஆகியால் அவர் திட்டிய சொல்லையே முதல் சொல்லாக வைத்து பாடு என்று இறைவன் அவருக்கு ஆணையிட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பொதுவாக மூவரது பாடல்களும் தேவாரம் என்று சொல்லப்பட்டாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாடல்களுக்கு திருப்பாட்டு என்பது பெயர். ஒரு அருமையான பாடல் ஒன்று பழம்பாடல், வாக்கிற்கு அருணகிரி வாத ஊரர் கனிவில் தாக்கில் தெரிஞான சம்பந்தர் நோக்கிற்கு நக்கீர தேவர் நயத்திற்கு சுந்தரனார் சொற்குருதிக்கு அப்பரன சொல் என்று கூறுகின்றது. நயம் என்று இவருடைய பாடல்களை அப்பாடல் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். கண்ட பெருமந்திரமே மூவர் பாடல் என்று திருமுறை கண்ட புராணத்திலே நமது உமாபாதி சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு எடுத்து உரைத்துள்ளார் என்பதையும் நாம் காண்கின்றோம். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்க வந்த இந்த பிறப்பை நாம் வணங்க வேண்டும் என்று நமக்கு செக்கிழார் பெருமான் மிக அழகாக பெரிய புராணத்திலே எடுத்து காட்டியிருக்கின்றார். திருவாவூர்துறை ஆதீனத்திலே குலதெய்வம் என்று நாம் ஆதீன குலதெய்வம் என்று சிவஞான சுவாமிகளை சொல்லி வணங்குவது வழக்கம். சிவஞான சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குலதெய்வமாக வணங்குகிறார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இறைவனது தோழராக இவர் திகழ்வதால் தம்பிரான் தோழர் என்று இவர் போற்றப்படுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆக சமய குறவர்களுள் மூன்றாம் அவராக அவர் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் எண்ணிக்கொண்டு இப்போது அவருடைய வரலாற்றை நமது உமாபதி சிவாச்சாரியார் எங்கெனம் கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கலாம். தன் கையிலே அது நீங்கி நாவலூர் வாழ் சைவனார் சடையனார் தனையனாராய் மண் புகழ அருந்துரையான் ஓலை காட்டி மனம் விளக்க வந்தொண்டர் அதிகை சேர்ந்து நண்பினுடன் அருள் புரிய ஆரூர் மேவி நலங்கிளரும் பறவை தோல் நயந்து வைகி தீன்குளவும் விரல் மிண்டர் திரள் கண்டேத்தும் திருத்தொண்ட தொகை அருளால் செப்பினாரே என்றும் செப்பலரும் குண்டையூர் நெல் அழைத்து திருப்புகலூர் செங்கல் செழும் பொன்னாகச் செய்து தப்பின் முதுகுண்டர் தரும் பொருள் ஆற்றில் இட்டு தடத்தெடுத்து சங்கிலி தோல் சார்ந்து நாதன் ஒப்பில் தனித்தூது வந்து ஆறுடு கீறி ஒரு முதலை சிறு மதலை உமிழ நல்கி மெய்பெரிய களிறு ஏறி அருளால் சேர வேந்தருடன் வடகையிலை மேவினரே என்று மிக அழகாக இவருடைய வரலாற்றை சுருங்க கூறியுள்ளதை நாம் காண்கின்றோம். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இந்த பாடலிலே வந்ததை நாம் காண முடிந்தது. அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது ஓலை காட்டி, அவரது திருமணம் தடுக்கப்பட்டது, அதன் பின்பாக அவர் பறவையாரை மணந்து கொண்டது. இப்படியாக திருத்தொண்ட தொகை அந்த விரண்மெண்டர் இவர் மீது கோபப்பட்டு அடியாரை வணங்காமல் செல்கிறாரே என்று சொல்ல, அப்பொழுது எப்படி இவர்களை வணங்குவேன் என்று ஆரூர் பெருமானை வணங்கி அவர் அடியெடுத்து கொடுக்க இவர் மிக அழகாக பாடினார் அல்லவா. அந்த வரலாறெல்லாம் அந்த முதலிலே பார்த்த பாடலிலும், அடுத்து குண்டையூர் கிள்ளாரின் வேண்டுகோளுக்கேற்ப நெல் பெற்று அந்த அவருக்கு கிடைத்த நெல்லை எல்லாம் திருவாரூருக்கு கொண்டு வந்தது சிவகணங்களை கொண்டு, அதுவும் அடியார்களுக்கு அமுது செய்யும் பொருட்டு திருப்புகலூரிலே இறைவனை வேண்டும் பொழுது அவர் இரவிலே செங்கல் மீது தலை வைத்து படுத்திருக்கின்றார். மறுநாள் அந்த செங்கல் பொன்னானது. அந்த வரலாறும் திருமுதுகுன்றிலே இறைவனிடம் பொன் பெற்று அதை ஆற்றில் அங்குள்ள ஆற்றிலே இட்டு மணிமுத்தாரிலே இட்டு திருவாரூர் குளத்திலே இட்ட வரலாறு. அடுத்து முதலை உண்ட பாலனை மீட்டு தந்தது, இறைவனை தூது விட்டது. நிறைவாக ஐராவணம் என்ற கைலாயத்திலிருந்து இறைவனால் அனுப்பப்பட்ட யானையின் மீது அங்கு கைலாயம் சென்றது என்ற அத்தனை வரலாறும் இந்த இரண்டு பாடல்களிலே நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இறைவனிடம் நாம் என்ன வேண்ட வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு இது போன்ற நமது அருளாளர்கள் தான் நமக்கு மிக திறமாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். பொதுவாக இப்போது எல்லாம் காமிய பக்தியே மிகுந்து இருக்கின்றது. அங்கே நம் காமிய பக்தி செலுத்த வேண்டாம், நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இறைவன் அறிந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். நமக்கு அது தெரியாது எப்போது நமக்கு கிடைக்கும் என்று. ஆனால் தாயின் கருவினுள் நாம் வரும்பொழுதே அவர் நமக்கு தீர்மானித்துத்தான் அவற்றை எல்லாம் அனுப்புகின்றார் என்பதால் இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் வேண்டுவது தவறு என்று மிக அழகாக நமக்கு ஞான நூல்கள் வலியுறுத்தி சொல்லுகின்றன. அந்த வகையிலே இவரும் நாம் முதலில் எதை உணர வேண்டும் என்றால் நிலையாமை என்ற ஒன்றை உணர வேண்டும் என்பதை மிக அழகாக பல பதிகங்களிலே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். சான்றாக திரு நெல்வாயில் அறத்துறை என்ற தலம், அதிலே உச்சி நாதீஸ்வரர் உச்சியார் என்ற சுவாமி அம்பாள் திருநாமங்கள் இந்தள பண்ணிலே மிக அழகாக பாடுகின்றார். அந்த பாடலிலே பதிகந்தோறும் பார்த்தீர்கள் என்றால் அதாவது உய்வதற்கு ஒரு சூழல் சொல்ல, சூழல் நன்றாக இருந்தால்தான் நாம் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். ஆகையால் அதை மிக அழகாக ஒவ்வொரு பாடலிலும் அவரிடம் வேண்டியிருக்கின்றார். கல்வாய் அகிலும் கதிர்மாமணியும் கலந்து உந்தி வரும் நிவவின் கரைமேல் நெல்வாயில் அறத்துறை நீடுரையும் நிலவெண்மதி சூடிய நின்மலனே நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உய்யப் போவது ஓர் சூழல் சொல்லே என்று சொல்லுகின்றார். அதாவது நிலையாமை நமக்கு தெரியும் படிப்படியாக இல்லையா, எப்படியெல்லாம் நரை திரை மூப்பு சாக்காடு என்று வருவதைத்தான் மிக அழகாக இல் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்ற நிலையாமையை மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு காட்டி, அப்படியானால் எனது ஆன்மா உய்வதற்கு ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாடலிலே வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன் நீ என்னை, அதாவது அங்க ஒரு உயர்ந்த நிலையில கைலாயத்துல இருந்தவரை ஒரு நரனாக ஒரு மனிதனாக என்னை நீ பூலோகத்தில் அவதரிக்க வைத்து விட்டாய் என்று சொல்லி பொறிவாயில் இவ் ஐந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லு என்றுகின்றார். அதாவது இந்த ஐம்பொறிகளில் நான் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய திருவடியை அடைவதற்கு உன்னிடம் புகுவதற்கு எனக்கு என்ன சூழல் என்று சொல் என்று வேண்டுகின்றார். மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் வண்டார் குழலால் மங்கை பங்கினே அற்றார் பிறவிக்கடல் நீந்தி ஏறி அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லுங்கிறார். பிறவிங்கிறது பெருங்கடல் நமக்கு நல்ல தெரியும். வள்ளுவர் பெருமானும் சொல்றாரு இல்லையா, பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால இவர் சொல்றார் அற்றார் அதாவது பற்றற்றவர்கள் பிறவி கடல் நீந்தி ஏறி வருவதற்கு எனக்கு நீ ஒரு உபாயம் சொல்ல வேண்டும் ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதுபோல் இந்த நிலையாமையை மற்றொரு வகையிலே சொல்லும் பொழுது ஓடு புனல் கரையாம் இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி பாடி இருந்து வருந்தல் செய்யாது அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே என்று வேண்டுகின்ற இறைவனிடம் வேண்டுகின்றார். அதாவது ஒரு கரை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கரை எப்படி கரைஞ்சு கொண்டே வருகிறதோ அதுபோல் நம்முடைய இளமையும் மாறிவிடும், உறங்கி விழிப்பது போல்தான் இந்த பிறவி என்று மிக அழகாக உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று வள்ளுவர் பெருமான் சொல்லும் அதே கருத்தை இவர் இங்கு மிக அழகாக சொல்லி அந்த நிலையாமையை நாம் உணர்ந்து எங்ஞனம் இறைவனை பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே வருகின்றார். அடுத்து புலனைந்தும் மயங்கி அகங்குழைய ஒருவேல் ஒரு நமன் தமர் தாம் நலிய அலமந்து மயங்கி அயர்வதன் முன் அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே. அதாவது இந்த பூமியில பிறக்கின்றோம், ஆயுள் முடிந்ததும் எமனுடைய தூதர்கள் வந்து இழுத்து செல்வதற்கு முன்பாக நான் உய்வதற்கு நீ எனக்கு ஓர் உபாயம் சொல்ல வேண்டும் என்று மிக அழகாக வேண்டுகின்றார். வாழ் ஊன்ற வருந்தும் ஒரு நெல்வாள் வாழ் ஊன்ற வருந்தும் உடம்பு இதனை மகிழா அழகா அலந்தேன் இனியான் ஆழ நீழலில் அமர்ந்தாய் அமரா அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லு என்று மீண்டும் அதே கருத்தை தான் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார். இந்த உடம்பையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது, எனக்கு நீ எனக்கு ஒரு நல்ல உபாயம் சொல்லணும் என்று வேண்டுகின்றார். மகர கொலையாய் மனக்கோலமதே பிணக்கோலமதாம் பிறவி இதுதான் என்று மிக அழகாக நிலையாமையை வலியுறுத்தி, இதுபோல் வேறு யாராலும் வலியுறுத்தி காட்ட முடியுமா என்பது ஒரு ஐயம்தான். அகரம் முதலின் எழுத்தாகி நின்றார் இறைவன். முதல் எழுத்து எப்படி அகரம் எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கிறதோ அதுபோல் எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு முதலாக இருக்கின்றார் அப்படி அப்படின்னு அவருடைய சிறப்பை சொல்லி, நான் உய்வதற்கு நீ ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதுபோல சித்தியாரில் சொல்லி இருப்பார்கள், நரர் பயில் தேயம் தன்னில் இல்லையா, நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து அப்படின்னு. எங்கேயோ பிறக்காம இறைவனை வழிபடக்கூடிய ஒரு நாட்டுல பிறந்தா மட்டும் போதாது, நாத்திகம் பேசி நாத்தழும் பேறாம இருக்கணும், இறையருளும் குருவருளும் நமக்கு துணை இருக்கணும், அப்போ அவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும், திருமுறைகள் மீண்டும் மீண்டும் மீண்டும் இறைநாமத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கும். இந்த அடியார்களுடைய புற இலக்கணம் அக இலக்கணம் சொல்லும் பொழுது அந்த புற இலக்கணத்துல இறைவன் நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கும். அதை இவர் மிக அழகாக, பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின் நாமம் பயில பெற்றேன் என்று கூறுகின்றார். நமது ஞான சம்பந்த பெருமான் சொல்வார் இல்லையா, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று. அது அவருடைய நாமமே சிந்தைசை நன்னெஞ்சமேன்னு இதுல சொன்னது சொல்வார் திருநெல்வேலி பதிகத்துல. ஆனா இது எல்லாமே ஒரு புண்ணியம் செய்திருக்கணும், என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்று அப்பர் சுவாமிகளும் கேட்பார். அது மாதிரி இவர் சொல்றாரு, பண்டே நான் செய்த பாக்கியம், மிக மிக நான் செய்த பாக்கியம், பெரிய பெரும் பாக்கியம் செய்திருக்கிறேன், ஆகையால் இறைவனுடைய திருநாமத்தை என்னால் இப்பொழுது சொல்ல முடிகிறது என்று சொல்லிக்கொண்டு, ஆகையால் அமரர்க்கு அமரர் பெருமானாக இருக்கக்கூடிய பெருமானே அடியனுக்கு ஒரு நல்ல சூழலை நீ எனக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். வானார் முதலார் வலைப்பட்ட அடியின் பல்லவின் கனி ஈ அதுபோல் போல்வதன் முன் ஆணோடு பெண்ணாம் உருவாகி நின்றாய் அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே என்று கூறுகின்றார். அதாவது பலாக்கனியை எப்படி ஈ மொய்க்குமோ அது போல் பெண்ணாசையால் உன்னை மறந்து விடாமல் அடியேன் உய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல உபாயம் சொல்ல வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். ஆக மிக அழகாக இப்படி பலவாறாக மீண்டும் மீண்டும் மீண்டும் அவரிடம் நான் உய்ய போவது உய்வதற்கு ஓர் சூழல் நீ சொல்ல வேண்டும் என்று அந்த திருநெல்வாயில் அறத்துறையில் மிக அழகாக வேண்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்த திரு எதிர்கொள் பாடி என்ற தலம் ஐராவதேஸ்வரரும் மலர்குழல் நாயகியும். அதிலே மிக அழகாக சொல்லுகின்றார், இங்க யானை மேலேயே ஏறி வரலாம், உங்களை சூழ நிறைய ஆட்கள்லாம் வந்துகிட்டு இருக்கலாம், நீங்க அரசரா கூட இருக்கலாம், ஆனால் உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சா கூட யாருமே வரமாட்டாங்க, அதை நீங்க உங்க சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் தெளிவாக. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய எதிர்கொள்பாடி என்ற தலத்திற்கு சென்று அவரை வணங்க வேண்டும், அதை அடைவதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அழகாக சொல்லுகின்றார். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின், வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே, அத்தர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதுபோல் நிலையாமையை சொல்லக்கூடிய அருமையான ஒரு வரியை அடுத்த பாடலிலே சொல்லி இருக்கின்றார், தோற்றம் உண்டில் மரணம் உண்டு துயரம் மனை வாழ்க்கை என்று. எதற்கெல்லாம் தோற்றம் உண்டோ அதற்கெல்லாம் முடிவு உண்டு. ஆக நமக்கு தோற்றம் உண்டு என்றால் கண்டிப்பாக மரணமும் உண்டு என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். மேலும் அந்த பிராரத்த வினையின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையும் துயரமானதுதான், துயர மனை வாழ்க்கை என்று சொல்லி, மாற்றம் உண்டில் வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீரே, நீற்றர் ஏற்றர் நீல கண்டர் நிறை புனல் நீள் நடைமேல் ஏற்றர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோம் என்று மிக அழகாக இறைவனுடைய கோலத்தை வர்ணித்து காட்டி, ஆகையால் நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். செடிகள் ஆக்கை சென்று சென்று தேய்ந்து ஒல்லை விழாமுன், கொஞ்சம் முதல்ல வந்து இளம் பிராயத்துல உடம்பு வளர்ந்துகிட்டே வரும், அப்புறம் முதுமையில தேய்ந்து கொண்டே வரும், உடல் மெலியும், சதையெல்லாம் குறையுது, எலும்பெல்லாம் தேயுது, அது இப்படி எல்லாமே தேய்ந்து கொண்டே வருகிறது அல்லவா, அதைத்தான் மிக அழகாக சொல்லுகின்றார். தேய்ந்து அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடக்கும் போரே கீழே விழுந்துருவாங்க, வாக்கர் வச்சு நடப்பாங்க, அது அது இப்படி இருந்தும் விழுந்துருவாங்க, கட்டில இருந்து எழும்பும் போது கீழே விழுந்துருவாங்க, இது போன்ற சிரமங்கள் தான். ஒல்லை விழாமுன் கீழே விழுவதற்கு முன்பாக இறைவனை நீ வணங்க வேண்டும் என்று மிக அழகாக, வடிகோள் கண்ணார் வஞ்சனை உள்பட்டு மயங்காத கொடிகொள்ளியற்றர் வெள்ளை நீட்டர் கோவண ஆடை உடை அடிகள் கோயில் எதிர்கொள் பாடி அடைய வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறார். அடுத்து நமக்குள்ள அஞ்சு பேர் இருக்காங்க. நம்ம இந்த உடம்புல நம்ம ஆன்மா தனியா இல்ல, ஒன்று கொடுத்தனும் தான், தனி கொடுத்தனும் கூட அஞ்சு பேர் இருக்காங்க. அதனால அவங்க நம்மளை வந்து ரொம்ப துன்புறுத்துகின்றார்கள். ஆகையால் அவர்களிடமிருந்து நாம் மீள வேண்டும், மீண்டும் இறைவன் கோயில் அடைய வேண்டும் என்பதை வாழ்வீர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்ச மனத்தீரே யாவராலும் இகழப்பட்டு இங்கு அல்லலில் வீழாதே மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயாம் தேவர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அரித்து நம்மேல் ஐவர் வந்து இங்கு ஆறலைப்பான் பொருட்டால் சிரித்த பல்வாய் வெண்தலை போய் ஊர்புறம் சேராமுன். சிரிச்சிட்டு இருந்ததெல்லாம் போயிடும், அப்படியே கொண்டு ஊருக்கு புறத்துல சுடுகாட்டுல கொண்டு வச்சிருவாங்க. அதற்கு முன்பாக இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்றும் பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் பொத்தடைப்பான் பொருட்டால் மையல் கொண்டீர் எம்மோடு ஆடி நீரும் மனத்தீரே நைய வேண்டா தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம் இம்மை ஏத்த அம்மை நமக்கு அருளும் ஐயர் கோயில். நாம் இந்த பிறவியிலே என்னென்ன இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றோமோ நமக்கு எல்லாமே கிடைக்கும். அம்மை என்பது முக்தியை குறிக்கிறது. ஆகையால் அவரை வழிபட வழிபட நமக்கு வினை நீங்கும், பாச நீக்கமும் சிவப்பேரும் கிட்டும் என்பதை மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாடலும் சித்தாந்த கருத்து தான். அடுத்து இன்பம் உண்டே துன்பம் உண்டு. வாழ்க்கையில இன்பம் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது, அது தவறு. நாம் செய்த நல்வினை புண்ணியமாக மாறி இன்பத்தையும், நாம் செய்த தீவினை பாவமாகி மாறி நமக்கு துன்பத்தையும் தருகிறது. அப்ப அவரவர் வினை வழிதான் அவரவர் அனுபவம் இருக்க முடியும். வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வேண்டும் என்று யாருமே எதிர்பார்க்கவே கூடாது, அது மிக மிக தவறு. இரண்டும் எப்படி இரவு பகல்னு இரண்டும் இருக்கின்றதோ அது போல் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நமக்கு மிக அழகாக இறைவன் நீங்கள் துன்பத்தை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் இறைவனை சென்று வணங்குங்கள் என்று வலியுறுத்துகின்றார். அடுத்து நமக்கு யாரு சார்பு என்று பார்த்தோம் என்றால், இந்த பூமியிலே நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும் பொருட்டு நமக்கு பெற்றோர், அடுத்து வாழ்க்கை துணை, அடுத்து புத்திரர்கள் என்று எல்லோருமே இருக்கின்றார்கள் என்றாலும் அவர்கள் நமக்கு, அதாவது இது எல்லாமே ஜடப்பொருள் தானே இந்த தேகம் வந்து, அதனால இதை சார்பு என்று நினைக்க வேண்டாம். சார்பு வந்து நமக்கு சிவம்தான் அப்படிங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக தந்தையாரும் தவ்வையாரும் எழுதனை சார்பாகார் எள்ளளவும் நமக்கு சார்பாக மாட்டார்கள் என்பதை மிக அழகாக சொல்லுகின்றார். அயனும் மாலும் அறியா சுருதியார்க்கும் சொல்லொனா சோதியம் ஆதியான் கருது கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைய வேண்டும் என்று மிக அழகாக அடுத்த பாடலிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஆக நிலையாமை என்பதை நாம் மனதிலே தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல இடங்களில் நமக்கு வலியுறுத்தி காட்டிக்கொண்டே வருகின்றார். நாட்டியத்தான்குடி என்று ஒரு தலம், அதிலே கலியேன் மானுட வாழ்க்கை ஒன்றாக கருதிடின் கண்கள் நீர் மல்கும் பழி தேர்ந்து உண்பதோர் பண்பு கண்டு இகழேன் பசுவே ஏறினும் பழியேன் வலியே ஆகிலும் வணங்குதல் ஒளியேன் மாட்டேன் மறுமையை நினைய நலியேன் ஒருவரை நான் உன்னை அல்லால் நாட்டியத்தான் குடி நம்பி என்று சொல்கிறார். ஒன்ன தவிர வேற யாரையுமே நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒன்ன மட்டும்தான் நான் வணங்குவேன், வேற யாரும். ஏற்கனவே சுவாமி வந்து அனாதி செய்வர், இவர் ஆதி செய்வர் மரபுல வந்திருக்கிறார். ஆக கண்டிப்பாக இவர் இவரை தவிர வேறு யாரையும் வணங்கவும் மாட்டார். இருந்தாலும் அவர் ஆதி செய்வராக இருப்பதால் பல பாடல்களில் நமக்கு மிக அழகாக அதை வலியுறுத்தி கொண்டே செல்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல மலபாடி தலத்து பாடலிலே நாளார் வந்து அணுகி நலியாமுனம் நின்றனக்கே ஆளா வந்தடைந்தேன் அடியேனையும் ஏன்று கொள் நீ மாளா நாள் அருளும் மலபாடியுள் மாணிக்கமே ஆளாய் நின்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சொல்லுகின்றார். தினந்தோறும் அதாவது நொடிக்கு நொடி போகுது, அப்புறம் நிமிஷம் ஆகுது, அப்புறம் மணி கணக்காகுது, அப்புறம் நாள் கணக்காகுது, வாரம் மாதம் வருடம்னு மழமழன நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப எல்லாம் நணுகிக்கிட்டே வரும்போது நலிந்து போகும் முன்பாக உனக்கு ஆளாக நான் வேண்டும், அதற்கு நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் மிக அழகாக, நான் உன்னை தவிர வேறு யாரையும் நினைப்பதில்லை, எனவே நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக வலியுறுத்தி கேட்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். புறம் திரைந்து நரம்பெழுந்து நரைத்து நீ உரையால் தளர்ந்து அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அரிதுகான். இஃது அரிதியேல் திரும்பியாது எழு நெஞ்சமே, சிறுகாலை நாம் ஒரு வாணியம் புறம்பயத்து உரை பூதநாதன் புறம்பெயர் தொழப்போதுமே என்று சொல்கின்றார். வேதா மீண்டும் மீண்டும் அப்படிதான் அந்த உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நலிவுற்று கொண்டே வந்து விடும். ஆகையால் அதற்கு முன்பாக இறைவனை நாம் அடைய வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். திருவிடை மருதூர் தலம் மருதவாணரும் நன்முலை நாயகியும் அந்த தலத்திலே புல்நுனை பனி வெங்கதிர் கண்டால் போலும் வாழ்க்கை என்று சொல்லுகிறார். புல்லு நுனியில பனி இருக்கும், சூரியன் வந்ததும் அது இல்லாம போயிடும். அது மாதிரிதான் நம் வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு அழகா எடுத்து சொல்லி, பொருளிலை நாளும் எனக்கு இனி இற்றைக்கு நாளை என்று இருந்து இடர் உற்றனன் என்றாய், முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம். நமது மணிவாசக பெருந்தகை சொல்லுவார் அல்லவா, ஏழை தொழும்பனே எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்று, அதே கருத்தை தான் இவரும் சொல்கின்றார். முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம், இவ்வளவு காலம் விழலுக்கு இறைச்சாச்சு, இன்னம் எந்தனக்கு உய்வகை அருளாய் இடை மருதுரை எந்தை பிரானே என்று வேண்டுகின்றார். நம்ம திருக்கோயிலுக்கு போவோம், வணங்குவோம், பஞ்சபுராணம் பாடலாம், அல்லது பன்னீர் திருமுறைகள்ல ஒவ்வொரு பாடல் பாடலாம், அப்புறம் வழிபாடம் முடிச்சுட்டு உட்காந்து பதிகம் பாடிக்கலாம் கோயில்ல, எல்லாம் நடக்கும். ஆனா என்ன கேட்கணும்னு நமக்கு தெரியாது, என்ன கேட்கணும், ஆன்மாக்கு எது தேவை. இந்த உடல் சார்ந்த வழிபாடு இருக்க கூடாது, உடல் அழிந்து விடும், நிலையற்றது. ஆன்மாவுக்காக தான் நம்ம வழிபாடே இருக்கணும். அப்ப ஆன்மாக்கு என்ன நன்மை செய்யுங்கிறத மிக அழகாக இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to shaivam.org radios, 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

பெருமானியுடைய சிந்தனை அந்த குருநாதன் அந்த அப்பன் நீ அம்மி நீ ஐயனும் நீ என்று சொல்லும் போது ஐயன்கிறது குருநாதன் ஏன் அப்பன் நீ அம்மி நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ பின்னால எல்லாம் உறவு முறையே சொல்லிட்டு வர்றாரு அதனால குருநாதன் வச்சுருங்க இங்க மட்டும் ஐயாங்கிறது அவ்வளவுதான் எல்லாம் இடத்து முன்பும் இருக்கிற சொற்களுடைய உயிருக்கு ஏற்ப விடை கொள்ளும் அவ்வளவு எனவே ஐயா போற்றி அணிவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி சைவம் என்ன சைவம் சிவன் சிவபெருமானாக இருக்கிறவன் தான் அல்லவா தலைவா போற்றி குறியே போற்றி அது என்னது குறி குறின்னு அடையாளம்

இந்த ஆணாக பெண்ணாக அப்படிப்பட்ட குறி அப்படிப்பட்ட வடிவமாகவும் இருப்பானா பெருமான். அதனால குறியே போற்றி குணமே போற்றி. குணம்னா என்ன குணம்? குணம்னா என்ன குணம்? நமக்கு இருக்கிற சாத்விக ராட்சசம் தாமதமா ஐய குணம் இல்ல, நமக்கு இல்லாத ஆனா இருக்க வேண்டிய என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. என் குணம் அந்த எட்டு விதமான குணம், அங்க கூட எட்டு விதமான குணத்துக்கு பரிவீரர்கள்தான் அறிஞர்கள். தெரிஞ்சுட்டு என்ன பண்ண தெரியல, எட்டு குணம் சொல்லிட்டு இதை சைவாகமத்தில் கண்டவை என்று, இதை என்ன கண்டது சைவாகமத்தில் கண்டது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, என் குணத்தான் ஆற்றல் எழுதி திருவிழையெல்லாம் எளிய குணம், எளிய குணம் எளியவனாவும் இருப்பான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த என் குணத்தான்ங்கிறதுக்கு அந்த பொருள் அல்ல, எளிய குணம். ஆனா அந்த அதுக்காக சுடி சரியா இருக்கணுங்கிறது, எந்த சுடி என் குணங்கும் போது மூணு சுழியா இருந்தா தான் எட்டு விதமான குணம், இந்த ரெண்டு சுழியாச்சுன்னா ஏன் குணம்னு அர்த்தம். இதை கீழே உடஞ்சது கீழே போட்டுது, ஒரு சுழியில இருக்குது கீழே, அதுக்காகத்தான் பாலா போன இலக்கணம் தெரியணும் தெளிச்சு தெரியணுங்கிறது. ஆமா இங்க ரெண்டு சுழி போட்டா என் குணம்னு ஆயிடுச்சு, மூணு சுழி போட்டா எட்டு விதமான குணம். தவறு இல்லாமல் எழுதணும் அல்லவா, எழுதணும் அல்லவா. அதனால குணமே போற்றி நெறியே போற்றி, நெறியே போற்றி என்னது, என்ன நெறி? திருக்குறள் பொறிவாயில் ஐந்தடித்தான் தொழிலி ஒழுக்க நெறி நின்றார் நீருவாயில். திருப்பி எவ்வளவு உதவி தெரியல, மதர் பஞ்சங்கராஜன திரட்டி பார்க்கணும். திருக்குறள் வச்சுங்க சாமி நெறியன்னு வந்திருக்கு என்னது, அதை என்னடா முதல் வாரத்திலேயே பாடிருக்கணும். பொறிவாயில் ஐந்தடித்தான் தொழிலீர் ஒழுக்க நெறி, சிறந்த ஒழுக்க நெறி.

அரிய மருந்தினர். ஏன்னா அவங்களும் காண முடியாதவாக இருக்கிறான். அதனால அரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி. ஏனோர்க்குன்னு என்னன்னாக்கா அன்பினால் யாரெல்லாம் நினைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எளிவனா இருப்பான். அப்படிப்பட்ட ஏனோ இந்த ஏனோர் என்று பொதுவாக சொன்னாரேனும் பதினாறு உடலை என்ன பார்த்தீங்களா, ஏனோர்க்கு எளிய அழகே போற்றி. ஏனோர் என பொதுவையால் கூறினாரேனும் அன்பினால் நிரம்பியவர்களும் என்று குறித்தது. அதனால என்ன நீங்களும் அழுவாங்களா அவ்வளவு.

ஒரு அற்புதமான இங்க குறிப்பிருக்குது. இப்ப கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். பூவேல் சுற்றம் ரொம்ப அருமை. ஒரு ஆன்மா நல்ல வழிபாடு செஞ்சதுன்னு சொன்னா மூவேல் 21 தலைமுறைக்கு பயன்படும். ரொம்ப அருமையான மூவேல் சுற்றம் 21 முரணூறு நரகிரை. அந்த 21 தலைமுறை நரகம்னா என்னன்னு தெரிய வேண்டும்.

0: நரகமே தெரிய வேண்டிய நரகம் போக மாட்டான்.
1: முரணொரு நரகிரை ஆளாதி அருள், நரகத்துல போய் விழுந்து விடாமல் செய்வாள். அப்ப ஒரு ஆன்மா செய்கிற புண்ணியம் இருபத்தோரு தலைமுறைக்கு.
0: இதே போல ஒரு திருக்குறள் இருக்குது, திருக்குறள் இருக்குது, எளிமையும் ஏமாப்படைத்து எளிமையும் ஒண்ணுமில்லாம போடும்.
1: கொடுப்பது அழுக்கறுப்பான் குற்றம், உடுப்பதும் உண்பதும் இருக்கிறீங்க.
0: இந்த பிரச்சனை கொடுத்தவன் அவனவா கொடுத்தான் அப்படின்னு சூக்கமே வரல. இந்த மண்டத்துக்கு இது என்னது அழுக்காருன்னு பேரு. இந்த அழுக்காறு இருக்கிறவன் கெட்டு போறதில்ல, சுற்றம் கூட கெடும். எப்படி சொன்னது, சோத்துக்கும் தண்ணிக்கும் அளவும் போடாது. அதான் உடுப்பதும் உண்பதும் அல்லவா, சோத்துக்கும் துணிக்கும் அளவும்.
1: சரி, வாயினால சொல்ல முடியல சாதாரண, சோத்துக்கு துணிக்கு அளவா தெரியுமில்ல. நீ நல்லா ஆடுறா, ஏன்டா அப்படி கெட்டு போறதுல, அது போல தெருவிழுவது.
0: சோத்துக்கும் துணிக்கும் கூட அளவு, ஏன்னா அடிப்படை தான். எது பூவானும் உடை, இது மானம் காக்கணும், அது வைத்த காக்கணும், பாலா போ, இந்த ரெண்டு இது ரெண்டு இது கூட எல்லாம் பொருள். எனவே என்னமோ நினைச்சோம் பாத்தீங்களா. எனவே இங்க மூவேல் சுற்றம் முரணுரு நரகிரை ஆளாதி அருள் அரசே போற்றி. அதனால ஒருவர் செய்கிற நன்மை எவ்வளவு பேரை காக்குதுன்னு பார்க்கணும். யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்று நாம் திரளாமலேயே ஆனால் நடக்கிறான். அப்போ இருபத்தோரு தலைமுறையும் பெருமான் காப்பான் அப்படி இருக்கு.

தோழானார். தோழன்னா யாரு? தோழன் தான். ஏகிதையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமா. அருமையான தேவா, நான் சொல்லியிருக்கேன் இப்ப தேவார்த்தை, என்னதான் இசையில அவங்க பெரிய மகாவத்வானா இருந்தாலும் படிக்கும்போது இப்படி படிக்கணும், ஒரே மாதிரி படிக்கக்கூடாது. ஏடிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதா என்னுடைய தோழமைன்றது ஒவ்வொன்றும் படிக்கும்போது அதான் அவன் அப்படியே தன் அனுபவத்தில் குறையணும். ஏழு

என்னுடைய போது கேவலம் இந்த ஆன்மாவுக்கு தோரணமாக இருக்கிறப்பா அப்படிங்கிற இந்த ஆன்மாவுக்கு தோரணா இருக்கு தன்னை தாழ்த்தி கொண்டதங்க என்ன.

0: நான் செய்கிற குற்றத்துக்கெல்லாம் உடனாகி உடனாகி இருக்கேன். படும்போது அப்படியே எழுத்து கழுத்து தண்ணீர் அப்படியே சுந்தருடைய கண்ணில் தண்ணி வாழ்க்கை.
1: தோடா போற்றி அதுக்காக வந்ததுவளும் துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைத்தே போற்றி வைப்புன்னா அதாவது வைப்புன்னா என்றும் இருப்பதற்கு அப்புறம் இதுல பிஎஃப்ல போறோம்ல, பிஎஃப் போடுறோம் அல்லது இந்த 5.5 ஆண்டு இதெல்லாம் போட்டு வாங்குறமே, என்றைக்கு நிலையான நிதியா நிலையாக அதிலிருந்து வருகிற வட்டி அனுபவிக்கணுமே தவிர மூலம் அப்படி எழுகணும். அதான் வைப்பு. அப்படி என்னுடைய வைப்பே போற்றி முத்தா போற்றி. என்ன முத்தன்னாரு, முத்தன்ன அர்த்தம் அவன் என்ன முத்தி அடைஞ்சவன சிவ, முத்தன்ன விடுதலை பெற்றவன் அர்த்தம். என்ன விடுதலை, இயல்பாகவே வினையின் நீங்கியவன், வினையின் நீங்கி விளங்கி அறிவன் தொல்காப்பியம். முத்தா போற்றி. நாமெல்லாம் ஒரு காலத்துல வினையில இருக்கிறோம், இப்போ ஒரு காலத்துல நீங்க போறோம், ஆனா இறைவன் என்றுமே வினையின் நீங்கி. முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி. அத்தன்ன தலைவன் இல்லவா, அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. அரணி போற்றி, உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி. உரைன்னா சொல்லு, உணர்வுன்னா மனம், மனமொழி ரெண்டுக்கும் எட்டாதவனே வணக்கம். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ நீ, அதுவே இது இதுவே அது ரெண்டு ஒண்ணுதான் இல்லவா. விரிகடல் உலகின் விளைவே போற்றி, உலகத்திற்கு வேண்டிய ஆக்கம் தருகின்ற பெருமானி போற்றி. அருமையில் எளிய அழகே போற்றி, அருமையானது இது. அருமையில் எளிய அழகே போற்றி. எளிமை எளிமைன்னு யார் எளிமைன்னு, இதுலயே ஒரு பெரியவராக இருந்து அவர் வந்து நடந்து வர்றாருன்னா பாரு சார் எளிமைன்னு இருக்கும். நாம நடந்து போறோம்னா பக்தி தான் நடந்து போறாரு, புதுசா இருக்குது அவ்வளவுதான் அவன முடியும். அதனால அருமையாக இருக்கின்ற பெருமான் எளிமையாக இருக்கிறான்னா அதுக்கு அழகுன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாதால எளிமையா போறேன், அவன் எளிமையா போறதுதான் அவனுக்கு வேலை. அவனால அருமையில் எளிய அழகே போற்றி. நம்ம இந்த உரை உணர்வுக்கெல்லாம் எட்டாத மாற்ற மனம் கடிய நின்ற மறைவனாக இருக்கின்ற பெருமான், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகண்ட நுண்ணியனாயிருக்கின்ற பெருமான் எளிமையா வரா சார், எளிமையா. அதான் அருமையில் எளிய அழகே போற்றி. கருமுகிலாகிய கண்ணே போற்றி, கருமுகிலாகிய கண்ணினர். என்ன மேகத்துல வெண்மையான மேகம்னா மழை பெய்யாதுன்னு அர்த்தம், கருமுகில்னா மழை பெய்யற நேரம் மழை பெய்யும். அதனால அப்படி மழை பெய்யறதாக இருக்கணுமா, அப்படிப்பட்ட கருமுகிலாகிய கண்ணே போற்றி. மன்னிய திருவருள் மலையே போற்றி, அருளே மலையாக இருக்குதான். அப்படிப்பட்ட மலையில் இருப்போனா, என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் தென்னியில் வைத்த சேவக போற்றி. அருமை அருமை. ஆண்டவன் வந்து தனக்கு குருநாதனாக வந்தார் என்பதை திருவாசகத்தில் எங்கெங்கெல்லாம் உணர்த்துகிறார். என்னையும் ஒருவன் ஆக்கி பெருமானி, என்னை ஒரு மனிதனாக ஒரு அடியவனாக ஆக்கணும்னு நீ ஆக்கணதுப்பா, இல்லைன்னு எனக்கு என்ன தெரியும். நான் இருக்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்ட, நீ ஆட்கொண்டதுனால பெருமையை தவிர எனக்கு என்ன பாருது ஒண்ணும் இல்லை. என்னையும் என்னையுங்கிற உண்மை என்ன உண்மைன்னு கேட்டா எழுதப்படாது. ஆனா நீங்க மனிதாச திருவிழக்கிறது என்னையும் இறுதி சிறப்பு மீன் எழுதி இறுதி சிறப்பு மீன். என்னை விட இருந்தவர் வேற யாரும் இல்லை. அப்படிப்பட்ட என்னையும் ஒருவன், இந்த ஒருவன் மேல ஒருவன் என்னும் ஒருவன் தான் அந்த ஒருவன். இந்த என்னையும் போது ரொம்ப கீழே அறுக்கப்படுகிறது என்னையும். ஆனா ஒருவன் ஆச்சு, ஒரு மனுஷன் ஆக்கினியப்பா என்கிறார். என்னையும் ஒருவன் ஆக்கி என்ன செய்தால், இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. உன் இரண்டு திருவடிகளையும் என் சென்னி மேல் வைத்து, இணையார் திருவடி எந்த நீர் வைத்தனும் துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்தொழிந்தேன். திருவடி திசி நிறைய இடத்துல சொல்றார் அவ்வளவு செய்தார். இப்படி செய்தால்
0: தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, யாரெல்லாம் தொழுகிறார்கள் அவருடைய துன்பத்தை நீக்குவாய். அடிவிழா ஆனந்த வாரி போற்றி, ஆனந்த வாரி இல்ல திருபானந்த வாரின்னு என்ன அர்த்தம், வாரின்னா கடல், திருபானந்தம் என்ன அர்த்தம் அல்லவா, கிருபையோடு கூடிய கருணையோடு கூடிய ஆனந்த கடல் என்று அர்த்தம். அந்த பேர் தான் அவருக்கு கேட்டார் திருபானந்த வாரியார் அப்படின்னு. அது மாதிரி இங்க ஆனந்த வாரி ஆனந்த கடல், கடலே போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. அவனுக்கு அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. நமக்கு விளங்கணும்னா ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் முன்ன படிக்கிறது இல்லையா, அதேதான் இங்க சொற்களால் வேறுபடுகின்றது. பேரொன்னு முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. எது முழுவதும், பாசம் எந்த முழுவதிலும் இல்லை அவனாகவே. அவனுக்கு பாவநாசன் பாசநாசம் என்று பெயர். அதனால பாசமாகிய ஒன்றில் முழுவதும் இறந்த நேரம். மானிய நோக்கி மணாலா போற்றி அம்மையோடு இருப்பவன், வானக தமரர் தாயே போற்றி. நமக்குண்டாய் அவங்களுக்கு உண்டாய்தான். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. இந்த மண்ணுவை சேர்ந்து அஞ்சு குணமா இருக்கிற, எப்படி நாற்றம் சுவை உருவம் ஊறு ஒலி எல்லாம் அஞ்சும் கலந்துருக்க. சுவை ஒலி உருவோசை நாற்றம் என்று பாருங்க, அதுல பாரு மண்ணோடு கலந்த போது அதுக்கு நாற்றமும் உண்டு சுவை உண்டு உருவம் உண்டு ஊறு ஒலி எல்லாம் ஐந்தா இருக்கான். நீரிலை நான்காய் மிகந்தாய் போற்றி, அது என்ன அதுக்கு நாற்றம் இல்லை.

அது என்னது தீயிடு தீயிடு, அதுக்கு வந்து நாற்றமும் இல்லை சுவையும் இல்லை. அப்ப உருவம் ஊறு ஒளி மூணுதான் உண்டு இல்லவா. தீயிடை மூன்றாய்த்து வந்தாய் போற்று, வழியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்று. வழி காற்று, காற்றுக்கு ரெண்டு தான், ஒண்ணு ஊறு மேலப்படும், இன்னொன்னு ஒளி காத்தடிக்கிறப்பா ஒரே சத்தமா இருக்குமா. அந்த ஒளியும் ஊரும் தான் உண்டு. அப்புறம் வெளியடை ஒன்றாய் விளைந்தாய் போகோட்டி, வெளிங்கிறது ஆகாயம், அதுல என்ன இருக்குன்னா வெறும் ஒளிதான் இருக்கு, சரி எதுவும் இல்லை, மற்ற நான்கும் இல்லை. இப்படி நிலத்தில் ஐந்தாய், நீரில் நான்காய், தீயில் மூன்றாய், சரிங்களா, இப்படி யார் சொல்லி வெளியில் ஒன்றாய் இருந்தாய். அப்ப ஐம்பெரும் உதவமாக இருந்து இயக்குகின்றான் என்று சொல்றது. ஆளிபவர் உள்ளத்து அமுதே போற்றி, மனமிறக்கத்தோடு வணங்குகின்றவர்களுக்கு அமுதமாக இருப்பான். கனவிலும் கனவிலும் தேவர்க்கு அறியோய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. தேவர்களுக்கு அறியவனாயிருந்தாய், ஆனா அரியனவர்கள் ரொம்ப இனிமையா இருந்தாய். இடை மருது உரையும் எந்தாய் போற்றி, திருடை மருதோடு தலையிட கங்கை கரிச்சாய் போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசு போற்றி, திருவாரூர் தீரா திருவையாரா போகோற்றி, திருவிழாத்தில் இருக்கின்ற பெருமான் அண்ணாமலையம் அண்ணா போகோற்றி பேசிய திருவண்ணாமலையில் இருக்கின்ற என்னுடைய அண்ணரே வணக்கம். அவர் இருக்கின்ற இடம் அந்த பிள்ளையா இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் அப்படியே பல்வேறு இடங்கள் மனதில் வருது, பெருமான் வருது, அதற்கெல்லாம் அங்கிருந்தவாறு வணக்கம் செலுத்துகிறார்.

வாயில் அமுதம் போலாம், கண்ணில் அமுதம் போனா என்னது, கண்ணில் அமுதம் போச்சுன்னா கண்ணிலேயே நிற்கிறதா. கண்ணகத்தே நின்று கழிவரை தேனி, திருப்பள்ளிக்கு அருமை அருமை பார்த்தீங்களா. அப்படி கண்ணார் அமுத கடலே போற்றி, ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, காஞ்சி மாநகர் வாகம் பெண்ணுருவானாய் போற்றி என்றும் இருக்கிற பராய்த்துறை தேவிய பரவே போற்றி, திருப்பராய்த்துறை திருச்சி கண்ட திராப்பள்ளி தேவிய சிவனே போற்றி, நம்முடைய திராப்பள்ளி மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, மற்ற பற்றனக்கின்றனம் பாத நியமனம் பாதித்தேன் சுந்தர. அதனால குற்றாலத்தையும் கூட்டா போற்றி, அல்ல குற்றாலம்ங்கிறது தெற்க இருக்கிறது, குற்றாலம்ங்கிறது மயிலாடுதுற பக்கத்தில் இருக்கிறது, இது குற்றாலம். குற்றாலத்தமர்ந்துரையும் கூட்டா, அதெல்லாம் தென்னாட்டில் இருக்கிற குற்றாலம் அல்லவா, அருகி இருக்குது அங்கு. கோகதி நேரிய கோவே போற்றி, முன்னே கோகதி வந்திருக்கு திருப்பெருந்துறை அல்லவா, நீங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, சோழ நாட்டில் வடகரையில் ஈங்கோய் மலை தான் கடைசி தலம், அதுக்கப்புறம் கொங்கு நாடு, நாம திரு ஈங்கோய் மலை, அதுக்கப்புறம் கொங்கு நாடு இல்லை, இங்கெங்கோ இருக்கும் நீங்கோரு திருவுள்ளத்தில். பாங்கார் பழனத்து அழகா போற்றி, பழனம் எது திருப்பழனம், அப்போது எல்லாம் கூட வந்து அப்போது மிகில் திருப்பழனத்தில் சிங்களூர்லேருந்து திருப்பழனம் வரைக்கும் வர்றார். நாவுக்கரச இயந்திரத்திலிருந்து அனுப்பலாம அனுப்பக்கூடாது, பெரியவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் தூரம் சென்று அனுப்பணும். அவங்கெல்லாம் ஒரு ஊரே வரைக்கும் போயிருக்காங்க, எங்க சிங்களூர்லேருந்து திருப்பழனம் போயிருக்காங்க. திருப்பழனம் திருப்பணம்னா உள்ளே போய் வணங்குறார் நாவுக்கரசர், இதே திருப்பழனம் இதே திருமணம் முன்னே இருக்கிறது, முன்னே நாவுக்கரசர் பின்னால அப்போது நினைக்கிறார். வெளிய ஒளியும் தான் எல்லாமே ஐயாதான் இருக்கும்போது நாவுக்கரசர் பாடுகிறார். நல்ல அகப்பொருள் சுவையான பதியம், அகப்பொருள் சுவையான பதியம், பொல்மாலை பயில்கின்றன. அந்த பதியத்தில் 9 பாடல் முடித்தார், 10வது பாடல், 10வது அதில் ரொம்ப அருமையாக அப்பகுதிகளையும் திறப்பிக்கிறார். அதோடு அகப்பொருள் சுவையும் அது

ஒரு பெண்ணு சொல்றா, இன்னும் அந்த கணவனா வந்தவன் என்னை வந்துட்டு என் வலையெல்லாம் கவர்ந்துட்டாங்க. என்ன கவர்ந்துட்டான்னா, அவன் வந்து என்னோட சேர்ந்து இருக்கும் போது என் உடம்பு நல்லா கம்மன் இருக்குது, நல்லா கனத்து இருக்கு, அதனால வலையெல்லாம் சுத்தா இருக்கு. அவன் ரெண்டு நாளுக்கு வரலன்னா உடம்பு சின்னதா போடுது, வலையெல்லாம் தானா இப்படி கீழே விழுந்துருது. இப்படியேதான் வச்சுக்கணும். இப்படி விழுந்து சொல்பத்துக்கிறீங்க. திருவள்ளுவர் பார்த்தார், ஏசா கணவன் பிரிஞ்சது தெரியாதுங்கிறது நமக்கு தெரியும், வலையலுக்கு எப்படி தெரியும்? மக்கு பயல போடா. தன்னன் துறைவன் தனந்தவன் நம்மினும் முன்ன உணர்ந்தவன். தலைவன் என்னை விட்டு தெரியறது எனக்கு தெரியுமே தெரியாது, வலையலுக்கு தெரிஞ்சுடா போகும். திருவள்ளுவன் மாதிரி எந்த பிடிக்கும் ஒரு பிடிக்கும் இல்லை. என்ன பண்றது, பாலாப்பன் திருக்குறள் கூட படிக்க மாட்டேங்கிறாங்களே. 1330 தன்னன் துறைவன் தனந்தனை தலைவன் என்னை விட்டு தெரியுறாங்கிறது எனக்கு தெரியவே இல்லையோ, இந்த வலையலுக்கு தெரிஞ்சிருக்கு. தன்னன் துறைவன் தனந்தனை நம்மினும் இன்ன உணர்ந்த வலை. இப்படி ஒரு இலக்கியம் 8 10 பாட்டில் எங்களாலும் பாருங்க. வளையல் நீங்களும் எவனும் சொல்லியிருப்பான், இப்படி சொன்னது திருவள்ளுவர் தான்.

பார்த்தாங்க. நாமெல்லாம் ஏழாம் நூற்றாண்டுல பிறக்கல, சின்னாவுக்கரசு இருக்கும் போதும் அவரை பார்க்கல, இந்த திருப்பதியத்தால் பார்க்கிறோம். அப்புறம்தான் இது மூன்றாவது வரி. இது ரெண்டு வரி இப்படிப்பட்ட திருப்பதியத்தில் இருக்க சிறப்பு. மூன்றாவது வரி அது பாடும்போது எப்படி பாடிப்பார் தெரியுமா? இதுவரைக்கும் பெருமானியே நோக்கி பாடியிருப்பார் நாவுக்கரசர். இந்த மூன்றாவது வரும்போது

பொது யாரை கருத்துகிற அது என்ன பண்ணிருக்க நேரத்தில் அப்படி இருக்காது. அடியேன போய் அடியேனா என்ன பையன் ஒண்ணும் இல்லை அடியேனை பற்றி அப்படின்ட்டு அப்படி சொல்லியிருப்பார். ஆனா இவர் முழுசா பெருமானியும் நோக்கி விடமாட்டார். இவரையும் பார்த்து

வருவானாலும் ஒரு குறி பார்க்க போறேன். இந்த குறி என்ன அந்த காலத்துல பார்ப்பாங்களாம், அப்படியே கண்ணை முடிக்கிறது, அப்படியே ஒரு கோடு இப்படியே போடுவாங்க. அந்த கோடு எங்க தொடங்கினாங்களோ அங்க நேரா சேர்ந்துட்டுக்குன்னு தலைவன் வந்துடுவான் சீக்கிரம். அப்படி இல்லாம இப்படி போட்ட கோடு உள்ள போனாலோ அல்லது இப்படி வெளியில போயிட்டாலோ தலைவன் வர காலம் ஆகும். அதனால பெருமானி வாராணி ஆயிரு, என் தலைவன் வர்றானோ வல்லியோ, ஆனா நான் போடுகிற கோடு சரியா அப்படியே போய் எது மீண்டும் எனக்கு வந்தேன்னு சாமி.

இதெல்லாம் படிக்கிறோம் இல்லை பாங்கார் பதனத்தழகா போற்றி கடம்போடிய விடங்கா போற்றி. இந்த ஒவ்வொரு தளத்துக்கும் இருக்கிற ஒரு பதியமும் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, சொன்னாதான் யோகியை நடத்தினதா அர்த்தம். நம்ம தான் யோகியை நடத்தலன்னு முடிச்சுட்டோம். ஆமா, யோகியா இதை படிச்சோம்னு சொன்னா ஒவ்வொரு பதியும் வந்தவொடனே அந்த இடத்துல இருக்கிற திருக்கள் இருக்கிற தேவாரம் சொல்லி ஒரு பாட்டாவது சொல்லி போகணும்னு அர்த்தம். நம்ம அந்த கடம்பூர் நீரிய விடங்கா போற்றி.

இந்த கல்லால மரத்தில் இருந்து இரு மூவர்க்கு ஆறு பேருக்கு கல்லால மரத்தில் இருந்து செஞ்சானா. அது என்னது? இது நான்கு பேருக்கு செய்தது தட்சிணாமூர்த்தி எங்கேயும் நிறைய இருக்குது நல்லவா. மூவருக்கு செஞ்ச இரு மூணு ஆறு பேருக்கு திருவிழா பணத்தில் அட்டமாசித்து உபதேசி சித்தப்படலம்னு ஒரு படம், 64 திருவிழாளர்கள். அதில் அந்த கார்த்திக பெண்கள் என்ன பண்ணாங்களா, முருகப்பெருமானுக்கு சின்ன குழந்தையில பால் கொடுத்தாங்களே அவங்களுக்கு, அவங்களுக்கு என்னமோ யோசனை வந்துட்டு. இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஆண்களோடு பெண்களும் சரி மிக பிரமாணமாக வாழ்வ மிந்தனா அப்படின்னு அதில் அப்போ ஏதோ ஒரு பாரதி பாடி பாராட்டுது. அது இந்த கார்த்திக பெண்கள் காதல் கொடுத்துருக்க மாட்டுது. அதனால ஐயா ஏந்தி இந்த திருமூலர் எல்லாம் எல்லாம் எட்டு விதமான சித்திகள் பெற்றவர், அட்டமா சித்தி பெற்றவர், அது மாதிரி பல யோகி பெற்றிருக்காங்க. நாம பெண்களை தாய் குளத்தில் அப்படி பெற்ற என்னடி அப்படின்னாரு. ஆமடி ஆமடி அப்படின்னு எல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட போயிருந்து தவம் கிடந்தது. என்னம்மா அவர் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், இது இல்லைங்கிற பழக்க ஜென்மத்திலையும் இல்லை. ஏசா வேண்டுவார் வேண்டுவதே ஈவான்ங்கிறார். இது யார் பாட்டு? அப்பர் சாமி பாட்டு. வேண்டுவார் வேண்டுவதில் ஏதோ கொஞ்சம் வருவாருங்க மக்கு பயல திருவாசகம் வாடா. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அதுல ஆரம்பரை பேசிப்பா வைக்கிறதில்ல, லட்சம்னா கோடி அப்படி, லட்சம்னா ஒரு 10,000 வச்சுக்கோ, அப்புறம் அடுத்த வாரம் வா அந்த பேச்சே கிடையாது. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அது அப்படி மணிமாத்தவர் அடாடாடா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியாக இருந்து கேட்ட போய் வந்து பெருமான் தோன்றாம் என்னம்மா என்ன உங்களுக்கு வேணும்னார். உங்களுக்கு அட்டமா சித்தி வரணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னாரு. அப்பொழுதே உண்டாகுது. ஆகவே தாய்க்குலமும் எட்டு வித சித்தியை அடைந்தது. ஆண்களோடு பெண்களும் சரி நிகர்ப்ப என்னமோ இது உங்களுக்கு. அதனால இந்த பாட்டுல எங்களுக்கு பிடிக்கிற ஏன்னு கேட்ட இதெல்லாம் எங்களுக்கு பழங்கத பழங்க. அதனால் அந்த இதெல்லாம் அந்த அத்தி இத்தி தண்ணில் கல்லால மரத்திலிருந்து இரு மூவர்க்கு காத்திய பெண்களுக்கு அத்தி தருளிய அரசியை போற்றி யானைக்கும் அந்த அருள் செய்தாராம். இந்த மாதிரி இந்த கார்த்திகை பெண்களுக்கு அருள் செய்தாராம். என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இருளைய இறைவா போற்றி, ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி. பண்டிக்குட்டிகளுக்கு முளை கொடுத்த படலம்னு ஒரு படலம் 64. தாய்ப்பண்டி இறந்து போச்சு, எல்லாம் குட்டி போட்டு இறந்து போச்சு. இந்த குட்டி தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிட்டு நிற்கிது பாவம். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் பெருமான். நான் ஒரு பன்றியாய், அதுவும் பெண் பன்றியாய், அது வந்து மார்பெல்லாம் நிரம்ப பால் உடைய பன்றியாய் கீழே படுத்துக்கிட்டு அந்த குட்டியெல்லாம் சொல்லிதா ராஜா அப்படின்னு. இதோட எளிய தருணி உண்டா, எளிய தருணி உண்டா. பால் நினைந்தூட்டும் தாயினும் காலத்தறிந்து. இது ஆடவர்களுக்கோ பெண்களுக்கோ இல்லை, பன்றி குட்டிகளுக்கு.

0: போற்றி, கைலைமலையானே போற்றி, அருள வேண்டும் அம்மான் போற்றி, இருள் தட அருளும் இறைவா போற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. இல்ல நான் ரொம்ப தளர்ந்தப்பா என் ஆட்கொள்ளணும். களங்கொல கருத அருளாய் போற்றி. களங்கொல என்ன களம்னரு? இந்த நெஞ்சத்தை களமாக கொள்ள, நெஞ்சத்தை இடமாக கொள்ள அருள் வேண்டும்.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாட்டாவின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இந்த திருமந்திரத்திலே ஒரே ஒரு பாடலை நாம் இப்பொழுது சிந்திப்போம். இப்ப முதல் பாடல் இறைவனினுடைய பெருமையை பற்றி பேசக்கூடிய பகுதி. இறைவனினுடைய பெருமை என்று பாருங்க. இறைவனுடைய பெருமை என்ன அப்படின்னா, பாருங்க, ஒன்று அவன்தானே, ஒன்று அவன்தானே. அப்ப இறைவன் ஒன்று, அதுதான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இது திருவாசகத்திலே உள்ள மணிவாசகம். ஒன்றவன் தானே, இறைவன் ஒன்று. இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை. இறைவன் ஒன்று, பதி ஒன்று என்று சொல்ற ஒன்று அவன் தானே. இது மோனோதீசம், ஒரு கடவுள் கொள்கை. இந்த ஒரு கடவுள் கொள்கையைத்தான் நம்முடைய பட்டினத்தார் ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு என்று குறிப்பு. அப்ப இறைவன் ஒருவனே. இந்த இறைவன் ஒருவன் என்றதைத்தான் நாம் என்று வலியுறுத்தி சொல்லக்கூடிய பகுதி சைவம். பல வடிவங்கள் இருக்கலாம், ஆனால் பல வடிவங்கள் இருந்தாலும் இறைவன் ஒன்று என்று சொல்லக்கூடியது. அதே இறைவன் இரண்டுவன் இன்னருள், அவன் எப்படி இருக்கிறான், சிவமும் சக்தியுமாக இருக்கிறான். ஏனென்று கேட்டால், இவர் எப்படி வந்து யாரிடம் வந்து கற்றார் என்று பார்க்க வேண்டும். இத மாதிரி ஆகம உண்மைகளை எல்லாம் நந்தி வழிகாட்ட இறைவனிடம் இருந்து உபதேசம் பெற்றிருக்கிறார். இந்த வரலாறுல சொல்லுகின்றார், நம்முடைய இந்த திருமூலருடைய வரலாறிலேயே அவர் இந்த பாடலை பாடுகின்றார். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம். அப்ப நந்தி அருளாலே மூலனை நாடினோம். இந்த திருமூலருடைய வரலாறு, வரலாறு அவர் குறிப்பிடுகின்றார். நந்தி நந்தி என்று சொன்னால் சிவபெருமான் என்று பொருள். நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டிலே நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. அப்ப நந்தி வழிகாட்ட என்று சொன்னால் இறைவனிடம், இறைவனிடம் இருந்து பாடம் கேட்டவர்கள், இறைவனுடைய உபதேசம் பெற்ற நந்தியம் பெருமான் சிவபெருமான் அந்த அந்த அந்த இறைவனிடமிருந்து பாடம் கேட்டதனால் இந்த இறைவனை பற்றிய முழு செய்திகளையும் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்று அவன் தானே அப்படின்னு சொன்னா இறைவன் ஒன்று என்று சொல்லுங்க. இப்பொழுது அந்த ஸ்வீட்னு சொல்றோம், நம்ம ஸ்வீட் என்று சொன்னால் இனிமை, அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அந்த அந்த இனிமை என்று அது வந்து நம்ம உணரத்தான் முடியும். அந்த ஒன்றை நாம் இறைவனை உணரத்தான் முடியும். அந்த அங்குங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக எங்கும் நிறைந்த ஒரு பரம்பொருள். இதை நம்ம வந்து சாத்திரத்திலே அதாவது வந்து இதை வந்து இலக்கணத்தில் சொல்லுவோம், உண்மை இலக்கணம் சொல்றது, உண்மை இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உண்மை இலக்கணம் அப்படின்னு சொன்னா இறைவனை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனால் அங்குங்க அது வந்து எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய நிலை, அது அனுபவ நிலை. அதே உருவம் தாங்கி வருகின்ற பொழுது அது வந்து பொது இலக்கணம், அது தடத்த இலக்கணம்னு சொல்லுவது. அப்ப தடத்த இலக்கணத்துக்கு வரும்பொழுது தான் அவங்களுக்கு அருவ நிலை, அருவுருவ நிலை, உருவ நிலை என்று வரும். அப்ப ஒரு நிலை என்று சொல்லுகின்ற பொழுது அது சச்சிதானந்த நிலை என்று சொல்லும். அந்த சச்சிதானந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும், நீக்கமர நிறைந்தாலும், அண்டம் கடந்திருந்தாலும், எல்லா இடத்திலும் இருந்தாலும் நம்முடைய உயிரிலும் உணர்விலும் இருக்கிறார். இது ஒன்று அவன் தானே, இறைவன் ஒரே ஒரு பொருள். அந்த ஒரே இறைவன் தான் இரண்டவன் இன்னருள். இரண்டு என்று சொன்னால் அவன் சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கிறான். அப்படி சிவசக்தி என்று வருகிறது. ஒன்று சிவம் என்று சொல்லுகின்ற பொழுது அது சக்தி. இரண்டாவது சக்தி என்பது கைனெட்டிக் எனர்ஜி, சிவம் என்பது பொட்டென்சியல் எனர்ஜி. இந்த சிவம் என்பது பொட்டென்சியல் எனர்ஜி, சக்தி என்பது கைனெட்டிக் எனர்ஜி. அடங்கிய நிலையில் அது சிவமாகவும் வெளிப்படும் நிலையில் சக்தியாகவும் வரும். அப்ப சக்தியாக வெளிப்படுகின்ற நிலைதான் இந்த சக்தி நிலை, அப்ப சிவசக்தி. அப்ப இரண்டு, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். அப்போ ஒரு இரண்டும் இருக்க வேண்டும். அதனாலதான் அம்மையோடு அப்பனாயி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். அம்மையோடு அப்பனாயி, அப்போ இந்த அம்மையப்பர் வடிவத்தை தான் நம்ம சைவத்திலே இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப உருவ வழிபாட்டை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த உருவ வழிபாட்டிலும் சக்தி வழிபாடு என்று சொல்லக்கூடிய அம்மையோடு கூடிய சக்தி சிவசக்தியாகத்தான் அது வழிபாடு செய்கிறோம். அதுதான் நம்முடைய சொல்லுகின்ற பொழுது சிவமும் சக்தியும். இப்பொழுது உலகம் இயங்குகிறது என்று சொன்னால் ஒன்று சிவமாகவும் ஒன்று சக்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம திருநீர் பூசியிருக்கோம். திருநீர் பூசுகின்ற பொழுது கூட சிவமாக திருநீரும் சக்தியாக குங்குமமும் இருக்கும். அதே நம்முடைய உடலிலே இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்தில் பார்க்கிறோமானால் அதிலே சிவப்பு அணுக்களும் உண்டு, வெள்ளை அணுக்களும் உண்டு. அதே போல ஒரு கரண்ட், இந்த கரண்ட்ல வந்து ஒரு ஒயர் வரும். அந்த ஒயர் வருகின்ற பொழுதுல ரெண்டு ஒயர் ஒன்று வரும். அந்த ரெண்டு ஒயர்ல பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவும் நெகட்டிவும் சேருங்கன்ற பொழுது தான் அந்த லைட் எரியும். அப்போ அந்த உலக இயக்கத்திற்கு சிவசக்தி தேவை. இந்த வாசல்ல கோலம் போடுவாங்க மார்கழி மாதத்தில். இந்த மார்கழி மாதம் கோலம் போடும்போது கூட வீட்டில் அந்த வெள்ளை கலரில் கோலம் போடுவாங்க. வெள்ளை கலரில் கோலம் போட்டுவிட்டு அதுக்கு பக்கத்தில் காவி கலரில் பக்கத்தில் ஒரு கோடு போடுவாங்க, அது சிவசக்தி. இந்த திருக்கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மதில்கள் எல்லாம் வெள்ளை அடிப்பாங்க. வெள்ளை அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு காவி கோடும் வெள்ளை கோடும் போட்டிருக்கும், அப்போ சிவசக்தி. அப்போ உலகம் முழுவதுமே சிவசக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால தான் சொன்னார் நம்ம திருமூலர், ஒன்று அவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள். அப்படிப்பட்ட அந்த இறைவன் மூவராக இருந்து இங்க வழி நடத்துகிறார். அப்போ அவர் படைக்கும் போது பிரம்மா என்ற ஒரு பெயரை தாங்கி நிற்கிறார். காக்கின்ற பொழுது அங்கே விஷ்ணு என்ற ஒரு பெயரை தாங்குகிறார். அவர் ஒடுக்குகின்ற பொழுது ருத்ரன் என்ற ஒரு பெயரை தாங்கி நிற்கிறார். அப்ப படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற முத்தொழில், இந்த முத்தொழில் என்பது மாயையை குறிக்கும். மாயை உடல், அது தனு கரண புவன போகம் என்று சொல்வார்கள். மாயை என்பது காரண மாயை உண்டு. காரிய மாயாக வருகின்ற பொழுது தனுவாகவும் கரணமாகவும் புவனமாகவும் முயற்சி பொருளாகவும் இங்கே காரியப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாயை இயக்குவதற்கு, மாயையிலிருந்து உலகத்தை படைப்பதற்கு, படைத்த உலகத்தை காப்பதற்கு, ஒரு கால எல்லை வரையில் அதை மீண்டும் ஒடுக்குவதற்கு மூன்று நிலைகள் தேவை. அதற்காக பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இறைவன் ஒருவனே இருக்கிறான். நாம் அவருக்கு சிவபெருமான் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். அப்ப சிவபெருமான் ஒருவரே மூவராக இருக்கிறார். இது முத்தொழில் என்று சொல்லுவோம். இது ஐந்து நிலை ஒன்று உண்டு. சிவபெருமான் ஏற்றும் ஐந்து தொழில்கள் அப்படின்னு சொன்னா, இந்த மூன்று தொழில்களும் உலகத்திற்கும் இந்த உடலுக்கும், மாய சம்பந்தப்பட்ட உடலுக்கும் மூன்று தொழில், இந்த உயிருக்கு இரண்டு தொழில். இந்த உயிருக்கு என்ன இரண்டு தொழில்? அந்த இரண்டு தொழில் மறைத்தல், அருளுதல். பக்குவப்படுவதற்கு மறைத்தல் தொழிலையும், பக்குவப்பட்ட பின்பு அருளை கொடுப்பதற்கு அருளை தொழிலையும் இந்த ஆன்மாவுக்கு இறைவனே வழங்குகிறான். அப்ப மறைக்கும் போது அவன் அதே இறைவன் மகேஸ்வரனாகவும், அருளை கொடுப்பதற்கு சதாசிவனாகவும் வருகிறான். அப்படி ஒரே இறைவன் தான் மூவராக நிற்கின்ற பொழுது முத்தொழிலையும், அதே ஐவராக நிற்கின்ற பொழுது இந்த இரு நிலைகளையும் சேர்த்து ஐந்தை தொழிலை இறைவன் ஆற்றுகின்றான் என்று சொல்வோம். இப்பொழுது நின்றனன் மூன்றினுள் அப்ப இறைவன் மூவராக இருக்கிறான். பிறகு நான்கு உணர்ந்தான். இப்ப நான்கு என்று சொல்ல வேண்டும். இப்ப நான்கு என்று சொன்னால் நான்கு உணர்தல். இப்ப அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய உயிருக்கு உறுதி பயக்கக்கூடிய நான்கு பொருள்களை இறைவன் நமக்கு உணர்த்தியிருக்கிறான் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்னும் ஒன்று கூடுதலாக சொல்ல வேண்டுமானால், இந்த உலகம், இந்த உலகம் என்பது முதல்ல சிவம் இருக்கும், சிவத்தின் பிறகு சக்தி இருக்கும். இந்த சிவசக்திக்கு சிவத்தில் சக்தி அடங்கியிருக்கும். இந்த சிவசக்திக்குள் இந்த மாயை என்று சொல்லக்கூடிய ஜட ஆற்றல் அடங்கியிருக்கும். இந்த ஜட ஆற்றலாக இருக்கக்கூடிய மாயையிலிருந்துதான் இந்த உலகத்தை இறைவன் நமக்கு படைத்தான். உலகத்தை மட்டும் படைக்கவில்லை, உடம்பை படைத்தான். தனு, கரண, போன, போகம் என்று சொல்லக்கூடிய நுகர்ச்சி பொருள்களையும் படைத்தான். இப்படி அந்த உலகம் இயக்குவதற்கு இவன் அதீதனாக இருக்கிறான். அதான் உலகத்துக்கு அதீதன், உலகத்திற்கு மேம்பட்டவன். உலகம் அவனுடைய கண்ட்ரோல் இயங்குகிறது. உலக அதீனன், அதீதன், உலக காரணன். இப்ப உலகத்துக்கு காரணம், அவன் இல்லாதவரை படைக்க முடியாது. இந்த உலகத்தை ஒரு மாபெரும் சக்தி, பேரறிவும் பேர் ஆற்றலும் நிறைந்த ஒருவனால் தான் இப்படிப்பட்ட உலகத்தை படைத்து காக்க முடியும். எண்ணற்ற நட்சத்திரங்கள், 9 கோள்கள், அந்த 9 கோள்களுக்குள் இருக்கக்கூடிய ராசி மண்டலங்கள், இப்படி நிறைய இருக்கின்றன. அதனுடைய காந்த அலைகள், இது எல்லாமே இறைவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனாலதான் அண்டம் கடந்த பொருள், அளவில்லாதோரு ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு குருதுமை என்று இறைவனுக்கு பல்லாண்டு கூடி பல்லாண்டு பாடி நாம் எல்லாம் மகிழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட உலகத்துக்கு காரணனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், உலகம் கடந்த நிலை அதீதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், உலகிற்கு உயிராக இருப்பவன். இது மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை நாம் காணலாம். உலகுக்கு உயிரானாய் நீயே. எப்போ இந்த உடம்புக்கு உயிர் இருக்கிறது, உடம்பு நிலையாக இருப்பதற்கு உயிர் தேவை, உலகம் நிலையாக இருப்பதற்கு இறைவன் தேவை. இறைவன் என்ற ஒரு பேரறிவம், பேர ஆற்றல் இருந்த சச்சிதானந்த வழிமாறுபட இறைவன் இருந்தால்தான் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த இயக்கத்தை தான் நாம் பின்னால் பார்க்க போகிறோம். நடராஜ பெருமானுடைய ஆடல் காஸ்மிக் டான்ஸ் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். அடுத்தபடியாக 4வதா சொல்லுகின்ற பொழுது, உலக வடிவாய் நிற்பவன். உலக வடிவு, உலகம் வடிவு குளோப்னு சொல்லுவோம். இப்படி பார்த்தோம்னா அப்படியே மேலேருந்து கேடுவோம். அதனால இந்த பிரமிட் என்று சொல்லுவோம் இல்லைங்களா. நம்முடைய தலையை பாருங்க, பிரமிட்டாவே இருக்கும். கோவில் மண்டபம் பாருங்க, பிரமிட்டாவே இருக்கும். அதே மாதிரி கடல் பாருங்க, பிரமிட்டா இருக்கும். அப்போ உலக வடிவு அப்படின்னா இறைவன் எந்த வடிவு, உலக வடிவாக இருக்கிறான். அதனாலதான் சொன்னார் நான்கு, நான்கு உணர்ந்தான். நான்கு உணர்ந்தான் என்று சொன்னால், உலக அதீதன், உலக காரணன், உலகிற்கு உயிராய் நிற்பவன், உலக வடிவாய் நிற்பவன் என்று நான்கு நிலைகளையும் நாம் பார்க்க வேண்டும். ஐந்து வென்றனன். இந்த ஐந்து வென்றனன் என்று சொல்லுகின்ற பொழுது முக்கியமான பகுதி. ஏனென்று கேட்டால், நம்முடைய ஆன்மா பொறி புலன்கள் பயப்பட்டவை. பொறிகளை கூட நாம், அதாவது பொறிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடியது புலன். பொறி என்பது வெளியில் தெரிபவை, புலன்கள் என்பவை உள்ளீடாக இருப்பவை. கண் என்று சொன்னால் பொறி, அது பார்வை என்று சொன்னால் புலன், செவி என்று சொன்னால் பொறி, கேட்கும் திறன் என்று சொன்னால் புலன். இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து பொறிகளும் ஐந்து புலன்களும், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இது ஐந்து புலன்கள். பொறிகளுக்கு உள்ளே புலன்களாக, அறிவு உள்ளே நுட்பமாக, அறிவாக இருக்கக்கூடிய நிலை. செயல்படக்கூடிய நிலை. இந்த ஐந்து புலன்களையும் வெல்லுவது என்பது கடினம். அதிலும் பற்றியனா இந்த நான்கு கருவிகளும் இருந்த இடத்தில் இருக்கும், இருக்கும் இடத்திலே நின்று பற்றக்கூடிய கருவிகள். இப்ப கண்ணு பார்த்தீங்கன்னா சென்று பற்றும் கருவி. இப்ப வாயில வந்து நம்ம காபி சாப்பிட்றோம்னா காபி வந்து நம்ம கிட்ட வரும், வருகின்ற பொழுது நம்ம கிட்ட வந்தால்தான் அந்த காப்பியை நம்ம சாப்பிட முடியும், பருக முடியும். ஒரு தேவாரம் கேட்குறோம் அப்படின்னா அந்த ஒளி வந்து காது கிட்ட காது உள்ள வந்தாதான் நம்ம கேட்க முடியும். இது எல்லாம் நின்று பற்றும் கருவி. ஆனால் இந்த கண் இருக்கு பார்த்தீங்களா, அது சென்று பற்றும் கருவி. இருக்கிற ஐந்து கருவிகளிலே நம்மளை ஏமாற்றக்கூடிய கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா கண். அது இந்த ஐந்து புலன்கள். இந்த ஐந்து புலன்களும் ஐந்து பொறிகளும் நம்முடைய உயிருக்கு, ஐந்து பொறிகள் நம்முடைய பொறி புலன்கள் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்புடையவை. அதனால இந்த புலன்களை வென்றால் அவர்கள் ஞானி. ஐம்புலன் மிக்க வென்றீர், இது சேக்கியாருடைய வாக்கு. இந்த ஐந்து புலன்களை வென்றுவிட்டால் அவர்கள் யோகியாகவோ ஞானியாகவோ திகழ முடியும். ஆனால் சிவபெருமான் இறைவனுக்கு ஐந்து வென்றனன், இயல்பாகவே பொறி புலன்களை கடந்தவன், பொறி புலன்களை வென்றவன். இந்த பொறி புலன்கள் என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்டே அந்த அந்த அவர்கிட்ட கிடையாது. ஏன் என்று கேட்டால் இயல்பாகவே வென்றவன். ஆனால்தான் பொறிவாயில் ஐந்தவித்தான், பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். பொறிவாய் ஐந்து அவித்தான், அவித்தன் என்று சொன்னால் செயல்படாத நிலை, இயல்பாகவே வென்ற நிலை. அப்ப ஐந்து வென்றனன். அப்ப நம்முடைய நிலை வேறு, இறைவன் நிலை வேறு. அப்புறம் ஆறு விரிந்தனன். இப்ப ஆறு விரிந்தனன் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உடலிலே ஆறு சக்கரங்கள் இருக்கின்றன. இது யோக ரகசியத்தை அடக்கியிருக்கிறது. இந்த அந்த ஆறு சக்கரங்களும் முதுகுத்தண்டில் மைய பகுதியில் இருக்கிறது. இந்த முதுகுத்தண்டு நடுநாடி என்று சொல்லக்கூடிய சுழுமுனை நாடி பகுதி, இந்த சுழுமுனை நாடி பகுதியிலே எருவாய்க்கும் கருவாய்க்கும் இரண்டு இறக்கடை மேல இருக்கக்கூடிய மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை என்று சொல்லக்கூடிய இந்த சகசாரம் இது வரைக்கும் ஒரு பாதை ஒன்று போகிறது. அந்த பாதையிலே அந்த முதுகு தண்டினுடைய நிலை இருக்கும். இந்த முதுகு தண்டிலே ஆறு சக்கரங்கள், செக் போஸ்ட் சொல்லுவார், ஆறு நிலை ஆதாரங்கள் இருக்கும். இந்த ஆறு ஆதாரங்களுக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று ஆறு ஆதாரங்கள் உண்டு. இந்த ஆறு ஆதாரங்களிலுமே 51 எழுத்துக்கள், மந்திர எழுத்துக்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும். மூலாதாரத்திலே நான்கு எழுத்துக்களும், மூலாதாரத்திற்கு பிறகு சுவாதிஷ்டானத்திலே ஆறு எழுத்துக்களும், மணிபூரகத்திலே 10 எழுத்துக்களும், அநாகதத்திலே 12 எழுத்துக்களும், விசுத்திலே 16 எழுத்துக்களும், இந்த புருவ மத்தியிலே 2 எழுத்துக்கள், சில இடங்களில் ஏன்னா அந்த லா லா என்ற எழுத்து வருவதால் மூன்றாகவும் குறிப்பிடப்படும். கூட்டி பார்த்தீங்கன்னா இதில் 51 எழுத்துக்கள் இருக்கும், 51 அட்சரங்கள் சொல்றது. இந்த 51 எழுத்துக்களுக்கும் 51 தாமரைகள், தாமரை இதழ்கள் இருக்கும். ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு இதழ். இப்படி ஆறு ஆதாரங்கள். இந்த ஆறு ஆதாரங்களிலும் ஆறு ஆதார தேவதைன்னு சொல்லுவாங்க. ஆறு ஆதாரங்களிலுமே இறைவன் அப்படி இருக்கிறான். அதான் ஆறு விரிந்தனன். நம்முடைய உடலை ஆறு ஆதாரங்கள் வழியாக, ஆதார சக்கரங்களின் வழியாக அவற்றிற்குள்ள தெய்வ நிலையிலே இருந்து அவற்றை இயக்கக்கூடிய நிலையிலே நம்மோடு இருக்கவன் இறை சிவபெருமான் இறைவன். அடுத்தபடியாக ஆறு முடிந்த பிறகு ஏழு உம்பர் சென்றனன். ஏழு என்று சொன்னால் ஆறு ஆதாரங்களையும் கடந்து இந்த உச்சந்தலை, இது வந்து இங்க ஒரு துளை இருக்கும், இது 10வது துளை. இந்த 10வது துளை வழியாகத்தான் நாம் வந்து சித்தர்கள் எல்லாம் அங்கே பிரயாணம் செய்யக்கூடிய பகுதி. இந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த வெளியிருக்கக்கூடிய ஆன் அந்த சக்திகளை எல்லாம் இந்த துவாதசாந்த பெருவழி வழியாக இந்த 10வது துளை, இந்த துளையிலே புகுந்து 6 ஆதாரங்கள் வழியாக உள்ளே வந்து மூலாதாரம் வரை சென்று அதில் அந்த காற்று வழியாக அதை காற்றைய சுவாசமாக உட்கொண்டு அவர்கள் அந்த உடலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். யோக நிலை அடைந்தார்கள். அப்ப 7வது நிலையை அடையக்கூடிய பகுதி இது. அப்ப 7 உம்பர் சென்றனன். இப்ப 7 உம்பர்னா மேல் 7 உலகம், கீழ் 7 உலகம் சொல்லுவாங்க. அப்ப அங்கங்கூட தேவர்கள் உம்பர் உலகம். அப்ப இந்த 7 உலகம் செல்ல முடியும். எந்த உலகத்துக்கு போனாலும் அங்கேயும் இருப்பவன் இறைவன் ஒருவனே. அப்போ இந்த 7வது இந்த இடத்தை குறிக்கிறது 7 உம்பர். இதை கடந்து 7 உலகங்கள், 7 உலகங்களில் உள்ள தேவர்கள் எல்லாவற்றையும் அவருடைய 7 எல்லாவற்றையுமே இறைவன் எல்லாரும் இறைவனுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே. ஆனா 7 உம்பர் சென்றனன் அடுத்தான் இருந்தான் உணர்ந்து 8. அப்புறம் 8 என்று சொல் வருகிறது. 8 இப்ப இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான். இது எல்லாருக்கும் தெரியும். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. நம்முடைய வாக்கிலும் மனத்திலும் உணர்விலும் இருக்கிறான். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்குள் இருக்கிறான். நான் நினைப்பவதையெல்லாம் நடத்தி வைப்பவும் இறைவனே என்று சொன்னால் அப்படி இறைவன் இல்லாத இடம் எது? அப்ப இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான். நாம் விடுகின்ற மூச்சில் இருக்கிறான். நாம் பேசுகின்ற பேச்சில் இருக்கிறான். நாம் கேட்கின்ற அந்த ஒளியில் இருக்கிறான். இப்படி எல்லா இடங்களிலும் இறைவன் இருந்தாலும் கூட 8 இடங்களில் அவன் சிறப்பாக வெளிப்படுகிறான். வெளிப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் சொல்றோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களுக்கும் பஞ்சபூத கோயில்கள் உண்டு. இப்ப நிலம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா திருவாரூர் சொல்லுவோம், அல்லது காஞ்சிபுரம் சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயம், திருவாரூரில் உள்ள வியாரர் கோயில். இப்ப நிலத்துக்கு ஒரு ஒதுக்கி வச்சிருக்கோம் அடையாளத்திற்காக. நீர் திருவானைக்காவல், நெருப்பு திருவண்ணாமலை, காற்று காலகஸ்தி, ஆகாயம் சிதம்பரம். இப்படி பஞ்சபூதங்களுக்குமே பஞ்சபூத ஸ்தலங்கள் உண்டு. இப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களிலுமே இறைவன் இருக்கிறான். இது நம்முடைய மாணிக்க வாசகர் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. இப்போ அந்த இடத்துல ஒரு சைவ சித்தாந்த அத்வைதம், மெய்கண்டாருடைய அத்வைதம் இந்த திருவாசகத்திலே பொதிந்திருக்கிறது. வானாகி மண் ஆகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாவற்றையுமே ஆகி இருக்கிறான் என்று சொன்னால் அதற்குள் இறைவன் இருக்கிறான் என்று பொருள். அவற்றை இயக்குகிறான் என்று பொருள். இப்ப 5 பஞ்சபூதங்களிலும் இறைவன் இருக்கிறான். 6வதாக சூரியன். இன்றைக்கு நமக்கு சூரிய வழிபாடு இயற்கை வழிபாடு நமக்கு உண்டு. சிலப்பதிகாரத்திலே ஞாயிறை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று குறிப்பிடுவார் இளங்கோவடிகள். அப்ப ஞாயிறு இறைவன் வெளிப்படக்கூடிய இடம், சூரிய வழிபாடு இன்றைக்கும் உண்டு. அன்று முதல் இன்றைக்கும் உண்டு. சிவபூஜையிலும் சூரிய வழிபாடு உண்டு. இப்ப சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய மரபு. அப்ப சூரியனில் இறைவன் இருக்கிறான். அடுத்தபடியாக சந்திரன், சந்திரனை வழிபடக்கூடிய நிலை. அப்ப சந்திரனிலும் இறைவன் இருக்கிறான். இன்றைக்கும் பௌர்ணமி வழிபாடு உண்டு. அடுத்தபடியாக ஆன்மா, பஞ்சபூதங்களில் இறைவன் இருக்கிறான், சூரியனிலும் இறைவன் இருக்கிறான், சந்திரனிலும் இறைவன் இருக்கிறான். நிறைவாக சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய ஆன்மாவுக்குள் ஆன்மநாதராக ஆத்மலிங்கமாக இறைவன் உள்ளே இருக்கிறான். உள்ளே இருந்து கொண்டு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இறைவன் வெளிப்படையாக தெரியக்கூடிய இடங்கள் இந்த எட்டு இடங்கள் இருக்கின்றன. இப்போ மின்சாரம் என்பது எல்லா இடங்களிலும் தெளிவாக தெரிந்த இருந்தாலும் ஒரு சிறு சில சில இடங்களில் மட்டும்தான் நாம் அதை பார்க்க உணர முடியும். காற்றாடி, விளக்கு இது போன்ற இடங்களில்தான் அந்த மின்சாரத்தை மின்சாரம் இருப்பதை நாம் உணர முடியும். அதுபோன்று இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்தாலும் இந்த எட்டு இடங்களில் இறைவன் இருப்பதைத்தான் அட்டமூர்த்தி என்று சொல்லுவோம். இதைத்தான் நம்முடைய திருமூலர் தான் இருந்தான் உணர்ந்து எட்டு இடங்களில் தெளிவாக இருக்கிறான் என்று முதல் பாடலிலேயே அவர் பதிவு செய்கிறார். இறைவனை பற்றி எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அவ்வளவு செய்திகளையும் அவ்வளவு பெருமைகளையும் முதல் பாடலிலே திருமூலர் நமக்கு திருமந்திரத்திலே பதித்து கொடுத்திருக்கின்றார். இதனை தொடர்ந்து பாயிரம் என்ற பகுதியில் உங்களை சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
3: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: மூவர் தமிழை எப்படி முகக்கிறார் என்று தெரிய வேணாமா? தெரிய வேணாமா? அப்ப திருமுறைகளை எப்படி படிக்கணும்? சுந்தரர் போல் பயில்க என்று ஆசீர்வாதம் பண்ணும். அவர் வாழ்ந்த திருமுறை தான், அவர் தனக்கு முன்னிருந்தவருடைய திருமுறை எப்படி படிச்சிருக்க. அதனால சேக்கிழார் எப்படி எல்லாம் இதை எடுத்து ஆளுகிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த பாருங்க, இப்ப மறைகளாய நான்கும் என மலர்ந்த செஞ்சொல் தமிழ்பதியும் நிறையும் காதலுடன் எடுத்து நிலவும் அன்பர் தமிழ் நோக்கி இறையும் பணிவார் எம்மையும் ஆளுடையார் என்று ஏத்துவார். இது ஒரு பாட்டு வருகிற நாலாவது வரி ஆயத்துவார். ஒரு நான்கு ஐந்து பாடல் தாண்டி உறையூர் சோழன் மணியாரம் சாத்தும் தீரத்தை உணர்ந்தருளி. அந்த உறையூர் சோழன் தன்னுடைய மார்பில் இருந்த அந்த அணியை பெருமானுக்கு எப்படி சாத்தினான் என்றால், அந்த நகை செய்தவுடனேயே அப்படியே எடுத்து வந்து சிவாச்சாரியார் கையில கொடுத்து இந்த அணியை எங்க பெருமானுக்கு அணியுங்க என்று செய்யல. தான் அணிந்திருந்தான் பல ஆண்டுகள், அப்படி நீரில் குளிக்கும் போது அது அவிழ்ந்து விட்டது. பெருமானே தன் கழுத்திலிருந்து நீங்க உடனே இறைவா நீ ஏற்றுக்கொள் என்று சொல்ல அந்த நேரம் அந்த தண்ணீர் முகக்க அதனால் பெருமான் ஆரம்பம். அதனால இந்த நான்காவது ஐந்தாவது பாட்டு எடுத்துக் கொண்டு உறையூச்சோடன் மணியாரம் தாத்தும் திறத்தை உணர்ந்த அருளி. பாருங்க, பலவர் பெருமான் மணியாரம் சாத்தி கொண்டு வரும் பொன்னி. பாருங்க, இந்த தன்னுடைய கழுத்தில் இருந்த மணியாரத்தை ஆனைக்கா பெருமானுக்கு சாத்தணும்னு நினைச்சு விழுந்தவன்னு நினைச்சிட்டாரு. ஆனைக்கா பெருமான் அந்த அணியை அணிவதற்கு முன் இந்த காவிரி அணிந்திருக்கான். இந்த காவிரி தார் அணிந்து அந்த குடத்துக்குள்ள போய் அவர் அணிந்தாரான். இப்படி அதெல்லாம் எப்படி விழுதுறாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் திருமுறை அப்படி எடுத்து சொல்லுகிற பாங்க. மணியாரம் சாத்தி கொண்டு வரும் பொன்னி கிளறும் திரை நீர் மூழ்குதலும் வடிவி போக கேதமுற அளவில் திருமஞ்சன குடத்தில் அது புக்காட்ட. அந்த திருமஞ்சன முகத்திற்கு வந்தவர் அப்படி தண்ணீர் முகக்க அதுக்குள்ள இது போய்விட அணிந்தருளி தளரும் அவனுக்கு அருள் புரிந்த தன்மை சிறக்க சாற்றினார். அப்போ திருவானை காவல் அந்த பதியத்துல பதியத்துடைய தொடக்கம் நான்காவது வரி நான்கைந்து பாடல் தாண்டிய ஒரு பாடல் கருத்து இத்தனையும் முகந்த அப்படின்னா இப்படியாக திருவானை காவல் பதியம் இல்லைங்களா? சாத்தி அங்கு தங்கு நாள் தயங்கும் பவள திருமேனி நீற்ற கோயில் எம்மருங்கும் சென்று தாழ்ந்து நிறை விருப்பால் போற்றி அங்கு நின்றும் போய் பொறிவிலன்பர் வருவிய தொண்டு ஆற்றும் பெருமை திருப்பாக்கிலாச்சிராமும் சென்றடைந்தார். பாச்சிலாச்சிராமத்தையும் சொல்றாராம். திருப்பாச்சிலாச்சிராமம் சென்றார் என்று நம்ம இங்கே அருமையா சொன்னார். இங்கே எத்தனாவது பாட்டுல? 78. எனவே திருப்பாச்சிலாச்சிராமம் சென்றார். சென்று என்ன செய்யறாராம்? சென்று திருக்கோபுரம் இறங்கி தேவர் மலிந்த திருந்து மணி முண்டில் வளங்கொண்டு தலமாக சென்று உள்ளணிந்து முதல்வர் முன்னம் வீழ்ந்திறங்கி நன்று பெருகும் பொருட்காதல் அயப்பு பெருக நாதரது நின்று பரவி நினைந்த பொருள் அருளாதொழிய நேர் நின்று அங்க போய் பொருள் கேட்கிறாராம். என்ன பொருள் இதுக்கு அப்படி கேட்டா அந்த பங்குனி உத்தரம் அந்த வீட்டு செலவுக்கு அல்ல, அடியோர்களுக்கு கொடுக்கிற உணவுக்காக செய்யறதுக்கு கேட்டது. அப்படி செய்த உடனே பெருமான் பணம் தரலையாம். தராதிருக்க அன்பு நீங்கா அச்சமுடன் அடுத்த திரு தோழமை பணியால், ஒரு பக்கம் அன்பும் இருக்குது, இன்னொரு பக்கம் ஏன் நம்ம கேட்டா தருவார் நீ தரல என்ற ஒரு அச்சமும் இருக்குது. ஒரு கால நாம் இதே தவறு செய்துட்டோமோ என்று எடுத்தது. அந்த மயில இருந்தால் தனக்கு நட்பு இருப்பதனால தோழமை பணியால் பொன்பெறாத திருவுள்ளம் புழுங்க அடுங்கி கேட்டா கொடுக்கறது இல்லையா பெரு மனுஷன், எனக்காவா கேட்கிறேன் இப்படி சொன்ன அப்படி அல்ல. புறம் பொருள்கள் முன்பு நின்ற திருத்தொண்டர் முகப்பே, முகப்பேன்னா அந்த திருத்தொண்டரை வைத்து முறைப்பாடு உடையார் போல். என்ன முறைப்பாடுன்னா பெருமாட்ட முறையிடுகிறார். இவரனா இவரலாது இல்லையோ பிறானா. இப்ப அது நீங்க வெறுமனை நேரா உரை செய்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க படிச்சு ஆறா இருந்தாலும் அரை பேருக்கு போய் கேட்கிறேன் இல்லைங்கிறார். அரை பேர் தான் உலகத்துல இருக்கார, வேற ஆள் இல்லையா போயா அப்படி உரை செய்ய முடியா இருக்குது. இவரலாது இல்லையோ பிறானார், இவர் தவிர உலகத்துல தலைவன் வேற யாரும் இல்லையா போவியா அப்படி அப்படி அந்த அந்த பாட்டு குறிப்பு இருக்கு. ஆனால் செய்கிடார் பெருமான் அப்படி உரை காணல. எனவே பதிகத்தை முகந்த பாங்கு மட்டுமல்ல செய்கிறார், பதிகத்துக்கு ஆங்காங்கு விளக்க உரையும் தருகிறார். இந்த பதிகத்துக்கு உண்மையிலேயே அவர் இந்த மாதிரி எடுத்து காட்டாவிட்டால் புலவர் உலகம் என்ன பண்ணும், அட போய உன்னைத்தான் கண்டமாக திருப்பாச்சலாச்சரம்.

பெற்றானார் இல்லையோங்கிறத வைத்து பாட போறாராம். அப்படி பாட போகின்றவர், நித்தமும் நீங்கா நிலைமையில் நீங்கி நிலத்திரை புலங்கெடும் பிறப்பால் உய்த காரணத்தை உணர்ந்து நொந்தடிமை ஒருமையாம் எழுமையும் உணர்த்தி. பாருங்க அதுல ஒரு பாட்டுல என்ன சொல்ற, ஐயா நான் அந்த ஒரு பிறப்பிலேயே உனக்கு ஆட்பட்டிருக்கேன், ஏழு பிறப்பு மேல உனக்கு ஆட்பட்டிருக்கேன், அப்படி இருந்து நீ தள்ளியப்பா என்பதை சொல்றான். அது எத்தனாவது பாட்டு? அதுதான் இப்ப சொல்றேன். இப்ப கையெடுப்பு எடுத்துக்கிட்டோமா, வைத்தனன் தனக்கேங்கிறது முதல் பாட்டு, அந்த முதல் குறிப்பை சொல்றார். சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாட்டு என்ன சொல்றார், இவரலாது இல்லையோ பெறானார், இவர் தராவிட்டால் இவரை மட்டும் அல்லவா வேற யாரோ தெரியவே இருக்கிறார் என்ற கருத்து போல பாடுகிறார் என்று நாம நினைப்போம். ஆனா சேர்க்கலா அப்படி நினைக்காமல் அது ஒரு நாலஞ்சு பாட்டு தண்டி தாண்டி ரெண்டாவது பாட்டுல மூணாவது பாட்டுல நான்காவது இல்ல இல்ல ஐந்து ஆறும் இல்ல பதினோராவது பாட்டு பிடிக்கும். ஒருமையும் அல்லேன் எழுமையும் அடியேன் அடியவர்க்கு அடியனும் ஆனேன். எப்பா நான் அந்த ஒரு பிறப்பிலையா உன்னை நினைக்கிறேன், ஏழு ஏழு பிறப்புல உன்னை நினைச்சு வர்றேன், உனக்கு அடிவனா இருக்கிறேன், அப்படி இருந்து நீ தரலியே என்ற கருத்து. எத்தனாவது பாட்டு? பதினோராவது பாடம். பதினோராவது பாடம் இப்ப பாருங்க, இங்க வந்தா இதெல்லாம் வைத்துக் கொண்டு வந்தால் நித்தமும் நீங்கா நிலைமையில் நீங்கி நிலத்திடை புலங்கெடும் பிறப்பால் உய்த காரணத்தை உணர்ந்து நொந்து அடிமை ஒருமையாம் எழுமையும் உணர்த்தி. இது எந்த பாட்டினுடைய கருத்து? பதினோராவது பாட்டை வாங்குறது. இந்த ஒருமையும் அல்லேன் எழுமையும் புறையேன் என்கிற பாட்டினுடைய கருத்தை பதினோராவது பாட்டு இருக்கிறது எடுத்து வைத்துக் கொண்டு கடைசியில் என்ன சொல்கிறார், எத்தனை அருளாதொடியினும் பிரானார் இவரலாது இல்லையோ என்பார் வைத்தனன் தனக்கே தலையும் என்னாம் என வழுத்தினார் தொண்டர். நீங்க எப்படி அந்த மாதிரி அந்த உரை காணும்னு கேட்டா, நீ எவ்வளவு அருளாவிட்டாலும் இவரலாது எனக்கு பிரான் இல்லை இல்லை என்று உரை இல்லையோ அப்படின்னு இல்லை என்று உரை, நீ எவ்வளவுதான் எனக்கு நீ பணம் கொடுக்கறாட்டியும் சரி என்ன வருத்தினாலும் சரி எனக்கு உன்னை தவிர ஒரு பிராணு கிடையாது இல்லையோ என்பதில் ஓகாரத்தை விடுத்து இவரலாது இல்லை என்று உரை செய்யணும். இதெல்லாம் யார் சொன்னது? ஜெய்கிறார் சொன்னது. இப்ப அந்த அப்படி வைத்து விட்டு அதன் பிறகுதான் சொல்லுகிறார், இப்படி எல்லாம் அந்த பதியத்தினுடைய தொடக்கம் எப்படி தொடங்குது, வைத்தனன் தனக்கே தலையும் என்னாம் என வழித்தினார் வழி தொண்டர். இப்படி முதல்ல கருத்தெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த பாட்டு முதல் குறிப்பிட்டு சொல்லுவது. அது இதெல்லாம் படிக்கும் போதுதான் நமக்கு எப்படி பாட்டு தெரியுது எல்லாம் தெரியுது. ஒருமையும் ஒருமையே அல்லேன் எழுமையும் ஆடியேன். இந்த பிறப்பு மட்டுமா, எத்தனையும் ஏழு ஏழு பிறப்புக்கு நீ தான் ஒண்ணுதான் நாடிமையா கொண்டிருக்கேன், அடியவர்க்கு அடியனும் ஆனேன். உனக்கு மட்டுமா, உன் அடியவர்களுக்கெல்லாம் கூட அடியவனாக இருக்கிறேன். உரிமையால் உரியேன் உள்ளமும் உருகும் ஒன்மலச்சேவடி காட்டாய். அந்த உரிமையில்தான் உன் திருவடியை நான் காணணும்னு நினைக்கிறேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. அருமையாம் பூகழார்க்கு அருள் செய்யும் பாச்சிலாச்சி ராமத்தையும் அடிகள் போர்த்துணி நாயனாருக்கெல்லாம் நீ அருள் செய்த பெருமான் இந்த பெருமான் அப்படி இருக்கிற பெருமான். பெருமைகள் பேசி திருமைகள் செய்யல் இவரலாது இல்லையோ பிரானாரு. நான் உன்னுடைய பெருமையே பேசுறேன், ஆனா என்ன கேட்ட போது நீ தராது திருமையும் தருகிறேன், ஆனாலும் உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லப்பா பிரான் அல்ல என்று கருத்தமைய பாடுகிறார் என்று இந்த பதியத்தை இப்படி எல்லாம் செய்யறோம். எங்களுக்கு ஞான சம்பந்தர் பதியத்தை எடுக்கிறதுக்கு ஆன நாளை விட சுந்தரர் பதியத்தை எடுக்கிறதுக்கு நாள் அதிகமா இருக்கு. கடைசியில் இவர் 101 பதியம் தான், அவர் 300 பதியம் இருக்குது. இவரே எப்படின்னா அந்த பாட்டை முதல்ல முதல் தொடக்கமே பின்னாலதான் வருது, கடைசி வரியை முன்ன சொல்லி நடுவடியை நடுவில் நிறுத்தி பின்னால முதல் பாட்டை சொல்லி இப்படி எல்லாம் சொல்றது. இரண்டாவது 101 பதியம் தான் கிடைச்சிருக்குது, ஏறத்தால ஒரு 88 பதியத்தை எடுத்து முடிஞ்சிருக்க. அவங்களுக்கு 365 இருந்தும் ஒரு 88-80 தான் முதற்கிறார் ஞான சம்பந்தம் அம்பாரு. இது வெறும் கிடைத்ததே 101 பதி, ஆனா அவரு கிடைச்சிருக்கணும், ஆனா அவர் கிடைச்சதுன்னா இப்ப இருக்கிற கடைசி பதியத்திலேயே விளையாடுறார். இப்ப இருக்கிற பதியத்திலேயே நமக்கு எல்லா குறிப்பும் இருக்கு. அப்படியானால் அவர் எப்படி எல்லாம் மூந்திருக்கிறான்னு தெரியும் அல்லவா. அது பார்க்கும் போதுதான் நெஞ்சை ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி கூர்த்தமிஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே.

0: உணர்வி என்றெல்லாம் பெருமானை தான் நினைக்கணும். சரி, இப்படியாக எங்க பாடினார், எந்த ஊர்ல? திருப்பாச்சில ஆச்சிராமத்துல பாடினாராம். இனி பாச்சில ஆச்சிராமத்தை விட்டு பாருங்க, அதுல திருக்கடை காப்பு வரைக்கும் வர்றாரு. இங்கனம் பரவி திருக்கடை காப்பும் ஏசின வல்ல என்று இசைப்ப, ஏசின அல்ல என்று இசைப்ப. பத்தாவது பாட்டு என்னமா இருக்குன்னு கேட்டா, ஏசின அல்ல இகழ்ந்தன அல்ல எம்பெருமான் என்று எப்போதும். ஏசின அல்ல இகழ்ந்தன அல்ல என்று சொல்வதனால்தான், இவரலாது இல்லையோ பிரானாருங்கும் போது இவரலாது பிரான் இல்லை என்று உரை செய்ய முடியும். நான் உன்ன திட்டேன்னு சொல்லியிருந்தா நீங்க இவரலாது இல்லையோ என்ற மாதிரி உரை செஞ்சிருக்கலாம். நான் இயேசுவும் இல்லை இழவும் இல்லையோ அப்பா அப்படிங்கும்போது, அப்ப இவரலாது பிரான் மட்டும் இல்லை என்று உரை செய்யணுமே தவிர, நீ வேற மாதிரி உரை செய்தா இயேசுனதாகும் என்றெல்லாம் என்னமும். இவ்வளவு அருமையாக பதிகத்தை படிக்கணுங்கிறத எப்ப தெரியுது? சேக்கிலார் பார்க்கும்போதுதான் தெரியும். இப்படி இந்த திருப்பாச்சலாச்சிராம் பதிகத்தை பாடியவர் இனி மேலே போகிறார். இவ்வகை பரவி திருக்கடை காப்பும் பரவி எல்லாம் அங்கு கொஞ்ச நாள் இருந்தார். இருந்து நேர எங்க போறார்? அப்பதி நீங்க அருளினால் போய் ஆவி நஞ்சாடுவார் நீடும் எப்பயற்பதியும் இருமருங்கிரஞ்சி தான் சொல்லிருக்கேன். இது ஒரு தொகுப்பு எடுக்கணும்னு. ஒரு ஊரை சொல்லி அருகில் இருக்கிற ஊர்கள் எல்லாம் அல்லது இருமருங்கும் சென்றி பலபதியும் சென்று என்று வர இடம் எல்லாம் தொகுத்து எத்தனை இடங்களில் இப்படி அருள் இருக்கிறார், அந்தந்த இடங்களில் இன்னும் என்ன பதிகள் இருக்கும் என்பதையும் ஆராயும். என்னைக்கு செய்ய போறோமோ என்னைக்கு. எனவே அங்கிருந்தவாறு புறப்பட்டு இருமருங்கிறஞ்சி இறைவர் பைங்கிலியை எய்தி திருப்பைங்கிலிக்கு போயிட்டார். பைப்பணி அணிவார் கோபுரம் இறைஞ்சி பாங்கவர் படைவலம் கொண்டு துப்புரல் வேணியார் கடல் தொடுவார் தோன்று கங்காளரை கண்டார். பெருமானை கண்டாராம். எங்கே? இந்த ஊர்ல திருப்பைங்கிலியில. கண்டவர் கண்கள் காதல் நீர் வெள்ளம் பொடிதர கை குவித்து இறைஞ்சி பண்டரை குடலார் மணங்கவர் பழிக்கு வருத்திரும் வடிவு கண்டவர்கள் கொண்டதோர் மயலால் வினவு கூற்றாக குலவு சொற்கார் உலாவிய என்று அண்டநாயகரை பரவி ஆரணிய விளங்கராம் அருந்தமிழ் புனைந்தார். பாருங்க, அங்கேயும் திருப்பைங்கல்ல போகின்ற பொழுது அந்த பதிக கருத்தை விளக்கிறார். என்ன கருத்துன்னு கேட்டார். வடிவு கண்டவர்கள் கொண்டதோர் மயலால் வினவு கூற்றாக, அவரு வடிவு கொண்டு வர்றாராம், அவர் மீது காதலுற்ற பெண்கள் அவர் வடிவை நோக்கி வினவியதாக அப்பதி அமைந்திருக்கு. பாருங்க, பதி அமைப்பை சொல்ற, பாட்டுக்குள்ள போல, பாட்டுக்குள்ள போகாம போறார். என்ன என்ன எப்படி ஒரு ஒரு பாட்டை பார்த்தோம்னு சொன்ன, அப்படி பார்த்தோம்னா நாலாதான் நாலு தான் ஆகும். அதனால ஒன்னு ரெண்டாவது அப்படி பாக்குறோம், மற்றதெல்லாம் அப்படி வேகமா போடுவோம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்கே, அதாவது பெருமான் பிச்சைக்கு வருகின்ற பொழுது அவரை நோக்கி பெண்கள் சொல்லியதாக இந்த பதிகம் அமைந்திருக்குங்கிறத குறிக்கிறார். பதிகத்தை படிச்சீங்கன்னா எல்லா பாடம் அப்படிதான் இருக்கு. முதல் பாட்டு, காருளாவிய நஞ்சை உண்டீரில் கண்ட வெந்தலையோடு கொண்டு ஊரலாம் தெரிந்து என் செய்வி. ஐயா, என்ன மத்தியானம் 12 மணி ஆச்சுன்னா உங்களுக்கு 12 மணி ஆகுதோ இல்லையோ நீங்க வந்துடுங்கிற வீட்டுக்கு எப்படி வர்றீர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரூல் ஆவிய நஞ்சை உண்டீருள் கண்ட வெந்தலை அல்லவா, கண்ணங்கரேன்னு கழுத்து இருக்குது, பார்க்க சகிக்கல, ஏன் நஞ்சு சாப்பிட்டதுனால. சரி, கையில இருக்குன்னா எங்க அருமையா, இந்த மாதிரி பாண்டிச்சேரி மன்றங்கள் இந்த மாதிரி ஏற்று போட்டுவார்கள் வந்தீங்கன்னா பொன் பாத்திரம் வாங்கி கொடுப்பாங்க. ரெண்டாவது, இனிமே பிச்சைக்கு போகாதீங்கயா, எந்த நேரமும் பாண்டிச்சேரியில எங்க வீட்டுல தங்கிடுங்கயா அப்படின்னு அம்மா எல்லாம் சொல்லிடுவாங்க. ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு. ஆனா அவரு ஒரு வெண்மையான தலை எடுத்துக்கிட்டு பிச்சை ஓடு கொண்டு ஊரலாம் தெரிந்து என் செய்வி. ஏயா, ஊரெல்லாம் தெரியறீங்க, அதுல ஒரு பருக்க காணாம அப்படின்னு. ஊரலாம் தெரிந்தென் செய்வி பலி ஓரிடத்திலே கொள்ளும் நீ சாப்பிடணும், அப்பதான் பதுசா இருக்கும். செய்ய மாட்டேங்கிறீரே. பாரலாம் பணிந்து உம்மையே பரவி பணியும் பைங்கிறீ ஆரமாவது நாகமோ சொலும் ஆரணிய விடங்கரீம். சரி, வர்றீர் கேட்கிறீர், கொஞ்சம் நின்னு கேட்டு அந்த அவங்க எடுத்துட்டு வர வரைக்கும் இருந்தா தேவலாம். அவங்க எடுத்துட்டு வரதுக்குள்ள அம்மா அப்படிங்கறது, அவங்க எடுத்துட்டு வரதுக்குள்ள இது அடுத்து விட போடுறது காணாங்கிறது. சரி, பிச்சைக்கு வரீர்ல வர்ற நீரு என்ன செய்யலாம், கழுத்துல என்ன போட்டு வரீர், பைங்கீலி ஆரமாவது நாகமோ சொலும் கழுத்துல பாம்பு போட்டு வரீங்க. நானு எங்க வீட்டுல பெரியவங்க வந்தாங்கன்னா பாம்பு பத்தி கொள்ள மாட்டாங்க. நாங்க எதுவும் எங்க பாப்பாவை தூக்கி ஏ அடிவடி யார வந்திருக்கா கொண்டு போடும்னா, இவரு போய் சோறு எடுத்துட்டு போகும்போது அப்படி புடின்னு, அம்மா பாம்பு அப்படின்னு வந்துடும். அது அந்த பிச்சை எடுக்கும் போதாவது அந்த பாம்பு கழட்டி போட்டு வரக்கூடாது. என்ன சாமி பயப்படாம போடுவாங்க, உனக்கு ரெண்டு வீட்லயும் முடிஞ்ச பொறுமுள்ள விஷயம் என்று அவர் பலி கொள்ள வருகின்ற வருடத்தில் வினைவியதாக இப்பதிகத்தை அமைக்கிறார். அப்ப இந்த பத்து பாட்டையும் படித்ததனுடைய பயனை அந்த இது புரிஞ்சுட்டு ஜூஸ் எதுக்கு ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரி என்று சொல்லும். எனவே இவ்வாறெல்லாம் அந்த பதிகத்தை எடுத்துக்கொண்டவர் இவ்வாறெல்லாம் அந்த வந்த பெருமான் அந்த பிச்சை ஏற்க வந்தவரை நோக்கி வீட்டில் இருக்கிற பெண்கள் பாடியதாக இந்த பதிகத்தை அமைக்கிறார் என்று அருமையான அந்த தொகுப்புரை வழங்கினார் இந்த பதிகத்துக்கு. எது இதற்கு இல்லைங்களா, எந்த பாட்டு முடிஞ்சிருக்கு 84 அருமை பரவிய பதிக திருக்கடைக்காப்பு சாத்தி. பாருங்க அந்த 11வது பாட்டு பாடுறதை கூட குறிக்கிறார், திருக்கடைக்காப்பு சாத்தி முன் பணிந்து அருள் பெற்று கரவில் அன்பளம் கூட்டம் தொழுது கலந்தீது இனிது போந்தருளி விரவிய ஈங்கோய் மலை முதலாக விமலர்தம் பதிபல வணங்கி. இந்த சோழ நாட்டு பதிகள்ல இப்ப காவிரியை மையமா வைத்து நம்ம அடங்கல் முறையில செஞ்சு விட்டாங்க. சோழ நாட்டுக்கு காவிரி தென்கரை பதிகள் வடகரை பதிகள்னு பிரிச்சுட்டாங்க. அதான் நிறைய இருக்குது கட்டுக்கோப்பாரு. இப்ப ஈங்கோய் மலைங்கிறது வடகரை, காவிரிக்கு வடக்கே இருக்கிற பதி. இந்த ஈங்கோய் முதலாக என்று சொல்லுவார் எல்லாருமே அப்படிதான் விட்டாங்க. ஞானசம்பந்தனும் சரி அப்பரும் சரி சுந்தரம் சரி ஈங்கோய் மலையை பாடியவர்கள் நேர எங்க கொங்கு நாட்டுக்கு போறாங்க. அப்ப இடையில் இருக்கிற பதிகள் எல்லாம் வணங்கிங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த திருப்பாண்டி கொடுமுடிங்கிறது அங்க கொங்கு நாடு இருக்கு, இங்க ஈங்கோய் மலைங்கிறது சோழ நாட்டு இருக்குது. ஈங்கோய் மலை டு அந்த திருப்பாண்டி கொடுமுடி வரைக்கும் இருக்கிறதுல என்னென்ன பதிகள் எல்லாம் இருந்திருக்கலாம்னு ஆராயும். எங்கேயாவது ஒரு சிவலிங்க திருமேனி இருந்து ஒரு மரம் இருந்ததுன்னா இது ஒரு கால் கோயிலாக இருக்கலாம், இது இருக்கலாம், இது இருக்கலாம் என்று வரணும். இதையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஆராய்ச்சி பண்றேன் பண்றீங்கிறீங்களேப்பா இப்படி போகணும். ஏன்னா ஈங்கோய் மலை முதலாக இதுவரை சென்று வந்தார் இருக்கு. இன்னைக்கு எல்லா திருமுறைகளும் நமக்கு என்ன ஈங்கோய் மலை பதிவு இருக்குது, உடனே பாண்டி குடிமலை பதிவு தான் இருக்கு. அப்ப இடைப்பட்டது என்னதான் இருக்க முடியும் என்பது எண்ணுங்கப்பா. அதான் நேர போய் இப்ப சொல்றது ஸ்பாட்ல போய் ஆராயலாம் அப்படிங்கிறது, அந்த உரிய இடத்திற்கு போய் ஆராயணும். யாராவது வயசு முடிந்தவங்கள திருவெங்கோய் மலை தாண்டி திருவெங்கோய் மலை தானே மணமேடு, மணமேடு தானே எங்க தொட்டியம், அப்புறம் தாண்டிங்கன்னா ஏழூர்பட்டி, அப்புறம் நாமக்கல் சேலம் இப்படி எல்லாம் இருக்குது. இந்த பகுதி எல்லாம் போய் என்ன பண்ணணும், ஐயா அங்க எதையு கோவில் இருக்கா ஐயா, பெரிய வயசானவங்களை அது கோயிலா இருக்க வேண்டியது இல்லையா, ஏதோ மரத்துக்கடியில இருந்து ஆனா ரொம்ப நாளா இருக்கா ஐயான்னு சொன்ன இருக்குயா, அது இப்ப காட்டுக்குள்ள இருக்குது ஒரு மரத்துல, ஆனா ஐயா எங்க பாட்னார் எங்க பாட்னார் மகொண்டு இருக்குன்னு சொன்னாங்கயா, அது என்ன இடம், அதை எடுத்து அததான் அந்த பதி பலவும் என்பதற்கு நம்ம உரை காணும். ஆமா அதெல்லாம் என்னைக்கு காண போறோம், எப்படி காண போறோம், ஆண்டவன் தான் காண சிவசிவ. எனவே அங்கிருந்தவாறு நேர எங்க போயிட்டார், ஈங்கோய் மலை முதலா விமலர்தம் பதிபல வணங்கி எங்க போயிட்டார், திருப்பாண்டி கொடுமுடி அணைந்தார் அப்படியே போயிட்டு. நீங்க கூட அந்த நான் திருத்தல யாத்திரை செய்யும் போது ஐயா கூட சொல்லுங்க, காவிரி இருகரையிலும் இருக்கிற அந்த பதிகளை வணங்கும் போது அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப அருமையா, எந்தெந்த பதிகளுக்கு பிறகு எதை வணங்கினா ஒரு நாளைக்குள்ள நமக்கு இந்த வேகம் கொடுத்தாண்ட கெடுத்தாண்டல் அதனால கொடுத்தானே, விரைவில் பார்க்கலாம். ஒரு நாளைக்குள்ள 6 பதியாவது பார்க்கணும் காவிரியத்துல, வடகரையில ஒரு 6, தென்கரையில ஒரு 6, அல்லது வடகரையில ஒரு 6, ஒரு 4, 10வது தினமும் பதிக்கணும். ஒரு 3 நாள் ஒரு வேன் எடுத்துட்டு போனா ஒரு 15 பேர், ஒரு 30 பதியமாவது பார்த்துட்டு தேவலாம். அதுக்கு எதை முன்ன பார்த்து எதை பின்ன பார்க்கணும், எதை அந்த விடியற் காலம் உஷா காலத்துல பாக்கலாம், எதை காலசந்திக்குள்ள பாக்கலாம், எதை மத்தியானத்துக்குள்ள பாக்கலாம், அப்படி எப்படி அணுக்கம் இருக்குன்னு பாக்கலாம். பாட்டா சோழ நாட்டு வணங்கிட்டா தேவலாம். சிவஜிவே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உடலத்தகுமோ, பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையும் ஆனா அப்படி பார்த்துட்டா தேவலான்றது ரொம்ப நாள் தள்ளப்படாது, எல்லாம் ஒரு ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுக்குள்ள. சரி எனவே பாருங்க இப்படி எல்லாம் ஈங்கோய் திருப்பாண்டி குடி போனார். கொங்கினில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன் குறுகி, அங்கிருந்து என்ன சொல்கிறாராம், சங்க வெண்குழையார் உழை வளம் செய்து தாழ்ந்து அன்பினில் தாழ்ந்து பொங்கிய வேட்கை பெருகிட தொழுது புனிதர் பொன் மேனியை நோக்கி இங்கிவர் தம்மை மறக்க ஒன்னாதன எழுந்தமை குறிப்பினில் எடுப்ப என்ன அருமை தெரியும். இங்க திருப்பாண்டி குடிமல்ல போகும்போது இந்த பெருமானையும் மறக்க முடியாது, இந்த பெருமானுக்குரிய திருப்பெயரையும் மறக்க முடியாது. திருப்பெயர் என்ன, பெருமானுக்குரிய பெயர் என்ன, திருவேந்தெழுத்து. இது அப்ப பெருமானுக்குரிய பெயர் திருவேந்தெழுத்து என்று யார் சொன்னா, அப்பர். திருநாமம் ஐந்தெடுத்தும் செப்பாராயில் தீர் எந்த யார் திருநாமம் நமசிவாயம் எந்தெழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாமே. ஐயா இந்த மேல் உலகம் பெருமான் இருக்கா, அங்கெல்லாம் போக முடியுமாயே அப்படின்னு கேட்ட, இருக்கலாம் இருக்கலாமே. அது எப்படி போறதுயா, எந்த ஏரோப்ளேன்ல போறதுனா, ஒரு ஏரோப்ளேன் வேணான், எந்த யார் திருநாமம் நமசிவாயம் இத சொல்லு சொன்னாயா, எந்தெழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாமே இருக்கலாமே. நீ அப்படி படிக்கணும், அங்கெல்லாம் போக முடியுமா யான்னாரு, போலாமே ரொம்ப லேசாச்ச. இது எப்படி எது நமசிவாயம், இப்படி கிளிப்பிள்ளையா சொன்னாங்க, கிளிப்பிள்ளையா திருநாவுக்கரசர் இது. அதனால இப்படி இங்கிவர் தம்மை மறக்க ஒண்ணாதென்று எழுந்தமை குறிப்பின் எடுப்ப அண்ணலார் அடிகள் மறக்கினும். உன் திருவடி மறந்தால் கூட நாம அஞ்செடுத்தறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையராது எம்பும். பெருமானே நான் உன்னை மறந்தா கூட உன்னுடைய திருப்பெயரை மறக்க மாட்டேன் என்று இதனை எப்படி சொல்றாராம், திண்ணிய உணர்விற்கொள்பவர். அந்த பாட்டு பதிகம் இப்பதான் வர்றாரு, மற்று பற்றிலேன் என்னும் செடுந்தமிழால் நன்னிய அன்பின் பின் இப்புறனவின்றார் நமச்சிவாய திருப்பதியம். இந்த பதிகத்தை எப்படி அறிமுகப்படுத்துற பாத்தீங்களா, நான் உன்னை மறந்தால் கூட உன் நாமமாய திருவேந்தெழுத்தை மறக்கேன் என்னும் கருத்தமைதி உடைய இந்த பாதியத்தை பாடினான். அப்ப என்ன பதியம், மற்ற பற்றனை கிண்டி என் பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் பிறவாமி வந்தேதி கற்றவர் தொழுது ஏத்தும் சீர் கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான். இந்த ஆன்மாவாகிய உணர்வுடைய ஆன்மா மறந்தாலும் கூட சொல்லி சொல்லி படகி போனதுல அந்த வாய் என்ன பண்ணும்னு கேட்டா, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மறவாமிங்கிற மாதிரி உட்காரும் போதே, ஐயா உட்காருங்க ஐயா உட்காருங்க எல்லாரும் அடியாரெல்லாம் வரலாம் மகேஸ்வர பூஜைக்கு, சிவாயினம் சிவாயினம் சிவாயினம் சிவாயினம் உட்காந்து தண்ணீர் எல்லாம் இருக்குதுயா அப்படின்னு சொன்னோடனே சிவாயினம் சிவாயினம் சிவாயினம் சிவாயினம் சிவாயினம் ஏறத்தாழ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஐயாரும் கொஞ்சம் பாயசம் வச்சுக்கலாம சிவாயினம் சிவாயினம் சிவாயினம் சிவாயினம் ஏறத்தாழ இங்க சாப்பிடுறதோடு அங்கேயே நாக்கில் ஏறி. இப்படி உன்னை மறைக்கணும் பெருமானி உன் நாமம் பரவா, இந்த பதிகத்தை அப்படியெல்லாம் எடுத்து தருகிறேன். மற்ற பற்றனைக்கு என்ன பண்றது, ஆனா இப்படி போனா 100 பாட்டு போமா, அதனால் அப்படியே பார்ப்போம் இல்ல என்ன, அப்புறம் திடீர்னு எக்ஸ்பிரஸ். எனவே வைத்தனம் தனக்கே தலையும் என்ன இந்த பாட்டி பாடினார், இவ் உலகலாம் உய்ய உறுதியாம் பதியம் உரைத்துமை உணர்வுரா ஒருமை. பாருங்க இந்த பதியம் அவர் அப்பொழுது பாடியது, ஆனா தமக்காக பாடியதாவது அல்ல, உலகலாம் உய்ய அவர் 8 நூற்றாண்டுல பாடி வைத்தார். 20 நூற்றாண்டு 812 நூற்றாண்டு ஆன பிறகும் நற்றவாவுனி நான் மறைக்கணும் சொல்லு நான் அமைச்சுவாயவி என்று திருவுரை முத்துதல் பண்றாங்களே, எல்லா மூர்த்திகள்லாம் அருமையா இசையோடு பாடுகிறார்களே, நாமும் காது கொடுத்து மிக அருமையா பாடினார்கள் என்று கேட்டு சுவைக்கிறோம். ஆதலால் அப்படிப்பட்ட அருமையை உலகலாம் உய்ய அந்த பதிகத்தை சொன்னாராம். உலகலாம் உய்ய உறுதியாம் பதிகம் உரைத்து மெய் உணர்வுரா ஒருமை நிலவிய சிந்தை உடன் திருவருளால் நீங்குவார். அந்த ஊரை விட்டு புறப்படுறார். எது பாண்டி குடும்படி விட்டு புறப்படுகின்றவர். பிறகு அவரம் வேகமா போகணும் சரிங்களா, என்ன செய்வாராம், பாங்கு நற்பதிகள் பலவு முன்பணிந்து பரமர்தால் போற்றி, இந்த பல பதிகள் பல பதிகள்ங்கிறார், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரெல்லாம் என்னவோ அங்க எல்லாம் வணங்கி இருக்கிறார். வணங்கி தன் பனிமலர் படப்பை உலவும் அக்கொங்கில் காஞ்சிவாய் பேரூர் குடிகினார் முருகுமாதரவால். பேரூருக்கு போற, பேரூர்ல ஒரு அருமையான மடம் நமக்கு அமைந்திருக்கு. ஆகவே அந்த பேரூருக்கு இப்பொழுது நாம் கொங்கு நாட்டில கோவையில ஒரு பகுதியாக இருக்கிற ஊர், அங்கே செல்லலாம் என்று அத்திருப்பதி அணிந்து முன் தம்மை ஆண்டவர் கோயிலுள் புகுந்து மெய்த்தவர் சூட வலங்கொண்டு மெவ்வார் தம் எதிர் விளங்க நித்த நாட்டில் மன்றுநில் நாடல் நீடிய கோலம் நீர் காட்ட கைத்தலம் குவித்து கண்கள் ஆனந்த கழுநீர் பொழிதர கண்டார். அங்க போனே தில்லையில் இருக்கிற கோலத்தை இந்த சுந்தரமுன் சுவாமிகளுக்கு காட்டினாராம். அங்க இருக்கிற பெருமாள் நடராஜா திருவருள். எனவே தில்லையில் இருக்கிற அந்த வனப்பை அப்படியே காட்ட இவர் என்ன அங்கிருந்தவாறு பாடினார். இங்கே அந்த பேரூர்ல இருந்தவாறு அத்திருப்பதி அணிந்து முன் தம்மை ஆண்டவர் கோயிலுள் புகுந்து மெய்த்தவர் சூழ வளம் கொண்டு புன்பு மேவா தம்மதிர் விளங்க நித்தனார் தில்லை மன்றுள் நின்றாடல் நீடிய கோலம் நேர் காட்ட கைத்தலம் குவித்து கண்கள் இதுங்க அப்படியே ஆனந்த கடலுள் இருந்தார். காண்டலம் தொழுது வீழ்ந்துடன் எழுந்து கரையில் அன்பென்பினை பொறுக்க பூண்டாய்ம்புலனில் புலப்படா இன்பம் புணந்துமை உணர்வினில் பொங்க தாண்டவம் புரியும் தம்பிரானாரை தலைப்பட கிடத்த பின் சைவ ஆண்டகையாருக்கு அடுத்த அந்நிலைமை விளைவையார் அளவறிந்துரைப்பார். அந்த மாதிரி அந்த பெருமானை கண்டு வணங்கும் போது அவருடைய உள்ளமும் அவருடைய உடலும் இருந்ததை நான் எடுத்து சொல்ல முடியாதுதான். ஏன் பெருமான் அறிவார் அந்த அந்த அதை செய்த அடியவர் அறிவார் அவ்வளவுதான். அவ்வளவு ஆறா காதலுடன் வணங்கினாராம். அது என்ன பதியானது பேரூர் தொண்ணூறு காண்டலும் தொழுது வீழ்ந்திருந்து வீழ்ந்துடன் இருந்து கரையில் அன்பென்பினை உருக்க பூண்டாயும் புலனில் புலப்படா இன்பம் புணர்ந்து மெய் உணர்வினில் பொங்க தாண்டவம் புரியும் தம்பிரானாரை தலைப்பட கிடைத்தவின் சைவ ஆண்டகையாருக்கு அடுத்த நிலைமை விளைவையார் அளவறிந்துரைப்பாங்க. அவருக்கு அப்படி அந்த ஏற்பட்ட அந்த இன்ப அனுபவம் யாரும் சொல்ல முடியாது. அவர் அவர் உள்ள மறியும் அவர் அறியுமா அந்நிலை அறிந்த அப்பதான் சொன்னாரு. நாங்க இதுக்கு போன போது கொங்கு நாட்டு திருப்பதி திருவஞ்சக்களத்துல கொண்டு போய் தானனை முன்படைத்தான் முடிச்சோம் சுந்தர தேவாலயத்தை. அப்ப கொங்கு நாட்டு திருப்பதியில் முழுதும் ஒரு மூணு நாள்ல எல்லாம் வழிபாடு செய்துட்டு திருப்பதி வழிபட்டு போன போது அந்த குருக்கள் சொன்னாரு இந்த ஒரிசாவில இது நடந்தது பாருங்க நில அழுத்தம். அப்போ இங்க வந்திருக்காரு ஒருவர் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னா ஒரு மாசத்துக்கு முன்னால இவர் என்ன பண்ணிருக்காரு அர்ச்சனை பண்ணி அந்த நடராஜ பெருமாளுடைய திருப்பிரசாதம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அத பையில வச்சிருந்திருக்க பையில வச்சபடியே நேரம் அங்க போயிருக்காரு. இவர் அங்க போகிற நேரம் தான் அந்த நில அழுத்தம் வந்திருக்கு. ஆனால் இவரை ஒண்ணுமே செய்யலையா போய் எழுதியிருக்காரு அந்த யார் அர்ச்சகருக்கு ஐயா உங்க நீ கொடுத்த நடராஜ பெருமான் பிரசாதம் என் பையிலேயே இருந்ததுனால எனக்கு அந்த இடர்பாடு நேரலையா என்று சொல்ல அது அந்த அர்ச்சகர் சொன்னார் இந்த மாதிரி வந்திருக்க கடிதம் அப்படின்னு. அப்ப திருவள்ளுவர் மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். திருவள்ளுவர் வராம இருப்பாரா? அதனால இப்படி நிலைமிசை நீடு வாழ்வதை அந்த அர்ச்சகர் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி பட்டார். எனவே அந்நிலை நிகழ்ந்த ஆருள் கும்பிட பெற்றால் என இனி புறம் போய் எய்துவதென்று மீண்டெழுந்தருளுதற்கெழுவார் பெருமானுடைய திருவடியை வணங்கிவிட்டால் வேற என்ன நமக்கு வேண்டும் வேண்டுவதில்லை என்று கருதி அங்கிருந்தவாறு புறப்படுகிறாராம். பேரூரில் இருந்து ஆயிடை நீங்க அருளினால் செல்வார் அறுவரை சுரங்களும் பிறவும் பாய நீர் நதியும் பல பல கடந்து பரமரதம் பதிபல பணிந்து. பாருங்க அங்க அறுவரை சுரங்களும் பிறவுங்கிறாரு. சுரம்னா பாலைநிலம் அது பாலைநிலம்னா நேர பக்கா பார்ப்பாலைவனம் அப்படிலாம் இல்ல. ஆனாலும் தண்ணீர் இல்லாத காட்டுப்பகுதி இந்த காட்டுப்பகுதி பலவும் கடந்து வந்திருக்காராம். வந்து பரமரதம் பதிபல பணிந்து மேயவன் தமிழால் விருப்பொடும் பரவி வெஞ்சமா கூடலும் பணிந்து திருவெஞ்சமா கூடல். நீங்க கொங்கு நாட்டு பதியல்ல திரு வெஞ்சமா கூடல்ல முதல்ல வச்சு வணங்கினோம்னா அப்புறம் அப்படியே பவானி திருச்செங்கோடு என்று இப்படி வந்து வணங்கினோம்னா அந்த ஒரு நாளைக்குள்ள திருமுருகன் பூண்டி அவிநாசி வரைக்கும் வணங்கிவிடலாம். அத நம்ம பவானில ஒரு தம்பி இருக்க அந்த தம்பி சொன்னு நீயும் வாப்பான்னு பஸ்ல ஏறிதானே ஏறணும். அதனால நேர மதுரையில இருந்து திருவஞ்சமா கூடலுக்கு சரியா மூணு மணிக்கு போயிருக்கு இப்படிய காலம். அதெல்லாம் மூணு மணி உடனே குளிச்சிடணும் சிவசிவ. அதனால அங்க எங்க தண்ணி இருக்க எடுத்து முண்டு ஊத்தி குளிச்சுட்டா எல்லாம் பெருமானுடைய தண்ணி தான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் தண்ணியை தலையில தண்ணி ஊத்தணும்னா உடனே நல்லா தேய்ச்சி விட்டுரும். தேய்ச்சி விட்டா மேல இருக்கிற சூடு கீழே வந்துட்டுன்னா ஒரு தண்ணியும் கோவை தண்ணியும் ஒத்துக்கும் சரிங்களா அவிநாசி தண்ணியும் ஒத்துக்கும் சென்னை தண்ணியை ஒத்துக்கும் திருவண்ணாமலை தண்ணியும் ஒத்துக்கும் கோவை தண்ணி தான் இருக்கிறது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அது இன்னுமே ஒரு நாலு மாதம் குளிக்கிறது இருக்குது அப்படி ஊத்து போது அப்படியே நடுக்கும். ஈரோடு எல்லாம் கூட அப்படி இல்லை ஈரோடு சாதாரண தண்ணியா தான் இருக்கு. அந்த மாதிரி ஏன்னா அது அந்த பார கேரளா ஆகுதா அதனால மழை பெஞ்சா கூட குளிருது சில்லுன்னு குளிர்றது கோவை தான். என்ன பண்றது அந்த பொள்ளாச்சி தாண்டி உடுமல வந்துட்டான் அவர் அவ்வளவுதான் அப்புறம் சகாரா பாலைவனம் தான். ஆகவே அந்த நீங்க இந்த திருவஞ்சமா கூடலை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்தவாறு நீங்க வந்தீங்கன்னா பவானி திருச்செங்கோடு இதெல்லாம் சென்று வணங்கி நீங்க ஏறத்தால திருமுருகன் பூண்டி அவிநாசி அவிநாசி தான் கடைசியா வச்சுக்கிட்டோம். திருவஞ்சமா கூடல மறுநாள் அங்கேயே போய் திருவஞ்சக்களத்துல மறுநாள் போய் அந்த தானனை முன்படுத்தி அந்த பதிகளை ஒரே நாள்ல பார்த்தலாம். அது அவர் சொல்லதான் தெரிஞ்சது. விட்டு பஸ் போகவே வரும்போது திருச்செங்கோடு மட்டும் கொஞ்சம் கஷ்டம், மேலே ஏறணும். ஆனா இப்ப பஸ் இருக்கு திருச்செங்கோடு. ஒரு காலத்துல திருச்செங்கோட்டுக்கு பஸ்ஸே இல்லாத காலம் இருக்கு, ஏறித்தான் போகணும். இப்ப அருமையா பேருந்து போச்சுன்னா 20 நிமிஷத்துல மேல போடுது. அதனால இப்படி எல்லாம் அந்த திருவெஞ்சமா குடலை வணங்கினாராம் நம்முடைய சுந்தர பெருமான். வணங்கி கூடலும் பணிந்து செய்கடிய போந்து வந்தடைந்தார் தென் திசை கற்குடி மலையில். கற்குடி திருக்கற்குடி எங்க இருக்குது? இங்க இருக்குது, திருச்சி பக்கத்துல இருக்கு. ஈழப்பா திருவெஞ்சமா குடல் கரூர் பக்கத்துல இருக்கு. இங்க வரும்போது இப்ப திடீர்னு திருக்கற்குடிங்கிறது திருப்பராய்த்துறை பக்கத்துல இருக்கு இல்லையா, அப்படி இருக்கு, மலைக்கோட்டை பக்கத்துல இருக்கு. எனவே அங்கிருந்தவாறு இங்க இருந்து அப்படியே நேரம் வந்தால எப்படி வந்தார், இடையில பழவும் பார்த்துட்டு வந்திருப்பார் இல்லீங்களா. கற்குடி விழுமியாரை பணிந்திரஞ்சி நீடு விருப்பில் திருப்பதியும் நிறைந்த சிந்தை உடன்பாடி பாடும் விருப்பில் தொண்டருடன் பதிகள் பலவும் அணிந்திரஞ்சி தேடும் இருவர் காண்பரியார் திருவாரை மேற்றளி சென்றார். அங்கம் ஆதியோர் ஆரை மேற்றளி என்ற அந்த அருமையான பதிகத்தை பாடியவாறு புறம்பயம் தொட போதுவாம் போதும் என்றார். அது என்ன அந்த வார்த்தை, அவரு அங்கிருந்த புறம்பயந்தோட போதுமே என்று பாடிக்கொண்டே வருகிறார். அதனால புறம்பயந்தோட போதுங்கிற சொல்ல அப்படி எடுத்துக்கிட்டார், எடுத்து திருப்புறம்பயம் வந்தார். மதுரை மதுரை ஆதீனத்தினுடைய திருக்கோவில் திருப்புறம்பயம். இப்படி அந்த திருப்புறம்பயத்திற்கு வந்து வணங்கி அப்பதிக்கணமர்ந்த தொண்டரும் அன்று வெண்ணினல்லூரில் ஒப்பரும் தனிவேதியன் பழ ஓலை காட்டி நின்றாண்டவர் இப்பதிக்கண் வந்தே இத என்ன தவங்கள் சென்று எதிர்கொள்ளவி முப்புறங்கள் எரித்த சேவர் கோயில் வாயிலில் முன்னினார். பாருங்க சிற்சில இடங்கள்ல தான் வரவேற்றார்னு சொல்றேன் பாருங்க. அதுல நம்முடைய வரவேற்ற இடங்கள் எதுன்னா நம்முடைய என்ன ஒருது திருப்புறம்பயமும் உண்டு. அப்படியாக இருந்தார் அப்பதிக்கன மறந்த தொண்டரும் அன்று வெண்ணை செய்துட்டு நீடு கோபுரம் முன்பிரஞ்சி நிலாவு தொண்டரோடு உள்ளணிந்து ஆடல் மேவிய அன்னலாரடி போற்றி பெருமானை வணங்கி அஞ்சலி கோலி நின்று ஏடுலாமலர் தூவி எட்டினோடு ஐந்துமாகும் குறிப்பினால் வீடு நீடு நிலத்தின் மேல் பெருக பணிந்து வணங்கினார். அப்பா இந்த எட்டினோடு ஐந்துமாகும் குறிப்பினால் நாவலர் அருமையா எழுதின இந்த பாலபாடம் இதெல்லாம் எழுதினதுல பெருமானை வணங்குகின்ற பொழுது எட்டு உறுப்புகள் பட வணங்கணும், அப்புறம் ஐந்து உறுப்புகள் பட வணங்கணும். ஐந்து உறுப்புகள் பட வணங்குவதை அருமையா ஐந்து உறுப்புகள்ங்கிறது அருமையான தமிழ், அது அப்படியே வரமொழியாக்குனாங்க. பஞ்சாங்க பஞ்சாங்கம்னா அந்த பஞ்சாங்கம் இல்ல, பஞ்ச அங்கம் ஐந்து உறுப்போடு வணங்குறது. அப்புறம் அட்டாங்கம், அட்டாங்கம்னா எட்டு எட்டு விதமான உறுப்புகள். அப்போ வணங்கும் பொழுது நீளமா வணங்கி திரும்ப முழங்கால முடிச்சு இந்த பகுதி படாம வெறும் ரெண்டு கை மட்டும் தலை மட்டும் பணிவது, கால் ரெண்டு முழங்கால் பணியும், கை ரெண்டு பணியும், தலை மட்டும் பணியும். இன்னைக்கு திருமடங்களில் அந்த அருமையாக சன்னிதானங்கள் அப்படி வணங்கும் பூஜை முடிந்த கருத்தில் நிறைவா வருகின்ற பொழுது நமக்கு எல்லாம் திருநீர் வணங்கிட்டு அதன் பிறகு அவங்க நிறைவாக அப்படி எழுந்தருளுகின்ற பொழுது இந்த மாதிரி வணங்கி இருந்திருப்பாங்க. அட்டாங்க பஞ்சாங்கம் என்று சொல்றதற்கே அதான் எட்டு உறுப்பும் ஐந்து உறுப்பும் படம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: கூர்த்த விஞ்ஞானம் என்னும் கருத்தினை கொடுத்தேன். கூர்த்த விஞ்ஞானம், விஞ்ஞானம் கூர்த்தம், ஆரியம் தமிழோடு இசையாரம், கூறிய குணத்தார் கூறிய குணம், கூறிய விஞ்ஞானம் ரெண்டு ஒண்ணு, கூர்த்த விஞ்ஞானம் அதெல்லாம் ஒண்ணுதான். யாருடைய குறியில நிக்கிற? கூறிய குணத்தாருடைய குறியில நிக்கிற. கூறிய குணம் தான் விஞ்ஞானம், புரியுதா? கூறிய குணத்தார் குறி நந்தவன். அதனாலே கூர்த்த விஞ்ஞானம் என்னும் கரத்தினை கொடுத்து அந்த ஞானி தன்னுடைய ஞானமாகிய கரத்தை கொடுத்து கையை கொடுத்து அந்த பாவக்குழியில கிடக்கிறவனை தூக்கி விடுகிறார். தானம் கொடுத்தவனை தூக்கி விடுகிறான். அந்த மூணடி வந்து கேட்டான்ல தானம், நினைக்காம இருக்க முடியல. சிறப்பான தானம், சிறப்பான வேலையில் அது மூவடி வந்து மூணடி வந்து கேட்டாரு. அவன் உடனே வாங்கிக்கணும் கொடுக்கும். சுக்கராச்சாரம் தடுத்தாரு, இது வஞ்சகமா இருக்கு. இவன் ஆளு எவ்வளவு, இவன் காலு எவ்வளவு, இவன் கேக்கிறது எவ்வளவு, அப்படின்னா இதுல ஏதோ வஞ்சகம் இருக்குன்னுட்டான். ஆளு எவ்வளவு, அவன் காலு எவ்வளவு, அவன் கேட்கறது விட, அவன் அடியில மூணு அடி கேட்கறான், அப்ப இதுல ஏதோ வஞ்சகம் இருக்குது, கொடுக்காதுட்டான். சுக்கராச்சாரி புரிஞ்சுக்கிட்டான், இவன் நியாயமா வந்து கேட்கல, இதுல ஏதோ உனக்கு கெடுதல் இருக்குது, கொடுக்காது. கொடுக்கறதுனால கெடுதல் வருது, கொடுக்கறதுனால தானம் கொடுக்கறதுனால கொடுத்தனானா அவன் அதையும் மீட்டு தானம், அதையும் மீறி கண்டிச்சும் கொடுத்து திருத்தத்தை விட. யாரு? அசுரனா இருந்தாலும் சொன்னதை மாற்ற மாட்டேன், எனக்கு கெடுதல் இருந்தாலும் நான் கொடுத்தே தீருவேன். ஆசாரியம் தடுத்தும் கொடுத்தேன், ஆசாரியம் தடுத்தும் கொடுத்தேன், வாக்கத்தை வரப்படாது, எனக்கு கெடுதல் இருந்தாலும் சரி நான் சொன்ன வாக்க மாட்டேன். யாகத்துல வந்து கேட்கறான் அப்போது வந்து மூணடியை வாங்கின உடனே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஒன்னா வளர்ந்துட்டான். திருவக்கிரமாவதம் வந்த போது வாமன அவதாரம், வாங்கின ஒருபாடு திருவக்கிரமாவதாரம், புரியுதா? வந்த போது வாங்கும் போரும்போது வாமன அவதாரம், வாங்கின ஒருபாடு திருவக்கிரமாவதாரம். நான்முகன் முதலா வானவர் தொழுதலா ஈரடியாலே மூவுலகிழந்து எதாரு சொல்றா? நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுல கடந்து நாற்றிஜ முனிவரும் ஐம்புலன் மரண போற்றியை கதிர்நீதி திருமாட ஆகிட்டாரு.
1: வானத்தை ஒரு அடி அளந்தான், பூமிய ஒரு அடி அளந்தான், இன்னொரு அடிக்கு எங்க இடம் எந்த அலையில வைக்கின,
0: பாதாளத்துல ஒட்டி வச்சுக்கிட்டான், சிறையில வச்சுக்கிட்டான், பாதாளத்துல சிறை ஆழ்வாரி சொல்றாரு, சிறையில வச்சுக்கிட்டோம், மாவரியை சிறையில வச்சுக்கிட்டேன். அதே நம்ம சித்தியாருல பரபக்கத்துல அருண் விசுவாசம், தானமும் இறந்து கேட்க தனக்கு மூவடி மண் கொடுப்ப வானமும் அளந்து கொண்டு மாவலி தன்னை பின்ன ஈனமான் சிறையில் இட்டான் இறை அல்ல அவன் கடவுள் ஆக மாட்டான். என்ன கருத்து? என்ன தானம் என்று இறந்து கேட்க தனக்கு மூவடி மண் கொடுப்ப வானமும் அளந்து கொண்டு மாவலி தன்னை பின்ன ஈனமான் சிறையில் இட்டான் இறை அல்ல அவன் போய் கடவுள் ஆவானா? கொடுத்தவனை கொண்டு போய் சிறையில் வைக்கிறேன், இறை அல்ல. இருந்தோர் தங்கட்கு ஊனம் செய்து இடுவர் தாம் உத்தமர் அல்லரா? கொடுத்தவனுக்கு கெடுதல் பண்றவன் உத்தமன், இறை அல்ல. சிவஞானத்தியார் பதபக்கம். ஆகையினாலே அப்படி தானம் பற்றுக்கொண்டவன் ஞானம் உடையவனாக இருந்தால் அந்த ஞானத்தினாலே தானம் ஞானம் கொடுத்தவன் தானம் கொடுத்தவன் ஞானம் இல்லாதவனாக இருந்தாலும் அந்த ஞானி வந்து சிவபுரத்தில் ஊண்டி விட்டார். தானம் கொடுத்தவனுக்கு ஞானம் இல்லாமல் இருந்தாலும் தான வாங்கினவன் ஞானம் உடையவனாக இருந்தா அந்த ஞானியானவன் அந்த தானம் கொடுத்தவனை கொண்டு போய் சௌரத்தில் விடுறான். எதனால விடுறான்? அவன் ஞானம் இருப்பதனாலேனர் கூர்த்த விஞ்ஞானம் என்னும் கரத்தினை கொடுத்தே, கரம கை கூர்த்த விஞ்ஞானம் என்கின்ற கையை கொடுத்தே மற்ற தீர்த்திடவில்லை. அப்புறம் எவன் தீர்க்க முடியும் இந்த பாவத்தை தீர்க்க முடியும்? மற்ற யாரு தீர்த்திட முடியும்? அவனை கொண்டு எங்க சௌரத்தில் விட முடியும்? முடியுமா? எவனாவது வேற வேறு ஞானம் இல்லாத மற்ற தீர்த்திட வல்லார் கைதான் இல்லவருக்கு உண்டு செய்வி. கை இல்லாதவனுக்கு செயல் இருக்குவான். இப்ப இதை எதனால் எடுக்கணும்? கை இல்லாதவனுக்கு செயல், கை இல்லாதவனுக்கு செயல், கை இல்லாதவன் செயல் செய்ய முடியாது, ஞானம் இல்லாதவன் இவனை கரை சேர்த்த முடியாது அப்படின்னு அந்த பாத்திரம் சொல்ற. அதுக்கு மேல அலைபுணர் அதனூலாழ்ந்த சிலை மரப்புனையால் இருந்து சிலையினால் தீரந்தன்னை சேருவதும் இல்லை. இது எப்படி சொல்றாருன்னா, கடலிலே ஒரு கல் விழுந்து விட்டது, ஒரு நல்ல சிறை கல்லு, நல்ல கல்லு விழுந்து விட்டது. அந்த கல்லை வந்து கரை சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்? இன்னொரு கல்லுல தூக்கி வச்சா வந்துருமா? கல்ல கரையை சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்? கல்ல கரையில சேர்க்கணும்னா கல்லு கரை, கல்ல கல்லு சேர்க்காது. கல்லு கரைக்கு வரணும்னா இன்னொரு கல்லு அந்த கல்ல கூட்டு வராது. குருடன் ஊருக்கு போகணும்னா இன்னொரு குருடன் கூட்டு போக முடியாது. கல்லு கரைக்கு வரணும்னா கல்லு கரையில கொண்டாந்து இன்னொரு கல்லு சேர்க்காது. அலைகடல் அதனுள் ஆழ்ந்த சிலையை மரப்புனையால் அன்றி சிலையினால் திறந்தன சேருவதில்லை. மரத்தினால செய்யப்பட்ட தெப்பத்தினாலே தான் அந்த கல் கரைக்கு வரும். மரத்தினால செய்யப்பட்ட தெப்பத்தில கல்ல வச்சுட்டா கரைக்கு வரும், சேருவதும் இல்லை. தேரில் தொலைவில பாவப்பவ சுழியடை சொல்வார் தம்மை. ஏராளமான ஜென்மங்களிலே செய்த பாவத்தினாலே சுழந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாவை, ஜென்மங்கள் தோறும் செய்த பாவத்தினாலே பல பிறவி எடுத்து புல்லாகி பூலாகி புழுவாகி மரமாகி பல்லுருகமாகி பறவையாகி பாம்பாகி இப்படி சுழந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மா நிலையமையார் என்று தீயா நீக்கிவான் கரையில் கரையில் நீட்டார். அதனாலே நிலவையார் ஆகிய தவம் உடைய விஞ்ஞானிதான் அந்த ஆன்மாவை பாவக்கடல்ல கிடக்கின்ற ஆன்மாவை கரையில சேர்ப்பானே தவிர ஞானம் இல்லாத தீயவன் சேர்க்க முடியாது. தெப்பம் போன்று ஞானி, தெப்பம் போன்று ஞானி, கல்லு போன்று கடல்ல விழுந்த கல்லு போன்றது அந்த அஞ்ஞானி.
1: அதனால தெப்பம் தான் கொண்டு வந்து கரையில சேர்க்க முடியும், கல்லு கரையில். அதனால பாவி பாவி வந்து பாவியை கொண்டு கரையில சேர்க்க முடியாது. ஒரு பாவி இன்னொரு பாவிய கரையில ஊட்டி அலைகடல் அதனுள் ஆழ்ந்த சிலை மரப்புனையானந்தி சிலையினால் தீரந்தன்னை சேருவதும் இல்லை. தீரில் தொலைவிலா பாவப்பவ சுழியடை சுழல்வாரதம்மை. நிலமையார், நிலமையார்னா ஞானமுடையவர், நிலமையார் அந்தி தீயா நீக்கிவான் கரையில் நீட்டார். முத்தியாயி கரையில விட முடியாது என்று சொல்லி அதுக்கு மேல பாத்திரம் சொல்லுக்கு பொருளை விளக்குகிறார். பாத்திரம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று விளக்குகிறார். பாத்திர பொருள் விளக்கம். பாத்திரம்னு சொல்றோம் அல்லவா, பாத்திரம்னா நம்ம புழங்குகிற பாத்திரம் அல்ல, வழங்குகிற பாத்திரங்கிற பொருளுக்கு விளக்கம் சொல்றாரு. பாதனும் பதத்தின் அர்த்தம் பாத்திரம் என்று சொல்லு. பாத்திரம், பாத்திரம் ரெண்டு சொல்லு ஒரு சொல்லாக இருக்கிறது. பாத்திரம், பாத்திரம், பாத்திரம். இந்த மெய் எழுத்து விட்டுருங்க. பாத்திரம், பா எனும் பதத்தின் அர்த்தம், பா என்கின்ற சொல்லினுடைய அந்த பொருளின் அதனுடைய பொருள் அர்த்தம். பாவமன் கடலில் பட்டார். பா என்கின்ற சொல்லு பாவமாகிய கடலில் விழுந்தவர் என்பதை குறிக்கும். பா எனும் பதத்தின் அர்த்தம் பாவமன் கடலில் பட்டார். பாவம் என்கின்ற கடலிலே பட்டவர்கள் அந்த பா என்கின்ற பட்டார். தேவனர் பதமன் தீர திருத்துவான் திறத்தின் அர்த்தம். சிவபெருமான் எழுந்தரோடு இருக்கிற சிவலோகமாகிய கரையிலே கொண்டு போய் விடுவான் என்பதுதான் அந்த திறத்தின் அர்த்தம். திறம் என்றால் நிலை பெற செய்யும். அது தெரியுமா உங்களுக்கு? ஸ்திரம் தெரியுமில்ல, ஸ்திரமா வடமொழி சொல்லு. ஆமா, பாத்திரம் என்பதும் வடமொழி தான், வந்து நிலையாக இருப்பது திறம். திறம் பாதனும் பதத்தின் அர்த்தம் பாவமன் கடலில் பட்டார். தேவனர் பதமன் தீரத்து இருத்துவான் திறத்தின் அர்த்தம். பாவமன் கடற்பட்டாரை பரமர்தம் பதமன் பாரத்து ஏரியே இருத்துவானே பாத்திரம் எனப்பட்டார். பாவமாகிய கடலில் விழுந்தவர்களையே பரமனுடைய பதத்திலே கொண்டு போய் இருத்து கொண்டவன் தான் பாத்திரம். பாத்திரம் அதனாலே அந்த பாத்திரத்திலே வழங்குகின்றவன், அந்த பாத்திரத்திலே வழங்குகின்றவன் அஞ்ஞானியா இருந்தாலும் விஞ்ஞானியாகி விடுகிறான். ஞானத்தை வந்து அவன் வந்து தவம் செய்யாமலேயே ஞானியாகிறான், தவம் செய்யாமலேயே ஞானியாகிறான். அதனால இந்த தர்மம் செய்து பழக வேணும், தானம் செய்து பழக வேணும். அந்த செய்கின்ற இடம் சிறப்புடைய இடமா இருக்கு. அது நமக்குத்தான் அந்த முறைகளும் வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு. மற்ற வாழ்க்கை அப்படிலாம் அமையல, நமக்கு தான் அமைஞ்சிருக்கு. அதை நம்ம திடம்பட செய்யணும், வேற யாருக்கு அமையல. அதனாலே இப்படி வந்து சிவபுண்ணியத்தை சொல்லி அருமறை ஆய்ந்த கோடி அந்தனருக்கு அறுத்த வாய்த்த
0: தருமமும் சிறிதே என்ன தலைத்திடும். இது எப்படி சொல்றாருன்னா, இப்ப சமய தீட்சை பெற்ற ஒருவருக்கு திருவமுது படைப்பது, 1000 பிராமணருக்கு வேத பிராமணருக்கு படைத்தவரும் ஊக்கும், ஒரு சமய தீட்சை பெற்றவருக்கு திருவமுது படைப்பதும் வேதம் ஊதுகின்ற 1000 பிராமணருக்கு போடுவதும் ஒன்று. அதற்கு மேலே விசேட தீட்சை பெற்றவனுக்கு 10000 பிராமணருக்கு போடுகின்ற பலனும், 10000 பிராமணருக்கு உணவளிக்கிற பலனும், ஒரு விசேட தீட்சை பெற்றவன் ஜெகூஷம் பண்ணுகின்றவன் சாப்பிடுறதும் ஒன்று. ஒருத்தன் சாப்பிடுறது 10000 பேர் சாப்பிட மாதிரி. அதே போல நிர்வாண தீட்சை பெற்றவன் ஒருவருக்கு திருவமுது படைப்பது, 1000000 பிராமணருக்கு செய்த பலனும், ஆச்சாரியர் ஒருவருக்கு செய்த பலனும், கோடி பிராமணருக்கு செய்த பலனும் ஒக்கும் சிவாகமத்தில் உள்ளது. அப்படியே ஆறுமுகநாவலர் எழுதுறார். எதில் எழுதுறாரு? சைவ வினாவிடையில், சைவ வினாவிட கட்டாயம் இருக்கணும், சைவன் சமய நெறி இருக்கணும். நான் சொல்ற நூல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பத்தான் உங்களுக்கு நான் சொல்றது நல்லா விளங்கும். அருமறை ஆய்ந்த கோடி அந்தனருக்கு, அருமறை ஆய்ந்த கோடி பேருக்கு பிராமணன் இல்லை, வேதங்களை நன்றாக ஓதி உணர்ந்த பிராமணன், வேத பிராமணன், அந்த மாதிரி பிராமணன் கோடி பேருக்கு. அருமறை ஆய்ந்த கோடி அந்தனருக்கு அறுத்த வாய்மை தருமமும் சிறிதே என்ன. அப்படிப்பட்ட கோடி பிராமணனுக்கு செய்த தருமமும் சிறிது என்று சொல்லும்படியாக, அதுவும் கொஞ்சந்தா, அவருக்கு செய்த தருமம் கொஞ்சந்தா என்று சொல்லும்படியாக தலைத்திடும். யாருக்கு? தம்மை ஓர்ந்த ஒருமய யோகர் தங்கை உதவிய பிச்சை. தம்மை ஓர்ந்த யோகர், தம்மை உணர்ந்த தத்துவ ஞானிகள். இந்த இடத்துல நல்லா புரியுதா? தம்மை உணர்ந்தவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள், தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரருக்கு அடிமை, மெய்மையே செய்யும் உறுப்பினால் என்பது பெரிய புராணம். தன்னை உணர்வது, தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். சென்னியில் வைத்த சிவன் அருளாலே திருமந்திரம். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினை, தன்னை உணர்ந்தல்னா என்ன? ஆன்மாவினுடைய இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம், பதி இலக்கணம். அப்படிப்பட்ட ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து செய்வார்கள். இதெல்லாம் எதனால? சென்னியில் வைத்த சிவன் அருளார். அதனாலே தம்மை ஓர்ந்த ஒருமய யோகர் தங்கை உதவிய பிச்சை. தம்மை ஒருமய யோகர், ஓர்ந்த ஒருமய யோகர் தங்கை உதவிய பிச்சை. தம்மையும் தலைவனையும் உணர்ந்த யோகிகள், தன்னை அறியார், தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையின் முடிவறியார், பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டுக் கொள்ளுவர்கள். ஐயோ, திருக்கள்களிலே சிலர் திருமந்திரம் அல்ல, இது குருஞான சம்பந்தர். குருஞான சம்பந்தர் சிவோகசாரம். தன்னை அறியார், தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையின் முடிவறியார், பதிவு சுவாசங்களை தெரியாதவன் முடிவறியார், பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டுக் கொள்ளுவர்கள். நிறைய பேர் குருன்னு இருக்கிறான், நிறைய இருக்கிறான், நிறைய இருக்கிறான். தன்னை அறியார், தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையின் முடிவறியார், பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவர்கள். ஐயோ, தெருக்கழுதனிலே சிலர் என்பது குருஞான. அதனாலே அப்படி தம்மை ஓர்ந்த ஒருமய யோகர் தங்கை உதவிய பிச்சை. அந்த பிச்சைதான் அருமறை ஆய்ந்த கோடி அந்தர்களுக்கு செய்த பலன் சின்னது என்று சொல்லும்படியாக இது பெரிதாக இருக்கும். புரியுதா? வேதங்களை ஊதி உணர்ந்த கோடி பிராமணருக்கு செய்த பலன் ஒரு யோகி கையில கொடுத்த பிச்சைக்கு சமானமாகாது. அது சின்னதா போக இது பெருசுதான். யோகர் தம் உதவிய பிச்சை உள்ளூன் பிரியவே பெறுவர் இன்பம். பிச்சையை பெறுவித்தார், அதனால இன்பத்தை பெறுவார்கள். அந்த யோகிக்கு பிச்சையை இட்டது என்கிறார் இந்த பாட்டிலே. அதையால அதுக்கு மேல அதை தொடர்ந்து அதையால அந்த செய்திகள், இந்த ஞான செய்திகள், தான செய்திகள், ஞான செய்தி, தான செய்தி பெரிதாக போய்கொண்டேன். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நூல், சிறப்பான தர்மம், சிறப்பான இந்த மாதிரி கருத்து வேற எங்கும் காண முடியாத ரொம்ப அற்புதமான செய்திகள். ஆகையினால அவைகளை படிப்பதும் கேட்பதும், அதற்கு மேலே என்ற வரையிலும் கடைப்பிடிப்பதும், படிப்பதும் கேட்பதும் என்ற வரை கடைப்பிடிப்பதும்
1: நமக்கு முக்கியமானது என்று சொல்லி இந்த உரை இந்த அளவில் நிறைவு செய்கிறது. நம்ம பார்வதி
0: பதேதமிழ் மாலை கோடி கோடி சொல்லுங்க பார்க்கலாம் முந்துதமிழ்.

0: செந்தமிழ் சொல்வாவின் மாலைக்கார
1: மாலைக்கார
0: அண்டருவகார சேவர்கார.

0: செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார ஆண்மைக்கார பெருமாளே ஆரில் கடந்தோள் வாழ்க ரூபம் வாழ்க வெற்பை உருதை கனிமேல் வாழ்க உப்புடம் வாழ்க செவ்வே ஏரிய மங்கை வாழ்க யானகன் அங்கு வாழ்க மாரிதாவள்ளி வாழ்க வாழ்க ஈரடியார் எல்லாம் ஆண்மையில் வளாது வீகமலி வளஞ்சுரக்க மன்னன்
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 25வது பதிகம் 6வது பாடல் கருவாகி குழம்பிருந்து. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 67 பதிகம் 5 பாடல், பொக்கமாய் நின்ற. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு கொண்டீச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7 திருமுறை 60 பதிகம் 8 பாடல். ஐவகையர் ஐயரவராகி வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் பண் தக்கேசி இராகம் காம்போதி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம், ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.

திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம் நமச்சிவாய திருப்பதிகம். இந்த பதிகம் திருநாவுக்கரசு பெருமானை சமணர்கள் கல்லோடு கட்டி கடலில் இடும்பொழுது பாடியருளிய பதிகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ओम शिवाय नमः। சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: நித்தலும் ஒரு சிவாலயத்தை தரிசிக்கும் நாம் இன்றைய தினம் தரிசிக்க இருக்கும் சிவஸ்தலம் திருவாய்மூர் எனப்படும் சப்தவிடங்க கஷேத்திரம். இந்த தலம் திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில், அதாவது நாகையிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் சிராவட்டம் பாலம் என்ற இடத்திலிருந்து மேற்கில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருநெல்லிக்காவல் புகைவண்டி நிலையத்திலிருந்தும் கிழக்கே 20 கிலோமீட்டர் பயணித்தால் இந்த தலத்தை அடையலாம். திருக்கோளைக்கு தென்கிழக்கில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தலத்தை செல்லும் வழி இருக்கிறது. வழியில் எட்டுக்குடி என்ற பிரபலமான சுப்பிரமணிய சுவாமி தலத்தையும் தரிசிக்க வாய்ப்புண்டு. இதற்கு பேருந்து வசதிகள் நிரம்ப உள்ளன. திருவாய்மூருக்கு லீலாஹாசியபுரம் என்று வடமொழியில் ஒரு பெயர் உண்டு. வாய்மையே வடிவமாக உள்ள சிவபுரமானது ஊர் என்பதால் வாய்மூர் என்று மருவியதோ என்று கொண்டாலும் தவறில்லை. இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளது. 3 நிலைகளை உடைய ஒரு ராஜகோபுரம் இதற்கு அணி செய்கிறது. உள்ளே சென்றால் ஒரு பிரகாரத்தையும், அந்த பிரகாரத்தில் அமைந்துள்ள மூர்த்திகளையும் தரிசிக்க முடியும். இந்த பிரகாரத்தில் மடைப்பள்ளி, யாகசாலை ஆகியவற்றோடு இந்த தலத்துக்கு மிகவும் பிரபலமான பைரவர் சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த பைரவர் இடத்தில் அபிஷேகாராதனை செய்வதற்காக மக்கள் இங்கு வருகிறார்கள். உள்பிரகாரத்தின் மேல் திசையில் விநாயகருக்கும் வள்ளிதேவ சேனா சமேத முருகப்பெருமானுக்கும் கஜலட்சுமிக்கும் சன்னதிகள் அமைந்துள்ளன. நடுமண்டபத்தின் முன்புறத்தில் நடராஜரின் சன்னதியும் ஒரே வரிசையில் அமைந்துள்ள நவகிரகங்களின் சன்னதியும் உள்ளன. வாய்மூர்நாதர் லிங்க வடிவில் அழகாக காட்சியளிக்கிறார். இவரது தென்புறத்தில் தியாகராஜ பெருமானுக்கு தனி சன்னதி அழகோர அமைந்திருக்கிறது. கோவிலின் முன்புறம் சூரிய தீர்த்தம் எனப்படும் திருக்குளம் அமைந்திருக்கிறது. சலவிருட்சம் பலாமரம், அம்பிகையினுடைய திருப்பெயர் பாலினும் நன்மொழியாள் என்பது. இந்த பெயர் அப்பர்பெருமானால் தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. க்ஷீரோபவசனி என்று வடமொழியில் இந்த அம்பிகையை சொல்வார்கள். தியாகராஜ பெருமானை நீலவிடங்கர் என்றும், அவர் ஆடும் நடனத்தை கமல நடனம் என்றும், அவர் எழுந்தருளியுள்ள சிம்மாசனத்தை ரத்ன சிம்மாசனம் என்றும் குறிப்பிடுவார்கள். சூரியன் இந்த தலத்தில் வழிபட்டதால் இந்த தீர்த்தம் சூரிய தீர்த்தம் என்று ஊருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. பிரம்மன் முதலிய தேவர்கள் தாரகாசுரனுக்காக பயந்து பறவை உருவம் எடுத்து சஞ்சரிக்கும் பொழுது இந்த தலத்திற்கு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி பெருமானை வழிபட்டதினால் பாபமேக பிரசண்டமாருத தீர்த்தம் என்று கோயிலுக்கு எதிரில் உள்ள தீர்த்தத்தை சொல்வார்கள். இந்த தீர்த்தத்தின் மேற்புறம் சற்று சென்று பிறகு தெற்கே பார்த்தால் இந்திர தீர்த்தம் என்று ஒரு அருமையான தீர்த்தம் அமைந்துள்ளது. கோவிலின் உள்பிரகாரத்தில் மேல்புறம் அமைந்துள்ள கிணறு மற்றொரு தீர்த்தமாகும். ஊரின் தெற்கில் ஹரிச்சந்திரா நதி ஓடுகிறது. இந்த தலத்தை சூரியன் வழிபட்டுள்ளதால் பங்குனி மாதத்தில் 12-13 ஆகிய 2 நாட்களில் சூரியனுடைய கிரணங்கள் சுவாமி அம்பாள் மேல் படுவதை இன்றும் காணலாம். பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்கள் இந்த தலத்தில் வந்து இறைவனை வழிபட்டு உயர்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இதைத் தவிரவும் சித்திரை மாத வருடப்பிறப்பு, வைகாசி விசாக பிரம்மோத்சவம், நவராத்திரி, ஸ்கந்த சஷ்டி, கார்த்திகை விழா, மார்கழி திருவாதிரை, தை சங்கராந்தி திருநாள் ஆகியவை மிகச்சிறப்பாக இங்கு நடைபெறும் விழாக்களாகும். விசேஷ வழிபாடுகள் தைப்பூசத்தன்றும் மகாசிவராத்திரி என்றும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதத்தில் சூரிய பூஜை நடக்கிறது. இதைத் தவிரவும் மாதாந்திர அமாவாசை, கார்த்திகை, பிரதோஷம், சுக்கரவாரம் முதலிய தினங்கள் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றன. ஐப்பசி மாத பிறப்பன்று தியாகராஜருக்கு விசேஷ அபிஷேகத்தையும் செய்கிறார்கள். இங்கு அமைந்துள்ள விடங்க பெருமானுக்கும் தினசரி அபிஷேக ஆராதனைகள் உண்டு. இந்த விடங்க பெருமானை முசுகுந்தன் பிரதிஷ்டை செய்து வணங்கினான். இந்த 7 விடங்க தலங்களில் இந்த தலத்தில் அமைந்துள்ள பெருமான் ஆடக்கூடிய நடனம் பிரபலமானது. அதை கமல நடனம் என்று சொல்வார்கள். இந்த விடங்க பெருமானுக்கு நீல விடங்கர் என்று ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. வாய்மூர் நாதரை திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கர் சுவாமிகளும் தேவார பதிகங்கள் பாடி வழிபட்டிருக்கிறார்கள். இந்த ஊருக்கு அருகில் திருக்கோளை எனப்படும் திருக்கோளிலி, எட்டுக்குடி ஆகிய சிறப்பான தலங்கள் அமைந்துள்ளன. அன்பர்கள் திருவாய்மூருக்கு சென்று பெருமானை வழிபடும் பொழுது இவற்றையும் கூடவே தரிசிக்கலாம். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகத்தில் இந்த வாய்மூரடிகள் வருவார், அவரை காண்பீராக என்று அமைந்துள்ள பாடல்கள் மிகச்சிறப்பானவை. உமாதேவி பாட தாளமிட பெருமான் கையில் அனல் ஏந்தி ஆடுகின்றார் என்ற குறிப்புகள் இந்த பதிகத்தில் வரும். வெந்தழல் வடிவினர் பொடி பூசி விரிதரு கோவண உடைமேயேல் ஓர் பந்தம் செய்து அரவு அசைத்து ஒளி பாடி பல பல

திருஞான சம்பந்தப் பெருமானும் திருநாவுக்கர சுவாமிகளும் திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்தில் தங்கியிருந்த காலத்தில் சம்பந்தர் பதிகம் பாடி வேதங்கள் அடைத்திருந்த கதவத்தை திறப்பித்தார். அதனை வாகீச பெருமான் மீண்டும் மூடும்படியாக திருப்பதிகம் அருளி செய்தார். ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாடல் பாடியவுடனேயே கதவம் திறந்தது. வாகீச பெருமான் தான் 10 பாடல்கள் பாடின பிறகுதானே இந்த கதவும் மீண்டும் மூடியது. சம்பந்தர் முதல் பாடல் பாடிய உடனே அந்த கதவும் மூடியது. வாகீச பெருமான் 10 பாடல்கள் ஆன பிறகு அந்த கதவும் திறந்தது என்றதால் அவருக்கு நாம் அந்த அளவு சம்பந்த பெருமானுடைய அளவு தவம் செய்யவில்லையோ என்று ஐயம் ஏற்பட்டதோ என்னவோ தெரியவில்லை. அதே நினைவாக கண் துயின்றார். அப்பொழுது உமை ஒரு பாகமாக உடைய பெருமான், நாம் இருப்பது திருவாயுமூரில், என்னை தொடர்ந்து வா என்று சொன்னாராம். அதை கேட்டு அப்பரடிகள் உடனே வாய்மூருக்கு புறப்பட்டு சென்று அந்த போகும் வழியிலேயே பாடியருளிய பதிகமாக எங்கே என்னை என்ற பதிகத்தை பாடியதாக சொல்வார்கள். எங்கே

கோளோ மண்ணு மாமரை காட்டு மணாளனார் உன்னி உன்னி உறங்குகின்றேனுக்கு தன்னை வாய்மூர்த்தலைவன் ஆமா சொல்லி என்னை வா என்று போனார் அது என் கோலோ. தஞ்சே கண்டேன் தரிக்கிலாதார் என்றேன் அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்றார் உஞ்சேயேன் என்று உகந்தேன் எழுந்து ஓட்டந்தேன் வஞ்சே வல்லரே வாய்மூரடிகளேயே. திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் நின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே இவர் பித்தரே வேதாரண்யத்தில் திருப்பதிகம் பாடி மறைக்கதவை அடைப்பித்த திருஞான சம்பந்தர் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இன்னமும் தன்னை காட்டாமல் மறைக்க முடியுமா இந்த திருவாயமூர் பெருமானால் என்று பாடியவுடன் சுவாமி ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தாராம். அதனை முதலில் கண்ட ஞானசம்பந்த பெருமான் அப்பரே வாய்மூர் பெருமானை தரிசியுங்கள் என்று காட்டினார். அந்த கண்ட காட்சியை ஒரு திருத்தாண்டகமாக அப்பர் பெருமான் அருளி செய்திருக்கிறார். கண்டேன் கண்டேன் கண்டேன் என்று பாடல்தோறும் வரக்கூடிய அற்புதமான ஒரு திருப்பதிகம் அது. பாடடியார் பரவ கண்டேயேன் பக்தர்கணம் கண்டேயே

0: கையில் கண்டேன் வாய்மூரடிகளை நாகான் கண்டவாரேயே வாய்மூரடிகளை நான் கண்டவாரே என்று திருவாய்மூர் பெருமானை தான் கண்ட காட்சியை ஒரு தனிப்பதிகமாகவே பாடியருளியுள்ளார் நாவரசர். இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய திருவாய்மூர் தலம் அன்பர்கள் யாரும் அன்பர்கள் எல்லோரும் சென்று வணங்கி துதிக்க வேண்டிய அருள் பெற வேண்டிய அற்புதமான திருத்தலம். எனவே அடியார்கள் யாவரும் திருவாய்மூர் தலத்தை அவசியம் தரிசித்து எல்லா நலன்களையும் பெறுவார்களாக. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருவலிவலம் பண் வியாழக்குறிஞ்சி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருக்கோளிலி பண் பழந்தக்கராகும்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருமங்கலக்குடி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு ஓதர் பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: பகை தனி வினைப்பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: வேந்தர்க்கு உற்றுழிப் பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீரதேவநாயனார் அருளிச் செய்த திரு கண்ணப்ப தேவர் திருமரம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

செடித்தெழு குஞ்சே செந்நிறத்துருகள் கடுத்தெழுள் வெவ்வொரை அவ்வாய் கருணிறத்து அடிபடை பிரியா குடிவிரத்ததுவே குடிவிரதுவே மனமே மிக கொலை புரியும் வேட்டையில் உயிர்கள் அகப்படுதுயர்க்கு அகப்படுதுயருக்கு அகனமர்ந்ததுவே.

தத்துள் நீர் மூழ்கே ஆதரிக்கும் அந்த வல்து சீரா சிவக்கு தான் முன் செய்வதோ.

உரிவோடே பூசனை செய்ய புனி சிலை வேள குணம் அவையாவர்.

அதற்கிட தூமலர் அவன் அது நாவே உப்புனல் விடும் பொழுதிருஞ்சிய மேசை புல்மயிற் குசையிலுள் நம்முடிக்கினிரே அவள் தலை தங்கிய சருகிலை தருப்பயிர் பொதிந்த அங்குலி கற்பகத்தலரே அவன் உகழ்ந்து இட்ட இறைஞ்சி எனக்கு நல் மாதவர் இட்ட நீப்பால் அவியே இது எனக்கு உனக்கு அவள் கலந்ததோர் அன்பு காட்டுவன நாளே நலந்திகள் அர்ச்சனை செய்தாங்கு இது என்று இறையவள் எழுந்தருளினல் அருள்.

செய்வதோர் பொற்குடை பூசனை புகழ் தரச் செய்து தோற்றாவண்ணல் இருந்தனவாக தோற்றா அவள்ளல் இருந்தனாக இரவியும் வால் தனிமுகட்டில் வந்தழல் சிந்த கடல் பகல் வேட்டையில் காதலில் தடித்த உடன்கொடு சிலை கணை உடை

கணமருந்துகள் பிழியவும் பிழிதொருள் நிக்கிழி குருதியைக் கண்டு நிலை தளர்ந்து அத்தலுக்கு அடுத்ததில் அத்தலுக்கு அடுத்ததில் என்றே அல்வொடல் கனற்றி இத்தனை தருக்கிழல் இதுதனை கண்ட இல் கழ்தனை இடந்து கடவுள் தல் கண்ணுறு புள்ளில் அப்பியுனு காழ்வல் என்றொரு கண்ணினை கடையதும் அடுத்து கையில் வாங்கி அனைதர அப்பினல் அப்பருள் குருதி நிற்பது துருப்பர கண்டு நெல் சுகழ்ந்து மற்ற கண்ணிலும் வடிக்கணை மடுத்தரும் நில்லு மடுத்தரும் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப இல் அங்குடை தோன்றல் நில்லு கண்ணப்ப என்று இல்லுரை அதனுடன் எழு சிவலிங்கள் தலனிடை பிறந்த தடமலர் கையார் அல்லவள் தங்கை அம்பொடும் அகப்பட பிடித்து அருளினல் அருளலும் விண்மிசைவானவர் மலர் மழை பொழிந்தனர் வளை ஒலி படகம் துந்துவி கரங்கின கொல்சீர் முனிவர்

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் கும்புரிய கலைய நாயனார் புராணம். பாடிப்பவர் சிவகாசி ரமேஷ்குமார் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம். நேற்றைய திருவிளையாடல் புராண தொடர்ல நாம என்ன பார்த்தோம்? விருத்துராசுரனை கொன்றதால இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பீடிச்சு அதன் தொல்லை தாங்க முடியாம அவர் போய் ஒரு தாமரை தண்டினுள் ஒளிந்து கொண்டதையும், அதனால தேவர்களுக்கு தலைவர் இல்லாம போய் அவர்கள் 100 அஸ்வமேத யாகம் செய்த நகுடனை கொண்டு வந்து அடுத்த இந்திரனா மகுடம் சூட்டியதையும் பார்த்தோம். இந்த நகுடன் என்ன பண்ணினா, அகந்தையால இந்திரனின் மனைவி இந்திராணியை தனக்கு மனைவியாக வர சொல்லி தூது அனுப்பினான். இந்திராணி குரு வியாழ பகவானிடம் முறையிட அவர் அகத்தியர் ஆங்கிரசர் உள்ளிட்ட சப்த ரிஷிகளும் நகுடனை முத்து பல்லக்கில் ஏற்றி வந்தாதான் இந்திரன் நகுடனை ஒத்துக்கொள்ள முடியுங்கிற நிபந்தனையை முன்வைக்க, அதை பிடித்து கொண்ட இந்திராணி, இந்திரன்னா உன்னை சப்த ரிஷிகளும் பல்லக்கில் தூக்கிட்டு வரணும், எங்க உன்னை அப்படி தூக்கிட்டு வருவாங்களான்னு கேளு. அப்படி அவங்க 7 பேரும் உன் தவத்தின் பயனை அங்கீகரிச்சு நீ இந்திரனா இருக்க தகுதி பெற்றவன்னு ஏற்றுக்கொண்டு உன்னை கொண்டாடி தன் தோள்களில் தூக்கி வருவார்களேயானால் நானும் உன்னை இந்திரனா ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அனுப்பினாலாம். நகுடன், இது என்ன பெரிய விஷயமா, இதோ இப்பவே நடத்தி காட்டுறேன் அப்படின்னு மமதையில உடனே சப்த ரிஷிகளுக்கு சொல்லி அனுப்பினானா. அகெயின், இங்க அவனுக்கு உரிமை இருக்கே தவிர அவன் கேட்பது தவறு. சப்த ரிஷிகள் எவ்வளவு பெரிய தவம் செய்து சப்த ரிஷிகளா எல்லாரும் போற்றும் அளவுக்கு உயர்ந்த நிலைய அடைஞ்சிருப்பாங்க. அவங்கள போய் பெண்ணாசையினால் தன்னை முத்து சிவிகையில சுமந்துக்கிட்டு வர்ற சொல்லி கட்டளையிட்டா அது எவ்வளவு பெரிய குற்றம்? இவன் செய்தது குற்றம்னாலும் அப்படி சுமந்து செல்லும் கடமை தங்களுக்கு இருக்குங்கிறதால அந்த சப்த ரிஷிகளும் நகுடனை முத்துச்சிவிகையில அமர வைத்து இந்திராணியின் மாளிகையை நோக்கி தூக்கிட்டு போனாங்களாம். முனிவர்கள் லோகக்ஷேமத்துக்காகவும் தங்களோட தவம் பெருகவும் பல ஹோமங்கள் செய்வாங்க. அதில் சுவாமிக்கும் இந்திராதி தேவர்களுக்கும் அவிர்வாகம் கொடுத்து தங்களுக்கும் உலகத்திற்கும் வேணுங்கிற நன்மையை கேட்டு பெறுவாங்க. அதனால தான் இந்திரனுக்கு மரியாதை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இந்த ரிஷிகளுக்கு இருக்கு. சரி, நகுடனை தூக்கிட்டு போனாங்களே, அதோட அவன் துஷ்டத்தனம் நின்னு போச்சா? அதான் இல்ல. அவங்க தூக்கிட்டு நடக்கும் போதே நகுடன் வேகமா போ வேகமா போன்னு சொல்றது மாதிரி சர்ப்ப சர்ப்ப அப்படின்னு அவசரப்படுத்தினானாம். கடலை முழுசா குடிச்சாரே அகத்தியர், அவர் தான் முன்னால இருந்த கம்பை பிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. அவருக்கு சரியான கோபம். மூடனே, நீ சர்ப்பமாகவே போவாய் அப்படின்னு சாபம் விட்டுட்டாராம். அடுத்த நொடி அந்த ஆட்டம் போட்ட நகுடன் பாம்பா மாறி சிவிகையின் உள்ளே நெளிய ஆரம்பிச்சான். இந்திராணி தப்பிச்சிட்டா. இப்போ நிலைமை பேக் டு ஸ்கொயர் ஒன். தேவர்கள் அகத்தியர் பிரம்மா திருமால்னு எல்லாரையும் பார்த்தாச்சு, ஒன்றும் சரிப்பட்டு வரல. இந்த பிரச்சனையெல்லாம் எங்க தொடங்கிச்சோ அங்க வியாழ பகவானை எங்க தொடங்குச்சு? வியாழ பகவானை அவமதிச்சதால தானே இவ்வளோ சிக்கலும். அவர்கிட்டயே போய் நிப்போன்னு அவரை தேடி இந்திரர்கள் எல்லாரும் போனாங்களாம். அவரை தேடி தேவர்கள் எல்லாரும் போனாங்களாம். இதுல ஒரு நுட்பம் பாருங்க, இந்திரன் வியாழ பகவானை தேடி போகாத இடம் இல்லை. ஆனா இந்திராணி தனக்கு ஒரு பிரச்சனைனதும் டக்குன்னு ஏதோ தெருக்கோடியில் இருக்கிற மளிகை கடைக்கு போயிட்டு வரா மாதிரி போய் பார்த்து முறையிட்டு அலட்டிக்காம பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தாச்சு. இதே இந்திராணி இந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணி வியாழ பகவானை தேடி போயிருந்தா அவளால் அவரை தரிசிச்சிருக்க முடியுமா? தன் கணவனேன்னாலும்
2: குருவை அவமதித்ததை போன்ற மாபாதகம் செய்தவனுக்கு மனைவியாகப்பட்டவளே உதவ மாட்டான்னு தான் நாம இங்க புரிஞ்சுக்கணும். குருங்கிறவரு அவ்வளோ உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்பட வேண்டியவர். தேவர்கள் வியாழ பகவானை கண்டு தாங்கள் இந்திரன் இல்லாம துன்பப்படுவதை எடுத்துரைக்க வியாழ பகவான் பெருங்கருணை கொண்டு, சரி போகட்டும், இந்திரனை மன்னிச்சு விட்டுறலாம்னு இறங்கி வந்து அவரே இந்திரன் ஒளிஞ்சிட்டு இருந்த தடாகையின் அருகே போனாராம். தானாகவே இந்திரனை வெளிப்பட்டு வருமாறு அழைச்சாராம். தவத்தில் இருந்த இந்திரனுக்கு தன் குருவின் குரலை கேட்டதுமே தாயை கண்ட கன்றுக்குட்டி போல ஆனந்தம் பொங்கி வந்ததாம். அவரை இன்னொரு முறை அழைக்கும் சிரமத்துக்கு கூட ஆளாகாம அடுத்த நொடியே அவர் காலடியில் விழுந்து வணங்கி தன்னை மன்னிச்சு ஏற்றருளுமாறு வேண்டினாராம். தன்னை பிரம்மஹத்தி தொடருவதையும் சொல்லி கஷ்டப்பட்டாராம். தன் குருவின் அருள் இல்லாமலேயே விஸ்வ உருவனோட சேர்ந்து பல யாகங்கள் செய்தார் இந்திரன். அதுவும் அவருக்கு பலன் அளிக்கல. பிரச்சனையதானே கொண்டு வந்தது. அதுபோல மிக மேன்மையான வஜ்ராயுதம் கிடைச்சும் விருத்ராசனை கொன்றும் அவருக்கு பிரச்சனை தீரல. மேன்மேலும் துன்பங்கள் தான் வந்து சேர்ந்தது. எதனால? குருவின் அருள் இல்லாததால. டீச்சர் குருங்கிறவரு அவ்வளோ முக்கியமானவர். நீங்கள் கற்கும் கல்வி உங்களுக்கு உபயோகப்படணும்னா நீங்கள் உங்கள் டீச்சர்ஸை மதிச்சா தான் நடக்கும். இல்லைனா நிறைய சாதிப்பீங்க, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. வியாழ பகவான் இந்திரனை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாராம். உன் பிரச்சனைக்கு தீர்வு இங்கே கிடைக்காது, நீ பூலோகத்துக்கு போகணும், வா நானும் உன் கூட வரேன்னு குரு தேவர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு இந்திரனோட பூலோகம் வந்து சேர்ந்தாராம். அவங்க முதல்ல கைலை மலையை வலம் வந்து வணங்கிட்டு பிறகு கங்கை முதலான பல கணக்கற்ற தீர்த்தங்களிலும் திருக்கேதாரம் காசி காஞ்சி போன்ற தலங்களிலும் முறையே முங்கி எழுந்து வழிபட்டு வழிபாடு செய்தாங்களாம். ஒவ்வொரு ஸ்தலமும் தீர்த்தமும் மூர்த்தமும் வழிபாடு செய்தாலும் எங்கேயுமே பிரம்மஹத்தி நீங்களை. அதுவும் கூடவே வந்து தன்னோட பலத்தையும் கூட்டிக்கிட்டே போச்சான். ஏன்னா அதுவும் இத்தனை தலம் தீர்த்தம் மூர்த்தம் எல்லாம் பார்க்குது இல்லை, அப்புறம் அதுக்கு பலம் ஜாஸ்தி ஆகும்ல. அது மாதிரி அதுவும் அதோட புண்ணிய பலத்தை கூட்டிக்கிட்டே போச்சான். மனம் தரலாம அவங்க தென் திசையில ஒரு கடம்பவனத்தின் அருகே வந்து சேர்ந்தாங்களாம். அடர்ந்த காடு அது. அதன் அருகே வந்ததும் அதுவரை இந்திரனை படாத பாடுபடுத்திட்டு வந்த பிரம்மஹத்தி சட்டுன்னு அவரை விட்டு மறைஞ்சிருச்சான். இந்திரனுக்கு ஏதோ தான் மேல அப்பியிருந்த பெரிய பாரம் தன்னை விட்டு நீங்கினது போல ஒரு உணர்வு. பிரம்மஹத்தி நீங்கியதை அவராலேயே நம்ப முடியல. இவ்வளோ ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தம் கண்டும் அங்கேயெல்லாம் நம் கூடவே இருந்த பிரம்மஹத்தி ஒரு காட்டன் அருகே வரவும் எப்படி தன்னை விட்டு நீங்குச்சு அப்படின்னு ஒரே ஆச்சரியம். உடனே தன் குரு கிட்ட தன்னை பிடிச்ச துன்பம் விலகியதை கூறினாராம். குரு வியாழ பகவானும் இந்த காட்டன் அருகே வந்ததும் தான் இந்த விந்தை நடந்திருக்கு. அப்ப இந்த காடு அதி உன்னதமான க்ஷேத்திரமா தான் இருக்கணும். நீ இந்த காட்டுக்குள்ள போய் அப்படி என்ன இருக்கு, யார் வீட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு வா அப்படின்னு அனுப்பினாராம். உடனே இந்திரனும் மற்ற தேவர்களும் விரைந்து காட்டுக்குள்ள போனாங்களாம். காட்டுனுள்ள இந்திரன் பல அதிசயங்களை கண்டானாம். நிறைய விலங்கினங்கள் இருந்துதான். ஆனா அந்த விலங்கினங்கள்லாம் எப்படி இருந்துதான், அதனோட இயற்கையான பகையை மறந்து ஒன்றோடு ஒன்று அன்பா பாசமா இருந்துதான். எப்படி தெரியுமா? புலிகள் மான் குட்டிக்கு பால் கொடுத்துச்சான். வெயில்ல வாடும் பாம்பு குட்டிகளுக்கு கருடன் தன் இறக்கையை விரிச்சு வெயில்ல இருந்து நிழல் கொடுத்துதான். இந்த கருடன் வெயில்ல காயுதேன்னு வருத்தப்பட்டு குரங்கெல்லாம் என்ன பண்ணுச்சான், அங்கிருந்த சங்குல நீரை மொண்டு வந்து கருடன் தலையில ஊற்றியதான். ஆண்மயிலும் பெண்மயிலும் கூடி விளையாடும் போது அதுக்கு வெளிச்சம் வேணுமே அப்படின்ட்டு இந்த பாம்புகள்லாம் என்ன பண்ணுச்சா, தங்கள் தலையில இருந்த நாகரத்னங்களை கக்கி ஒளிர்விட செய்துச்சாம். குயில்கள் கூவுறதே ஓங்காரத்தை கூவிதான் கூவுமா, கிளிகள்லாம் திருவைந்தெழுத்தை உச்சரிக்குமா. இப்படி எங்க பார்த்தாலும் எல்லா விலங்கினங்கள் கிட்டையும் அன்பு, விட்டு கொடுக்கிற தன்மை, ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கும் குணம்னு விலங்குகள் பறவைகள் கிட்ட கூட உன்னதமான குணம் மேலோங்கி இருக்கிறத கண்ட இந்திரன், இந்த ஸ்தலத்துல ஏதோ விசேஷம் இருக்கு, அது என்னன்னு தெரியலையே அப்படின்னு நாலாபுரமும் அலைந்து தேடினாராம். அப்போ இந்திரனை போலவே கடம்ப வனத்துக்குள்ள என்ன அதிசயம் இருக்குன்னு தேடி போன தேவர்கள் இந்திரன் கிட்ட ஓடோடி வந்தாங்களாம். அரசே, நாங்க எவ்வுலகத்திலையும் எந்த காலத்திலையும் கண்டறியாத அதிசயமும் எந்த அளவுகோலுக்குமே இவ்வளவு பெருசு, இவ்வளவு சாநித்தியம் அப்படின்னு எதையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு கம்பாரிசன், ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஒரு ஸ்கேலே இல்லாத அளவுக்கு அடங்காத தெய்வத்தன்மையும் உள்ள ஒளிப்பிழம்பாய் முளைத்தெழுந்த ஒரு சிவலிங்க திருமேனிய கண்டோன்னு சொன்னாங்களாம். அங்க ஒரு தூய தீர்த்த கரையும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டு ஆனந்த கூத்தாடிய இந்திரன் தன் குருவுக்கும் அச்செய்தியை கூற ஆள் அனுப்பிட்டு வேக வேகமா அவர்கள் சொன்ன தீர்த்த கரைக்கு சென்றாராம். அங்க 1000 கோடி சூரியர்களின் வெளிச்சத்தோடு ஒப்பில்லா திருமேனி, சுவாமியோட திருமேனி, சிவலிங்க திருமேனி மண்ணில் முளைத்த வண்ணம் இருந்ததாம். உடனே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கிய இந்திரன் அந்த கணமே சுவாமிக்கு பூஜைகள் செய்ய தேவலோகத்தில இருந்து பூஜை பொருட்களை எடுத்து வர சொன்னாராம். பிறகு இந்திரன் தேவதச்சனை அழைத்து ஒரு விமானம் அமைக்குமாறு வேண்டினாராம். தேவர்கள் வரும் வரை காத்திருக்காம அங்கேயே ஏதாவது மலர்கள் பூஜைக்கு கிடைக்குமான்னு தேடி பார்த்தாராம். அது கடம்ப மரங்கள் நிறைந்த காடு, அதனால அங்க எந்த வகை அந்த அந்த வகை மரங்களை தவிர வேற எதுவுமே தென்படலையாமா. இந்த இடத்துல தானே பின்னால அம்மைக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் உருவானது. அம்பாளை துதிக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த காட்டை குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி கடம்பவன வாசினி அப்படின்னு ஒரு நாமம் அம்பாளுக்கு வரும். சரி, இந்திரன் பூ கிடைக்காம கஷ்டப்பட்டார்ல, எவ்வளவோ தேடியும் மலர்கள் கிடைக்காததுனால இந்திரன் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்போ சுவாமியோட திருவருளால அந்த தீர்த்தத்தின் மேல மனம் மிக்க ஒளி பொருந்திய பொன் தாமரைகள் அழகழகா பூத்துச்சான். இருட்டுன காட்டுக்குள்ள தடாகத்தின் மீது அப்படியே லோட்டஸ் லாம்ப்ஸ் ஏற்றினது மாதிரி ஒளிர்விட்டு தோன்றியதான் அந்த தாமரைகள். தன் விருப்பத்திற்காக சுவாமி தனக்கு பொன் தாமரைகளை அளித்திருக்காருன்னு மனம் முருகி போன இந்திரன் அந்த தடாகத்திலேயே நீராடி அந்த பொன் தாமரைகளை பறித்து சுவாமிக்கு பூஜை செய்ய ஆயத்தமானாராம். பொன் தாமரைகள் பூத்திருந்த தீர்த்தமாகையால் அன்று முதல் அது பொற்றாமரை குளம்னு பேர் பெற்றுச்சான். சுவாமியின் மேல் அவருக்கு நிழல் தருமாறு எந்த கூரையும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்ட போது தேவதச்சன் செய்து கொண்டு வந்த மாபெரும் தங்க கூரை விண்ணுலகத்திலிருந்து வந்து இறங்கிச்சான். அதை சுவாமிக்கு சாற்றி அவருக்கு மேல அற்புதமா நிழல் தரக்கூடிய ஒரு விமானத்தை அமைச்சாராம். அப்புறம் இந்த தேவர்கள் வேற என்னெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, மணிகள் பதித்த ஆபரணம், பீதாம்பரம், சந்தனம், கங்கை நீர், அப்புறம் திருமஞ்சனத்துக்கு நிறைய நிறைய அற்புதமான நீர், தூபம், தீபம், பஞ்சகவ்யம், பழம், தேன், திருப்பள்ளி தாமம், திருவமுது போன்றவற்றையும் சிவாகமப்படி மெய்யன்பு பெருக பூஜை செய்து சுவாமிக்கு சாற்றி வீழ்ந்து வணங்கி ஆனந்த கண்ணீர் பெருக கூத்தாடினாராம். பலவாறு துதித்தும் போற்றியும் பாடினாராம். அவர் அப்படி துதித்து போற்றி பாடும்போது சோமசுந்தர கடவுளே வெளிப்பட்டு புன்னகை பூத்து, உன்னோட விருப்பம் என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இந்திரன், சுவாமி, நீங்க வீற்றிருக்கும் எல்லைக்கு அருகில வந்ததுமே என்னை பற்றி இருந்த பிரம்மாதி தோஷம் நீங்கிடுச்சு. உங்க திருவடி தாமரை பற்றி துதித்து பூஜை செய்யும் தன்யனானேன். இதை விட பெரும் பேரு வேற என்ன உள்ளது? இப்படியே உங்கள் திருவடி தாமரையை பூஜை செய்யும் பேரு கிடைத்தாலே போதும், அதுதான் அடியேன் வேண்டுவதுன்னு விண்ணப்பம் செய்தாராம். சுவாமி அதற்கு கருணை கூர்ந்து, இந்திரா, நீ வேணர் காலமும் சித்திரை மாதமும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிய சித்திரை மாதத்தின் பௌர்ணமி அன்று இங்க வந்து என்னை பூஜை செய்தால் வருடத்தின் 365 நாட்களும் பூஜை செய்த பலன் உனக்கு கிடைக்கும். நீ இனிமே ஸ்வர்கலோகத்துக்கு திரும்ப போய் உன் கடமைகளை அங்க செய்து தூய இன்பங்களை நுகர்ந்து வாழ்வாயாக. உனக்கு ஆசை ஒழியும் போது வீடு பேற்றை தந்தருளுவோம் அப்படின்னு சொன்னாராம். சுவாமி கட்டளையிட்டவாறே இந்திரன் வீழ்ந்து வணங்கி ஸ்வர்கலோகம் திரும்பினாராம். இன்னைக்கு கூட சித்திரை திருவிழாவின் போது இந்திரன் வந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யறதா ஐதீகம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரையே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களும், அது வரைக்கும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு வந்துருவாங்களாம். எல்லா ஊர் மக்களும் மதுரையில் தான் இருப்பாங்களாம். பார்க்காதவங்க நீங்கள் யாராவது இருந்தால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக சித்திரை திருவிழாவுக்கு போயிட்டு வாங்க. இதில் இந்திரன் எவ்வளவு சரியாக வரம் கேட்டிருக்காரு பாருங்க. நாமும் கோயிலுக்கு போனா அதே இதையும் கேட்காம, பெருமானே, எனக்கு எப்பவுமே உங்களை தொழும் நல்ல புத்தியை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டா போதும், நமக்கு என்ன வேணுமோ அதை சுவாமியே கொடுத்தருள்வாரு. அது எப்படி? எனக்கு நல்ல படிப்பு வேணும், எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல வசதி வேணும், ஆரோக்கியம் வேணும், பெரிய கார் வேணும், தங்க நல்ல வீடு வேணும், பெருசானா 10th 12th நல்ல மார்க் வேணும், நல்ல காலேஜில் சீட்டு வேணும், படித்தா நல்ல வேலை வேணும், இப்படி ஏகப்பட்ட தேவைகள் இருக்கே, நான் கேட்காம விட்டுட்டா சுவாமி எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? நம்மை பற்றிய கவலை நம்மை விட சுவாமிக்கு தான் அதிகம். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதுன்னு வைங்க, மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? போராடி போராடி பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது வெறுத்து போய் சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா அப்படின்னு முயற்சி செய்கிறதையே விட்டுருவாங்க. நாம் முயற்சி செய்கிறத விட்டாலும் எந்த சூழ்நிலையிலையும் சுவாமி நம்மளை கைவிட மாட்டார். நாம் நல்ல மனிதர்களாக மாறணுங்கிற கவலையும் அக்கறையும் கொண்டவர் அவர். இந்த முதல் புராணத்தை எடுத்துக்கோங்க. இந்திரன் வியாழ பகவானை அவமதித்து படாத பாடுபட்டார். அசுரனை குருவாக ஏற்றாரு, அப்புறம் அவரை கொன்னாரு, அப்புறம் ததிசி முனிவரை பார்த்தாரு, அகத்தியரை பார்த்தாரு, விருத்தராசுரனை கொன்றாரு, திரும்ப வியாழ பகவானை வணங்கினாரு, கடைசியில் கடம்பவனத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அவர் கடம்பவனம் வந்து சேரும் வரை எங்கேயாவது நான் உங்ககிட்ட சிவபெருமானை பற்றி சொன்னேனா? இந்திரன் எங்கெங்கேயோ போனாரு, எப்படி எப்படியோ அல்லல் பட்டாரு. கடைசியில் பூலோகம் வந்து சிவஸ்தலங்களை தரிசித்து கடைசியில் கடம்பவனத்துக்கு வந்தபோது தானே பிரம்மாதி நீங்கள் பெற்று விமோசனம் அடைஞ்சாரு. அவ்வளோ நாள் எங்கெங்கேயோ போனியே, என்னை தேடி வந்தியா? இப்போதான் உனக்கு வழி கிடைச்சதான்னு சுவாமி கேட்கலையே. மலர் கிடைக்கலையா? இந்தாப்பா உனக்கு பொன் தாமரையே தரேன். நீ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் வந்து என்னை வழிபட்டா போதும், 365 நாளும் வழிபட்ட பலனை தரேன் அப்படின்னு அருள் கூர்ந்தார் இல்லையா? நமக்கு வேணுங்கிறத ஒன்றுக்கு பல

தினமும் வணங்குறதுக்கு வாய்ப்பை மட்டும் கொடுங்கன்னு கேட்டால் போதும். இதையெல்லாம் அவரே கொடுத்துருவார் இல்லையா? இந்த லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் இருந்தா தானே நம்ம அவரை போய் தினமும் கும்பிட முடியும். அவரே கொடுத்துருவாரு. இது எதுக்கு நம்ம ஒன்னொன்னா எழுதி எழுதி எழுதி லிஸ்ட் போட்டு அவர்கிட்ட அதை வாசிச்சு அவரையும் தொந்தரவு பண்ணி நம்மளும் கஷ்டப்படுவானே. சரி, இதோட திருவிளையாடல் புராணத்தின் முதல் படலமான இந்திரன் பழிதீர்த்த படலம் முடிவடையுது. நான் இந்த புராணத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு புராணத்தை கேட்கும் போதும் ஒரு நன்மை உண்டாகும்னு சொன்னேன்ல, இந்த புராணத்தை கேட்டா என்னென்ன நன்மை உண்டாகும் தெரியுமா? இந்த முதலாம் திருவிளையாடல் புராணத்தை படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் படிக்க சொல்லி தூண்டுபவருக்கும் எதிரிகளை ஜெயிக்கும் வல்லமை கிடைக்கும், மிகுந்த புண்ணியத்தை தரும், பழியும் பிணியும் அழிக்கும், நிறைய செல்வமும் கிடைக்கும். இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? இந்த புராணத்தை வெறும் கதையா நீங்க கேட்காம இதையெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்து அங்கங்க இந்த இந்திரன் எப்படி உணர்ந்தாரு, மற்றவங்க எப்படி உணர்ந்தாங்க, சுவாமி இதுல எப்படி அருள் பண்ணினாரு அப்படின்னு மனசுல ஃபுல்லா நீங்க உள்வாங்கும் போது இந்த புராணம் உங்களுக்குள்ள இறங்கி உங்களுக்கு இந்த நன்மைகளை எல்லாம் தரும். நாளைக்கு இரண்டாம் படலம் வெள்ளையானை சாபம் தீர்த்த படலம், அது நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரியா? திருச்சிற்றம்பலம்.

ஸ்கந்தமகாபுராணத்திலிருந்து சிவராத்திரி மகிமை. நான்கு வித சிவராத்திரி விரதங்கள். தவமுனிவர்களே, எல்லாவிதமான நர்பாகியங்களையும் அளிக்கக்கூடிய சிவராத்திரி விரதத்தின் மகிமையை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். சிவராத்திரியானது நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, மாக பிரதமாதி சிவராத்திரி முதலான நான்கு வகைகளாகும். இவற்றில் நித்திய சிவராத்திரி தினசரி இரவு நேரத்தில் நான்கு ஜாமங்களிலும் இடைவிடாமல் உமாபதியை பூஜை செய்து வணங்குவதாகும். சில மாதங்களில் சோமவாரத்தோடு அமாவாசையும் சேர்ந்து வந்தால் அது சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடும். இப்படி வரும் சிவராத்திரிக்கு யோகஜமான சிவராத்திரி என்று பெயர். மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதத்திலும் கிருஷ்ணபட்ச சதுர்தசியில் அனுஷ்டிக்கக்கூடியதாகும். இதை அனுஷ்டிப்பவர்களுக்கு நிச்சயமாக மோக்ஷ சாம்ராஜ்யத்தில் இடம் கிடைத்துவிடும். மூன்றாவதான மாக பிரதமாதி சிவராத்திரி என்பது மாக மாதத்தில் சுக்லபக்ஷ பிரதமை முதல் திரயோதசி வரையிலும் சங்கல்பம் செய்து கொண்டு தினசரி ஒரே ஒருமுறை உணவு உட்கொண்டு இந்திரியங்களை வென்று அடக்கிய நிலையில் நியம நிஷ்டைகளில் சிறிதும் வழுவாமல் இருந்து வந்து மறுநாளாகிய சதுர்தசி தினத்தில் அதிகாலையில் கண்விழித்து எழ வேண்டும். பிறகு அளவில்லாத கல்யாண குணங்களை கொண்டவரும் ஏராளமான ஐஸ்வர்யங்களை உடையவரும் ஒளிவீசி திகழும் ஆயிரக்கணக்கான மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் மகாலிங்கத்தின் வடிவில் திகழ்பவருமான ஸ்ரீ சிவபெருமானை உள்ளத்தில் நடுவில் இருத்தி வணங்கி வழிபட்டு பிறகு நிர்மலமான நீரில் நீராடி இரவு நான்கு ஜாமங்களிலும் அப்பெருமானின் லிங்க வடிவத்தை பூஜை செய்து வருவதாகும். நான்காவதாகிய சிவராத்திரியோ மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியில் கடைபிடிக்கக்கூடியதாகும். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்திருந்து உள்ளத்தில் பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டுவிட்டு தூய்மையான ஜலத்தில் நீராடி அன்றாட கர்மாக்களையும் முடித்து கொள்ள வேண்டும். பிறகு அன்று இரவு பொழுதில் கண்ணுறக்கம் கொள்ளாமல் நான்கு ஜாமங்களிலும் லிங்கத்தின் மத்தியில் வீற்றிருக்கும் சிவபெருமானை பூஜித்து வணங்க வேண்டும். இம்மாதிரியாக அப்பெருமானுக்கு பிடித்தமான சிவராத்திரிகள் நான்கு விதங்களாகச் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நான்கு விதமான சிவராத்திரிகளிலும் இரவு நேரங்களில் சிறிதும் உறக்கம் கொள்ளாமலும் நிர்மலமான மனதுடனும் இருந்தும் பரமேஸ்வரரை பூஜித்து வணங்க வேண்டும். மறுநாள் காலையில் குளித்துவிட்டு நித்திய கர்மங்களையும் செய்துவிட்டு சிவபக்தர்களோடு சேர்ந்து அமர்ந்தே உணவு உட்கொள்ள வேண்டும். இந்த நான்கு சிவராத்திரிகளில் ஏதாவது ஒன்றையோ அல்லது இரண்டையோ அல்லது நான்கையுமோ எவர் ஒருவர் அனுஷ்டிக்கிறாரோ அவருடைய புண்ணிய பலனை கல்பகோடி காலமானாலும் அளவிட்டு கூற முடியாது. அத்தகையவர் இந்த உலகத்தில் சகலவித போக பாக்கியங்களையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்துவிட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைவார் என்பதில் சந்தேகமே இல்லை. முன்பொரு சமயம் திருமாலானவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக பரமசிவன் அருளால் தம்முடைய பதவியை அடைந்தார். பிரம்மதேவனும் அவ்வாறே தம்முடைய படைக்கும் தொழிலை பெற்று மகிழ்ந்தார். தேவேந்திரனும் இந்த விரத மகிமையால்தான் இந்திர பதவியில் வீற்றிருக்கிறான். இவர்களைப் போலவே இன்னும் அநேக தேவர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து கணங்களுக்கு தலைவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அநேக தவசீலர்களும் இந்த விரத மகிமையால் மறுபிறவியற்ற மோட்சத்தை அடைந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். குபேரனும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து கணங்களுக்கு தலைவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அநேக தவசீலர்களும் இந்த விரத மகிமையால் மறுபிறவியற்ற மோட்சத்தை அடைந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். குபேரனும் இந்த விரதத்தின் மகிமையால்தான்
அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக இருக்கும் பதவியை பெற்றிருக்கிறான். இம்மாதிரியே வாயுதேவனும் வருணனும் தங்கள் பதவிகளுக்கு ஏற்ற சக்தியை பெற்றிருக்கிறார்கள். கல்மாஷபாதன் என்ற அரசன் கௌதம முனிவரின் மூலமாக இந்த விரதத்தை பற்றிய விவரங்களை கேட்டு அறிந்து கொண்டு அதை விதிமுறைப்படி அனுஷ்டிக்கவும் செய்து தான் அடைந்திருந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்தும் விடுபட்டான். அதன் பிறகு அவன் மறுபடியும் தன் நாட்டை அடைந்து ராஜ்ய பட்டாபிஷேகமும் செய்து கொண்டு கிடைத்தற்கு அரிதான போக பாக்கியங்களை அனைத்தையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்து விட்டு முடிவில் பரமேஸ்வரரின் அருளால் மோட்சத்தையும் அடைந்தான். பெரிய கானகம் ஒன்றில் வேடன் ஒருவன் ஒரு நாள் பயங்கரமான புலி ஒன்றைக் கண்டு அஞ்சி கலங்கினான். அதனால் அவன் ஒரு வில்வ மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு புலியிடமிருந்து தன் உயிரை பாதுகாத்து கொள்ள முயன்றான். அன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி தினமாகும். ஆனால் அதை ஒன்றும் அறியாது வேடனோ அன்றிரவு பொழுது முழுவதும் அந்த மரத்தின் மேலேயே அமர்ந்திருந்த நிலையில் உணவு உறக்கம் எதுவுமே இல்லாதவனாக வில்வ தளங்களை பறித்து பறித்து அம்மரத்தின் அடியில் போட்ட வண்ணம் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தான். அன்றைய பொழுது முழுவதும் அன்ன ஆகாரமில்லாது மறுநாள் தற்செயலாக உயிர் துறந்தான். அப்போது அவன் சிவராத்திரி நாளில் விரதம் இருந்த மகிமையால் சிவலோகத்தை அடைந்து சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரம் ஆகிவிட்டான். முன்பொரு சமயம் வயது முதிர்ந்த நீச பெண்ணொருத்தி இருந்தாள். அவள் உடம்பு முழுவதும் கொடிய வியாதி பீடிக்கப்பட்டிருந்தது. ஒரு சிவராத்திரி தினத்தன்று அவளுக்கு உணவேதும் கிடைக்காத காரணத்தினால் அன்று முழுவதும் அவள் கடுமையான பட்டினி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால் உடல் வருந்திய அவள் அன்றிரவு பொழுது முழுவதும் கண்ணுறங்காமல் விழித்திருந்து மறுநாள் காலையில் மாண்டு போனாள். அப்பொழுது அவள் சிவராத்திரி தினத்தில் விரதமிருந்த மகிமையால் பரமேஸ்வரரின் கருணைக்கு பாத்திரமாகி திவ்ய சரீரத்தையும் அடைந்து திவ்ய விமானத்தில் ஏறியமர்ந்த வண்ணம் சிவலோகத்திற்கு போய்ச் சேர்ந்தாள். தவசீலர்களே, இப்போது சிவராத்திரியின் வரலாற்றை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். கவனமாக கேட்பீர்களாக. பூர்வத்தில் பகலும் இரவும் சத்தும் அசத்தும் ஆகிய எதுவுமே இல்லாத நிலைமையில் மகாதேவர் மாத்திரம் மகாசம்ஹார காலத்திலுள்ள இருட்செருவில் தங்கியிருந்து வந்தார். அவருக்கு சாட்சியாக பார்வதி தேவி ஒருத்தி மட்டும்தான் இருந்தாள். அவள் 64 களைகளோடு கூடியவளாகிய தன்னுடைய உள்ள தாமரையில் தன் நாதரை பூஜித்து வருவதிலேயே ஈடுபாடு கொண்டவளாக விளங்கினாள். அதன் பிறகு முன்போலவே உலக சிருஷ்டிகளெல்லாம் உண்டாகிய போது உமாதேவி கருணாமூர்த்தியான சிவபெருமானை வணங்கி, சுவாமி, நான் இரவு பொழுது முழுவதும் தங்களையே என் ஹிருதய கமலத்தில் இருத்தி பூஜை செய்து வந்தபடியால் இந்த இரவுகளின் 4 ஜாமங்களிலும் பகவானும் ஜகத்குருவும் ஆகிய தங்களை எவர்கள் பூஜித்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தாங்கள் கருணை காட்டி அவர்கள் கோரிய நன்மைகளையெல்லாம் நிறைவேற்றி அருள வேண்டும். அவர்களுக்கு மோட்சத்தையும் தாங்கள் வழங்க வேண்டும். மேலும் இதற்கு சிவராத்திரி விரதம் என்ற பெயரும் வழங்கி பிரசித்தமாக வேண்டும். தேவரே, எந்த புண்ணியசீலன் சிவராத்திரிகளின் தோறும் தங்களுக்கு பிரியத்திற்கு பாத்திரமான இந்த விரதத்தை அனுஷ்டித்து வருகிறானோ அவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்களும் அவன் விரும்பிய சகல பொருள்களும் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அதன் பிறகு உமாதேவி முதலில் இந்த மகாவிரதத்தை அனுஷ்டித்து பரமானந்தத்தில் திளைத்தவளாகி சிவசங்கரருடைய சமீபத்தில் தங்கி இருந்து வந்தாள்.
அவருடைய அருமை குமாரர்களான கணபதி, ஆறுமுகம் ஆகியவர்களும், நந்தி, பிருங்கி, மகாகாலர் முதலான கணாதிபர்களும் இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து பயன் பெற்றார்கள். முன்பொரு சமயம் பிரம்மா விஷ்ணு ஆகிய இரு தேவர்களும் மமதை கொண்டவர்களாக பரமசிவனாரின் ஜோதி மகாலிங்கத்தின் உன்னதமான அடிமுடிகளை கண்டுவர புறப்பட்டு சென்று அதில் தோல்வியை தழுவியவர்களாக திரும்பி வந்து சிவராத்திரி தினத்தின் இரவில் அப்பெருமானை பூஜித்து வணங்கினார்கள். அப்போது அவர்களின் முன்னிலையில் சிவபெருமான் தோன்றி அவ்விருவருடைய தவறுகளையும் மன்னித்து அவர்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் அளித்து மறைந்தார். ஆகையால் இந்த சிவராத்திரி விரதத்தின் மகிமையை யாராலும் அளவிட்டுச் சொல்லவே முடியாது. ஒருக்கால் சிறந்த யோகீஸ்வரரான ஸ்ரீ சனத்குமாரரால் அதை சொல்ல முடியுமோ என்னவோ, அதுவும் எனக்கு சரியாக தெரியாது. முன்பொரு சமயம் இந்த சிவராத்திரி விரதத்தின் மகிமையை சிவபெருமானிடமிருந்து நந்திதேவர் கேட்டு அறிந்து கொண்டு பரமானந்தத்தில் மிதந்த வண்ணம் இருந்தார். சிவனாரின் மகிமை எவ்வாறு மனோ வாக்கிற்கு எட்டாததோ, அதைப் போலவே இந்த விரதத்தின் மகிமையும் வாக்கு, மனம் முதலானவற்றிற்கு எட்டாததாகும். மகாதேவனின் உள்ளத்திற்கு உகந்ததுமான இந்த அத்தியாயத்தை எவர்கள் படிக்கிறார்களோ அல்லது செவிகுளிரக் கேட்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்தில் தெய்வ பக்தியுள்ள அநேக புத்திரர்களை பெற்று கணக்கற்ற போக பாக்கியங்களையும் அனுபவித்து முடிவில் மோட்சத்தையும் அடைவார்கள். ஹரஹர நம

பக்தஜனாஸ்ரயம் ச வரதம் வந்தே சிவம் சங்கரம். நமசிவாய சாம்பாய சகநாய சசூனவே சநந்தினே சகங்காய சவ்ருஷாய நமோ நம. நமசிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராஸ்லிஷ்டவபுர்தராபியாம் நகேந்திரகன்யா வ்ருஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதீபியாம். ஓம் அர்க்யம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் மயாசரித சிவராத்திரி விரத பூஜாந்தே க்ஷீரார்க்ய பிரதானம் உபாயன தானஞ்ச கரிஷ்யே. நமோ விஸ்வஸ்வரூபாய விஸ்வஸ்ருஷ்ட்யாதிகாரக கங்காதர நமஸ்துப்யம் கிருஹானார்க்யம் மயார்ப்பிதம். உமாமகேஸ்வராய நமஹ. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். நமசிவாய சாந்தாய சர்வ பாபஹராய ச சிவராத்ரௌ மயா தத்தம் கிருஹானர்க்யம் ப்ரசீதமே. உமாமகேஸ்வராய நமஹ. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். துக்கத

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம். திருக்கழுக்குன்ற திருப்பதிகம். திருக்கழுக்குன்றத்தில் அருளிய இப்பதிகம் குரு தரிசனத்தை வழங்கக்கூடிய பதிகமாகும். இப்பதிகம் புன்னாகவராலி ராகத்திலும் மோகன ராகத்திலும் பாடப்பெறுகின்றது. அன்பர்கள் கேட்டு சிவபுண்ணியம் பெறுவார்களாகுக.

அந்த இலக்கிய வாதத்தை அடிக்கும் அந்த

கல்வியை கரையிலாக காட்சி மாநகர் மகாபெரிவா ஒவ்வொரு சிவராத்திரியும் ஒரு காலத்துக்கு அங்க வந்து தரிசனம் பண்ணும். அப்ப தேவாலம் பாடுவன் அரியன் நாள்லாம் ஊதாமூர்த்திகளாம் வந்து தேவாலம் பாடி ஆனந்தமா ரசிச்சு பகவான் தியானம் பண்ணி மகாபெரிவா திருக்கட்சி.

0: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: சிவந்த சடையை உடைய இந்த எம்பிரான் அங்கவன் எழு தோன்றினா மகாவிஷ்ணுநாத அவர் காட்சி கொடுத்தார். காண்டலும் கண்கள் நீர் வாழ்கர கரையரு காடலின் பூண்ட பேரன்றினால் வீண்டு வீண்டு இறஞ்சினன் ஓற்றின. அது எம்பெருமான பார்த்தோன்ன கண்ணில் தாரதாரையாக விளைகின்றது. கண்கள் நீர் வாழ்கர கரையரு காதலினான், அளவு கடந்த காதல். கரையர் கரையே இல்லாத என்னன்னா அளவு கடந்த காதலினாலே, பூண்ட பேரன்பினால், அதனால் ஏற்பட்ட அன்பினாலே வீழ்ந்து வீழ்ந்து கீழே விழுந்து விழுந்து வணங்கினான். ஆண்டகாய் ஆண் தகாய், ஆண் பிளஸ் தகாய் ஆண்டகாய். ஆண்டகாய்னா புருஷனே அப்படின்னு சொல்றாரு. ஆண் தகாய் புருஷனே, அதாவது புருஷர்களிலே சிறந்தவனானாலே அவனுக்கு சொல்வது வழக்கம்.
2: ஆருயிர் தலைவனே அங்கன அடியனேன் வேண்டுவையாவையும் தந்து அருள் என்று எதிர் வேண்டினான்.
1: புருஷனே ஆருயிர் தலைவனே அங்கனா அடியனேன் வேண்டு யாவையும் தந்து, நான் கேட்குறையிலாக தந்துள்ள வேண்டும் என்று வேண்டினார்.
2: மழுவலான் இணையடி பொதுவரு பக்தியம், மழுவலான் இணையடி பொது அரு பக்தியம், மால்வதற்கு அழிவினான் இறமயம், அவ்லிங்கந்தன கன்று தொட்டு ஒளிவரும் கத்தவேக திருநாமமும், உம்பரார் தொழுதொழு ஆங்குரன் கோயிலும் நீலமரன் தோற்றமும்.
1: மழுவலான் இணையடை பொது அரு பக்தியம், மால்வரத் தழுவிராய ரமயம். அது வைண்ட லோகம் எனக்கு வேணும்,
2: வைண்ட பதவி எனக்கு தேவை. மால் பதம் அழுவிராய ரமயம்,
1: மழுவேந்திய இறைவனது என்று திருவழி. அதான் மழுவில
2: மழுவலான் இணையடி அப்படின்னு சொன்னா
1: மழு ஏந்திய மழுந்திருக்கார். அந்த இறைவனுடைய இரண்டு திருவடி
2: அது மழுவலான் இணையடி பொதுவர பத்தியன், மால்வர தழுவிலா இறமயம், அவ்வளிங்கந்தனுக்கு அன்று தொட்டு ஒளிவரும் கச்சவேச திருநாமம்.
1: அன்று வரை இன்று வரைக்கும் அந்த உனக்கு கச்சவேஸ்வரன் என்றதான திருநாமம் ஏற்பட வேண்டும்.
2: உம்பரார் தொழுதெழு ஆங்கரன் உமையடும் இதுதான் தோற்றவும்.
1: அதாவது ஆமைக்கு அழி சிறந்தவரானாலும் அவருக்கு உம்பரார் தொழுது எழு ஆங்கு அரண் உமையோடும், அங்க இருக்கிற சங்கரன் உமையோடு இனிதம் வந்து தோற்றினான், அவரை காட்சி கொடுத்தான்.
2: அத்தரம் திகழ் அபிமுத்தமாம் தரத்தினம் அதிகமாம் வைத்திடம் தலைமையும் வரம் என கொண்டனும் வள்ளலும் சித்தம் நீடு வகையின் அங்கவை முழுவதும் ஏற்றுழாய் பத்தனு கழிபுரிந்து ஆயிழை மறைந்தனன் பறையடும்.
1: அத்தலன் திகழ் அபிமுக்தம், அபிமுக்த ஸ்தலம்னா காசிக்கு பெயர், காசிக்கு மாத்திரம்தான் அனுபவம். அதுக்கு அத்தலன் திகழ் அபிமுக்தமான் தலத்தினும் அதிகமாய அந்த தலத்தை விட சிறந்த தலமாக இந்த காஞ்சி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம்.
2: அத்தனம் திகழ் அபிமுத்தமாம் தலத்தினும் அதிகமாம் வைத்திடு தலமையும் பரமென கொண்டனும்,
1: அதை விட சிறந்த காசியோட சிறந்த தலமாக இது திகழ வேண்டும்.
2: வள்ளலும் சித்தம் நீடு வகையின் அங்கவை முழுவதும் ஏற்றுடாய் பக்தனு கல்புரிந்து
1: புழாய் துளசி மாலை அணிந்த விஷ்ணுவுக்கு அந்த பக்தனுக்கு அருள் புரிந்தார். அப்படியே
2: ஆயிழை மறைந்தனன்
1: சுவாமி மறைந்தார்.
2: ஆயிழை மறைந்தனன் பறையிடும். பறை என்றால் சக்தி, அந்த சக்தியோடு அவர் மறைந்தார்.
1: அன்று தொட்டு என்றும் அக்காஞ்சியின் நீங்களால் அமர்ந்திடும் கொந்தைவான் சடையனே.
2: அன்றையிலிருந்து இன்னைக்கு காஞ்சியில் நீங்காது இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப கொன்றைவார் சடையன்றுக்கான அவர் இருக்கார்.
1: கச்சவேசந்தனே, அந்த கச்சவேசரை கும்பிடச் சென்றவர் கண்டவர் கருதினர் யாவரும் தீது தீர்ந்து ஒன்றி ஒன்றாய் நிறை மாறிடா முத்திவற்றைவரே.
2: அன்று கச்சவேசரத்தை யார் மடங்குகிறாரோ அங்கே சென்றவர்கள் கண்டவர்கள் கருத்திலே கொண்டவர்கள் யாவரும் தீது தீர்ந்து அவளுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து ஒன்றி ஒன்றலான் நிலை மாறிலா முத்தி வைத்துயவரே சொன்ன. அதாவது ஆணவ மதத்தில் நீங்கி சிவத்தோடு கலந்து அனன்யமாய் நிற்கும் ஜீவன். அனன்யம் என்றால் அந்நியம் அனன்யம் வேறுபாடின்றி, இறைவன் வேறு தாம் வேறு என்று இல்லாமல் ஆணவம் ஒற்றும் நீங்கிய பின் அந்த சுவத்தோடு கலந்து சுவம் வேறு தாம் வேறு இல்லாமல் அப்படி கலந்து நிற்கும் ஜீவன் முத்தி நின்றும் பின்னர் மாறுதல் இல்லா பரமுத்தி அடைவர். இது முத்தி, இதை விட இது பரமுத்தி. அந்த மேலான பரமுத்தியும் இவர்கள் அடைவார்கள். தீது ஒன்று ஒன்றிலா நிலை, தீது ஒன்று ஒன்றிலா நிலை மாறிலா. இந்த மாதிரி அவர் வேறு நாம் வேறு இல்லாத அனன்யமாயின் என்று முக்தி பெறுதல், அதற்கும் என் பரமுத்தி பெற்று பெறுவார்கள் பெற்று உய்வார்கள். அடுத்த என்ன, துர்க்கையும் சாத்தனும் இரவியும் பைரவத் தோன்றலும் நற்கரிமுகனுடன் ஐவரும் கச்சப நாயகன் கொற்கமலபரம் பூசணையாற்றி அங்குடன் அமர்ந்து ஒற்கமில் கணங்களோடு அப்பூரி காவல் கொண்டுருவர. துர்கை சாத்தன் யார், ஐயன் ஐயப்பன், ரவி சூரியன், வைரவர் நற்கரிமுகன் விநாயகர் எல்லாரும் இந்த கச்சவேஸ்வரரை வணங்கி அவருக்கு பூஜையெல்லாம் செய்து அங்கு அமர்ந்து கொண்டு கணங்களோடு அமர்ந்து கொண்டு இந்த காஞ்சியை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். கணங்களோடு அப்புறி காவல் கொண்டு ஒருவரால் அப்படி காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள்.
1: அன்றண்ணீர் கச்சவேச குடவைப்பினில் ஆயுதல் கந்த மாமதன்மிசை செல்விதன் கணவனார் போற்றி செய்து உயிர்ந்த சத்தியமொழி விநாயகன் உடன் அவர் போற்றினார் எந்த ஊரும் தவிர்ந்து இம்மையே வேட்டவை எய்துவார்.
2: அண்டன்னீர் கச்சவேச குடவைப்பினில் அந்த பின்பற்ற கச்சவேஸ்வரனான தளத்திலே ஆயுதல் கந்தமா மலர்மிசை செல்விதன் கணவனார் அணுங்கி போற்றி செய்து அங்கே சத்தியமொழி விநாயகர்னு ஒருத்தருக்கணும். அந்த விநாயகர் பேர் சத்தியமொழி விநாயகன். அவர் அங்கே போற்றினாராம். சத்தியமொழி விநாயகன் உடன் அவன் போற்றினார் எந்த ஊரும் தவிர்ந்து இம்மையே வெட்டது. அந்த விநாயகனை யாரொரு வணங்குகிறாரோ அவருக்கு இடையூறு என்பதையே கிடையாது. எந்த ஊரும் தவிர்ந்து இம்மையே வேட்டவை எய்துவார். இந்த இம்மையில அவர் என்னெல்லாம் கேட்கிறாரோ அதையெல்லாம் சத்தியமொழி விநாயகன் கொடுப்பார் என்று சொல்லி இந்த கச்சவேஸ்வர படத்தை முடிக்கின்றார். இதுல சுவாமி ஒன்று ஒடுக்கிக் கொள்கிறார், மீண்டும் சிக்கிக்கிறார். இத கேட்டோம். சிவயேகோத்யேய சிவம் சங்கர, அவன் ஒருவனே தியானிக்க பாலன். ஏனெனில் அவன்தான் சர்வசம்ஹாரம், சர்வசம்ஹாரமூர்த்திங்கிறது அவன்தான் சங்கார காரணன். இத சுவாமிகள் சுவிஞான சுவாமி வாக்குல பார்ப்போம். அவர் பாஷ்யத்தில் சொல்றார், ஈன்று வடமொழி சிவஞான போதத்து கூறியவாறு அந்த முதல் சூத்திரத்தை சொல்லும்போது ஈண்டு வடமொழி சிவஞான போதத்து கூறியவாறே பொது உண்மை என்று இரண்டு அதிகாரமாக பகுத்து கொண்டு அந்த வடமொழியில எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி இதை முடித்துக் கொடுக்கிறார். பிரமாணம் இலக்கணம் சாதனம் பயன் என நான்காக இது இவர்களாக வகுத்துக் கொண்டது. வடமொழியில் அப்படி இல்லை, வடமொழி சூத்திரம் மாத்திரம்தான். அதை இவர் பொது உண்மையின் இரண்டாக வகுத்து அதையும் நான்காக என்ன பிரமாணம் இலக்கணம் சாதனம் பயன் என்று நான்காக பெற்றுள்ளார். முதல் ஆறு சூத்திரமும் பிரமாணத்தின் ஆன்மாவின் இறைவனுடைய இருக்கிறான் என்பது பிரமாணம், அவனுடைய இலக்கணம். அப்புறம் உயிருடைய உயிருடைய இலக்கணம். அப்புறம் இது எப்படி சாதனம் கடைசியில் பயன் இதையெல்லாம் சொல்லி சொல்கிறது. இப்படி பிரமாணம் இலக்கணம் சாதனம் பயன் என நான்கு திரத்ததாக பொருளியில் ஒரு

மிருகம் சரியாக காப்பாகணும், அனுமானத்தை சரியாக வரா, அதுக்கப்புறம் தான் ஆகம பிரமாணத்தாகணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இல்லை, ஆகம பிரமாணத்தின் வழி நின்றுதான் பிரத்யட்ச அனுமானத்தை பார்க்கணும். ஆகம பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கு அதைத்தான் பேஸ், அதை வச்சுருந்தான் அது சொல்லியிருக்கிறத பிரத்யட்ச அனுமானத்தோடு பார்க்கணும். அப்படிதான் சுவாமி சொல்றார். இப்படி மொழி பதியுண்மைக்கு பிரமாணம் கூறும் முதல் சூத்திரத்துக்கு வார்த்திகமாகிய பொழிப்புரைப்பான் புகுந்து, யார் மகிழ்ந்தார் அவர் நோக்கிறார்னா அந்த வடமொழி சூத்திரத்துக்கு வார்த்தைகம் செய்ய புறப்படுறார். அந்த வார்த்தைகம் செய்ய புகுந்து சூத்திரத்தை மொழிபெயர்த்து அதை செய்கின்றார். அவருக்கு வந்து வடமொழி சூத்திரத்துக்கு தான் வார்த்தைகம் செய்ய போனார். அப்படி செய்கிறவரு சூத்திரத்தையும் மொழிபெயர்த்து வச்சு கொள்ளுமே, ஆங்கே தமிழை மொழிபெயர்த்து வைத்துக் கொண்டார். எப்படி? ஸ்திரீ பும் நபும்சகாதித்வார் காரிய தரிசனாத் அஸ்திகர்த்தா சுரத்யத்வாத் பிரபுர் ஹரஹ. அது அவன் அவள் அது எனும் அவை மூவினாயன் தோற்றிய திரியே ஒழுங்கி மலத்துழதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று சுத்தப்பட்டார். இங்கனம் பாடத்தை மொழிபெயர்த்து கொண்டு என்பது சூத்திரம் எனக் காட்டி நான் விவகாரம். அதாவது மெய்கண்டார் வந்து மொழிபெயர்க்கவில்லை என்று சொன்னான், அதோடு இப்ப அவன் அவள் அது என்னவோ மூவினையும் தோற்றியே ஒழுங்கி மலத்துடலாம் அந்த மாதிரி என்பனார் போலவர் என்று நிச்சயிக்கலாம். என்பது சூத்திரம், ஆனால் அது வேற எல்லோருங்க இருக்கு, அது படக்கையில் சொல்ற என்பது சூத்திரம், வேற சூத்திரம் இங்கே இருக்கு, அதை நான் மொழிபெயர்த்துக்கிறேன். என்பது சூத்திரம் என காட்டி இனி அதன் கருத்துரைக்கின்றார், அதனை கருத்தை சொல்கிறார். என்பது சூத்திரம் என் முதலிற்றோவினின், அந்த சூத்திரம் என்ன சொல்லிச்சு, சங்காரக்காரனாகிய முதலையே முதலாக உழைத்து உலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று. இதை உன்னிடங்களில் வச்சு பார்க்கணும். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜானாதி ஜீவந்தி யத்ரயந்த விவிஷந்தீதி தத் விஜ்ஞாய ஸ்வதத் பிரம்மா. யதோவா இமானி, எதனிடத்திலிருந்து இந்த உலகம் தோன்றியது, ஏன ஜானாதி ஜீவந்தி எதனிடத்திலும் நிலவருகின்றது, யத் பிரயந்த விவிஷந்தீதி எனத்திலே இது மீண்டும் தொடங்குகின்றது, தத் விஜ்ஞாய அதனை அறிவாயாக அதுவே பிரம்மம். ஆள நல்லா காட்டலைன்னா இன்னும் சொல்லலை, எதனிடத்திலே இந்த உலகம் தோன்றிட்டோ, எதனிடத்தில் இந்த உலகம் நிலைபெறுகின்ற எதனால் நிலைபெறுகின்றதோ, எதனிடத்தில் மீண்டும் இது ஒடுங்குகின்றோ அதனை அறிவாயாக அதுவே பிரம்மம். அப்ப இந்த பிரம்ம வஸ்துங்கிறது சிவபெருமானையை குறிக்கும், அதான் பரபிரம்மம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதாசிவம். அந்த பிரம்மம் சிவமே சதாசிவமே என்று வேதம் முடிக்கின்றது. காரணானாம் தியாதா காரணம் சிஜேய சர்வைஸ்வர்ய சம்பன்ன சர்வேஸ்வர சம்பு சிவம் ஆகாசம் அத்தே. ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு, சொன்னாங்களா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், ஸ்ரீகண்டருங்கிறதைத்தான் இவனுடைய நிவர்த்தி கதை ஒடுங்குகின்றது. அதாவது ஸ்ரீகண்டருங்கிறது யாரு சொன்னால் பிரளயாங்கலரில் பக்குமுடைய ஆன்மா. பிரளயாங்கலரில் பிரளயாகலராது ஆணவம் கொண்ட மாத்திரமுடையவர்கள், அவர்களுடைய உடையில அவள் பக்குவம் வந்தாச்சு. பிரளய ஆன்மா வந்து கட்டு நீங்கி முத்தி வச்சவர் ஸ்ரீகண்டர். அந்த ஸ்ரீகண்டத்திலிருந்து ஆகமங்கள்லாம் நமக்கு வருகிறார். அந்த மாதிரி இந்த உலகம் தோன்றி ஒழுங்குகின்றது என்றால் அவனிடத்திலே தான்.

சர்வசம்ஹார காரணனாயே நான் முதலையே முதலாக உடைத்து உலகம் என்பதை உணர்த்துவதற்காக இந்த படலம் ஏற்பட்டது. ஆக அவரே அழிந்த உலகத்தை மீண்டும் அவரே தோற்றுவிப்பார். அதனால் அவரே முழுமுதற் கடவுள். திருமால் முதலிய உயிர் வர்க்கத்தவராயினாலே அவர்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க. துர்க்கை ஐயனார் முதலியோர் சிவபெருமான் திருவள் பெற்று விளங்கும் தெய்வங்கள். அவனுடைய ஆக்கியெல்லாம் இறங்கணும். ஆறு ஒரு தெய்வம் கொண்டு அங்கே மாதிரி பாவனாரான் வரணும். இதே விவகாரம் எவனுக்கு என்னன்னா எல்லாரும் எழுதிட்டாலேதான் நீங்க எழுதிக்கணும். ஆதொரு தெய்வம் அத்தை வாங்க மாதிரிபாகனா வருவார்னு சொல்லியிருக்காருயா. ஆமா நான் மாடசாமி கும்பிடுறேன் அங்கேதான் அவர் வருவார்னு சொல்லி அங்கேதான் அவர் வருவார்னு சொல்லியிருக்கையா. அது என்னன்னா அந்த தெய்வத்துக்கு என்ன பவர் அதைத்தான் செய்வார். இப்போ தாசில்தாரிடத்துல வந்து அவர் ஆபீஸ் பிடிச்சாலும் தாசில்தாருக்கு என்ன பவர் உண்டு அதைத்தான் செய்ய முடியும். அது மாதிரி யாதொரு தெய்வம் வந்து அத்தெய்வாங்க மாதிரிபாகனார்தான் மாதிரிபாகனாருடைய அருள்னால அந்த தெய்வம் எந்த அளவுக்கு செய்வோம் அதான் கேட்கும். ஆ உடனே மாதிரிபாகனார்தான் வரான்னு சொல்லி கிடையாது. அவர்தான் அனுக்கிறேன் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது. அவரும் முத்தியை கொடுத்துருவாரா மலைசாமி கொடுத்துடவே மாட்டார். ஆ அதனால் அதை தான் அது பொருள். அப்படி எல்லாம் இந்த துர்க்கை ஐயனார் இவரெல்லாம் என்னன்னா சிவருமானை அருள் பெற்று அவருடைய ஆக்கியினாலே பணி செய்யக்கூடியவர்கள். ஆக விஷ்ணுமணியவர்களும் சிவருமானை வழிட்டுத்தான் உயிரி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த படலத்தினுடைய உண்மை. இதில் ஐயா அவனு சொன்ன தாமரனியை பற்றி சொல்லணும். தாமரன் பற்றி சொல்கிறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனில் நான் வரல. நிறைய விஷயங்கள் ஒன்றரை மணி நேரம் ஒரு இடத்துல பேசியிருக்கேன். அதாவது கடையநல்லூர் பகல் நயினாரகரன் ஒரு ஊர் அங்கே வருஷா வருஷம் ஒரு விழா நடக்கும். வடமொழி வல்லுநர்கள்லாம் அங்கே வந்து பேசுவார். கம்யூட்டர் எல்லாம் வடமொழி வல்லுநர்கள்லாம் நியாயம் தர்க்கம் மீமாம்சை எல்லா ஊர்த்தையும் திரையில் தரலாம். அந்த சபைக்கு என்னை தலைவராக வச்சு முதல் நாள் பேசணும். அவங்கெல்லாம் தஞ்சாவூர்காரங்க வந்திருக்கவங்க ஊரா தஞ்சாவூர்காரன். அவன் சொன்னா நீ தலைமையில் இதே மாதிரி தாமரனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேண்ணா ஒன்றரை மணி நேரம் சொன்னேன். பிரிப்பேர் சொன்னேன். அவ்வளோ பெருமை புரிஞ்சுதா நாங்கள் என்ன தாமரனில் குளிச்சுட்டு தான் ஊருக்கு போவோம்னு அப்படின்னு சொன்னேன். அதாவது தாமிரபரணி இந்த அணை கட்டுவதற்கு முன்னால நதியாக ஓடிக்கொண்டு வந்தது. அணை கட்டினதுக்கு அப்புறம் அது தேங்கி நிற்கிறது. அறிவிழர் பான தீர்த்தம் அந்த பான தீர்த்தத்துக்கு மேலே நாலு தீர்த்தங்கள் இருக்கு. அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து முழுகுவதும் பார்த்தா 64 தீர்த்தகட்டம் இருக்கு. ஒவ்வொரு தீர்த்தகட்டத்துக்கும் ஒரு சரித்திரம் அதுக்கு ஒரு பலன் எல்லாம் இருக்கு. அந்த முறையில் அந்த மலைக்கு மேலே 4 தீர்த்தகட்டம் அப்புறம் அந்த பானதீர்த்தத்திலேருந்து பாவநாசத்துக்கு வருவார். அதில் பல தீர்த்தகட்டம் எல்லாம் போயிடுச்சு. அணைக்குள்ளே போயிடுச்சு எல்லாம் போகும். ஆமாம் இப்போ அணைக்குள்ளே கிறிஸ்துவ சர்ச்சிலாம் இருக்குது. காட்டினால கோயிலெலாம் இருந்திருக்கு கரையில் ஆற்றங்கரைன்னு கரையில் எல்லாம் இருந்திருக்கு. எல்லாம் அணைக்குள்ளே போயிடுச்சு. அப்படியே வருகின்ற நம் அந்த நதி நதம் நதி ரெண்டு. இங்கே கன்னியாகுமரி ஜில்லாவில் குழித்துறைக்கு போனால் மார்த்தாண்டம் பெரிய பாலம் ஏனங்கணும் அந்த நதிக்கு தாமிரவர்ணி. நான் தாமிரவர்ணியா இங்கே இப்படி வந்தார் தாமிரவர்ணி. நான் இங்கே எதாவது அப்படியா க்ஷேத்திரம் நாங்கள் ஒன்றும் கிடையாது ஒரு க்ஷேத்திரமும் கிடையாது வரட்டும். அப்போ தான் அது நதி இல்லை நதம். ஆமாம் தெற்கே இருந்து வடக்கே இப்போ லட்சணோத்தர கங்காயாம் தாமிரவர்ணியாம். தெற்கே இருந்து வடக்க பாயிறதுக்கு போதான் நதி. வடக்கே இருந்து தெற்க பாய்ச்சுன்னா அதுக்கு நதம். நதியில் சேர்ந்து இல்லை அதுக்கு சாணத்துக்கு பலன்லாம் கிடையாது. இந்த தாமனை குளித்தா சாணத்து பலன் கிடையாது. அதாவது கிருச்சரம் என்ற ஒரு பலன். எப்படின்னா அமாவாசைக்கு பின்னால் பிரதமையிலேருந்து தொடங்கி பௌர்ணமி வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வரும். பிரதமையில் விழுது திடீர் விழுது திருதியில் விழுது இப்படி சாப்பிட்டு வரும். ஒரு வேளைதான் சாகணும். உங்களுக்கு போல சாப்பிட்டு போய் தான் பட்டினியாக இறங்கணும். ஆமாம்
அப்படி சாப்பிட்டு கொண்டே வந்து பௌர்ணமி மறுபடியும் பண்ணி இறங்க வந்தால் கொஞ்சம் அதே மாதிரி குறைச்சிக்கிட்டே வரணும். இவ்வளவும் குறைச்சிட்டு வந்து உணவில் மாத்திரம் இதோட தவஸ் தவமும் செய்யணும். அப்படி ஒரு தரம் செய்ததுக்கு ஏதாவது கிருஷ்ண பலன் பேர். தாமரணி ஸ்நானம் பண்ணணும், தாமரணி ஸ்நானம் பண்ணிட்டு செய்தால் தான் கிருஷ்ண பலன். இந்த கிருஷ்ண பலனை நாங்கள்லாம் பிராமணர்களால் சொல்லுவார் அனுஜை கிருஷ்ணம் நாந்தின்னு ஒரு சிவாஜியால் பண்ணியிருப்பார். கிருஷ்ண பலனை கூப்பிடணும். நான் சொல்லுவேன் என்னைக்கோ ஏற்பட்டது இது, எவனா தாமரணியை குளிக்கிறானா கேட்டேன், உட்காந்துருக்கேன் அவனா தாமரணியே பார்த்துக்கிடாது. அப்புறம் எப்படி அந்த பலன் கிடைக்கணும் அவனுக்கு? தினசரி தாமரணி ஸ்நானம் பண்ணணும் அவன். அப்படி பண்ணு நப கிருஷ்ணர் ஒரு உலகம் பண்ணணும்னா ஒன்பது தூரம் அப்படி பண்ணுனா பலன் எப்போ கிடைக்கும்? தாமரை ஹரின்னு ஒரு முங்கு போட்டால் கிடைச்சிடும். இவ்வளோ வேலை சிறப்பணும்டா, இவ்வளோ வேலை பண்ண வேண்டாம். தாமரணியில் ஒரு முங்கு போட்டாச்சுன்னா ஒன்பது நமக்கு கிருஷ்ணர் வரும். காவேரிக்கு மூணு தான், அதான் சொன்னவன் போவே உங்கள் காவேரி பேர் சொல்லிட்டு மூணு கிருஷ்ண பலன் தான் எங்கள் தாமரணி நம கிருஷ்ண பலன். ஆ அவ்வளவு பெருமை வாய்ந்தது தாமரவணி நதி. ஆ அந்த பாபநாசத்துக்கு மேலவளும் மலையில் உருண்டு வருகிறாள். பாபநாசம் வந்தவன்தான் பூமி டச் பண்ணுறா. இது எது போல என்ன ஹரித்வார் வரைக்கானே கங்கை மலையில் ஓடி வந்து பூமியை தொடுகிறது தான் ஹரித்வார். பூமியை தொடுகிறது தான் ஹரித்வார். அதே மாதிரி பாபநாசம் ஒரு ஹரித்வார், தட்சிண ஹரித்வார். அங்கெல்லாம் வந்து பூமியை தொடுகிறார் தாமரவண்ணி. ரெண்டு மலை செண் கமலை வெண்கமலை, அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் ஓடி வருகிறார். செண்கமலை வெண்கமலை சேதுரு நெல்வேலி நங்கை பொருணை நடுவினையே தங்கியே அப்படின்னு தாமரணி பாவனாசனை இறங்கி பாவனாசனை வருகிற அழகு வேலைக்கு கிடையாது. அதனுடைய டேஸ்ட்டு வேறு எந்த நதிக்கும் கிடையாது. தாமரணி நதியினுடைய தண்ணி டேஸ்ட்டு நானும் காசி வரும் அங்கே வரும் குடிச்சு அங்கெங்கெல்லாம் குடிச்சு குடிச்சு பார்த்தேன். அந்த தாமரணி டேஸ்ட் வேறு எங்கே கிடையாது, எந்த நதிக்கும் கிடையாது. சிறுவாணிக்கு சொல்லுவான் ஆ அவ்வளோதான். அந்த தாமரணி நதின்ற விசேஷம் என்னன்னா சில நதியில் குடித்தா ஜலதோஷம் வந்துடும்மா. ஜலசத்தோடு குளிஞ்சால் ஜலதோஷம் போயிடும். என்னோ நல்ல ஜலதோஷம் யார் யாரை குளிஞ்சதானா குளிர்ந்த தண்ணியில் ஏ ஜலதோஷம் குளிக்காத தண்ணியில் நீ தாமரணி முங்கிட்டா ஜலதோஷம் போயிடும் ஏனோ. அப்படி சிரமம் வாய்ந்தது தாமரணி நதி. அந்த தாமரணி நதிக்கரையில் பாவனாசிரேர்ந்து அவள் உருண்டு வந்து முக்க முக்காணியில் வந்து சேர்கிறார். இதுக்கெல்லாம் 64 தீர்த்த கட்டம். அதன் தாமரணி எப்படி இருக்குன்னா இக்கரையில் சிவன் கோயில்னா அக்கரையில் விஷ்ணு கோயில், இங்கே விஷ்ணு கோயில்னா அங்கே சிவன் கோயில், அப்படியாக அமைஞ்சிருக்கு. திருப்பளை மதுர் சிவன் கோயில்னா அங்கே எழுத்தால விஷ்ணு கோயில். இப்படி ரெண்டு இருமரங்கம் சைவமும் வைஷ்ணவமும் வளர்ந்தது. இங்கே குமரகுருவர்னா அங்கே நம்மாழ்வார். இப்படி நிறைய சைவமும் வைஷ்ணவமும் தழைத்தோக்கிய அந்த இருக்கரை தாமரணி அதிக்கரை. அந்த தாமரணி நதியில் என்னன்னா பிதிருக்காரியங்கள்லாம் செய்வதற்கு என்னது தாமரணி தான். இப்போ எங்கள் நதியிலாம் செய்யக்கூடாதானா? செய்யலாம். உடனே முத்தி கொடுக்கக்கூடியது தாமரணி தலம் தான். அதில் சில முக்கியமான தீர்த்த கட்டம் இருக்குது. அதாவது அவர் யோசியர் சோய்வுபடுவார் எந்த தீர்த்த கட்டத்தில் விசர்ஜனை பண்ணால் இந்த முத்தி கிடைக்கும்னு போட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் போய் விசர்ஜனை பண்ணும். அவன் நம்பூரி மலையாளிக்கு தெரியாதுல்ல, ராமேஸ்வரனும் போடும் போடாதேன்னு காட்டிடுவேன். ராமேஸ்வரம் பாவநாத்தும் சோதி விட்டதே கூடாது, நிப்தி தான் அது உறுதி. அது போய் சோதி போட்டு பார்க்கணும் அவசியமே இல்லை. ராமேஸ்வரத்திலையும் பாவநாசத்திலையும் பிதற்காரியம் செய்தால் உடனே முக்தி ஆகுமா அனு சோதி போட்டு பார்க்கக்கூடாது, மற்ற கரையில் போட்டு பார்க்கலாம் போடுவார். அவ்வளோ விசேஷமானது ராமேஸ்வரத்தில் சிவராமரான். அதாவது பொம்டாப்ப ராவணன் தமிழனா ராம ஆரியனா ராவணன் யாரு? மகரிஷியினுடைய புத்தன் பிராமணன். ராவணன் உத்தமான ராவண குலத்தில் பிறந்து தபஸ் செய்து பெற்றான். குணம் ராட்சச குணம் அதான் வந்து
அதனால ராமன் வந்து ராவணனை வதம் செய்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் இல்லையா, பிராமணனை கொண்ட தோஷம், பிராமணனை கொண்ட தோஷம் சிவபூஜையினாலே தான் போகும், வேற எங்கேயும் போகாது. அதுக்காக தான் ராமேஸ்வரன் வந்து பூஜை பண்ணார். இது ஐயங்காரெல்லாம் வச்சுக்கோங்க, ஏ வால்மீகி ராமாயணம் எங்கேயாவது இருக்காரு, அடித்து விட்டுட்டு இருக்காரு. ஆமாம், வால்மீகி ராமாயணத்தை கிடையாது, சூச்சகமாக இருக்கங்க, அவ்வளோதான், ஸ்பஷ்டமாக இல்லை. ஆயினாலே அந்த தாமரை நதிக்கரை இருமரங்கள் சிவவிஷ்ணு ஆலயங்கள், சைவ வைஷ்ணவங்கள் மதங்கள், அதனுடைய ஆச்சாரிகள் எல்லாரும் தாமரை நதிக்கரை தோன்றியவர்கள். அதனால் அவ்வளவு பேரும் புகழம் பெற்றது அந்த தாமரவணி நதி. அதனால் இப்படி சிறந்த தாமரவணி நதியில் ஸ்நானம் பண்ணுவதற்கு நாம் கொடுத்து வைக்கணும். கொடுத்து வைக்கலையே தீர்த்தக்கரை பாவின்னு பேர். அதாவது தீர்த்தக்கரையில் போய் குளிக்காமல் வராமல் அவனுக்கு தீர்த்தக்கரை பாவின்னு பேர். தீர்த்தக்கரை பாவியாக இருக்கோமே நாம். 1982 வரையில் நான் போயின்னு இருந்தேன். 4:30 நின்று போவோம், ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம். மாலை மாதம் 3 போவோம். எந்த குளிரானாலும் சரி மூங்கி தான் குளிர் போயிடும். சில நாளில் குளிச்சு ஆடணும், முன்பு வரும்தான் குளிர், மூங்கியாச்சுன்னா குளிர் போயிடும். அது தாம்பரணி விசேஷம். அப்படி சொன்ன தாம்பர நதிக்கரையில் தாம்பர புஷ்கரணின்னு இப்போ புதுசாக புஷ்கரம்னு நடத்த போகிறார். அட நடத்துகிறார், நான் வந்து பார்க்க வந்தார். அண்ணா யூனிவர்சிட்டி, அவர் பேர் டீம் டீம் தான் அவர் பொறுப்பை படுத்திருக்கார் கலெக்டர்கிட்ட. அவர் வந்து எங்கிட்ட சொன்னார், நான் சொன்னேன் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தான் அதுவாக பாவித்து என் மாதிரி நீங்கள் நடத்த போறீங்க. வட இந்தியாவில் நடத்துகிறாங்கிற வச்சு அங்கே நடத்துகிறான்ல, அதுக்கு என்ன பேர் நான் பெற மாட்டேன். அலகாபாத் நடக்கிறான, அலகாபாத்லாம் நடக்கிறத அதை மாதிரி இங்கே நடத்தணும் சொல்லியே. அவன் நார்த் இந்தியன் டிசிப்ளின் உங்களுக்கு தமிழன்ட்ட வருமானு கேட்டேன். தமிழ்நாட்டுக்காரன் தவிர மற்ற அத்தனை ஸ்டேட்டுக்காரன் தண்ணீரும் மென்மை அவ்வளோ உயரமாக வச்சுருக்கான், தண்ணீருக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து வச்சுருக்கான். கேரளாவில் போனால் காலு கழுவுற குளம் வேற, குளிக்கிற குளம் வேற தான். காலு கழுவுற குளத்தில் காதான் கழுவான், குளிக்கிறது தான் குளிப்பான். நம்ம ஆற்றங்கள் நாங்கள் குளிச்சுட்டு இருக்கேன், எனக்கு முன்னால் காது கழுவான். 100,00,000 ஜனங்களை இறக்க போகிறேங்கிற இளைஞர்களுக்கு சானிட்ரி என்ன பண்ண போறியே கேட்டேன். 100,00,000 ஜனங்களை கொண்டு டம்ப் பண்ண போகிறான்னு கேட்டாங்க. நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு, இவளுக்கு சானிட்ரி என்ன பண்ண போறியே. 58 ஐயப்பொங்கல் போனேன் சபரிமலைக்கு, பம்பையில் இருந்தேன், 3 இருந்தேன். அதோடு போகிறோம் சபரிமலை யாத்திரை வேண்டாம். கேரளாக்காரன் ஒழுங்காக வந்துட்டு இருக்கிறேன். தமிழ்னுக்கான் தமிழ்நாட்டுக்காரன் அழிச்சாட்டியும் இந்த அந்த நதிக்கரை உரம் பண்ணுற அழிச்சாட்டியத்தை பார்த்தே தான். ஒரு இவங்கெல்லாம் வெளியில் வந்தது 1 ஆகும். அதுவும் துப்புரன் மனுஷனால் பண்ண முடியாது, சுவாமியாக மழையை கொட்டி அதை துப்புரம் பண்ணணும். நதி இவ்வளோ மழிக்கிடாது, அவ்வளோ அசிங்கம் பண்ணிடுது. என்னண்ணா நீங்கள் இப்படி கொண்டு தாமரை நதிக்கரைங்க ஒழுங்காக நின்றுருக்கீங்க, தாமரை நதிக்கரை இப்போ நாசம் பண்ண போகிறே கொதிக்க எல்லாரும் வந்து அதெல்லாமல் கலெக்டர் சொல்லியிருக்காரு, அப்படியே பண்ணுறோம் இப்படி பண்ணிருக்கோம். அது நீங்கள் வந்து உங்களுடைய யோசனையெல்லாம் சொல்லணும், சரி யோசனையெல்லாம் சொல்ல நிறைய சொல்லி சொல்லியாச்சு இளங்கள் எது கேட்குற. அதை பற்றி இப்போ நடத்த போகிற தாமரணி புஷ்கர் தாமரணிக்கு உயர்த்தி அவனுடைய பெருமையை உலகத்தை உயர்த்தி அதெல்லாம் துப்புரம் பண்ண போகிறோம். தாத்தங்கரை கரை ஒரு அத்தனை மண்டபத்தையும் வெள்ளை வெள்ளை அடித்து துப்புரம் பண்ணி எல்லாம் பண்ண போகிறோம். பண்ணுங்க பண்ணுங்க, என்ன வேணாம் பண்ணுங்க. சரி எங்களுக்கு தலையில் 1 நாங்கள் நாரணும்னு இருக்கு. சங்கரங்கோவில் ஆடித்தவசு அரநாள்தான் அந்த ஃபங்க்ஷன், அரநாள்தான் அந்த அரநாளுக்கு அந்த ஊரை துப்புரம் பண்ணுறதுக்கு 1 ஆகுது. முசிவாஜிக்காரன் கண் பிரிஞ்சு உட்காந்து துப்புரம் பண்ண முடியாம அப்படி இருக்கு. அதனால் நம்ம தமிழனுக்கு எல்லாம் சரியாக வர மாதிரி தெரியல, நடத்துங்க பார்ப்போம். அதனால் நதிக்கரையோரம் மலசதம் விசத்தனம் பண்ணக்கூடாது. வடநாட்டுக்காரன் பார்ப்பியே சொம்பில் தண்ணி எடுத்துட்டு போய் தான் அங்கே போய் தான் கழுவான். பார்த்துருக்கேன் வடநாட்டுக்காரன். நாங்கள் பிரபாகரன் லட்சுமணன் சார் சண்முக நாங்கள் எல்லாரும் இதுக்கு போனோம். பத்ரிநாத் ஹரித்வார் பத்ரிநாத் தான் போயிட்டு திரும்பி வரும்போது மத்தியானம் சாப்பாட்டுக்காக ஒரு நடலில் ஒதுக்கு நினைப்பாரு.
அங்கே ஒரு ஓடம் போது சல சல சல சலான ஓடி அழகா நிர்மலமாக போயிட்டு இருக்கு. சாப்பிட்டோன்னா நம்ம அண்ணாச்சி மாதிரி என்னன்னா அதை ஒன்று கை வைக்க போனோம், கை கழுது அங்குள்ள பொம்பளை சண்டைக்கு நெடுங்கிறது ஓடுகிற நதியில் எச்ச கையை வைக்கலாமா எப்படி பார்த்தடா. அவள் குடத்தில் தண்ணி இப்படி கோர்றது கிடையாது, இப்படி வச்சு எடுத்து எடுத்து விட்டு கோரி தான் கொண்டு போகிறான். தண்ணீருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஓடுகிற தண்ணீர் கையை இருக்கான் எடுத்து தான் இப்படி கழுவாளரும் ஏற்கனவே. அப்படி நாட்டிலையும் மெல்ல நம்ம நாடை தவிர தமிழன் எந்த ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, நல்லா தான் பாடியிருக்கான். ஆனால் என்னடா அப்படிப்பட்ட அந்த தாமரணி கரையே நாம் உட்காந்துருக்கோம், குளிக்க முடியல நம்மால், அவ்வளோ நல்லதான் இருக்குது. விபூதி பொட்டத்தை கரையில் வச்சுட்டு குளிச்சா அபூதி பொட்டம் இருக்காது, இப்படி இப்படி மாதிரி தாழ மடக்கி பெரிய டப்பாலே அப்படிலாம் வச்சல, அது கூட டப்பா வச்சுனா கூட இன்னமே இருக்கமான எடுத்து போனாங்க. இந்த மாதிரி தாழ மலை கரையில் வச்சுட்டு தனியார் முன்பு போட்டு எழுந்து பார்த்தா கை கால் அதை எடுத்து பல்தேக்கா எனக்கு மேலே தான் இப்படி இருக்குது நம்முடைய ஜோக்கியில் ஏட்டடா. அவர் அவர் ஊர் இடத்துக்கெல்லாம் வச்சுருக்கார், அதை எடுத்து பல் தேய்க்கலாமா, வரும்போது பல் பல் இங்கே வந்தால் முளைச்சிது, ஆற்றுக்கரைக்கு வந்துக்கமா பல் முளைச்சிருக்கு, வீட்டிலேருந்து வரும்போதே முளைச்சிருக்குல்ல, பல் பொடி எடுத்துகிட்டு வரலாம்ல, ஏதாவது அடுத்தவன் பொருள் எடுக்கணும். அதை மெயின் என்னென்னா அடுத்தவன் பொருள் எடுத்து போயிச்சாரு ஒரு சாட்டிஸ்ஃபை, ஆப்பா இன்றைக்கி நாம் அடுத்தவன் பொருள் எடுத்தோம். இப்படிப்பட்டது தான் இந்த தாமரவனையினுடைய சிறப்பு. மனுஷத்துக்கு ஒரு தரமாக போய் சாமிட்டு வரோம் எல்லாரும். தூத்துக்குடி எங்கள் ஊரில் தாமரணி வெங்கடம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் வருடத்துக்கு ஒரு தரமாக தாமரணியில் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போனாங்க. அதாவது தர்மசாஸ்திரம் என்ன சொல்றேன்னா, மூணு வருஷம் தொடர்ந்து கிணத்துல குளிச்சான்னா அவன் மனுஷனே இல்லைன்னு சொல்லி, மூணு வருஷம் கிணத்தை இப்போ கிணத்துல என்ன பம்பு வச்சு குளிக்கிறான், அதுக்குள்ளே ஒரு நரி ஸ்நானம் பண்ணிடணும், ஒரு மாதத்துக்கு நரி ஸ்நானம் பண்ணிடுன்னு சொல்லி, இல்லைன்னா அது சுத்தமே இல்லை சரீரம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நம்முடைய தாமரணி நதிக்கரையில் அதில் நெல்லையப்பர போல தாமிரபரணின்னு ஒரு அம்பாளே சுற்றி பண்ணி வச்சுருக்கா, தீர்த்தவாரிக்கு வருவாள். இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நதி தாமிரபரணி நதி நவகிருஷ்ணவரன். அந்த தாமிரங்கிற சத்தல் இருக்குங்கிற நல்லா தெரியுது. அந்த நதி இப்படி எப்படிலாமோ போயிடுச்சு, பார்க்கறது கஷ்டமாக இருக்கு. அப்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்துட்டு இன்றைக்கி போனேன், 2 வாரத்துக்கு முன்னாலே போனேன் குறுக்குத்தறிக்கு, ரொம்ப நாள் கழித்து போனேன், இப்போ போனேன் லட்ச கண்ணீர் வந்துட்டு, இப்போ பாவி இப்படி ஆகிட்டானே தாமரணி அறிய. தண்ணீரை எவ்வளவு அசுத்தம் பண்ணலாம் ஆனால் நான் தமிழன் தான் கேட்கணும், நிறைய ஆற்றங்க ஐயா தமிழன் தண்ணி எப்படி தான் அசுத்தம் பண்ணலாம் கேட்டேன், வாங்க வாங்க காட்டுறேன் ஆ அவ்வளோ பண்ணி. அதனால் அந்த தாமரணி நதியில் வருஷத்துக்கு ஒரு தரமாவது எல்லாரும் போய் ஒரு ஸ்நானம் பண்ணணும். சிறந்த நதி, மக புண்ணியத்தை தரக்கூடிய நதி, பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய மலையாஜல சம்பூதே மலையாள சோதி மருத்துவே மகாபாபே மங்களானி பிரதேசமே அவருக்கு பேர். மகாபாவங்களையெல்லாம் போக்கக்கூடியது அது. அந்த மாதிரி அவருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் துர்வாச முனிவர் அந்த தீர்த்தகரையில் வந்து ஸ்நானம் பண்ணி அந்த ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அது தாம்பரணி மகாத்மையே இருக்குது. அப்படி அங்கே வந்து ஈர்த்தகரில் வந்த எத்தையோமோ வந்த இடத்துல தான் எங்களுடைய மலத்தை ஸ்தாபனம் பண்ணார். துர்வாச முனைவர் ஸ்தாபனம் பண்ணதான் தெற்கை மலம் இப்படி இருக்கார். ஆமாம், அதாவது சைவத் துர்வாசர் என்று சிவஞான முனைவர் சொல்கிறார். இல்லை காஞ்சிபுரத்துக்கு முன்னால் சொல்கிறார் சைவத் துர்வாசர் என்கிறார். அதனால் அந்த தாம்பரணி எல்லாம் நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இப்போ இந்த ஆறும் நீங்கள் கேட்டுக்கொண்டவங்க அனைவருக்கும் நன்றி கூறி எந்தளவு எனது சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி வதையே மகாதே ஆறிலே கடந்தோழி வாழ்க அருமுகம் வாழ்கை கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க சொல்வேன் வாழ்க யானைகள் நன்கு வாழ்க மாறிலாவண்டி வாழ்க வாழ்க சீரடியார்தான் வான்மிகள் வழாறு பெய்க மழிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிதாருகள் வாழ்க
நான் வரை அரங்கை ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மிகுள் செய்வ நேசி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மிகுள் செய்வ நேதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு இன்னம்பர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை திருமுக்கால் பதிக அமைப்பு பண் சாதாரி ராகம் பந்துவராளி திருச்சிற்று

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஓர் நேர்காணல். திலதைப்பதி சிவாகம பாடசாலை மாணவர்களுடன் ஓர் நேர்காணல். தலைப்பு: திலதைப்பதி சிவாகம பாடசாலையின் சிறப்புகள். இதில் பங்கு பெறுவோர் பாடசாலை மாணவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த கஷேத்திரத்துக்கு திலதைப்பதினு காலங்காலமாகவே பேர். ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே வந்து கோவில்கிட்டையே இருந்து ஒரு பாடசாலை, சிவாகம பாடசாலை பண்ணி வேதம் சிவாகமம் அதெல்லாம் இங்கே நடக்கிறது. எத்தனை குழந்தைகள் இங்கே இருக்கா?
2: மொத்தம் 43 பேர்.
1: 43 பேர் இருக்கா? 43 பேரும் ஒரு ஒருத்தர் ஒரு ஊர் இருப்பான். இது எத்தனை வருஷம் படிக்கிற ஒரு இது? 7 வருஷமா?
2: 7 வருஷம்.
1: 7 வருஷம். 7 வருஷம் வந்து வேதமும் கற்றுக் கொடுக்குறா,
2: ஆகமமும். அதாவது வேதம், ஆகமம், சாஸ்திரம், ஜோதிஷம், கணினி, யோகா, சங்கீதம், தேவாரம், இது இல்லாமல் ஹிந்தி, இங்கிலீஷ்
1: இத்தனையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு வெளியிலேருந்து வராடா? இல்லை
2: வெளியிலேருந்து வாத்தியம்.
1: இப்போ அண்ணா இவர் சொல்லிக் கொடுக்கறது ஆகமம்.
2: ஆகமம் என்ன ஆகமாக சொல்லிக் கொடுக்கறது? திருவிடை மருதூர்லேருந்து வேதத்துக்கு அண்ணா வரும், திருநாகேஸ்வரத்துலேருந்து ஆகமத்துக்கு ஒன்று ஒரு வாத்தியார், காரைக்கால்லேருந்து காவியம் சாஸ்திரம் ஜோதிஷத்துக்கு அங்கேருந்து வாத்தியார் வர, ஹிந்திக்கு இங்கே பூந்தோட்டத்துலேயே பக்கத்தில் டீச்சர் இருக்காங்க. ஹிந்தி, இங்கிலீஷ் இதெல்லாம் வாழை சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அண்ணாவுடைய தம்பி வைஃப் அவள் வந்து யோகா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்.
1: இதெல்லாம் வாரம் ஒரு கிளாஸ்?
2: ஆமாம், வாரம். அநித்திய நாளில் வந்து இந்த சங்கீதங்கள், யோகா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அஷ்டமி நவமியில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்.
1: இப்போ இந்த கிரந்தாட்சரம் படிக்கிறது அப்படிங்கிறதுலாம் அதில் யார்?
2: கிருந்தாட்சரம் படிக்கிறது எல்லாமே ஆகமம்.
1: ஆகமத்தில்
2: ஃபஸ்ட்டு வருஷமே அதுதான்.
1: உங்களுக்கு அந்த அதுக்குன்னு சிலபஸ் ஒன்று வச்சுருப்பா, இன்னும் இந்த படிக்கலாம்.
2: ஆமாம்,
1: அது ஒரு பாடசாலைக்கு வித்தியாசப்படுமா?
2: ஆ ஆமாண்ணா, ஒரு ஒரு பாடசாலைக்கு வித்தியாசப்படும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தில் எழுத்து கிருந்தாட்சரம், ஆ வருஷம் கா இதெல்லாம் கூட்டி எழுத்து, அதுக்கப்புறம் பால பாடம்னு சொல்லிட்டு 32 பாடங்கள். 32 பாடங்களும் என்னென்ன? ஒரு கிரந்தாட்சரம், அதாவது தமிழில் நம்ம உபயோகப்படுற வார்த்தையை வந்து கிரந்தத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னு, அது ஒன்று ஒன்று இருக்குது. அது குரங்குக்கு எப்படி சொல்கிறது, அன்னத்துக்குன்னா நெய்வேத்தியத்துக்குன்னா என்னென்ன பேர் சொல்கிறது, மிறைய ராசிகள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, யோகங்கள் என்ன, இது எல்லாமே வந்து தமிழ்லேருந்து கிரந்தம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அது எல்லாம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் முதல் வருஷத்தோடு.
1: அதுக்கெல்லாம் புஸ்தகங்கள் இருக்கா? இல்லை நம்ம சொல்ல சொல்ல எழுதிக்கணுமா?
2: இல்லை புஸ்தகங்கள் இருக்கு,
1: புஸ்தங்களே
2: புஸ்தகங்கள்
1: கிரந்தத்தில் எழுதின புஸ்தகம்
2: இல்லை
1: இருக்கு. அதெல்லாம் எல்லார்ட்டையும் இருக்குது?
2: எல்லார்ட்டையும் இருக்கு.
1: சரி, இப்போ கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சரியாக இருக்கும்.
2: கரெக்டாக இருக்கும்
1: இல்லையா? ஆமாம். அடுத்து கொஞ்சம் நேரம் விளையாடுறப்போ
2: அது ஒரு 4 to 5 விளையாடுற டைம் இருக்குது.
1: போக
2: போக இதெல்லாம் நம்ம நம்மளுடைய அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு
1: சாயந்தரம் வரைக்கும் 6-7 மணி வரைக்கும்.
2: ஆமாம்,
1: அது மாதிரி இருக்குது. கார்த்தாலே சீக்கிரம் வந்துடணும்.
2: ஆமாம், கார்த்தாலும் 4:30 வந்துருக்கு. எந்திச்சு இங்கேருந்து பழைய பாட புது பாடசாலை இருக்குது, அது புது பாடசாலை இருக்குது. போய் உட்காந்துட்டு படிச்சுட்டு எல்லாம் பழைய பாடங்கள்லாம் படித்து நெட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சு குடிச்சுட்டு சந்தியா வந்தாங்க, சுமிதாதாரம், அப்புறம் காஃபி, காஃபி பிஸ்கெட்லாம் கொடுக்குறேன், காஃபி பிஸ்கெட்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகிறது. வழிபாடு, வழிபாடு எல்லாம் முடித்தோடனே
1: எத்தனை மணிக்கு?
2: 8:30 எல்லாம் முடிஞ்சிடும். 8:30-9:00 எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே பசங்களுக்கு சாப்பாடு டிஃபன், அது சாப்பிட்டோடனே அடுத்தது வேத திருவம் போடுறது, இல்லை பாடங்கள் இருந்தால் பாடங்கள் இதெல்லாம் படிக்கிறது. மத்தியானத்தில் சாஸ்திர பாடம் உண்டு, சாயந்தரத்தில் வேத பாடம். இது இல்லாமல் சாயந்தரத்துக்கு மேலே ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா புராண பாடங்கள்.
1: அப்போ சுவாமி சன்னதியில் போய் தினந்தோறும் ஏதாவது பாராயண மாதிரி இருக்கு?
2: ஆ உண்டு, சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பாராயணம்.
1: சுத்தங்கள்லாம் சரி அபிஷேக டயத்தில் சொல்கிறது,
2: காலம்புரை சொல்கிறது, சாயந்தரம் சாதாரணமாக நம்ம பாராயணம் பண்ணி தேவை பண்ணுறது.
1: விசேஷ நாளில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
2: ஆமாம்,
1: இப்போ பிள்ளையாருக்கு சதுர்த்தி வருதுன்னாக்க?
2: சதுர்த்தி பண்ணுறதுனா ஹோமங்கள்லாம் உண்டு.
1: அப்போ அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு தயார் பண்ணிட்டு
2: உண்டு.
1: சரி, அப்புறம் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறது?
2: அலங்காரம் பண்ணுறது.
1: அவர் இருந்து கூட இருந்து கற்றுக்கணும்.
2: எல்லாம் கற்றுக்கணும்.
1: அதான் அதை வேண்டியது.
2: எல்லாருக்கும் சமய தீட்சை எல்லாருக்குமே ஆயிருக்கு. சமய தீட்சை ஆனால் மட்டும்தான் சுவாமியை போய் நம்ம வந்து பூர்ணமாக போய் தொட்டு பூஜை பண்ணலாம்.
1: ஆமாம் ஆமாம்.
2: ஆச்சாரிய விஷயங்கிறது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி இந்த சமய தீட்சைன்னு நம்ம பண்ணிட்டா மட்டும்தான் இந்த ஆச்சாரியங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணி வைக்கிறது, சர்வசா சாதகம் பண்ணி வைக்கிறது, ஒரு சுவாமியை தொட்டு பூஜை பண்றதுன்னா இந்த சமய தீட்சைகள் மட்டும் பண்ணாதான் சுவாமியை நம்ம வந்து பூரணமா தொட முடியும்.
1: அந்த தீட்சை வந்து சுவாமியம்பாளுக்கு கிட்ட உள்ள போய் படுறதுக்கும் அது போருமா, இந்த ஆச்சார விஷயம் பண்ணாதான்
2: போகணும், அது போதும்னு சொல்ல முடியாது. அந்த தீட்சை எடுத்துட்டா பண்ணலாம்,
1: மூலத்தான சுவாமியம்பாளே போய் பண்ணலாம். இல்ல பிள்ளையார் மாதிரி பரிவாரத்தை மட்டும் பண்ணலாமா, எல்லாரையுமே பண்ணலாம். சில பேர் சொல்றா ஆச்சார அபிஷேகம் பண்ண அப்புறம் தான் சுவாமி பாட்டை போகணும்.
2: ஆமாண்ணா, ஆனா நம்ம ஊர் இந்த தஞ்சாவூர் இந்த இதுல மட்டும் நம்ம பிரம்மச்சாரினா பூஜை பண்ணலாம் அப்படின்னு பெரியவாடா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு
1: சரி இருக்கட்டும் அப்படி இருக்கும். அது பிறகு வந்து இப்போ சுவாமிக்கு எப்படி நித்திய பூஜை பண்றது, அதெல்லாம் ஆகம பிரகாரத்தில் நீங்கள் கத்துண்டாச்சு, அப்போ இப்போ கூட இருந்தே கத்துனா இருக்கும். இது வந்து 28 ஆகமம் இருக்கு இல்லையா சுவாமி, இது அதில் நம்ம என்ன ஆகமத்தை இங்கே சொல்லி கொடுக்குறாங்க? காமிகாகம். காமிகாகம் பூர்த்தியும் பூர்ணமாக ஆகிடுமா இந்த எழுத்துல ஆகிடும். அதை வந்து அதில் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம்
2: நம்ம செய்யணும்.
1: கோவில் பண்ணக்கூடிய உற்சவங்கள்,
2: தினப்படி பூஜைகள், நித்தியபடி பூஜைகள், நைமித்தியமாக காமியாதி பூஜைகள், இது எல்லாமே
1: எல்லாமே பண்ணிடுவேன். அது பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாவது கொடுப்பான்.
2: ஆமாம்
1: சரி. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் அந்த சுவாமிகிட்ட
2: பூஜை பண்ணிட்டு
1: எல்லாரும் அவள் அம்மா அப்பா
2: சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கிறது
1: இருக்கிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த ஊர்லேருந்து நீங்களாம் வந்திருக்க?
2: இப்போ
1: இருக்கிற ஒரு 7 பேரில் சொல்லுங்கள்.
2: ஒரு 2 பேர் மெட்ராஸ், இப்போ மெட்ராஸ், கோயம்புத்தூர், ஈச்சனாரி, திருவாடுதுறை, நான் டெல்லி.
1: டெல்லியா?
2: ஆ டெல்லி. அந்த தம்பி ஈரோடு, ஸ்ரீலங்கா. இன்னும் நிறைய பேர்
1: இருக்கு,
2: நிறைய பேர் இருக்கு
1: வந்து. அப்புறமா இதை முடிச்சதுக்கப்புறம் அந்தந்த ஊருக்கு போய் அப்பாவோட கூட வந்து பண்ணணுங்கிறது என்ன இருக்கா?
2: ஆ அதுதான்,
1: அப்படி தானே?
2: அதுதான்.
1: வெளியூர்லாம் போகணுங்கிறதெல்லாம்
2: அந்த வெளிநாடு போகணும்னு எனக்கு கிடையாது.
1: சரி,
2: அவளுடைய சம்பிரதாயம்
1: அது இல்லை அப்பா, அப்பா அது மாதிரி யாராவது சொல்லுனால போய் நீங்கள்
2: அதே
1: எந்த ஊரில் வந்து இருக்க சொன்ன? டெல்லி.
2: டெல்லி.
1: டெல்லியில் என்ன சிவன்கோவில் இருக்கு?
2: டெல்லியில் ஆர்கேபுரம்னு சொல்லிட்டு மலை மந்திர்
1: இருக்கு,
2: சிவாலயம் இருக்கு.
1: இருக்கு.
2: ஆமாம். அது இல்லாமல் மயூர் விஹார் phase 1, phase 2, phase 3 நம்ம கோயில்.
1: சரி, இப்போ டெல்லியில் இருக்கிற அந்த சுவாமிநாத சுவாமி கோயில் தானே அது?
2: ஆ சுவாமிநாத சுவாமி.
1: ஆமாம். அங்கே இருக்கிற மாயரம் வர்ணவர், மாயரை சேர்ந்தவர் இல்லையோ?
2: அது அவ்வளோ கண்டிப்பாக.
1: எனக்கு நான் போன வருஷம்
2: ஓ சரி சரி
1: அவரை பார்த்தேன். அவருக்கு மயிலாடுதுறை தான் எனக்கு ஊர், அப்படி அங்கே தான் இருக்கேன் சொல்லிட்டு இருந்தேன். இது கூட பிறந்த வளம் எல்லாருமே இதுக்கு இதுக்கு வந்திருக்காங்களா, இல்லை நீங்கள் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கீங்க?
2: என் தம்பியும் பாடசல் தான்
1: படிக்கிங்க,
2: இங்கே இல்லை பெங்களூரில்.
1: அந்த ஸ்ரீ ஸ்ரீ
2: ரவிசங்கர்,
1: ரவிசங்கர் பாடசல் இருக்கான். சரி, இப்போ ரெண்டு பேருமே வந்து மலை மந்திருக்கே போயிட்டாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற கோவில்லாம் யாரோ பூஜைக்கு
2: அப்படி இல்லைண்ணா, யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் இங்கே நம்மளுக்கு பூர்வீக கோயில் இருக்கு.
1: இருக்கு.
2: ஆமாம், கீவலூர் பெரிய கோயில், அக்ஷயலிங்க கோயில்.
1: ஆமாம்,
2: அக்ஷயலிங்கேஸ்வரர் அந்த கோயில் பூஜை பண்ணாலும் எனக்கு ஆசை.
1: அதை பண்ணிவிடுவோம், அதை செஞ்சு ஏன்னா ரொம்ப பண்ண முடியுது, ஏன்னா அந்த மாதிரி மூர்த்தி கிடையாது.
2: ஆமாம், இல்லை என் பேர் அக்ஷயலிங்கம் தான், சர்மா, அக்ஷயலிங்க சர்மா. தாத்தான்னா அந்த காலத்தில் பூஜை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தால் அவளுடைய அந்த புராணத்தெல்லாம் சொல்ல சொல்ல நம்மளுக்குன்னா வந்து இவ்வளோனா இந்த இது இந்த அளவுக்கு விட்டுட்டாலே இப்போ யாருமே அந்த அளவுக்கு கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்தாலுமே சரி, இதை படித்து நம்ம சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலில் போய் நம்ம தான் பூஜை பண்ணலாம். ஏன்னா படித்து ஃபுல் முழுமையாக நம்ம படித்தாதான் நம்ம போய் எதுவாக இருந்தாலும் செய்யணும். அதனால் மெதுவாக படிச்சுட்டு
1: இருக்கேன்,
2: படித்து முடித்து அந்த கோயில் தான் பூஜை பண்ணலாம்.
1: அந்த அக்ஷயலிங்கத்துக்கு பூஜை பண்ணணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா? அது போகும், அது என்ன ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறாப்பில் அங்கே ஒரு பாக்கியம் கிடைக்கிறது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா மூலஸ்தானம் அவ்வளோ விசேஷமான மூலஸ்தானம், அது உயரத்தில் இருக்கிற சாமி. அந்த இதுக்கு நான் சொல்ல வந்தேன், இங்கே இருக்கிற ஊர்களில் வந்து எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது.
2: கண்டிப்பாக
1: பாதி பேர் வெளியூர் போய்ட்றா, இப்போ வெளிநாட்டுக்கு
2: போய்ட்றேங்கிறேன்.
1: நம்ம ஊருக்கு ஆசாமி போகணும்னு நம்ம பாடசாலைகள் தயார் பண்ணுறது, ஆனால் நம்ம ஊரில் இருக்க மாட்டேங்கிறா, எல்லோரும் வெளியில் போய்ட்றேங்கிறா. நம்ம அக்ஷயங்கள் லிங்க சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுதுன்னா அந்த கவலைக்காக கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, போகக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தில் சொல்லல. இருந்தாலும் வந்து நம் கூடுமானவர் நம்மளோட இது பாரம்பரியத்தை விட்டுறாமல் நம்ம ஆகம என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அப்படி இது பண்ணணும். அப்புறம் அவ விஷயம் பண்ணுற போது உங்களுக்கு பாடசாலை சொல்லி கொடுத்த மாதிரி என்னெல்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணணும் சுவாமிக்கு, அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதை கடைசி ஆயுள் பரியந்தும் அதை பண்ணணும்
2: பண்ணணும்.
1: இது யாருமே ஒன்றும் ஒன்றும் மந்திரமே சொல்லாமல் தண்ணி ஊற்றுறான்னு சொல்லக்கூடாது. நம்ம சுந்தரஞ்சன மண்டல சுத்தாயிடு சொல்லிட்டு சுவாமிக்கு சொல்கிறது தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு ஆகமத்தில். அதே பிரகாரம் நம்மளை இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்று. ரெண்டாவது, இதை நான் காலத்தோட இதுக்காக அனுசரித்து சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. என்ன அப்படின்னா, பாடசாலைகள் என்ன சொல்லிக் கொடுக்குறது, எந்த சுவாமியை பற்றி ரொம்ப ஒத்தியாக சொல்கிறது,
2: இந்த சுவாமியை தான்
1: இந்த பரமேஸ்வரனை பற்றி சொல்லுவேன், அவருக்கு மேலே தெய்வம் உண்டோ
2: கிடையாது
1: கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கோம்.
2: ஆமாம்,
1: உங்களுக்கு வர தேவார வாத்தியாரும் சொல்லி கொடுத்துட்டு
2: இருப்பேன்,
1: எல்லாரும் இவரும் சொல்லி கொடுத்துருங்க, எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உலகமே சொல்கிறது வேதமாக தான் சொல்கிறா, அதுக்கு மேலே நீ யாரும் சொல்லணும்
2: வேறு யாரும்.
1: அப்புறம் நம்ம அந்த வழியை மாற்றிக்கலாமோ,
2: மாற்றி
1: இஷ்டத்துக்காக வேறு ஏதாவது ஒரு சாமியை எடுத்து வச்சுட்டு ஒரு குருநாதரை கொண்டு வச்சுட்டு அவரை கொண்டாடுறது அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா?
2: ஆமாம்,
1: செய்யக்கூடாது. அதனால் அதை மனசில் வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னே ஏற்பட்டு அர்ப்பணிச்சுக்கிற ஒரு ஜென்மா இது. இது வேறு எதுக்கும்
2: கிடையாது,
1: பண்ணணும் பண்ணுறதுக்கு நமக்கு இது கிடையாது, பவர் கிடையாது, நம்மளாக மாற்றிக்கிறது நமக்கு இருக்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம பெரியவா காமிச்ச வழியிலேருந்து விலகி போய் நம்மளாக புது வழி பண்ணுறதுங்கிறது தப்பு. அதே மாதிரி அலங்காரங்கள் பண்ணுறதாகட்டும், உற்சவாதிகள் பண்ணுறதாகட்டும், நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமான்னு மாற்றுறது அதெல்லாம் இல்லாத படிக்க இங்கெல்லாம் அப்படி இருக்காது. தஞ்சாவூர் ஜில்லாவில் ஓரளவு வந்து அந்த புஷ்ப அலங்காரமான ஊர் ஊர் தேசப்படுமே ஒழிய
2: அந்த
1: மூர்த்தியோட பிம்பத்தை மாற்ற மாட்டாங்க. கை கால் வச்சு கட்டுறது அதெல்லாம்
2: நீங்கள்
1: உடம்புல ஒரு கயத்தை வச்சு கட்டுறதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இது. அதேபடி அதே இதை நீங்களும் கடைப்பிடிக்கணுங்கிறதா சொல்கிறேன். உயிர் ஏன்னா
2: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: நான் வந்து ஒரு இது சொல்ல வயசில் பெரியங்கிறதுல சொல்கிறேங்க உயிய, நான் வந்து ஆகமும் படிச்சுட்டு இருந்த வார்த்தையை சொல்லலை, உங்களுக்கு தெரியாது நான் சொல்ல போகிறீங்கள. இருந்தாலும் இது சொல்லாமல் இருக்க முடியல, சில இடங்களில் சில தவறுகள் நடக்கிறது
2: இயற்க
1: இயக்க யார் இருந்தாலும் தப்பு பண்ணுறது சகஜம் உலகத்தில், தப்பை பெருசு பண்ணிவிடக்கூடாது. அதை பார்த்துட்டு உலகத்தில் இருக்கிறவங்க வந்து இதான் நடக்கிறதுங்கிற மாதிரி நாளைக்கு எவ்வளோ இடத்துல நியமத்தோடு பூஜை நடக்கிறது ஒரு நாம்களே பார்க்குறோம். ஒரு இன்னும் அளவு கூட தப்பு இல்லாமல் பண்ணுற இடம்லாம் இருக்கு, அதெல்லாம் கண்ணை மறைச்சிரும். ஆனால் எதை வந்து இப்போ பெருசாக பிடிச்சிக்கிறா அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக பண்ணிவிடுறா அப்படின்னா அதை பெருசு பிடிச்சிடுவான். அதை போட்டு இந்த காலத்தில் இன்டர்நெட்டில் போடுறதும் அதில் போடலாம், ஃபேஸ்புக்கில் போடலாமா அலையலாம். அதனால் வந்து இப்போ எதையுமே வந்து நம்ம மற்றவாளுக்காக நம்ம செய்யலை
2: கண்டிப்பாக,
1: நம்ம முதல்ல நம்ம ஆத்மார்த்தமாக பரமேஸ்வரனுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஒழிய மற்றவா அப்படி சொல்ல நினைஞ்சு போனோம் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம மாற்றிக்க வேண்டியதில்லை. நமக்கு ஆகம என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோ அதை என்ன ஃபாலோ பண்ணுவோம்,
2: ஃபாலோ பண்ணுவோம்,
1: அதை தான் நம்ம செய்யணும். அதை தான் நீங்களே செஞ்சுட்டு இருக்கு தெரியும் எனக்கு. இருந்தாலும் வந்து ஒரு வார்த்தை
2: கண்டிப்பாக
1: நான் அதை சொல்லலாங்கிற ஒரு இது இது எடுத்துக்கிட்டேன்.
2: இந்த பாடசாலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லி கொடுக்கறதோட இங்கே ஃபுல்லுமே வந்து எப்படி எப்படி யார் யார்கிட்ட எப்படி இப்படி பழகணும், அதாவது ஒருத்தர் பூஜைக்கு எங்கேருந்தோ வரா அப்படின்னா அவட்ட நம்ம என்ன உள்ளதோ அதுதான் நம்ம செய்யணும். இதுமாரி வந்தவா வந்தோடனே அவட்ட வந்து இதுமாரி பணம் இந்த இவ்வளோ பணம் இது பண்ணுறது 10,000 ரூபா கொடுங்க 20,000 ரூபா கொடுக்குறது அந்தமாரி இதுவே கிடையாது, பணமே கேட்டு வாங்க மாட்டேன். அண்ணாவும் அப்படி தான், அண்ணாட்ட படிக்கிற நாங்களும் அப்படி தான். அதை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா முடிஞ்சதை கொடுங்க. நம்ம நம்ம செய்கிற பூஜை ஆத்மார்த்தமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதை சுவாமி கொடுத்துருவேன். அதனால் இங்கே மெயினாக அதுதான். ஏன்னா இப்போ பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை செய்யணும் அப்படின்னாலே 10 ரூபா எடுத்து வை அப்படின்னு சொல்கிறான், நிறைய இடத்துல இருக்கு, அதுவும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். ஆனால் இந்த இடத்துல அது கிடையாது, இங்கே உள்ள பசங்க யாருக்குமே இந்த கேட்டு வாங்குற இதுவே கிடையாது. அர்ச்சனைனா சாதமாக வாங்கி கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லைன்னா கூட நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு இது பண்ணாலே இது பண்ணி பண்ணாலே ஒழிஞ்சு இதுமாரி இதுமாரி 10 ரூபா கொடுங்க 20 ரூபா கொடுங்க அப்படின்னா பணம் அந்த இது என்ன வாங்கி
1: இப்போ நடுவில் அம்மா அப்பா பார்க்கணும்னு நடுவில் போயிட்டு வருவேன். ஆ அம்மா இங்கே வருவாள்,
2: அப்பா அம்மா இங்கே வருவாங்க,
1: இங்கே
2: வருவேன். மே மாதம் ஒரு மாதம் லீவு உண்டு, அது இல்லாமல் தீபாவளி ஒரு 15 நாள் லீவு
1: போயிட்டு வரலாம்.
2: ஆமாம், நடுவில் ஏதாவது ரொம்ப இப்போ ஃபங்க்ஷன் ஏதாவது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம போயிட்டு
1: நிறைய கும்பாபிஷேகத்துக்குலாம் போய் வச்சு கலந்துக்கிறது உண்டா?
2: நம்ம அண்ணா செய்கிறது கும்பாபிஷேகம்
1: அதான், அதுக்கு மட்டும் அது போயிட்டு யாசாலையில் பாராயணம் பண்ணி
2: எப்படி செய்யறது என்னென்ன செய்யறது சாதாரண
1: பார்த்துக்கலாம் பார்த்துக்க சார் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ.
2: ஆமாம், தெரிஞ்சுக்கிறது எடுத்து வைக்க
1: எப்படி இந்த குண்டங்கள்லாம் அமைக்கிறது இதெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்புறம் சபதம் பண்ணி அபிஷேகம் பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா?
2: ஆமாம்,
1: அதெல்லாம் நம்ம அனுசரிக்கணும், கடைபிடிக்கணும், அதுதான் முக்கியம். படிக்கிறதை விட நம்மளோட
2: என்ன செய்யறது ஒரு பெரிய ஒரு பெரிய நித்யாகினி, நித்திய சமணம், துவார பூஜைகள். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே எல்லா சிவாலயத்துலேயும் நித்திய பூஜையாக இருந்தது. ஆறு கால பூஜைகள், அது இல்லாமல் இந்த நித்திய பூஜைகள்லாம் இருந்தது. இப்போனா ரொம்ப எல்லாமே
1: பார்த்தீங்கன்னா
2: காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு சில சிவாலயத்துலலாம் இந்த இதை வந்து கடைபிடிச்சி செஞ்சுட்டுருக்கேன். இங்கே பசங்களுக்கும் அதுதான் ஆசை. நம்ம அண்ணன் இங்கே எப்படி என்னென்ன செய்கிறாலோ அதேமாரி நாங்களும் செய்யணும். எதையுமே விட
1: நீங்கள் அப்படி செஞ்சால் தான் அவருக்கு நல்ல பேர்.
2: ஆமாம்,
1: நீங்கள் மாற்றி செஞ்சாலும் அவர் பேர் கெட்டு போயிடும். அதனால அதுதான் முக்கியம். அவ்வளோ கஷ்டப்பட்டு 5 வருஷம் உங்களாரையும் இது பண்ணி விட்டுருக்காரு, தயார் பண்ணி விட்டுருக்காருன்னா அதுக்கு நீங்கள் பிரதிகளாக என்ன செய்ய முடியும்? அவருக்கு இதுதான் செய்ய முடியும்.
2: 7 வருஷம் இங்கே படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பசங்களே பார்த்து ஒரு கும்பாபிஷேக அளவுக்கு ஒரு டேட் சொல்கிற அளவுக்கு அவன் இங்கே தயார்.
1: அதான்
2: இங்கே பாடசாலை படிச்சுட்டு ஒன்று எடுத்துகிட்ட போய் தேதி பார்க்குறதோ அந்த இது என்னவோ அதெல்லாம் நம்ம சேர்க்கணும். எல்லாமே இங்கே ஒரு ஆளு நாள் எல்லாமே அவன் கற்றுக்க வேண்டிய ஒரு இடத்துல பஜாரம் இல்லைன்னா கூட அவன் நேரத்தையும் போட்டு கற்றுக்கணும். தேவாரம் பாட ஆள் இல்லைன்னா தேவாரம் பாடணும், சதுர்வேதங்கள் பாராயணம் பண்ணணும். அது இல்லாமல் நான் இது சொல்ல மறந்துட்டேன், சாம வேதம், அத்தரோட வேதம், அப்புறம் ரிக் யஜுர்வேதம், இது நாலுமே இங்கே உண்டு. ஏன்னா கடைசி காலத்தில் உபச்சாரங்கள் பண்ணுறப்ப இதெல்லாம் சுவாமிக்கு இது பண்ணணும். சில கோயிலில் இருக்கும், சில பெரிய பெரிய சிவாலயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே கூப்பிட்டு வேத பிராமணர்லாம் கூப்பிட்டு எல்லாம் செய்வா. சில கோயிலில் கூப்பிட முடியாது, அதுக்கு நம்ம சுவாமிக்கு வந்து உபச்சாரத்தை
1: விடக்கூடாது,
2: மந்திர லோபம் இதுவாகிடும், அந்த லோபம் இதுவாகிடும். அதனால் அது நம்மளே வந்து சொல்லி சுவாமிக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இதுவாக செய்யணும். கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சின்னு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலத்துக்கு தகுந்தபடி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு பூஜையை நான் கொஞ்சம் நிறுத்தி பண்ணிட்டு இருக்கோம்.
1: அப்புறம் 4-5 வருஷம் கழிச்சு வந்து வந்தால் கீழ்வடூரில் பார்க்கலாம் ஒன்று.
2: கண்டிப்பாக
1: சரி, அது ஒன்று. அப்புறம் நம்ம இதை பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி
2: சொல்லுங்க,
1: நிறைய இது சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா, மூர்த்தி தியானம்.
2: ஆமாம்,
1: தியானம் நிறைய சொல்லிருப்பேன். சுவாமி மேலே, அம்பாள் மேலே, ஏதாவது ஞாபகத்தில் வர்றது ஏதாவது ஒன்று, சுவாமி மேலேயோ
2: அம்பாள்
1: சுவாமி மேலே ஒன்று சொல்லு, அம்பாள் மேலே ஒன்று சொல்லுவேன். சிலையோட பூர்த்தி பண்ணுங்க.
2: சுவாமி
3: ஓம் பாதேனாக்ரம்ய பூதம் ததுபரி குனிதம் பாதமேகம் நிதாய வ்யாகுர்வன் சர்வசப்தானே நிஜகடகமஹே பாகபாஜாமிருஷீணாம் வ்யாலம் வ்யாக்யானமுத்ராம் உதபஹ கலிகாம் புஸ்தகம் ஹஸ்தபத்மைஹி விப்ரத்தோர்பிஸ்ததுர்பிஹி ஸ்புரது மம குரு தட்சிணாமூர்த்திரீஷ.
2: சிவதனய வரிஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசு கமலஹஸ்தம் சோபிதம் மோதகேன அருணகுசுமமால

0: பத்து நிமிஷம் பேசினாலும் நாலு பேருக்கு உபயோகப்படக்கூடிய விஷயத்தை தான் பேசிடுவோம். நமக்காக எல்லாருக்காகவும் அதனால அவருக்கும் அதனால ஒரு நம்ம எப்படி அவர் இல்லைங்கிறனால நம்ம அவரை விட முடியாது. அதனால் அவர் இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போகணுன்ட்டு அதுக்காக இருந்தேன். இப்போ வந்ததுக்கு சுவாமி நம்பாவை தரிசனம் பண்ணிட்டு ஊர் கிளம்பின்னு இருக்கோம்.
1: சரி, வேறு ஒன்று ஏன்னா அடிக்கடி வரணும். நம்ம ஊர் மாதிரி நம்ம பாடசாலை, நம்ம பாடசாலைக்காக நீங்கள் ரொம்ப கடமைப்பட்டுருக்கீங்க. நம்மளுடைய குலாச்சாரம், இந்த மதாச்சாரத்தை வந்து குறைக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யலாம். அதுக்கு நாங்கள் எல்லோரும் சப்போர்ட்.
2: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
3: தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமோகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை வடபழனி ஸ்ரீ சீனிவாச ஓதுவார் அவர்கள் மகன் திரு விஜயகுமார் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள்.

அது அப்பருடைய திருவாக்கு. அவன் ஆட்டுவித்தால் தான் நாம ஆட முடியும், அவன் பாட்டுவித்தால் தான் பாட முடியும் இல்லையா. நான் ஆடி விடுவேன், நான் பாடி விடுவேன்னு சொல்றதெல்லாம் நடக்காத வேலை இல்லையா. ஆமா, அந்த மாதிரி இன்னைக்கு நான் அவன் பாட்டு வச்சாதான் நான் பாடக்கூடிய நிலையில வந்திருக்கிறேன் இல்லையா. அதனால தான் பாட்டு சொன்னேன்.

இது அப்பருடைய திருவாக்கு. நாம இப்ப சுந்தரருடைய தேவாரம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டணும். நான் ஒரு மாசமா பயந்துகினே இருக்கேன். 50 வருஷமா தேவாரம் படித்த நான் இந்த சுந்தர தேவாரத்தை எப்படி சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ நினைச்சு பார்த்தேன். கடைசியில நான் அந்த பாட்டு புஸ்தகத்தில் இருக்க இல்லையா, அதை விட நான் என்ன சொல்லிட போறேன் இல்லையா? பாட்டு தான் நமக்கு கெடுத்தற்கரிய சொத்து இல்லையா? ஆமா. ஆனதுனாலே சரித்திரத்தை ஓரளவுக்கு சொல்லி என்னுடைய எண்ணம் நான் அன்னைக்கு சொன்னேன், சுந்தரருடைய தேவாரம் முழுதும் பாடி காட்டி விடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது நினைவில் இருக்கலாம் உங்களுக்கு. இந்த முழுதும் பாடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஆமா, சிரமம். முயற்சி பண்ணி பார்ப்போம். திருவருள், குருநாதனுடைய திருவருள் என்று விட்டு விடுகிறேன். சுந்தரருக்கு திருமணம் ஆச்சு. எப்போதுமே ஒரு மனிதனுக்கு திருமணம் இருக்கு பாருங்க, நல்ல திருப்பம் இல்லையா? ஆமா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஒரு திருப்பம். பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே அவன் காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு தான் போனான், அங்கதான் ஒரு 14 வருஷம் இருந்தானான்னு சொன்ன அவன் சீதையை தூக்கிட்டு போட்டான். அப்புறம் ஒரு திருப்பம், அப்புறம் லங்கைக்கு போனார், அப்புறம் ஒரு திருப்பம், திரும்பி வந்தார். எத்தனை திருப்பம் பாருங்க! ஒரு 14 வருஷத்துக்குள்ள ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய திருப்பங்கள்! சின்ன திருப்பமாக கூட இல்லை அது இல்லையா? பெரிய பெரிய திருப்பமாக வந்து மாத்திடு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் வரும். அந்த மாதிரி சுந்தரர் திருமணம் செய்துக்க போனார். எப்போதுமே மனித வாழ்க்கையில திருமணம் நடந்ததுன்னு சொன்னா அது ஒரு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இல்லையா? ஐயா, அது நன்மையாக முடிந்தாலும் உண்டு, இல்லட்டா வேற தினத்தாக முடிஞ்சாலும் உண்டு. அவன் அவங்க அப்பாவோட இருந்தாலும் உண்டு, மாமனார் வீட்டோட அவன் போயிட்டாலும் உண்டு. ஒருவேளை மாமனார் வீட்ட டூ விட்டு விட்டு அப்பாவோட இருந்தான்னு சொன்னா அந்த புண்ணியமும் உண்டு இல்லையா? அது எந்த மாதிரி திருப்பம் வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா திருமணத்துக்கு முந்தி இருந்த ஒரு திரு நிலை அவனுக்கு இருந்ததுன்னா ஆண்டவன் புண்ணியம் இல்லையா? ஆமா. அது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமா தெரியும் இல்லையா? ஆமா. அப்படி சுந்தரருடைய வாழ்க்கையில திருமணம் நின்று போய்விட்டது. திருமணம் நடக்க கூட இல்லை. மணவறையில உட்கார்ந்த மனிதன் எழுச்சி போயிட்டான். இத பொறுத்து கொள்ள முடியுமா? இத தாங்கிக் கொள்ள முடியுமா? சுந்தரர் தாங்கிக்கிறாருங்கிறது அப்புறமா வச்சுக்கோங்க. அவருடைய தகப்பனார் தாங்கி இருக்க முடியுமா? அவரை வளர்த்த திரு நரசிங்க முனையரையனுக்கு தாங்கி இருக்க முடியுமா? அந்த பெண்ணனுடைய தகப்பனுக்கு தாங்கி இருக்க முடியுமா? அல்லது அந்த பெண்ணுக்குத்தான் தாங்கி இருக்க முடியுமா? முடியாதல்லவா? முடியாது, நிச்சயமா முடியாது. சுந்தரர் என்னமோ பொறுத்து கொண்டு சிவனுக்கு ஆளாக போயிட்டார். அவர், நான் உன்னுடைய ஆள் தான், உனக்கு நான் தொண்டு செய்வேன் அப்படின்னு போயிட்டாரு. இந்த பெண்ணை பத்தி அவர் கவலைப்படல, சடையனாரை பத்தி கவலைப்படல, அரசனை பத்தி கவலைப்படல, யார பத்தியும் கவலைப்படல அவர் இல்லையா? ஆமா. அதத்தான் மாணிக்க வாசகர் சொன்னாரு, நல்ல இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே. உன்னுடைய திருவடியின் தலைமையில வச்சியா, வைத்த உடனே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன்.
அப்பா அம்மா பொருள் போகம் எல்லாம் போச்சு. யார் சொல்றது? மாணிக்கவாசகர். துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழித்தேன், அணையார் உனக்கில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாதி பூவல்லி கொய்யாமோ என்பது பாட்டு இல்லையா? ஆமா, அந்த மாதிரி இறைவன் வந்து இவருக்கு அருள் செய்து இவர் ஊரு ஊரா போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. பாக்கி பேரை பத்தி அவர் கவலையே படல இல்லையா? ஆமா, கவலைப்படல. ஆனால் இந்த கதையை எழுத வந்த தெய்வ சேக்கிழாறு பெருமான் அந்த பெண்ணு என்ன ஆனா அதை மாத்திரம் எழுதிட்டார். அந்த பெண்ணு கல்யாணமே பண்ணிக்காம யாரு? திலகவதி யாரு போல. திலகவதி யாருக்காவது நிச்சயம் பண்ணியிருந்தாங்களே தவிர மனவரையில உட்கார்ல இல்லையா? ஆமா, அது உங்களுக்கு தெரியும் தானே. இந்த பொண்ணு மனவரையில உட்கார்ந்துட்ட தாலி கட்ட வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி. எந்த பெண்ணு பொறுப்பா? எந்த ஆண் பொறுப்பான்? பொறுக்க முடியுமா? முடியவே முடியாது. முடியாது. ஆமா, அந்த பெண்ணு சுந்தரரையே நினைத்து கொண்டு இருந்து கைலாயத்துக்கு போய் சேர்ந்தார்கள். தெய்வ சேக்கிழ அருபமான எழுதிவிட்டார். யாரப்போல? திலகவதி யாரை போல. கதையை எழுத வேண்டிய பொறுப்பு தெய்வ சேக்கிழாருக்கு அல்லவா? அதனால அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணார். ஆமா, இந்த சாப்டர் அப்படியே விட்டுருந்தாருன்னா தப்பு. ஆமா, தெய்வ சேக்கிழார் பெரிய பேர் அருளாளன், கரெக்ட். அந்த வேலையை செய்து விட்டார். ஏன்? பாகி பேரை பத்தி கவலை கிடையாது, அந்த பெண்ணை பத்தி தான் கவலை. எழுதி விட்டார் அவர். அப்புறம் சுந்தரர் என்ன பண்ணினாரு? நேர தான் ஊருக்கு போறார். இவர் தான் சிவனுக்கு தொண்டு செய்யறதுக்கு போயிட்டாரு. கல்யாணம் பத்தி கவலை இல்ல, போயிட்டார். ஆமா, நேர இதுக்கு போயிருக்காரு. திருநாவலூர் போயிருக்காரு. திருநாவலூருக்கு போய் பாடின பதிகம் நமக்கு அப்ப பாடின பதிகம் கிடைக்கல, பின்னால பாடின பதிகம் கிடைச்சிருக்கு. இருக்கு, அது பின்னால வருது. திருநாவலூருக்கு போயிட்டு மறுபடியும் நேரம் என்ன பண்றார்? நமது ஆச்சாரிய சுவாமிகள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், மாணிக்கவாசகர், நாலு பேரும் தான் நமக்கு கதி இல்லையா? ஆமா, நாலு பேர் தான் நமக்கு கதி. நேரம் என்ன பண்ணாரு? திருத்துறையூர்னு ஒரு ஊருக்கு வந்தார். திருத்துறையூர்ல பெரியவங்களுக்கு அருணந்தி சிவாச்சாரியார்னு பிற்காலத்துல ஒரு பெரிய பெரிய மகாமேதாவி படிப்பாளி ஒருத்தர் இருந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆமா, சகலாகம பண்டிதர்னு அவருக்கு பேர். சகலாகம பண்டிதர்னு அவருக்கு பேர். அவ்வளவு படித்தவர், வண்டி வண்டியா நூல் படித்தவர் என்று அவரை பத்தி சொல்லப்படுகிறது. அந்த ஊருக்கு வந்தார். அவர் வந்து சிவன் கோயிலுக்கு போய் சிவனை கேட்கிறாரு. இவர் கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு இருக்கலாம்? 12 வயசு இருக்கலாம். ஆண்டவனை சேர்ந்தது 18 வயசு. இந்த 6 வருஷத்துக்குள்ளர கிட்டத்தட்ட 16,000 பதியம் பண்ணாருன்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 100 பதியம் இருக்கு. முன்ன இருந்ததை பத்தி விட்டுருங்க, கவலை இல்ல. அதை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம், நம்ம கையில இல்லாத ஒன்று. ஆமா, ஆனா இன்னைக்கு 100 பதிகம், 1000 பாடல் இருக்கு அவருக்கு இல்லையா? ஆமா, தேன் தேனாக இனிக்கக்கூடிய பாடல். அத வள்ளற் பெருமான் சொன்னாரு, தேன்படிக்கும் நின் பாட்டை. தேன் எப்படி இனிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் அது இல்லையா? ஆமா, அது வள்ளற் பெருமானுக்கு அனுபவிக்க தெரிந்த அளவுக்கு நமக்கு தெரியல, நமக்கு தெரியவில்லை. ஆமா இல்லையா? ஆமா, ஏன்? அவர் ஒரு பெரிய அருளாளர், அதனால அவரை பத்தி அவருக்கு தெரியுது. நமக்கு தெரியுமா? தெரியல. இப்போ
தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிற வார்த்தையை கவனிப்போம். தத சிவனுரையும் திருத்துறையூர் சென்று அணைந்து தீவினையா

0: மணி குக்கர் சோமசுந்தரம் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். இந்த குக்கருங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சவரே அவர் தான். ருக்மணி குக்கர்னு இருந்தது, வயசானவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. அவர் தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். அவர் பதிப்பிச்ச பதிப்பு தான் இது, இப்ப கிடைக்கிறது இல்லை. அவர் அங்கங்க இந்த தெய்வ சேக்கிடார் பாடலையும் போட்டிருக்கார் இல்லையா? ஆமா, எனக்கு தெரியும். அவரை எனக்கு தெரியும், தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர், மிகுந்த ஈடுபாடு. ஆமா, லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணவர் அவர். ஆமா, அவர் எழுதின புத்தகம் புத்தகம் அதுல அங்கங்க இந்த சேக்கிடாருடைய வாக்கையும் போடுறார் அவர்.
1: அடியேற்கு தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன்னின்று பவநெறி

0: அந்த திருத்துறையூர்ல போய் எனக்கு தவநெறி கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார். 12 வயசுல, இன்னைக்கு 82 வயசுல இருக்கிறவன் கூட தவநெறியை வாழ்க்கையை உதறி தள்ளுவதற்கு ரெடியாக இல்லை இல்லையா? ஆமா, என்ன கூட சொல்லுங்க. கையில 50 ரூபாய் கிடைச்சுனா மடியில வைக்கிறான்ல, தூக்கி ஏறினா இல்லையே. என் வீடு, என்னுடைய நிலம், என்னுடைய காசு, என்னுடைய வேட்டி, என்னுடைய பொருள் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது அல்லவா? எனக்கு தவநெறி எங்க இருந்து வந்து சேரும்? வருமா? வந்து சேராது இல்லையா? ஆமா. 12 வயசுல கேட்கிறாரு சிவநேரி, எனக்கு தவநெறியை கொடுத்து விடு அப்படின்னு இல்லையா? தெய்வ சேக்கிழாறு பெருமான் தான் இந்த கதையை நமக்கு எழுதி வைத்தவர். ஆமா, சேக்கிழாருக்கு 1000 கும்பிடு போட்டாலும் தகாது. ஆமா, தெய்வத்துல இருக்கிறவன் தெரிஞ்சுக்கல, நாம என்ன பண்ண முடியும்? அதத்தான் ஆசா ஞான சம்பந்தம் சொன்னாரு, இந்த சைவங்கள் கையில பெரிய புராணம் கிடைச்சது தப்புடா அப்படின்னாரு. தெரியுமா, சைவத்தை நன்றாக பார்த்தவர் யாரு? ஆசா ஞான சம்பந்தம். ஆமா, இல்ல காரணம், சைவன் அதை பூரணமாக
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

தெய்வம் இல்லனும் நான் மறைச்சும் பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாதகமும் திருத்தேவாரமும் திருவாதகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணை.

வான் உலகும் மண் உலகும் வாழ மறைவாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று விழி நால்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிறான் ஆனை முகனை பரவி அஞ்சலி

அடுத்திறக்கூட்டம் குமைப்பதன் முன் பூவாரடிச்சுவடு என் மேற்பொறித்துவை போகவிடில் போகவிடு.

சோழ நாட்டில் சக்தி முற்றம் அப்படின்னு ஒரு திருத்தலம். என்ன பொருள்? சக்தி பூசை பண்ணிவிட்டு ஒரு முத்தம் கொடுத்தா இல்லையா, அதுக்கப்புறம் சக்தி முற்றம்னு பேர். இப்படி காரணப்பெயராகவே நமது திருத்தலங்கள் இருக்கிறது. ஆடானைன்னு ஒரு ஊர், ஆடு தலை ஒரு பக்கம், ஆனை தலை ஒரு பக்கம், இப்படி ஒரு மிருகம், அது பூசை பண்ணதுதான் ஆடானைன்னு பேர். திருக்கோலக்கான்னு ஒரு ஊர், என்ன அர்த்தம்? அழகுடைய சோலையை உடைய ஊர் என்று திருப்பேர். எப்படி ஒரு தூய தமிழ் அது இருக்கு பாருங்க. தமிழும் இசையும் கலந்துதான் தேவார திருவாசகம். இதை விட்டு அது இல்லை, அதை விட்டு இது இல்லை. அதனாலதான் அவர் சொன்னார், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் அப்படின்னு. இதை விட்டு அதை பிரிக்க முடியாது, அதை விட்டு இது பிரிக்க முடியாது. இதை விட்டு அது பிரிஞ்சாலும் பெருமை இல்லை, அதை விட்டு இது பிரிஞ்சாலும் பெருமை இல்லை இல்லையா. இப்போ சிலப்பதிகாரம்னு சொல்றாங்க, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு சொன்னார் ஒரு பெரியவர். ஆனா அது இசை நூல இல்லை, சீவக சிந்தாமணி இல்லை, திருக்குறள் இல்லை. ஆனா தேவார திருவாசகம் இசை வடிவமாகவே வந்தது. ஆமா, அன்னைக்கு இசை வடிவமாகவே வந்தது, இன்னைக்கு இசை வடிவமாகவே இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு நாம் அதனை போற்றிக் கொள்ளுகிறோம் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை இல்லையா. ஆமா, அந்த போற்றிக் கொள்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, 1943 இருந்து நான் வெளியில தேவாரம் பாடுறேன், இன்னைக்கு 2004 அல்லவா. என்னுடைய கணிப்பை கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, 100 பேரிட கூறு கூட இதனை விரும்பி கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நீங்க சொல்லலாம், நாங்க இத்தனை பேரு வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கோமே ஐயா, நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு உங்களை வைத்து நீங்கள் கணக்கு போட்டு விடாதீர்கள் இல்லையா. பொதுவாக கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் இருக்கிறது. அதோட இன்னொன்னு இருக்கு, கொஞ்சம் கவனமா கேட்கறீங்களா. இந்த தேவார திருவாசகம் மக்களுடைய பரவ விடக்கூடாதுன்னு தடுப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமா, அதற்குன்னு ஒரு கூட்டம் இந்த வேலையை செய்துகிட்டே இருக்கு, அதையும் மீறி இந்த தேவாரம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதுதான் சிவபெருமானுடைய திருக்கருணை, என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். பெரும் முயற்சி பண்றாங்க இந்த தேவார திருவாசகத்தை வெளியில காட்டக்கூடாதுன்னு. ஆமா, யாரு? ருத்ராட்சம் விபூதி போட்டவனே இந்த வேலையை செய்யறான். அதான் அதுல ஆச்சரியம். நாய் வந்து நாயத்தான் கடிக்கும், எரும மாடு நாய கடிக்காது இல்லையா. இந்த நாய் எல்லாத்தையும் கடிக்கும், அதே கதை தான் இது என்பது என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டேன், இதுல தப்பு இருந்தா விட்டுடுங்க, அதை பத்தி நான் கவலைப்படலை. அந்த சக்தி முற்றம் எந்த ஊர்ல, திருநாவுக்கரசர் போனார், சுவாமி கிட்ட சொன்னாரு, சுவாமி என்னைக்கோ எந்த நிமிஷம் என்னை வந்து யமன் இழுத்துக்கிட்டு போவான்னு எனக்கு தெரியல, ஆனதுனாலே அவன் என்னை இழுத்துக்கொண்டு போயிட்டான்னா அப்புறம் இந்த உடலும் போச்சு, உயிர் அவனோட போயிடுது, உயிர் வேறு உடல் வேற பிரிச்சு விடுவான். ஆனாதான் அவனுக்கு கூற்றுவன் பேர், கூறு செய்கிறவன், அதனால கூற்றுவன். போயிடுன்னு சொன்னா அப்புறம் இந்த உடல்ல அந்த உயிரை நாம புகுத்த முடியாது, ஆனதுனாலே இந்த உடம்புல அந்த உயிர் இருக்கும் பொழுதே உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டிவிடு. அவர் பங்களா கேட்கல, சொத்து கேட்கல, பிளாட்டு கேட்கல, எனக்கு சொத்து குடுன்னு கேட்கல, பணம் கொடுக்குன்னு கேட்கல, இதைத்தான் அவர் கேட்டார். கோவாய் முடுகி யமன் அடுத்திறர் கூற்றம், நல்ல திறமையானவன் அவன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டார். ஏன்? அவனுக்கு காலன் என்று ஒரு பேர் உண்டு, காலமறிந்து அந்த வேலையை செய்து விடுவான். அதுல ஒரு செகண்ட் இந்த அண்டையும் போகாது, அந்த அண்டையும் போகாது. அதனால அவனுக்கு காலன் என்று பேர். அவன் வருவதற்கு முந்தி உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டிவிடு அப்படின்னு கேட்கிறார் அவர். இந்த வேளையில நாம ஒன்னு எண்ணணும், திருமால் எத்தனையோ ஆண்டுகள் தேடினா அந்த திருவடியை கிடைக்கல இல்லையா. திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். சுந்தரர் போய் படுத்திருந்தார், இவருடைய திருவடியை அவர் தலையில சூட்டினார். எவ்வளவு எளிமை பார்த்தீங்களா,
படுத்து தூங்கினார். ஆனா சுந்தரர் என்ன சொல்றார்?

நாய், நான் அறிவில்லாத நாய் அப்படின்னு சுந்தரர் சொல்லிக்கிறார். இந்த திருத்தாண்டகம் முடிய விட்டு நான் சுந்தர தேவாரத்துக்கு போகும்போது சொல்லுவேன். இந்த அறிவில்லாத நாயன் ஏ சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். ஓரளவுக்கு அது பொருத்தமாக எனக்கு தெரிகிறது. அதாவது நாயினுடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எட்ட வருவரை வர்ற ஒருத்தனை பார்த்து அந்த மோப்பத்தினாலேயே இவன் தலைவனா திருடனா அல்லது போக்கிரி பயலா அப்படி என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்புடையது அந்த நாய். இப்ப தலைவனே வந்து திருவடியை சூட்டி விட்டான், நான் யார் என்று கேட்டு விட்டேன். அப்போ உடல்ல ஸ்பரிசம் பட்டும் போது கூட உன்னுடைய நினைப்பு எனக்கு வல்லில்ல. அந்த வராதனு தான் தன்னை அறிவில்லாத நாயேன் என்று அவர் சொல்லிக் கொண்டார் என்று சொன்னது ஓரளவுக்கு பொருத்தம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இல்லையா? ஆமா, அந்த மாதிரி திருவடியை இவர் கேட்கிறார். உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டிவிடு. கோவாய் முடுகி அழுதிரர் கூட்டம் குமைப்பதன் முன் கூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை, போக விடின். அப்படி என்ன திருவடியை சூட்டாமல் போய்விட்டால் உனக்கு பழி வந்து சேரும். ஏன்? ஒருத்தன் கேட்டான், கேட்டதை கொடுக்காதனால உனக்கு பழி வந்து சேரும் இல்லையா? ஆமா. முழங்கும் தடர்க்கை சேவா திரு சத்திமுத்தத்துவரையும் சிவக்கொழுந்தே. இதுல இன்னொரு பாட்டு, வெம்மை நமன் தமர் மிக்கு விரவி இழுப்பதன் முன் இம்மை உன்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை. அங்கேயேதான் சொல்றார், யமன் வருவதற்கு முந்தி என்னுடைய உன்னுடைய திருவடியை என்னுடைய நெஞ்சத்தில் எழுதிவிடி. அப்படி வெம்மை நமன் தமர் மிக்கு விரவி இழுப்பதன் முன் இம்மை உன்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை. ஈங்கு இகழில் இங்க நீ அதை செய்யாம விட்டுவிட்டால் அம்மை அருளே அடியேற்கு அருளுதி என்பது இங்க யாரு வரு? நான் செத்து போறதுக்கு அப்புறமா எனக்கு சிவலோகம் கொடுக்க போறேங்கிறத இங்க இருக்கிறவன் யாரையா தெரிஞ்சுக்குவான்? செம்மை தரு சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே என்பது பாட்டு. இப்படி கேட்டாரே சிவன் என்ன சொன்னான்? சூட்டியிருக்கலாம் இல்ல உடனே? இல்லை, திரு நல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே வா நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்? இந்த ஆன்மாவுக்கு அப்பதான் இந்த நல்ல நேரம் கூடி வருகிறது. அதனால்தான் திருநல்லூருக்கு வர சொன்னார். இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, இந்த தீட்சை பண்ணி வைக்கிறது ஒண்ணு இருக்கு சைவ சமயத்தில், அது வளராத கலையாக போய்விட்டது. அது அப்புறமா பார்த்துக்கும். தீட்சை என்பது வளராத கலையாக போய்விட்டதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். எத்தனை பேர் சிவ தீட்சை எடுத்துக்கொள்றாங்க, எத்தனை பேர் பஞ்சாட்சரம் சொல்றாங்கன்னு எண்ணி பார்த்தா ஆயிரத்துல பத்து பேர் கூட தேரல. என்ன காரணம்? அதுல கட்டுப்பாடு ஜாஸ்தியாக இருக்கிறது. கட்டுப்பாடு ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். அந்த கட்டுப்பாடையும் மீறி அவன் செய்தான்னு சொன்னாத்தான் அவன் அந்த உயிருக்கு நன்மை. சரி, இப்ப யாராரோ தீட்சை பண்ணி வைக்கிறாங்க, அதாவது தீட்சை செய்வதற்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி இல்லாதவர்கள் தான் அந்த தீட்சையை செய்து வைக்கிறார்கள். நான் ஒரு பெரியவரை கேட்டேன், தகுதி இல்லாதவர்கள் தான் தீட்சை செய்து வைக்கிறாங்களே இது என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இந்த தீட்சை பெற்றுக் கொள்ளுகிற உயிருக்கு அவ்வளவுதான் கொடுப்பனை. சரியா பச்சா? தீட்சை இந்த உயிர் நல்ல குருநாதனிட்ட பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது போட்டோம். அதனால்தான் அது வளராத கலை என்று சொன்னேன். அதோடு இல்லாம தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் அதை முறைப்படி செய்கிறார்களா? அது ஒரு கேள்விக்குறி. விநாயகர்கிட்ட ஒரு ஊர்ல ஒருத்தன் போய் பார்த்தான், தலையில அங்க குட்டிக்கிட்டாங்களாம். எப்படி சத்தம் கேட்டுதான் தெரியுமா? தடபட தடபட தடபட தடபடன்னு சத்து கேட்டுதான் இந்த தலையில குட்டிக்கிறது. அப்படி குட்டி கொண்டு தோப்பு கரணம் போட்டாதான் இந்த விநாயகர் பெருமான் நமக்கு வேண்டியதை கொடுப்பார்னு இருக்கு. இவன் என்ன பண்றான் தெரியுமா? கிளாமரம் விஷ்ணு சைதம் தர்பஜம் சொல்லிட்டு இந்த கை ஆடுதே தவிர இந்த கை தலையில குட்டல இல்லையா? அப்போ அந்த லூஸ் கண்டக்ட்ல அது இருக்கிறதுனால நமக்கு சரியான பலன் வந்து சேர்றதில்லை. அதுபோல தீட்சை பெற்றுக்கொண்டு அதனை செய்கிறவன் அந்த கிரியையை சரியாக செய்கிறானா? தண்ணியை மூடி இந்த மந்திரத்தை சொல் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஒழுங்கா மூடினானா அந்த கைய? தண்ணியை குடி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒழுங்கா குடிச்சானா? இல்லை. இல்ல, பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஒழுங்கா சொன்னானா? இல்லை.
அதை இதை இந்த கிரியாங்கம் எல்லாம் ஒழுங்கா

0: செய்யும் போதுதான் நமக்கு முழு பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு. நீங்க சொல்லலாம், நீ செய்யறதுக்கே எங்களுக்கு முடியல, பிற முழு பலனை பத்தி எங்களுக்கு என்ன கவலைன்னு. இப்படி சரியா செய்யாதவனுக்கே பல பர்சன்டேஜ் போட்டு கிடைக்கிது புண்ணியம், செய்யாதவனை பத்தி நாம என்ன சொல்ல முடியும்? விட்டு விடுகிறேன். ஆனதுனாலே இவர் என்ன பண்ணார், நல்லூருக்கு வான்னு சொல்லிட்டார். சுவாமி நல்லூருக்கு போனார், திருவடியை சூட்டினார். திருவடியை சூட்டி விட்டான் சிவன். அப்போ ஒரு திருத்தாண்டகன் சொல்றார், வைத்தார் வைத்தார் வைத்தார் வைத்தார் என்று அந்த பாட்டில் வருகிறது. என்ன அருமை தெரியுமா? ஆமா, அந்த செய்யுளை படிக்கும் போது நாக்கு இனிக்கிறது, வாக்கு இனிக்கிறது, உடம்பெல்லாம் இனிக்கிறது. ஆமா பாருங்க,
1: நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார்.
0: இந்த வைத்தார் வைத்தார் என்ற சொல் எப்படி வருது பாருங்க,
1: நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார்.
0: வைத்தார் வைத்தார்னு எப்படி வருது பாருங்க, அதுல அதனால அவருக்கு தாண்டக வேந்தர்னு பேர். இதற்கு முந்தி தாண்டகம் பாடினவனும் கிடையாது, திருஞான சமுதரும் பாடல, சுந்தரரும் பாடல அல்லவா? ஆமா.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.

0: சாப்பாடுவாங்க. என்ன பண்றது? எனவே தாலி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, அதனால பெருமானுக்கு அப்படி பண்ணல, யாருக்காகவும் மறைக்க வேண்டியது, நல்லா அருமையா சந்தனம் பூச்சிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நம்முடைய 63 அடியவர்ல ஒருவர் சந்தன குழம்பையே வைத்தவர். யார்? மூர்த்தியார். அவ்வளவுதானே மூர்த்தியார். மூர்த்தியார் சந்தனக்கட்டையே நினைத்து அந்த ஒரு பணியை செய்யும். அப்படி வர வேணாமா? சரிபுராணத்துல அந்த அடிவர் யார்? அவர் தான் மூர்த்தியார். எனவே சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. அது சிந்தனைக்கு அரிய சிவம். ஏன்னா இங்க என்னதான் நம்ம சிந்தனை சிந்தனை பண்ணாலும் கூட நமக்கெல்லாம் மனம் ஒரு எல்லை உடையதானே, அவன் எல்லை இல்லாத பெரும் பெருமான். அப்படி எல்லை இல்லாத பெருமானை நம்ம ஒரு சிந்தனையில் அழைக்கிட முடியுமா? அதனால சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி, மந்திர மாமலை மேயாய் போற்றி. மந்திர மாமலை இமயமா இருக்கலாம், இன்னும் பெரிய மலையா கூட இருக்கலாம். அப்படி மாமலை மேயாய் போற்றி எந்தமை இன்னொன்னு கூட சொல்லலாம். மந்திர மாமலைங்கிறது என்ன? மந்திரம்ங்கிறது பிரணவம். ஓங்கார வடிவாயிருக்கிற அந்த பெரிய மலை மேல் இருக்கின்ற பெருமானி என்று கூட சொல்லலாம். ஓங்காரமே மலை, அந்த மலை இருக்கின்ற பெருமான். அப்ப ஓங்காரத்துக்குள்ளதான் பெருமான் இருக்கிறானா? ஆமா. யாண்டு கண்டது எங்க பாத்தீங்க? ஓங்காரமேனல் திருவாசி உற்றதனில் நீங்கா எடுத்தே நிறை சுடராம். உண்மை விளக்கம் சாத்திரம் 14. இது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சாமியாரு. ஆங்காரமற்றார் அறிவர், ஆங்காரமற்றார் அறிவர் அணிதில்லை அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார். அல ஓங்காரமே நல் திருவாசி, அதுக்குள்ள இருக்கிற பெருமான் திருவைந்தெழுத்தே பெருமான் என்று சித்தாந்த சாஸ்திரம் சொல்லுது. எனவே மந்திர மாமலை மேயோய் போற்றி, எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி, புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. அந்த புடியினுடைய அந்த மார்பகத்துல ஒரு மான் அருந்தும்படியாக செய்தாய், மான் அந்த பால் அருந்தும்படியாக செய்தாய் அப்படின்னு. அது எது எந்த படலாம்? 63 பணத்துல பால் அரிசியது வரல, பண்டி குட்டிக்கு முறை கொடுத்தது இவரே கொடுத்தது. மானுக்கு புளியன் மடியிலிருந்து பால் அருந்தும்படியாக செய்தது இல்லையே? இருந்த பொறுத்திருந்தே பார்ப்போம். அதுதான் திடீர்னு தொழிலாளர் பணம் சொல்லுவாங்க, பொறுத்திருந்து பாருங்க. புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. கடல்ல நடந்தாருங்கிறாரு, கடல்ல நடந்தது சம்பந்தி இல்லை, சம்பந்தியில நடந்தது. இது என்னது சம்பந்தி? கடல்ல பாலம் போட்டு, பாலம் போட்டு நடந்தது இல்லை. எங்க? ராமேஸ்வரத்துல பாத்துல நடந்தானே இலங்கைக்கு போனாரு, அதனால வந்து கடல் நடந்தான் போனாரு. என்ன பண்ணாரு? இவர் போகல அப்படின்னாரு. ஆனா இவர் எப்படி இருந்தாரு? அந்த 7 கடலையும் இங்க அழைச்சி பார்த்தாராம். அதுல நடந்துதான் இங்க 7 கடல் அழைத்த படலம். இங்க திருவிழா பண்ற வரலாறு தெரியாத மாமி காஞ்சனமால மக வந்து நம்முடைய மீனாட்சி அம்மை மகளை மணந்துகிட்டார். மாமி பேர் என்ன? காஞ்சனமாலை. மாமா வந்து மலையத்தூசன். மலையத்தூசன் முன்னே கொஞ்சம் வீடு பேர் அடைஞ்சிட்டார். வீடு பேரஞ்சாலும் சொல்லக்கூடாது, முத்தி நிலையில அந்த எல்லைக்கு போயிட்டார். இந்த மாமிக்கு என்ன வருத்தம்னு கேட்டா, அப்படியே தனித்தனியா இருக்க கொஞ்சம் வருத்தம். என்ன வருத்தம்னா, ஆடி அமாவாசை வந்தது. ஆடி அமாவாசை வந்த உடனே ஒரு வாரத்துக்கு முன்னே அடிக்கடி மூலையில போறது, கொஞ்சம் இப்படி கண்ணை கத்துக்கிறது. போய் அந்த பொண்ணு கேட்கும், மகதானே ஏம்மா அப்படின்னா, ஒண்ணுமில்ல ராஜா, ஒண்ணுமில்ல ராஜா. திரும்ப திரும்ப அப்படி போயிட்டு மாமா மாப்பிள்ளையும் பார்த்திருக்காரு. மாப்பிள்ளை யாரு? சோமநாதன் சுக்கேசர். அந்த காலத்துல மாமியெல்லாம் மாமனார் பார்க்கறது, மாமியும் மருமகனும் பார்த்ததே கிடையாது. பேசணும்னா கதவை முக்காவாசி அடைச்சிக்கிட்டு பாப்பாவை பார்த்துங்க, அப்பப்ப வந்துட்டு போங்க. அங்கிருந்து வர்ற மாமி, நான் வராம என்ன, எந்த எங்க இருக்கான் கதவு கந்தன்ட? அப்படிதான் இருந்ததாக கேள்வி அல்லவா? அப்படி அப்படி அப்படி வந்து வருவன்.
1: ஆனா இந்த மருமகன் அப்படிப்பட்டதான், பழைய சம்பிரதாய மருமகன் தான். இருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி வந்து அழுகுறாங்கன்னு லேசா எப்படி தெரிஞ்சிருக்கு? கூப்பிட்டாங்க மீனாட்சிய, ஏன் மாமி அழுகுறாங்க? சும்மா சொல்லு, நீ மறைக்காத. ஒண்ணுமில்ல, ஆடி அமாவாசை வருது. இது வரைக்கும் அமாவாசை என்ன, கடல்ல எங்க அப்பா கைய பிடிச்சி எங்க அம்மாவும் கைய ரெண்டு பேரும் போட்டு கடல்ல குளிப்பாங்களாம். அவங்க இல்லேன்னு வருத்தப்பட்டாங்க. அப்படியா? நான் அங்க சொல்றேன், மாமியா இப்படி இருந்தவன மருமகன் துடிக்கிறாருன்னு. மாமி அப்படி இருக்கிறாங்க, இதுக்கு என்ன பிரமாதம்? இது வரைக்கும் எங்க போவாங்க? ராமேஸ்வரம் போய் அக்னி தீர்த்தத்துல குளிப்பாங்க. இனிமே மாமியெல்லாம் அக்னி தீர்த்தம் போக முடியல. மதுரையிலேயே எழுகடல் அடைத்த படலாம், ஏழுகடல். அப்புறம் அப்பா மலையத்தோசனை அடைத்த படலாம். சொல்லு மாமிய, அதனால நீங்க மருமகனை பெற்றீங்கன்னா எங்க சொக்கநாதரா மருமகனை பெறுங்கள் என்று ஆசீர்வதிங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடையவே கிடையாது. மாமியனுடைய கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, கருத்தறிந்து முடிப்பான். யாரு மாமியனுடைய கருத்தறி சொல்லக்கூட வேண்டியது. மாமியை போட்டு அறுத்துக்கிட்டே சாமி செய்யும் போட்டுறாங்களே, அது எப்ப செஞ்சது? நல்லா இருக்காது. நல்லா ஏன்னு ரெண்டு பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னா சரி நீதான் எடுத்துட்டு போடா பாப்பான்னு கொடுத்துட்டுமேன்னு. இதுக்கு என்னது இவ்வளவு வீசு? வேண்டாம் மாடையனா வீச வேறது. நீ என்ன மாமி போட்டுருக்கிற என் செயின் பார்த்துட்டு என்ன பண்ண? மாமி போட்டுருக்கிறது எங்கே? மாடல் கொண்டாந்து காட்டு, காட்டிட்டு இருந்தேன். மாமி நீங்க வச்சுக்க மாமினர். ஏன் அது பாப்பாட்டதான் இருக்கும். நல்லா இருக்குது மாமி, நீங்க போட்டுங்க, அவளுக்கு நான் மன்னி போடுறேன் அப்படின்னு போட்டால மாப்போ செஞ்சு வச்சுக்கலாம். எதுவா மாமி இதை எடுத்துட்டு வந்துடும் ஏண்டா நீங்க? அதனால சொக்கநாதர் மாதிரி மாப்பிள்ளையா இருக்கும். மாப்பிள்ளைன்னா அப்படி இருக்கும். அதனால எங்கேயாவது ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் பேசாதீங்க ஆசீர்வாதத்துல. சொக்கநாதர் போல் மருமகனும் மீனாட்சி அம்மி போல் பாப்பாவும் வாழ்க. வணக்கம். இங்க எஞ்சி இருக்கா? சாம்பார் இருக்கா? சாப்பிட்டு வந்துடுங்க. ஆமாவா? ஏன்னா கல்யாணக்காரனுக்கு நேராவது, நமக்கு நேராவது, இப்ப நமக்கு நேராவது, இப்படி எல்லாத்துக்கும் நேராகும் போது அங்க போய் வளர்த்துக்கிட்டு இருந்தா சிவ சிவ. சொக்கநாதரும் மீனாட்சி அம்மியும் போல் வாழ்க, அவ்வளவுதான். அருமை போதும், அதுல எல்லாம் அடங்கியிருக்கு. அவ்வளவு அடங்கியிருக்கு. தெரியவனுக்கு தெரியாதவன் போயிட்டு போறான். அதனால எழுகளையும் அழைத்தார் மாமிக்காக. மாமிக்காக மலையத்தோசன் மாமனாரையும் அழைத்தார். எழுகடல் அழைத்த படலும், அப்புறம் மலையத்தோசனி அழைத்த படலும், ரெண்டு படலும். அதனால அலைகடல் நீ இசை நடந்தாய் போற்றி. எனவே தான் அழைத்த ஏழு கடல் இருக்குல்ல, அந்த ஏழு கடல் இருக்கிறத அப்படி போய் கலந்து பார்த்தார். ஓ இதுவா அப்படியாப்பா, அதெல்லாம் எந்திரிச்சுன்னு வணங்கிச்சு அப்படின்னு கேட்டா. அப்படி பெருமான் இருந்தாலும் கருங்குருவி கண்டு அருளினை போற்றி. இது கறிக்குருவிக்கு உபதேசப்படலாம். கறிக்குருவிக்கு உபதேசப்படலாம் என்று ஒரு படலமே இருக்கு. இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. இந்த யாரெல்லாம் எந்தெந்த ஆன்மாக்கள் உன்னை நினைக்கிறதோ அவர்களுக்கு இந்த புலனெல்லாம் அவருடைய மயக்கம் தீர இருக்கும்படியா செய்வாராம். அப்படி இருக்கும்படியா செய்கின்ற பெருமானி வணக்கம். இதெல்லாம் கூட கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டு சிவகாசி மாதிரி இதெல்லாம் எழுதலாம். இந்த நாலு அகவல்லியம் இந்த அகவல்ல திருவாசகத்தில் துள்ளியார் போன திருவிளையாளர் புராண வரலாறுகளாக இடம்பெற்றவை அவை அவை விளக்குக என்று கேள்விகளாம். அப்ப திருவிழையாளர் புராண வரலாறாக எத்தனை இருக்கிறது என்பதை பார்க்கலாம். திருவாசகன்று அருளினை போற்றி, இரும்புலன் புலர இதை இந்தனை போற்றி, படியுறப்பயின்ற பாவக போற்றி, படியுறப்பயின்ற பாவக போற்றி. அது என்னது? படின நிலம். இந்த உலகத்துல பயின்ற பாவகம் அருமை. அருமை என்னன்னு கேட்டா, இங்கேயோ இருக்க வேண்டிய நீ அண்டமெல்லாம் கடந்த பரம்பொருள், ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் உயிரினங்கள் எல்லாம் வாழக்கூட நடந்து வந்து அவர்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பாவக அவனுக்கு அருள் செய்கிறாய். அப்போ அதனாலதான் நம்முடைய பின்னால திருப்பள்ளி சில இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு இங்க இருக்குது. இங்க இருக்குது திருப்பள்ளி சில எத்தனை நாள் பாட்ட? பத்தாவது பாட்டு. தேவர்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்களாம். எங்க என்னது? நாங்க போய் அடாராடா திருவண்ணாமலையில பிறக்கலையே, சிவகாசியில பிறக்கலையே. ஏன் பூவானி

நீங்க தேவலோகத்துல சிவலோக பெருமாள் ஆட்கொள்ள, இந்த மண்ணுலகத்துலதான் இருக்கிற ஆட்கொள்ள. ஏன்னா இதான் கரும பூமி, இங்க இருந்துதான் நீங்க மோட்சம் போலாமே தவிர தேவலோகத்திலிருந்து போக முடியும். தேவலோகத்துல மீண்டும் வந்து மீண்டும் பிறந்து இங்கிருந்துதான் முத்தியலோகத்துக்கு போகலாம். அதனால பதியூர பயின்ற பாவக போர்த்தி, இந்த மண்ணுலகத்துல எப்படியெல்லாம் என்னென்ன ஆன்மாக்களை எப்படி செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்து வீடு பேர் வழங்கியிருக்கிறாய். அடியோடு நடு ஈறு ஆனாய் போர்த்தி, அடி நடு ஈறு நடு, இதுக்கு நான் ஒரு சொல்ல வேண்டாம். முந்திய முதல் நடு இறுதியும் தண்ணிப்பட்ட அதனால பகுதியில் ஒரு கோலை வச்சுக்கிட்டு தமிழர் முன்னு மட்டும் கொடுக்குற மாதிரி, அடியோடு நடிகேறு ஆனாய் போற்றி, முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் முன்னே வந்திருக்குது. அப்புறம் நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகடி பாண்டியர்க்கு அருளினை போற்றி, இதைத்தான் நான் தொகுக்கணுங்கிறேன். இங்க மணிவாசகர் வரலாற்றை வேறு பிற நூல்களை கொண்டு தொகுக்காமல் திருவாசகத்தை கொண்டே தொகுக்கும், அது சத்தியமான வாசகம், சத்தியமான வேற எந்த துணையும் வரக்கூடாது. அப்படி தொகுக்கலாம் யாருக்கு? பாண்டிதா பாண்டி மன்னன் கீழ் அமைச்சராக மாண்புமிகு அமைச்சராக இருந்தாரா? இருந்தார். எப்படி யார் சொன்னா? இப்படி எல்லாம் சில குறிப்புகள் அங்காங்க வருவது கொண்டு தெரியலாம். அதுல என்ன சொன்னாராம்? தனக்கு பேரரசராக இருந்த அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு என்ன செய்தான் பெருமான்? நரகோடு சுவர்க்கம் புகாமல், நரகத்துக்கோ சுவர்க்கத்துக்கோ போகாம அதற்கு மேலாய வீட்டுலகத்தை வழங்கினான். அப்போ இந்த மாண்புமிகு அமைச்சர் இருந்ததுனாலதான் அந்த அரிமர்த்தன பாண்டியன் வீடு பேரடைய முடியும். ஏன் இவ்வளவு பெரிய ஞானியை தன்னுடைய அமைச்சராக வைக்கணும்? போற போக்கில பாண்டியரை பற்றி ஒரு குறிப்பு, நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல், கீழே இருக்கிற நரகத்துக்கோ மேல இருக்கிற சுவர்க்கத்துக்கோ நாம இருக்கிற இந்த உலகத்துக்கு நானிலம் இந்த உலகத்துக்கு எல்லாமே இவற்றுக்கெல்லாம் மேலா இருக்கிற நித்தி பேச்சினை வழங்கினான். அப்போ பாண்டி மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் வீடு பெயரடைந்தவன் என்று சொல்லிட்டு, இதனால் திருவாசகத்தார் அரியோடு நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி, ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி, ஒளிவர நிறைந்தனர் யாண்டும் நீக்கமர நிற்பவன். எந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, என்றும் யாண்டும் இருக்க முடியாத இருக்கின்ற பெருமன். செடுமர சிவபுரத்து அரசே போற்றி, ஆயினும் நீ எப்பொழுதுமே இருக்கிற இடம் சிவபுரம் தான். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடி கீழ் உள்ளார், பல்லோரும் ஏத்த பணிந்துள்ளார், அது சிவபுரம். கழுநீர் மாலை கடவுள் போற்றி, கழுநீர் மாலை கடவுள் போற்றி, கழுநீர் மாலை அணிந்தவன். இந்த அருகம்புல் அணிந்தது எப்படி ரொம்ப ரேர் என்றா சொல்றதோ, அது போல கழுநீர் மாலை அணிந்தது ரொம்ப செங்கழுநீர், செங்கழுநீர் அது முன்னோடத்துல வந்திருக்குது. எங்கிற சஸ்பென்ஸ்ல வச்சுக்கோமா, இப்ப நம்ம நாலுலயே வந்திருக்கு, இந்த நான்கிலேயே முன்னையும் வந்திருக்கிறது. எது? கழுநீர் மாலை அணிந்தவன். அடுத்த மாசம் பார்த்தோம் இப்படியே இருந்து நீங்க வினாலாம் கொடுத்து எழுதுவோம். சிவகாசி நீங்க திருச்சிருப்பி சொன்னோன்னு நாங்க ஒரு தடவை சிவகாசி வர்றீங்க வாங்கன்னு சொன்னோம். வாங்க. எனவே கழுநீர் மாலை கடவுள் போற்றி இருதம் வருகிறது. அது எந்த இடம்? அடுத்த மாதம் நீங்க சொல்லுவீங்க. தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி, யார் வணங்குகிறார் அவனுடைய மையல் மயக்கமெல்லாம் நீக்குவானான். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன், அலாராளா பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் தன் திரும்ப. பிழைப்பு என்ன, வாய்ப்பு என்ன அப்படிங்கிற பிழைப்பு என்ன, இன்னதுதான் செய்யறது, இன்னதுதான் விட்டுறது அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. எதை செய்யணும் எதை விடணுங்கிறது கூட தெரியாது சுவாமி. பிழைப்பு அதாவது தவறுறது, இது விட்டுணும். வாய்ப்பு இது எடுத்துக்கணும். இந்த மாதிரி எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு கூட தெரியாது சாமி. அவ்வளவு மக்கள் பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயின் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. இந்த வாசகத்துல குழைத்த சொல் மாலை எதோ மனம் குழைஞ்சது சொல்லி வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான் சுவாமி. இது பெரிய ஞானிகளுக்கோ அல்லது பெரிய அறிஞர்களுக்கோ நான் சொல்லலை.
அதை ஏற்றுக்கொள்ளணும், திருவதில் ஏற்றுக்கணும். பிழைப்பு வாய்ப்பு ஒன்றறியானாயின் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி. அது என்னது புறம் பல பலங்கிறது என்ன? முப்புறம் தான், முப்புறம் தான். நம்ம அங்கு போனா போன இலக்கணம் எழுதிட்டாங்க, போற பொருள் அழித்து வச்சிருக்காங்க. நன்னூல்ல யாரு சாமி, சாமி எழுதிச்சுன்னு திருஞான சாமின்னு அர்த்தம். எனக்கு இலக்கணம் கை வச்சதால இருந்தாலும் துறவியாயிருந்து இலக்கணத்திலையும் கை வச்சது திருஞான சாமி. அதனால நாங்க வகுப்புல எழுதினு சாமி சொல்லிச்சுன்னு சொன்னோம்னா சீக்குவல் டு திருஞான சுவாமிகள் தெருவில் போறதெல்லாம் இல்லை. எந்த சாமியும் கேட்கக்கூடாது, எந்த சாமியும் கேட்கக்கூடாது. சாமி சொல்லிச்சுன்னா சீக்குவல் டு திருஞான முனிவர் அப்படின்னு. ஒன்று இரண்டு பல என்பன வடநூல் வழக்கு. ஒன்று ரெண்டு ரெண்டு தான் சொல்லணும், வட சொல்ல பலன்னு சொல்லப்படாது. மூணுனா தான் பலங்களாம். ஆனா தமிழ்ல ஒன்று அல்லனவெல்லாம் பலன், இரண்ட கூட பலன்னு சொல்லலாம் தமிழ் வழக்கு. ஆனா வடமொழி வழக்கு இரண்ட வந்து ரெண்டு தான் சொல்லணும், ரெண்டுக்கு மேற்பட்ட மூன்று முதலத்தான் பலன்னு சொல்லணும். ஒன்று இரண்டு என்பன தமிழ் மொழி வழக்கு, ஒன்று அல்லாது ஒன்று இரண்டு பல என்பது வடநூல் வழக்கு, ஒன்று அல்லாதவெல்லாம் பல என்பது தமிழ் வழக்கு ஆகும். இங்க போற போக்குல நன்னூலுக்கு ஒரே எழுதும்போது அப்ப புறம்பல எரித்த என்று சொன்னார். முப்புறம், முப்புறம் தமிழ் வழக்கின்படி பார்த்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்டது முப்புறம், வடமொழி வழக்குக்கு பார்த்தாலும் ஒன்று இரண்டு ரெண்டுக்கு மேற்பட்டது மூன்று பல. எனவே எப்படி ஞாபகம் சொல்லாம இருக்கிறது சொல்லாம. அப்ப புறம் பல என்றார் ஒரே எழுதுனா சிங்க மாதிரி இதெல்லாம் எழுதுன திருவாக்கு. புறம் பல என்றார் தமிழ் வழக்கும் வடமொழி வழக்கும் கட்சி. என்ன சொன்னீங்க? தமிழ் நூல் வழக்கும் வடமொழி வழக்கும் கட்சி. அது என்ன வழக்கு? ஒன்று அல்லாதெல்லாம் பலங்கிறது தமிழ் வழக்கு, ஒன்று இரண்டு அதுக்கு மேல இருந்தால்தான் பல வழக்கு சொல்றது வடநூல் வழக்கு. எனவே நீ தமிழ் வழக்கின்படி பார்த்தாலும் வடமொழி வழக்கின்படி பார்த்தாலும் புறம்பல எரித்த புராண போற்றி பல என்பது பொருந்தும். பழைய உரையில் படிக்கும்போது பல்வேறு திடீர்னு வடமொழிக்கு தமிழ்மொழிக்கு என்ன வேற்றுது, அது போல என் குணங்கள் எங்கே இருக்குது சைவ அமைப்பு கண்டது. ஆளாப்பணம் உரையை படித்தாதானே வளர்ந்து எப்படி வளர்ந்து முருகா எல்லா யூனிவர்சிட்டியும் எடுத்துட்டாங்கல்ல கூப்பிடுவோம், எல்லா யூனிவர்சிட்டியும் எடுத்துட்டு என்ன பண்றது? அதனால வர்றவங்க ஒண்ணும் தெரியல. என்ன தெரியும்? வேலை புறம்பர எரித்த புராண போற்றி பரம்பரம் சோதி பரணி போற்றி பரம்பரம் பரம்ன மேலான இன்னொரு பரம்ன மேலான மேலாயினவற்றுக்கெல்லாம் மேலாய ஒளி அல்ல மேலாய ஒளிக்கெல்லாம் மேலாய ஒளிவுடைய பெருமானி வணக்கம் போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புயங்க பெருமான். இந்த புயங்கம் கருத்துக்கு ரெண்டு பொருள், பாம்பு பாம்பினுடைய வந்ததுதான் ஒரு விதமான ஆடல். பெருமான் ஆடுகிற ஆடல்ல புயங்க ஆடல் ஒண்ணு, அது எப்படி ஆடுவதோ என்னமோ தெரியாது. அந்த ஆடல் உடையவனையும்

0: ரொம்ப அருமை. புராணம் தான் பழமையானது அல்லதான் காரணம். இன்னைக்கு பழமையாக இருக்கிற பொருள்கள் எவையவே உண்டோ அவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பான். உன்னை பழம் பொருத்தும் உன்னை பழம் பொருளே ஒத்த வரையில ஒரு திருவாசகத்துக்கு திருவாசக கருத்துரை என்ன புராண காரண போற்றி ஈக்குவல்ஸ் முன்னை பரம்பொருக்கும் முன்னை பரம்பொருளே என்றவாறு என்றவாறு அப்படிதான் எழுதுவாங்க. அசைக்க முடியுமா? அசைக்க முடியுமா? நம்ம இருக்கிற ஒரு ஆள் உரை செஞ்சானா தூக்கிங்களாம். திருவாசு திருவாசே உரை புராண காரண போற்றி முன்னை பரம்பொருக்கும் முன்னை பரம்பொருளே என்றவாறு போட முடியுமா? அது உரை, அது உரை. என்ன பண்றது? போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி பெருமானி வணக்கம் உனக்கு வணக்கம் வேறு எனக்கு அறிவில்லை என்று சொல்லி அருமையாக நிறைவுபடுத்துகிறார் போற்றி திருவாரை. இன் மேல் இருப்பதெல்லாம் திருச்சரகம். அதனால இந்த அகவல் என்ற முறையில இந்த நான்கு விதமான நான்கு அமைச்சர் இந்த நான்குல முன்னைய ஒன்றுதான் நமக்கு அதிகமா பயிற்சி. சிவபுராம் ஏழு வயசுலயே படலான்னு சொல்லி படித்தோம். மற்ற மூன்று கொஞ்சம் புதியதுதான். அதனால இந்த நான்கையும் அப்படியே நமக்கு மனசுல கொண்டு வருது. அதுல முதல்ல இருப்பதாவது மனசுல அப்படியே நிறுத்தி பண்ணி அது என்ன தினமுடியே பத்து வரை பன்னெண்டு வரை படிக்கிறது அப்படி படிக்கிறது தானா வந்து ஒன்னும் பெரிய காரியம். இது மிக சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படும். அதுதான் நீங்க செய்யணும். மன்னிக்கணும் அல்லவா? மன்னிக்கணும். இந்த நாலாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை கூட்டு கூப்பிட்டு நம்முடைய பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ கூப்பிட்டு ஆனா நம்முடைய பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. பேர பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு மக மருமகனை பாத்துக்கணும். ஏன்டா தாத்தா கூப்பிடறாரு சின்ன சொல்லுவாரு நீ பழம் பஞ்சாங்கடா நீ இங்க போ அப்படிங்கிற சிவ சிவ சிவ சிவ இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவர் தொடக்கி வெல்வம் மனதில் நினைச்சுக்கிட்டு சரி என்னைக்கு ஒரு பொண்ணுமோ ஆண்டவனே உங்கையில் இருக்கு உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அது ஒரு சொல்லுது. சிவ நீ எங்க சுத்தினாலும் எங்க சுத்தியும் ரெங்கரை செய்தின்னு வைணவத்தில் பெற முடியும். நம்ம எங்க சுத்தியும் திருமுறையில் விழுந்துருவோம் ரொம்ப அதை விட வேற என்ன கதி இருக்கு இல்ல. அப்பா அம்மாவும் பையன் மருமகளும் நல்லவங்களா இருந்தாங்கன்னா என்ன தம்பி படிக்கிறேன் எங்கள் பெருமான எடுத்தாலும் கூட அந்த பழகம் இவன் ரொம்ப வேற எங்கேயா பழகினா கூட சார் அந்த சாயந்தரம் மூங்கலன்னு என் கை அந்த தென்னூர்களை பகத்துதான் தெரியும். ஏன்னா அப்படி பழக்கும் அந்த பழக்கம் மூஞ்சின்னு கழுவுனா அதன் பிறகு என்ன இருக்குன்னு இது ஜீவ எந்த நேரம் எப்ப மூஞ்சி கழுவுனா அப்படி பட்டுன்னு எடுத்து அதுல இல்லாம இருக்க என்பது எல்லாம் அப்படின்னு அப்புறம் தண்ணியை நற்றவாகுனே நான் மறைக்கணும் சொல்லும்னா அப்படிங்கிற மாதிரி இவன் மறந்தால் இவன் கை எங்க திருநீத்தை தொடும் நெற்றியில் இடும் அப்படின்னு அதெல்லாம் இனி செஞ்சால் வழிய பயனில்லை. அப்படிலாம் செய்யும்படியான புண்ணியத்தை நமக்கும் தந்து கேட்கும்படியான புண்ணியத்தை இந்த மக்கள் பேருக்கும் வழங்கி எல்லாமல்ல அண்ணாமலையாரெல்லாம் செய்யணும். நாம் என்ன செய்ய முடியும்? நான் அப்படி வளர்ந்தால்தான் இனி வருகிற சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கும்.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
2: திருவள்ளுவர் சொல்றார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தின் வகை தெரிவன் கத்தே உலகுங்கிறார். உலகம் யாரு கையில் இருக்குன்னா இந்த ஐந்து புலன்களை யார் வெல்லுகிறார்களோ அவருடைய கையில் இருக்குங்கிறார் வள்ளுவர். திருவள்ளுவர் நல்லா படிக்கணும். திருவள்ளுவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நூல். அப்போ அந்த சத்தாபுதல் ஐந்தும் தன் வழி தான் சாரி. அப்ப இதெல்லாம் காரியமா இருக்கக்கூடிய எல்லாமே கொண்டுட்டு போய் காரணத்துக்கு போயிடணும், நம்மள்ட்ட வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா இந்த ஆன்மா என்பது சித்து பொருள், இறைவன் என்பது சித்து பொருள், அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோடு சேரும். அழகான வார்த்தை. இந்த ஒரே ஒரு வரிக்கு மட்டும் 100,000 ரூபா போறோம். சித்துக்கு சித்தன்று சேரிடம் வேர்விண்டோ, சித்துக்கு சித்தன்று சேர்விடம் வேறு உண்டோ. இன்னும் அழகான வார்த்தை பார்த்தீங்களா, ஆன்மாவும் சித்து இறைவனும் சித்து, அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோட சேரணும், அங்கே தான் சேரணும், அதுதான் உண்மை. இப்போ நம்ம எப்படி சேர்ந்துட்டுருக்காங்க இன்னைக்கு, இந்த சித்து, அது சித்துன்னா என்ன, அறிவித்தால் அறியக்கூடிய சித்து, குறை அறிவு. இறைவன் மட்டும்தான் குறைவிலா நிறைவு. இப்போ நாம்லாம் குறை உடையவங்க, இந்த சித்து என்று சொல்லக்கூடிய அறிவை வைத்து கொண்டு இந்த செயற்கை அறிவாகிய உலகத்தோடு சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் உயிருக்கு உலகப்பற்று என்பது செயற்கை, இறைப்பற்று என்பது இயற்கை. அப்ப அந்த இடத்துக்கு போகணும். அப்ப எப்படி போலுமா, அப்படி அங்கே போயிட்டோம்னா அந்த இந்த ஆன்மாவும் ஒளி, இறைவனும் ஒளி, அது பேரு ஒளி, இது சிற்றொளி, ரெண்டும் அறிவுள்ள பொருள், அங்கே போய் சேர்ந்துடும். அப்போ எங்கே சேர பாருங்க, சுத்த வெளியில். அதான் வந்து இந்த யோகனத்திலையும், யோக யோக நிலையிலையும் நம்ம இறைவனை அடைய முடியும். அது மூன்றாம் தந்திரத்தில் சிந்திக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. ஞானத்திலையும் இறைவனை அடையலாம். அப்ப சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும். இப்ப வெட்ட வெளி ஜோதிமயமான, அது என்ன, அதில் இது ஞானத்தில் அடையலாம். இப்போ உள்ளே இருக்கிற ஆன்மா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் நிறைஞ்சிருக்கிறான், ஆனால் இந்த ஆன்மா இறைவனோட பேஸ்டில் பேஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. நடுவில் இந்த உடம்பு ஒன்று இருக்கு, இந்த உடம்பை கரைக்கணும். இப்போ கரைக்கணும்னா இங்கே என்ன இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்குது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்குது. காற்று நிச்சயமாக இருக்குது, இப்போ காற்றுல கரையணும். அப்படி காற்றுல கரைய முடியலன்னா, தெரியலன்னா ஜோதியில் கரையணும். இப்போ நம்ம நம்மளுடைய சைவ அருளாளர்கள்லாம் பெரும்பாலும் ஜோதியில் கலந்தவங்க தான், ஜோதியில் கரைஞ்சவங்க தான். அப்போ கரைய தெரியணும். அப்படி கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அதுதான் ரகசியம், ஞான ரகசியமும் அதுதான், யோக ரகசியமும் அதுதான். சுத்த வேலையில் சுடலில் சுடர் சேரும் அர்த்தம் இது குறித்து ஆண்டுகோள் அப்பிலேங்கிறது. ஆண்டுகோள் அப்பு, அப்புங்கிறது நீர்னு அர்த்தம், அருள் நீர்னு அர்த்தம், ஞான நீர்னு அர்த்தம், ஆட்கொள்ளும் விதம்னு அர்த்தம். அப்போ அந்த இறைவன் வந்து நம்மை ஆட்கொள்கிறான், ஆட்கொண்டு அந்த வெட்ட வெளியிலே நம்மை அழைத்து, வெட்ட வெளியில் அழைத்துட்டான், அங்கே போய் உட்காந்து அங்கே போய் அடங்கிடுவோம். அங்கே எப்படி அடங்குவோம்னா, அங்கே வந்து சுடரில் சுடர் சேரும். இதுவும் வெளிச்சம், அதுவும் வெளிச்சம், வெளிச்சத்தோட வெளிச்சம் சேர்ந்துடும். இதுதான் மேல்நிலை. அது குரு வேணும், அந்த குரு வந்தால் தான் அதுக்கு வழிகாட்ட முடியும். அது அந்த குருவுக்கு, குரு அந்த குருவை கிடைச்சிட்டாங்கன்னா அந்த குருவை விடாமல் இருக்கிறதுக்கு நல்ல மாணவர் தேவை. இப்போ நல்ல மாணவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற, அப்போ அந்த குருவினுடைய திருமேனியை பார்க்க வேண்டும், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இப்போ குருங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் கூட, இதுவே வந்து குருக்கு உள்ள சப்ஜெக்ட் தான். இப்போ குரு அப்படின்னு சொன்னால் வாழ்த்து காட்டணும், ஆசிரியருங்கிறது வழி காட்டலாம். ஆனால் குருவுக்கு அப்படி இல்லை, அந்த சீடருடைய ஆன்மாவுக்குள் நுழைந்து அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நிலை. அப்போ கொஞ்சம் குருவுக்கு வந்து ரோல் அதிகமாக இருக்கு. குன்னா குற்றம், ரூன்னா களைதல், குற்றத்தை களைதல். ஆன்மாவினுடைய குற்றத்தை யார் ஒருவர் களைகிறாரோ அவருக்கு பேர் தான் குரு. அப்போ அந்த குரு வரணும்னா இந்த ஆன்மா பக்குவம் அடையும். எப்போ பக்குவம் அடையும், அப்போ சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளையும் கடக்கணும். அப்போ கடந்து ஞானத்துக்கு தயாராக இருக்கின்ற பொழுது பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவம் என்று சொன்னால் குருநாதர் உணர்த்தியதை உணர்த்தும் பொழுது உணர்த்தியவாறே உணரக்கூடிய தன்மைக்கு பேர் பக்குவம்னு பேர். அந்த நிலைக்கு அவர் பழுத்துடணும், பழுக்கும் பொழுது குரு வந்து அப்படியே ஆட்கொள்வார். இதுதான் நம்ம சிவஞான போதில் சொல்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய மெய்கண்ட சாத்திரம் எல்லா நூல்கள் 14 சாத்திரங்களுக்குமே ஆதாரமானது, பிரைமரி சோர்ஸ் திருமந்திரம் தான். அது மெய்கண்டாருடைய சிவஞான போகத்தில் 8 நூற்பா. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. தவங்கிறது தான் சரியை கூட்டல் கிரியை கூட்டல் யோகம் ஈக்குவல் டு தவம். தவத்தினில் உணர்த்த, இப்ப தவம் செய்தவர்களுக்குத்தான் இறைவன் குருநாராக வந்துட்டாரு. தவத்தினில் உணர்த்த விட்டு, அப்ப விட்டுட்டேன்னா இந்த உலக பற்று பாசங்களை விட்டுன்னு அர்த்தம். அந்நிய மின்மையின் அரண் கழல் செழுமை, அதுக்கு அடுத்து இறைவனை நோக்கி அந்த ஆன்மா செல்லும். அதுதான் அந்த குருவனுடைய தொடர்பு. இதை நம்ம மாணிக்க வாசகருக்கு இறைவனே குருவா வந்தார். குருவா வந்து நம்முடைய அவருடைய செவியில ஒரு வார்த்தை சொன்னார், எண்மையும் ஒரு வார்த்தைக்கு உட்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு சிவாய நம்மங்கிற வார்த்தைய குரு உபதேசம் சொல்லிட்டார். இன்னும் சொல்ல போனா மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் 3 வகையான தீட்சையில கொடுத்துருக்காரு. நயன தீட்சை கொடுத்துருக்காரு, கண்ணால பார்க்கக்கூடிய சக்தி தீட்சை கொடுத்துருக்காரு, கையால தொட்டிருக்காரு, ஸ்பரிசு தீட்சை கொடுத்துருக்காரு, வார்த்தை உபதேசம் பண்ணியிருக்கிறாரு, உபதேச தீட்சை கொடுத்துருக்கிறாரு. 3 வகையான தீட்சைகளை மாணிக்க வாசகர் பெற்றார். அவரே ஒரு பாடல பாடுறாரு. இறைவன் வந்து குருநாராக வந்து சிவாய நம என்ற மந்திரத்தை எனக்கு உணர்த்தினார் அவரே சொல்றார். நானே யோதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. அதாவது நானேயோ தவம் செய்தேன் அப்படி மாணிக்கவா நினைக்கிறாரு, நானா தவம் செஞ்சேன், என்ன தவம் செய்தேனோங்கிற, நானா செஞ்சேங்கிற. இவருக்கே ரொம்ப ஆச்சரியம். சிவபெருமா நேராக வந்து தீட்சை கொடுக்குறதுன்னா, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இதுதான் குரு உபதேசம். இது நம்முடைய அருணகிரினார் கந்தர் அனுபவில சொல்றார், குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. எப்படி வரணும்? முருகப்பெருமான சொல்றாரு, நீ குருவா வாப்பாங்கிற, குருவாய் வருவாய் அருள்வாய் யோகனே. அப்ப அந்த அதுதான் குரு ஸ்டேஜ். அப்ப இறைவன் வந்து உணர்த்துறார். அப்படி உணர்த்துகின்ற பொழுது உணர்த்தி விட்டார். அப்ப குரு, அந்த குருவினுடைய திரிமேனி காண்டல், அந்த குருவினுடைய திருமேனி எப்படி இருக்கும்? சிவபெருமானே குருவா வர்றார். அப்ப சிவபெருமானே குருவா வரணும், அதுதான் நம்ம சைவத்தில் உள்ள சிறப்பு தன்மை. குரு லிங்க சங்கம வழிபாடு என்பது சைவத்திற்கே உள்ள சிறப்பு. அந்த குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அப்ப மாணவர் எப்படி இருக்கணும்? அந்த குருவினுடைய திரு உருவத்தை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்புறம் குருவின் திருநாமம் செப்பல். இப்ப குருவினுடைய பெயரை சொல்லணும், அது ஒரு தெளிவு. குருவின் திருநாமம் செப்பல், செப்புதல்னா சொல்லுதல் அர்த்தம், தெளிவு ஒரு விளக்கம் கிடைக்கும். இப்போ குருவினுடைய திருப்பெயரை சொல்லலாம்னா சொல்லலாம், அப்பர் பெருமான் வந்து குரு, அப்பூதியடிகள் சீடர். இந்த அப்பூதியடிகள் அப்பர் பெருமானை அதற்கு முன் பார்த்ததே இல்லை. திருநாவுக்கரசுங்கிற பெயர் தான் தெரியும். அப்ப திருநாவுக்கரசருடைய அப்பர் பெருமானாக இருக்கக்கூடிய அவருடைய பெருமைகளை தெரிந்து அவர்களை பார்க்காமலேயே அவருடைய பெருமைகளை கேட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளுந்து மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு திருநாவுக்கரசு என்ற பெயரிட்டார். அங்க அவர் வீட்டில் ஒரு பசு கண்ணுக்குட்டி இருக்கும், அந்த பசு கண்ணுக்குட்டிக்கு பேர் திருநாவுக்கரசு கண்ணுக்குட்டி. அங்க ஒரு அரிவாள் மனை இருக்கும், திருநாவுக்கரசு அரிவாள் மனை, திருநாவுக்கரசு அரிவாள், எல்லாமே திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு படி வா, அந்த அந்த அந்த திருநாவுக்கரசு படிய படிக்கு பேர் திருநாள் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு. இப்ப திருநாவுக்கரசு என்ற அந்த பெயர். அப்ப என்ன அந்த பெயரை சொல்றாரு, இந்த கற்பனை கலைஞம் சிவபிரசாமிகள், திருநாவுக்கரசு எனும் நாமம் சொல்றார், சொல்லியும் எழுதியும் துன்பில் பதம் பெற்றார் ஒரு நம்பி அப்போதி. அதாவது துன்பம் இல்லாத பதமா சிவபதத்தை எழுதினார். பக்தி பஞ்சாட்சரம் பேரு, இந்த குருநாதருடைய பெயரை நம்ம சொல்ல சொல்ல அது எல்லாமே பக்தி பஞ்சாட்சரில் அடங்கும். அது சைவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் திருவைந்த எழுத்தாவே இருக்கு. மணிவாசகர் ஒற்று எழுத்து நீக்கினா அஞ்சு எழுத்து வரும். நம்பி ஆறுவரர் ஐந்து எழுத்து வரும். ஞான சம்பந்தர் ஐந்து எழுத்து வரும். மணிவாசகர் ஐந்து எழுத்து வரும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐந்து எழுத்து வருது, அது ஒரு ஆச்சரியம். அப்போ அதுக்கு பேர் பக்தி பஞ்சாச்சரம்னு பேர். அப்போ அந்த குருவினுடைய திருநாமம் செப்பல், அது தெளிவு. அப்புறம் குருவினுடைய திருவார்த்தை கேட்டல் தெளிவு. இந்த குரு என்ன பண்ணா உபதேசம், அந்த உபதேச வார்த்தைகளை, அதாவது அட்வைஸ், உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் ஒரு ஒரு நெறி காட்டுறது, அந்த நெறியை எப்படி கடைபிடிக்கணும். அப்ப குருவினுடைய திருவார்த்தை கேட்டல், அது தெளிவு. இப்ப நான்காவதாக, குருவினுடைய உருவத்தை சிந்தித்து கொண்டிருந்தாலே தெளிவு. இதுதான் நம்முடைய இப்படி சொல்லியிருக்காங்க, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அப்ப சிந்திக்கக்கூடிய திருவுருவை உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதுவே ஒரு தெளிவை கொடுக்கும். இப்ப தீட்சை, இப்ப தீட்சை பார்த்தீங்கன்னா அதுல ஆறு வகையான தீட்சை உண்டு சைவத்தில். கண்ணால் பார்க்கக்கூடிய நயன தீட்சை, மனதால் நினைக்கக்கூடிய மானச தீட்சை, அந்த திருக்கரத்தால் தொடுதல் அது ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை. வாசக தீட்சை என்ன, ஞான நூல்களை போதித்துக் கொண்டிருத்தல். அப்புறம் சாத்திர தீட்சை, சாத்திர தீட்சைங்கிறது ஞான நூல்களை போதித்தல். வாசக தீட்சை என்பது உபதேசம் கொண்டுதல், ஒரு வார்த்தை சொல்லுதல், சிவாய நம நம சிவாய அது போல. அப்புறம் யோக தீட்சை, குருநாதர் ஒரு இடம் இருப்பார், சீடர் ஒரு இடத்தில் இருப்பார். அப்ப குருநாதர் தன்னுடைய யோகத்தினால் அங்க சென்று அந்த சீடர் இருக்கிற இருக்கிடம் சென்று அங்க போய் தீட்சை கொடுக்கணும். இப்படி ஆறு வகையான தீட்சை இருக்கு. அதே அவுத்ரி தீட்சின்னு ஒண்ணு உண்டு. இந்த அவுத்ரி தீட்சின்னு சொன்னா அது வந்து இந்த ஹோமம் எல்லாம் வளர்த்து செய்வாங்க, அதுல ஞானாவதி கிரியாவதி உண்டு இருக்கும். இப்படி தீட்சைக்கு வந்து முறைகள் உண்டு. அது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த குருநாதர் அந்த அவர் முடிவு பண்றது. அதே மாதிரி தீட்சையில ஸ்டேஜஸ் உண்டு, ஒவ்வொரு நான்கு படிகள் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் சமய தீட்சைன்னு ஒன்று உண்டு, அது எடுக்கணும். லைசன்ஸ் வாங்கினதுனா கார் ஓட்ட முடியும். அப்ப தீட்சை வாங்கணும், குருநாதர் கொடுக்கணும். நம்ம அவர் குருநாதரும் பார்த்து கொடுக்கணும், அது சமய தீட்சைன்னு பேர். ரெண்டாவது விசேஷ தீட்சை. இந்த விசேஷ தீட்சைங்கிறது நம்ம சிவபூஜை பண்றதுக்கு, ஆன்மார்த்த பூஜை பண்றது விசேஷ தீட்சை. அப்புறம் நிர்வாண தீட்சை. இப்போ நிர்வாண தீட்சை கொடுக்கும்பொழுது இந்த ரெண்டு வேலையும் பூஜை பண்ணணும். அப்புறம் நான்காவதாக ஆச்சார அபிஷேக தீட்சை, ஆச்சார அபிஷேகம் பண்ணணும். இப்படி நான்கு வகையான நிலைகளில் தீட்சை உண்டு, அது வந்து ஸ்டேஜஸ். இப்படி இந்த குரு வழிபாடு, தீட்சை வழிபாடு எல்லாமே நம்முடைய திருமந்திரத்திலே நிறைய இடத்துல சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால், எதை நிலையான பொருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அப்போ நிலை இல்லாத பொருளை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அதனால தான் நம்மளுடைய திருக்குறளாக இருக்கட்டும், திருமந்திரமா இருக்கட்டும், நிலையாமை பத்தி அதிகமா சொல்லுவாங்க. இப்ப அதாவது நம்ம என்ன செய்வோம், இந்த பொய்யான உலகத்தை தான் நீ மெய்யா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இது பொய்ய பொய்ன்னு சொல்லணும். குருக்கு இலக்கணம் என்னன்னா பொய்ய பொய்ன்னு சொல்லணும். அப்ப எது மெய்யின்னா இறைவன் தான் மெய். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டியின்றி வீடுற்றேன், சிவபுராணம். அப்ப இறைவன் மட்டும்தான் மெய், பாக்கி உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் பொய். அதெல்லாம் சொன்னார் நம்முடைய மாணிக்க வாசகர். பொய்யெல்லாம் வேணாங்கிறார். உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவம் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும், கூத்தாவும் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசந்துருக வேண்டுவனே. ஊர் வேணாம், பேரு வேணாங்கிறது எல்லாம் பொய்ங்கிறது. கடவுள் மட்டும்தான் மெய். அப்ப இறைவனை அடைய வேண்டுமானால் பொய்யை நாம் எது தெரிந்து கொண்டு பொய்யை நாம் களைய வேண்டும். இப்ப சரீரம், இதுக்கு பேரு மெய்ன்னு பேரு. மெய்னா உடம்பு, ஆனா பொய்யான உடம்பு. ஏன் பொய்யான உடம்புக்கு மெய்ன்னு பேர் வச்சிருக்காங்க? பெரிய ஆராய்ச்சி உள்ளது. ஏன்னா மெய்யான இறைவனை அடைவதற்கு பொய்யான உடம்பு தேவைப்படுகிறது. எல்லாரும் ஒரு காலத்தில் என்ன பண்ணா உடம்பு வேண்டான்ட்டாங்க. திருமுறை மட்டும் உடம்பு வேணும்னாரு. உடம்புக்குள் ஒரு பொருள் கண்டேன்கிறார். உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். அப்போ உடம்பு வேணுங்கிறார். ஆனா தெரிஞ்சாலும் இந்த எதே அது உடம்பு, அதாவது ஞானம் பெறுவதற்கு உடல் தேவை, அவ்வளவுதான். ஆனா உடம்பையே நம்ம சதம் நினைத்துக்கு வரக்கூடாது. யாக்கை நிலையாமை முதல்ல சரீரம் நிலைக்காது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இல்ல, ரிட்டர்ன் டிக்கெட்டே வாங்கியாச்சு, அது கன்ஃபார்ம் ரிட்டர்ன் டிக்கெட்டு, மெசேஜ் தான் வரல, கன்ஃபார்ம் டிக்கெட் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கியாச்சு. எப்போ நம்ம உள்ள உலகத்துக்கு நுழைஞ்சிட்டோமோ திரும்ப டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த உடம்பு ஒரு காலத்தில் அழிய போகிற உடம்பு, பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு ஒரு காலத்தில் பஞ்சபூதங்களிலே சென்றடையும். செல்வம் நிலைக்காது, செல்வம் உருண்டோடும். சொல்றாரு குன்றத்தனைய இருநிதி படைத்தோர் அற்றை பகலே அழிவினும் அழிவர், அறத்திடு பிச்சை கூவியிறப்போர் அரசரோடு இருந்து அரச ஆளினும் ஆளுவர். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. செல்வம் வந்து நிலைக்காது, அது வந்து யாருக்கும் எப்ப கிடைக்கும்னு தெரியாது. அதில் வாழ்வும் நிலைக்காது. எல்லாம் நீர்க்குமிழிங்கிறது கம்பராமாயணத்தில் வரும். நீர்க்குமிழியும் பாரு அந்த அந்த இதுல நீர்க்கோள வாழ்வை நம்பியும் பாரு, நீர்க்கோள வாழ்வும் பாரு. குளம் இருக்குன்னு சொன்னா குளத்துல நீர்க்குமிழி இருக்கும், அந்த நீர்க்குமிழி வந்து எவ்வளவு நிலையற்றது, அதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா அதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சாஸ்வதமா நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இதை பாருங்க, இந்த உடம்பு பாருங்க, ஒரு நாள் இந்த உடம்பு போயிடுது. இந்த உடம்பு என்ன பண்ண போறாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய செலவு பண்றோம், உடம்புக்கு அவ்வளவு செலவு பண்றோம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, பேர் போயிடும். இப்ப நம்ம என்ன பேர் வச்சாலும் போயிடும். அப்ப எல்லாரும் ஒரே பேர் தான், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, காமன் பிணம். அப்பே சொல்லுவாங்க டெட் பாடியும் பாங்க. பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சரி, சூறையம் காட்டிலை கொண்டு போய் சுட்டிட்டு, அங்க சுடுகாடு சுட்டிடுவாங்க, எரிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்களா, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அது இறந்து போன அன்னையோட மறந்து போச்சு, அன்னையோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தண்ணியில எப்ப முழுகிறாங்களோ அப்பவே அந்த அந்த அந்த வாழ் அந்த அவருடைய இறந்து போனவருடைய வாழ்க்கை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்த உடம்பு நிலையானது இல்லை, பொய். அதனால இந்த கிடைப்பதற்கு அறிய இந்த பிறவி கிடைச்சிருக்கும் பொழுதே நம்ம இறைவனை பார்த்தணும். அப்போ இந்த உடம்பை வந்து உடம்பு நிலையில்லாத உடம்புங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். ஒரு பாட்டு விட்டுவிட போகுது உயிர், விட்டுவிட போகுது. என்னைக்கு இருந்தாலும் உடம்பு விட்டு உயிர் போகாதானே போகுது, இரவல் தானே. இது வந்து ஷெல்டர், இரவல் வீடு. நமக்கெல்லாம் சொந்த வீடு இறைவன் திருவடி, அதுதான் வீடு. சொந்த வீடு திரு இறைவன் திருவடி தான் வீடு. இப்போ இதெல்லாம் வந்து வீடுனாவே முதல் நிலை திரிந்த தொழில் பெயர், விடுதல் தான் வீடு. இந்த விட்டதான் அது கிடைக்கும். விட்டுவிட போகுது உயிர், சரி. விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார். யாரு? சுற்றத்தார். வச்சிருக்க மாட்டாங்க அது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் வீட்டில். இப்போ நான் ரொம்ப கட்டுப்பாடு. இப்போ அது எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட்டது பட்டு எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள், சொன்னது இதுவே சுகம். சொன்னவர் யார்? ஞானி பட்டினத்தார். ரெண்டு சொல்லணும் சைவத்தில். அன்பு என்று சொன்னால் கண்ணப்பர், ஞானி என்று சொன்னால் பட்டினத்தார். ரெண்டு தான் சொன்னார். காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கன்னு சொல்லிட்டு அத்தனை கோடி சொத்தையும் யாருக்கும் எந்த விதமான செட்டில்மெண்ட்டும் எழுதி கொடுக்காம உடனடியாக வந்துட்டார். சோழராஜாவே கடன் கொடுத்தவர். அவர் அரண்மனையில் இருக்கிற கதவே வந்து தங்கத்தால் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட பட்டினத்தார் என்ன சொல்றாரு? எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள், சொன்னது இதுவே சுகம்ங்கிறார். இதான்ப்பா இருக்கிற வரைக்கும் சிவனை கும்பிடுங்க போறோம். சொல்லாரு என்ன செலவு பண்றாங்க நாட்டில்? மனைவிக்கு சொத்து, குழந்தைங்களுக்கு சொத்து, பேர குழந்தைங்களுக்கு சொத்து, பிறக்க போற பேர குழந்தைங்களுக்கு சொத்து, இதெல்லாம் கூட வருமா? கட்டி அணைத்திரும் பெண்டிரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் என்ன செய்வாங்க? கொட்டி முழக்கி அழுவர். அதோட சரி, அழுவாங்க. போது ஒரு நாளைக்கு அழுதுகிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். மயானம் குறுகி அப்பால் 8 அடி வைப்பரோ. அதான் வீடு வரை உறவு, அவ்வளவுதான். வீதி வரைதான் மனைவி, காடு வரை பிள்ளை. அது கடைசி வரை யாரோன்னு பண்ணாங்க. அது பட்டினத்தார் பாட்டு, பட்டினத்தாருடைய பாடல் தான். அது இறைவா கட்சி ஏகம் பண்ணி அது மயானம் தாண்டி வருவாங்களான்னா வரமாட்டாங்க. அது ஒரு முடிஞ்சு. அப்ப நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்ப நிலையில்லாத வாழ்வு, அந்த உயிர் எப்ப வேணாலும் போகலாம். அதாவது என்ன சொல்றாரு? டெத் கம்ஸ் சடன், எந்த நேரத்திலையும் வரலான்னு சித்தர் பண்ணார். தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு, தெரியாது. பால படுக்க படுக்கிறோம், காலை எழுந்திருக்கும் போது என்ன நிச்சயம் தெரியாது. அதனால உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதெல்லாம் வள்ளுவரை, ஒவ்வொருத்தரையும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் கையை வச்சுக்கணும். திருக்குறளை கையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திருமந்தத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகான செய்திகள் கிடைக்குது நமக்கு. சொல்லாரு பாருங்க, வாழ்வாவது மாயம்ங்கிறார், மண்ணாக திண்ணம்ங்கிறாரு. என்னைக்கு இருந்தாலும் பஞ்சபூதம் தானே, மண்ணால் ஆக்கப்பட்ட உடம்பு திரும்ப மண்ணுக்கு தான் போக போகுதுங்கிறாரு. அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடும் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். ரொம்ப பாருங்க, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒருத்தருக்கு. காலையில ஆபீஸுக்கு போயிருக்காரு, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, மனைவி சாப்பாடு பரிமாறி இருக்கிறாங்க. அடிசில்னா உணவுன்னு அர்த்தம், பரிமாறின உணவு, அந்த சுவையான உணவு பரிமாறியிருக்காங்க. கணவன் மனைவி பேசியிருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு இடப்பக்கம், இடப்பக்கம்னா ஹார்ட் இருக்கிற இடம், இறைன சிறிதுன்னு அர்த்தம், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தார். படுத்தவர் படுத்தவர் தான். அதாவது மரணம் எப்படி சொல்ல முடியாது, சடன் எடுத்தும்பாங்க. சார் நேத்தான் சார் பார்த்தாம்பாங்க. அப்ப மரணம் எந்த நேரத்திலும் வரலாம், எப்பொழுதும் வரலாம், எங்கேயும் வரலாம். ஆனா நம்ம வந்து இந்த காலன் வரும் முன் அதுக்கு அடி முன்னாடியே அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் இறைவனை பிடிச்சி வச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும், தானம் தர்மம் அப்படின்னு இருக்காரு. தானம் என்பது தகுதி உடையவர்களுக்கு கொடுப்பது, மேலானவர்களுக்கு கொடுப்பது. தர்மம் என்பது தமக்கு கீழே இருப்பவர்களுக்கு கொடுப்பது. அதான் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகையினர் வள்ளுவர். ஈகையால் வரும் புகழ் நிலைக்கும். இந்த ஈகையில பார்த்தீங்கன்னா கர்ணனுடைய புகழ் இருக்கும், அதே மாதிரி பாரியனுடைய புகழ் இருக்கும் இன்னைக்கு இலக்கியத்தில். ஆனால் கொடுத்து கொடுத்து கொடுத்து அது என்ன பண்ணாரு, ஒரு திருமந்திரத்தில் அது தான தர்மம் செய்கிறீங்க, அப்படி தர்மம் செய்கிறீங்க, அப்படி தர்மம் செய்யும்போது தகுதி பார்க்கக்கூடாது, எல்லாரும் கொடுங்கிறார். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மின் பார்க்காத, யார் பசிக்குதுன்னு வந்ததுன்னா சாப்பாடு போடு. எவ்வளோ தர்மம், தர்மம் எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஒரு குழு கொடுக்குறாரு. அப்புறம் பாருங்க, இந்த பசி, பணம் இல்லாமல் பத்து நாள் வாழலாம், ஆனால் பசியோட பத்து நாள் வாழ முடியாது. இப்போ பசி தான் கொடுமை. அதுதான் நம்முடைய இதில் மணிமேகலையில் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு. யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்க தான் உயிர் கொடுத்தவங்கம்பாங்க. அப்போ சாப்பாடு போடணும், பசிக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது தர்மம். இது எளிமையாக சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, எளிமையா செய்யுங்க. இறைவருக்கு ஒரு பச்சிலை, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு. பச்சிலை என்ன, எல்லாரும் பச்சிலை முடியும், பூ போடணும். பூ போடணும்னு சொன்னா பூ போட்டு வழிபாடு செய்யணும். பூ போட முடியலன்னா அந்த பஞ்ச வில்லுன்னு சொல்றது, பஞ்ச வில்லு அப்படின்னா வில்வம், இந்த கிளுவை, மா, விழா, லுச்சி, இந்த அஞ்சு பேரும் பஞ்ச வில்லுன்னு பேரு. அதையாவது நம்ம என்ன செய்யலாம், இறைவனு சாத்தலாம். இல்லை அருகம்புல்ல எல்லாராலையும் முடிய முடிஞ்சது தானே. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, அதுதான் பூ போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதான் பூ வேணப்படுவது பொறிவாழ் பூவே, பா வேணப்படுவது உன் திருப்பாட்டேன்னு கற்பனை கலைஞன் சிவபிரசாமி. பூன்னு சொன்னால் தாமரை பூ தான் குறிக்கும், அது 108 இருக்கும். அந்த பூ, நான் தாமரை பூவை ஒரு தடவை எடுத்து இறைவனுக்கு சாத்திட்டீங்க அப்படின்னா ஒரு அஷ்டோத்திரம் பண்ண மாதிரி, 108 ஒரு அஷ்டோத்திரம் 108 போற்றி, 108 நமக இல்லையா, அப்போ 108 அஷ்டோத்திரம் சொன்ன மாதிரி அர்த்தம் ஒரே ஒரு தாமரை பூவில். அதான் பூ, பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே, பொறின்னா அந்த வண்டுகள். பாவெனப்படுவது உன் திருப்பாட்டு, பாட்டுனா திருவாசம் மட்டும்தான் குறிக்கும், தேவாரமும் தேவாரம் சொல்லணும், பெரிய புராணம் பெரிய புராணம்னு சொல்லணும், திருமந்திரம்னா திருமந்திரம்னு சொல்லணும், ஆனால் பாட்டுன்னு சொன்னால் திருவாசம் மட்டும்தான் குறிக்கும். எவ்வளோ அழகான பாட்டு. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. இந்த பசுவுக்கு என்ன பண்ணணும், அது இறைவனுடைய அபிஷேகத்துக்கு பஞ்சகவியம் கொடுக்குது, பால் கொடுக்குது, தயிர் கொடுக்குது, அப்புறம் நெய் கொடுக்குது, கோஜலம் கொடுக்குது, கோமயம் கொடுக்குது, அப்போ பஞ்சகவியம். அப்போ அந்த பசுங்கிறது வந்து எல்லா தெய்வங்களும் உறைவிடமாக சொல்லுவாங்க, இந்துக்களுக்கு அது புனிதமானது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பசுவுக்கு ஒரு வாயிரை, ஒரு சின்ன ஒரு கீரை கட்டு கொடுக்கலாம், ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், ஒரு புல்லுக்கிட்ட வாங்கி போடலாம், ஏதாவது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம். யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நல்லா தளவாழ இலை போட்டு சாப்பிட்றோம், அறுவகை சுவையோடு சாப்பிட்றோம், ஆனால் சாப்பிடும்போது என்ன செய்யணும், முதல்ல ஒரு பிடி எடுத்து அந்த வலது பக்கம் வச்சிடணும். அதை எடுத்து அந்த அந்த அந்த இலையை முடிச்சு சாப்பிட்டு முடித்தவுடனே அந்த இலையை கொண்டுட்டு போய் வெளில போடும் பொழுது அங்கே பிராணிகளோ பறவைகளோ பார்க்கும், ஏதாவது இருக்கான்னு பார்க்கும், அங்கே இருக்கும்போது அதை சாப்பிடும். அப்போ அது என்ன செய்யும், அந்த ஆன்மா வாழ்த்தும். நம்ம என்ன செய்வோம், நம்ம இப்போ சைவர்கள் பெரும்பாலும் ஒரு உருண்டை வச்சுருவாங்க, சில பேர் அப்படியே சுத்தமாக சாப்பிட்டுருவாங்க, சாப்பிடக்கூடாது. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி நம்ம

0: எளிமையா பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேகமா பேசிக்கலாம், பெரும்பாலும் பேசினா வன்னெஞ்சா வேதையராக இருப்பாங்க. ஆனா இந்த அன்பா பேசுறதுக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆக நாலு ஸ்டேஜ் சொல்றாரு, எளிமையா அறம் செய்யுங்க. முதல்ல என்ன செய்யுங்க, இறைவனுக்கு ஒரு பச்சிலை கொடுங்க, ஒரு தலையை கொடுங்க, ஒரு ஒரு அருவம்பளை சாத்துங்க, ஒரு வில்வன் சாத்துங்க, அல்லது பெருமாள் கோயிலுக்கு போனால் ஒரு துளசி சாத்துங்க, சாதாரணமா. சரி, அடுத்தபடியா பசுவுக்கு ஒரு வாயுரை இல்லையா, உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அதுவும் முடியல அப்படின்னு சொன்னால் பிறருக்கு இன்னுரை தானே. அப்போ எளிய முறையில் அறம் செய்ய வேண்டும். இப்படி அறக்கருத்துக்கள் எல்லாம் அடங்கி இருப்பது முதல் தந்திரம். 30 மணி நேரம் பேசிய பேச்சு இது. இந்த அலையில நாம் 1 மணி நேரம் இறைவன் எதை உணர்த்தியிருக்கிறாரோ அதை மட்டும் நான் பேசியிருக்கிறேன். 2ம் தந்திரத்தில் நாம் சந்திப்போம் என்று கூறி இந்த இனிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்பொழுது நம்முடைய திருவாவூர்துறையிலிருந்து புறப்பட்ட நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இங்கிருந்தவாறு பல திருப்பதிகளையும் வணங்கி செல்கிறாராம். என்ன திருக்கோடமும் என்ன, அடுத்து திருவைகள் ஆகிய இந்த இடங்கள், அடுத்தாற்போல திருநல்லம், இவையெல்லாம் பணிங்கி வந்து வணங்கினாராம். வணங்கியவர் நேராக செல்கின்ற பொழுது மயிலாடுதுறை இதெல்லாம் வணங்குகிறார். மயிலாடுதுறையிலிருந்து செல்கின்ற வெள்ளநகர் எல்லாம் செல்கிறார். சென்று இப்பொழுது நம்முடைய இப்பொழுது இருக்கிற எந்த ஊர் அது, இல்லை காரைக்காலுக்கு அந்த தருமபுரம், தருமபுரத்திற்கு சென்றார். தருமபுரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம தர்மை ஆதீனம் இருக்கிற இடம் அல்லது, இல்லை இது தர்மராஜன் வழிபட்டதுனால தருமபுரம்னு பேரு இங்கே வந்தது. அங்கே தருமபுரம் என்பது என்ன கேட்டீங்கன்னா, காரைக்கால் பக்கத்தில் இருக்குது அந்த தருமபுரம். அந்த கோவில் நம்முடைய தர்மயாஜனத்துக்கு தான் சொந்தமாக இருக்கு. ஆக அப்படி வருகின்ற பொழுது தருமபுரம் சென்றார். தருமபுரம் யாருக்கு ஊடினா, இப்போ கூடவே யார் வாசிட்டு வர்றாரு, பெரும்பாலும் அவங்களுடைய அம்மா வீடு அந்த தருமபுரம். இவர் எருக்கத்தம்புலியூர் தோன்றியது, ஆனால் வந்து தருமபுரம் வந்து அவங்க அம்மா பிறந்த இடம் காரைக்கால் பக்கத்தில். இந்த தருமபுரம் சென்றார் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த ஊர்க்காரங்களை என்ன ஞாபகம் வந்துன்னு கேட்டால், பாரு நம்மூட்டு பாப்பா எருக்கத்தம்புலியூரில் வாழ்க்கப்பட்டது சரிங்களா, அதுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த ஞானசம்பந்தரோட பாடிட்டு வருதான் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, ஞானசம்பந்தர் பாடிட்டு வருதான்னு சொன்ன உடனே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளது. இல்லை என்னென்னா, நம்மூட்டு பாப்பா வீட்டுக்குள்ள பையன் நம்ம ஞானசம்பந்தரோட வாழ்ச்சிட்டு வருதுன்னா பாரு எவ்வளோ சமத்து அப்படின்னு இருந்தது சரிங்களா. சரின்னு அப்படி இருக்கும்போது இவங்க உள்ளே சென்று, யாரு நம்முடைய ஞானசம்பந்தர், இந்த தென்னிலகண்ட யாழ்ப்பாணர், அவரோடு கூட இருக்கிற மனைவியார் மதங்க சுகலாமணியார், மற்ற அன்பர்கள் எல்லோருமா தருமபுரத்துக்கு சென்றார்கள். சென்றா தருமபுரத்தில் சென்று இப்போ எடுத்து பாடுகிறாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமாள். இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். நீங்கள் இதை நல்லா ஓதாமத்தி 4-5 பேர் சேர்ந்து பாடினாங்கன்னா, ஒரு பாடலே 1 மணி நேரம் பாடல் இல்லைங்களா, ஒரு பாடல் 1 மணி நேரம் பாடல் பாடணும். அது மாதிரியே இருக்கிற இப்போ நீங்களாம் வேகமாக போகாமல் பாடுவாங்க, இப்பவும் குடும்பத்துக்கு பாடுவாங்க இதெல்லாம். அந்த பாடல் மாதர் மடப்பிடி. ஒரு தடவை நம்ம ஈரோட்டில் இந்த பதியம் வந்துட்டுது. இந்த பதியத்தில் ஐயா முதல் பதிய பாட்டு தான் எல்லாருக்கும் எனக்கு தெரியுது, நீங்கள் அந்த 9 பாட்டுமே சொல்லிவிடுங்க என்னங்க. ஒரு முற்றோதல் வெறும் அந்த மாதர் மடப்படி மட்டுமே சொல்லி முடிஞ்சேன். அப்போ என்ன பண்ணுறது, முடிஞ்சு போச்சு, நேரம் ஆகிட்டது. அவன் தனியார்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஏ அப்படி போகாதீங்கப்பா, வேகமாக போங்க, அடுத்த தரம் எதுவாக வரலாம் அப்படின்னு. சிவ சிவ, ஒரு தரம் முற்றோதல் பண்ணுறதுக்கு 7.5 ஆண்டு 8 ஆண்டு ஆகுது, அவங்கள பிடிச்சி இவங்களை பிடிச்சி செய்ய வேண்டியிருக்கு, இனி அடுத்த முற்றுதல் ஒன்று வரணும், அதில் மெதுவாக படிக்கணுமா.
3: அவங்க சொன்னாங்க, ஐயா போய் சொன்னது மாதிரி மாதர் மடப்படி மட்டும்தான் தரம் முடிஞ்சது அப்படின்னு.
2: ஏ வேகமாக போகணும்பா அப்படின்னு சொல்லிச்சு. வேணா அடுத்த தர முற்றுதல் வச்சுக்கலாம், அந்த மாதிரி மெதுவாக போகிறது. கூட உங்கெல்லாம் சொல்லி பாடல் இருக்குதே, அங்கே போய் பாடிய பாடல் ரொம்ப அருமையாக நம்முடைய யாழிசையோடு பாடல். எப்படியோ ஞானசம்பந்த பெருமானும் பாடியதில் இந்த மாதிரி பாடின பாட்ட பாடல் எதுவுமே பாடல, இது மாதிரி பாடினது இங்கேயும் பாடல். எனவே இப்பொழுது அங்கே சென்று பாடுகிறார். அப்படி பாடுகின்ற பொழுது அந்த இரண்டாவது முதல் இதை பாடுகின்ற பொழுது ஒரு மாதிரி பாடுறான் சரிங்களா, இரண்டாவது பாடும்போது அதை வந்து ரொம்ப நிறுத்தி முதல் முறையாக, இரண்டாம் முறையாக, மூன்றாம் முறையாக அப்படி வருகின்ற பொழுது அப்புறம் கொஞ்சம் 4வது முறை வேகமாக பாடணும். அப்போ தான் அந்த பாடல் ரொம்ப அப்படி அப்படி அமைப்பில் இருக்குது. அதற்கு ஏற்ப அந்த பெருமகனார் வாய்ச்சிருக்காங்க, சின்ன யாழ்ப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் இளமையில நிற்று பண்ண சொன்னாங்க, அப்பா பண்ணி வச்சோம்.

0: எங்களுக்கு எல்லாம் பண்ணோம்னா நீங்க ஏதோ நல்ல வேலையா சரி ஏதோ மன்னிக்கிறோம் போனா போறா நீங்க பாருங்க சாமின்னு சொல்லலாம். இதுல எங்க பாட்டுலாம் போதா கொடுத்து பண்ணா ரொம்ப அருமையா பாட முடியும். சொல்றார் மாதர் மடப்பேடியும் மட அன்னமும் அன்னதோ நடை கூடை மலை மகள். யாரு நம்ம அம்மாவை தான் சொல்றார். அம்மா யாரு? உமையம்மை. நம்ம அம்மா உமையம்மை எப்படி இருப்பாளாம் அண்ணாரு? ஆறாரா மாதர் மடப்பேடியும் மட அன்னமும் அன்னதோர் நடை. எங்க அம்மா நடந்தாங்கன்னா எப்படி நடப்பாங்கன்னு கேட்டா, ஒரு பெண் யானை எப்படி நடக்கும்னா அது அப்படியே அந்த தும்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒரு காலை எடுத்து அப்படி வைக்கும், அப்புறம் இன்னொரு காலை எடுத்து அது அப்படி வைக்கும், அப்புறம் அப்படியே அஞ்சு அப்படி வைக்கும். அப்படித்தான் இந்த பண்ணலாம். அந்த தரை வந்து அதிராதான். பொதுவாக தரை அதிரம் நடக்கக்கூடாது. நடந்ததுன்னா அந்த அதிர கண்டிப்பாங்க. ஏ அதுவும் ஒரு பூமாதேவிடா, அதுவும் ஒரு தேவி, நீங்களும் ஒரு தேவி, அது போய் படாபடான்னு கால் வைக்கிறதா அவருக்கு சிவசிவி. இப்படி எல்லாம் பெற்றோர்கள் வந்து வற்புறுத்தி இருந்த காலம் இந்த காலம். அங்கே டிங்கு டிங்கு வந்து வச்சுக்க புத்தகம் கொண்டு வந்து வச்சு வச்சுக்க மூளை இருக்க அப்படிலாம் கண்டிச்சதுனால நாடு நல்லா இருந்தது. சிவசிவ இதுக்கு மேலே சொல்லலை. அறந்தனா வந்தால் நமக்கு ஒழிச்சு போட்டான், சமயம் கலக்கப்படான்னு சொல்லிட்டு நாடு குட்டிச்சு வராக்கி விட்டாங்கோ. சரி அது நான் நாடு வீட்டில் அவங்கவுங்க தன் பிள்ளைகளை கொஞ்சம் கண்டித்தான், அன்பாக கண்டித்தான் இருந்தால் நாடு வளருமே. செய்யலையே நம்ம ஏன் தயங்குறோம் கிடையாது? ஏன் அப்படி நடக்கிறேன்னு சொல்லக்கூடாது.
1: வேணாண்ட ராஜா வரும்போது மெதுவா வந்துக்கா மெதுவா.
0: உன் மேல இப்ப நான் மெதுவா கை வச்சு அப்படி இருக்கு நல்லா இருக்கு படி என்ன வச்சேன்னா என்னம்மா அப்படிங்கிறீங்கல்ல அது போல கால் மெதுவாகதா என்றெல்லாம் சொன்னேன். ஆறரை மணி ஆச்சுன்னா கொஞ்சம் முகத்தை கழுவிட்டு சின்னத்தி வச்சுக்கடா ராஜா சிவபிரான மட்டும் சொல்லிட்டு போய் அப்படி பேர் படிக்கிறா நல்லதுப்பா என்று சொன்ன என்னன்னு. நானே ஆறரை மணிக்கு டிவியை பார்த்து இறந்து வச்சா என்ன பண்றதுன்னு குட்டி விடாதான் போடும் அந்த கொடுத்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நானே ஆறரை மணிக்கு வச்சா டிவியில் அதில் என்ன எப்போ பார்த்தாலும் அதான் இதை தவிர வேறு கிடையாது. ஒன்று இது ஒன்று இது இது நாட்டை வழக்கமா வழக்கமா ஐயா அது நான் ஆறரை மணிக்கு வைக்கலாம் வந்து வீடு குடிச்சு விடாத போடும் மங்களம் ஆறரை மணி ஆறரை மணி ஆச்சுன்னா நல்லா நெத்தி வச்சுக்கிட்டு தின்னி வச்சு கும்பி வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு விளக்கேற்றி வைக்கணும்ப்பா அண்ணன் வச்சுட்டு போய் சாமிகிட்டு ஒரு வெள்ளைக்கட்டியாவது வச்சு வதியம் பண்ணுவாங்க அதான் ஆறரை மணிக்கெல்லாம் உண்டு. ஆமாம் ஆமாம் ஒரு வெள்ளைக்கட்டி முடிஞ்சதுன்னா வேற எதுவும் ஜெபம் பண்ணலாம் இல்லைன்னா வேற விளக்கேற்றி வச்சுட்டு சும்மா வர மாட்டாங்க. விளக்கேற்றி வச்சுட்டு தான் கொஞ்சம் நேரம் கும்பிட்டு ஒரு வெள்ளை கட்டியோ அல்லது கொஞ்சம் ஏதேனும் ஒரு பால் இருந்ததுன்னா ஒரு ஒற்றை மலை காய்ச்சி வச்சோ நிவத்தியம் பண்ணிட்டு கும்பிட்டு தான் வருவாங்க. ஆறரை மணியானா அப்படிதான் செய்த காலம். நாம நம்முடைய பிள்ளைகளை செய்ய சொல்ல வேண்டும். ஊர் பிள்ளையை சொல்ல வேணாம், நம்ம பிள்ளையை சொல்லக்கூடாதா? நாம தவறிட்டோம் சாமி. அதனால நாடு எப்படி உருப்படும்? பல வீடு சேர்ந்தா நாடு நாடுங்கிற தனியாக வந்துடுது. வீட்டில் இருக்கிற நாம் தவறுகிறோம் சத்தியமாக நாடு உருப்படாது. கண்டிக்கிறதுனா கண்டிக்க வேணாம், அன்பா சொல்லுவோம். விளையாடி இதே இருந்துச்சுங்க பத்தியா அணி ஆறு ஆச்சுன்னா நம்ம தம்பி வந்துடுவானு ஐஸ் அதான் சீக்கிரம் ஐஸ் தான் வைங்க பரவாயில்ல யாருக்கோ வைக்கிறீங்கல்ல ஐஸ் நம்ம பிள்ளைக்கு வைப்பது ஆறு மணிச்சு வந்துடுவானு சொல்லுவானு சமத்தா எங்கடா ராஜா நமச்சு வாய வாழ்க நான் இருந்தா அப்படி சொல்லு இருந்தேன். வீடும் வளரும் நாடும் வளரும் அந்த ஆன்மாவும் வளரும். இதை நம்ம செய்யலையே செய்யாது மட்டுமல்ல நான் கடுமையாக கண்டிதான் என்னை பற்றி எனக்கு திருநாமச்சேரியை பற்றி கவலைப்படுறேன் அல்வா நானே வச்சுட்டு உட்காந்து
2: சிவா. அதனால இது ரொம்ப அருமையாக என் அம்மா நடந்தா எப்படி நடப்பாங்களாம் இது இந்த உலகத்தில் இருந்த நம்ம அம்மாவை சொல்லுங்க. நீங்க நம்ம அம்மா யாரு? உமையம்மை தான். நடந்ததுன்னா ஒரு பெண் யானை எப்படி காலை வைக்குமோ அப்படி வைக்குமா. மாதர் மடப்பேடியும் மாதர்னா விருப்பம்னு அர்த்தம். மாதர்னா பெண்கள் அல்ல. மாதர் மடப்பேடின்னா தொல்லாப்பையும் படிச்சிருக்கணும். மாதர் காதல் மாதர்ங்கிற சொல்லுக்கு அன்புன்னு பொருள். அது இப்ப இல்லாமையே போயிட்டுது அதனால நீங்க அது தொல்லாப்பையும் வழங்காம போச்சு. அப்ப அன்புடையது அது எப்படி இருக்குமா? மாதர் மடப்பேடின்னா ரொம்ப அன்பான யானை. நம்ம விருப்பமா பார்த்தா அந்த பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த யானை. அந்த யானை எப்படி நடக்குமோ அது போல நடக்கும். அது நான் பார்த்தது இல்லப்பா யானை அப்படின்னா அண்ணன் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணன். ஆமா வெளியேன்னு இருக்கும். அது எப்படி தெரியுமா காலை வைக்கும்? அப்படி ரெக்கையை அப்படி இப்படி இப்படி நின்றுட்டு அப்படி ஒரு காலை வச்ச அப்புறம் இப்படி ஒரு காலை வைக்கும் அப்புறம் இப்படி ஒரு காலை வைக்கும். இந்த மாதிரி எங்க அம்மா பதுசா காலை வச்சு நடக்கும். மாதர் மடப்பீடியும் மட அன்னமும் அன்னதோ நடை. எங்க அம்மா நடப்பாங்க உடை அந்த நடையை உடையவளாம். யாரு? மாலை மகள். அப்படி எங்க அந்த எங்க அம்மா தான் எங்க அப்பாவுக்கு மனைவி. துணையன மகிழ்வர் அப்படிதான் எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு துணையான மலை மகள். எங்க அப்பாவும் கைலாய இவங்க வந்து இமவான் மலை இமயமலை, அதனால ரெண்டு பேரும் மலைக்கிறது மலையை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையான மாலை மகள் துணையன மகிழ்வர். அப்ப எங்க வீட்டு குடும்பத்துல எங்க அம்மா ரொம்ப பதுசு, பதுசான அம்மா கல்யாணம் பண்ண பதுசான எங்க அப்பா அப்படிப்பட்ட இருப்பாங்க. எங்க வீட்டுல சண்டைன்னு அப்படின்னா அது எந்த ஊரு அப்படின்னு கேக்கும். திருவண்ணாமலை பாக்கமா இல்லம்மா சண்டை அப்படின்னா தெரியாது தெரியாது. அப்படி போடும் தூண மகிழ்வர். அப்புறம் என்ன பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். எங்க அப்பாவுக்கு முதல் படியில அம்மா சொல்லியாச்சு, ரெண்டாவது வயதுல எங்க அப்பா ரசிகர். எப்பவும் பாடல்னா இது என்ன இது என்ன அதுலயேதான் இருப்பார். அப்படிப்பட்டவர் பத்தி கலைஞர் யார் ஆனா கலையே அவர் உருவாக இருக்கிறது. அப்படி இருக்கிறது கலைஞர் எப்படி இருப்பாரா பூத யார் யா கூடன்னாரு. நீ ஒண்ணு பூத இனப்படை நின்று நல்ல அங்க இருக்கிற தேவகணம் பூதங்கள் அவ என்ன பண்ணும்னா நல்ல இனமா வரிசை வரிசையா நிக்குமா. அது நின்று என்ன பண்ணும் இசை பாடவும் அது என்ன பண்ணும் கேட்டா அருமையா இசை பாடுமா. இவர் என்ன பண்ணுவாருன்னா அவரு அப்படி எடு அப்படி அது எப்படி பாடுறாங்களோ அதுக்கு ஏற்ப எங்க அப்பா ஆடுவாங்க. இசை பாடவும் ஆடுவரு பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவரு. அவர் எப்படி இருப்பாங்க உங்க அப்பா அப்படின்னா எங்க அப்பாவா அவர் எப்படி இருப்பாரு பாடவு சடை நெடு முடியதோர் புனலர். எங்க அப்பாவுக்கு சடை நின்னாங்கன்னா அவங்க சடையை விரிச்சு கீழே போட்டாங்கன்னா இங்க இவங்க நின்னாங்கன்னா அங்க பொருள். இப்ப அது மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு ஆதீனம் தர்மே ஆதீனம் அந்த நீண்ட தடை முடிங்கிறது இவங்க தான். அதனா தான் கட்டளையா இருக்கும் போது இருந்து கட்டளையா இருக்கு 50 அது ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு மகிழ்ச்சி அதுக்கும் ஒரு மகிழ்ச்சி சொல்லும். இந்த ஒரே ஆண்டுல பாஸ் பண்ணும் 45 நான் கல்லூரியில சேர்ந்து திருப்பினதால 45 அப்ப வந்து ஓதுவாமூர்த்தியா ஒரு மாசம் இருந்தது. நாங்க அந்த ஓதுவாமூர்த்தி குளத்திலையும் ஒரு மாசம் பார்த்தோம் 45 அவங்க அண்ணனோட சேர்ந்து சேர்ந்து தண்டமாணி ஓதுவாரோட சேர்ந்து பாட்டு ஒரு மாசம் ஆச்சு காய் கொடுத்துட்டாங்க போயிட்டு போனா அங்க கருவில சேர்ந்துட்டு தர்மியாதீன கருவில 45. எனவே 45 விட்டு 50 அது முடிச்சது. நானும் 50 இங்க முடிச்சது. நான் இங்க திருப்பினால் அவங்க முடிச்ச ஆண்டு உரையாள் அது மாதிரி. அப்புறம் அவங்க ஒரு ஒரு ஒரு 5-6 சண்டைக்கு போயிட்டாங்க அல்லவா. அதனால அந்த நீண்ட சடைமுடி இருக்கிறதுன்னா அந்த காலத்துல இருந்து அந்த சடைமுடி அவளுக்கு வந்து அதாவது இன்னைய வரைக்கும் அப்படியே அதை வைத்துக் கொண்டிருக்கிற அதுக்கே ஒரு பெரிய பொறுமை வேணும். ஆமா அதெல்லாம் அது எதாவது இந்த மிளகு காப்புன்னு சொன்னா அன்னைக்கெல்லாம் ரொம்ப கடினப்படணும். 2-3 பேர் இருந்தாதான் அந்த மிளகு காப்பெல்லாம் செய்யலாம். அந்த மிளகு காப்பு செஞ்சா கூட என்ன பண்ணு அன்னைக்கு வந்து அப்படியே அவிழ்த்து விட்டுணும். அவிழ்த்து விட்டு கீழே பாட்டுகள்லாம் பெறணும். அதனால இங்க நின்னா ஒரு 3 சேர் போட்டு இங்க ஒரு சேர் அங்க ஒரு சேர் இவங்க இங்க உட்கார்ந்தாங்கன்னா அந்த சரியா அந்த சேர் மேலேயே கொண்டு போட்டு அது 3 சேரை தாண்டி இருக்கும். அதெல்லாம் இப்ப யாரும் இன்னைக்கு பார்க்க முடியாதியா மிளகு காப்புன்னா இன்னைக்கு விட்டு 4 மேலதான் யார் வந்தால் அது மாதிரி சிவபெருமான் எப்படி இருப்பாராம் பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். சரி அப்ப நல்ல கலை வல்லுநர் உங்க அப்பா. ஆமாண்ணா எங்க அப்பா அவ்வளவு கலை வல்லுநர் அப்படின்னு. சரி உடம்பு எப்படி இருக்கும்னாரு நீ எங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கதான்னா இல்லைங்களா தோல் கண்டார் தோலையே கண்டாருங்கிறீங்களே எங்க அப்பா கிட்ட சடை கண்டார் சடையே கண்டார் நெற்றி கண் கண்டா கண்ணே கண்ட அப்படி இருப்பாரு எங்க அப்பா. அவர் பாடர் சடை நெடு நல்ல படர்ந்து இருக்கும் சடையா இருக்கும் நீண்டதா இருக்கும். எனவே தலையும் படர்ந்து இருக்கும் நீண்டும் இருக்கும். அப்ப சடைக்கு அழகு 2 நல்ல நெருங்கி இருக்கணும். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படியே சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கூடாது இங்க ஒன்னாலும் ஒண்ணு நெருங்கி இருக்கணும் நீண்டு இருக்கணும். எங்க அப்பாவுக்கு நெருங்கியும் இருக்கும் நீண்டு இருக்கும் படல் சடை நேடு முடியதோர் அப்படிப்பட முடியும். இது கூட நீங்க இன்னைக்கு எவனாலும் யாராவது ஒரு ஆள் தயார் பண்ணும்னா இன்னொரு 6 ஆண்டுல வச்சுக்கலாம். நான் இனிமே ஒண்ணு சொல்ல போறது பாருங்க, எங்க அப்பா ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க, வேற யாரும் என்னையான அந்த சடையில ஒரு அம்மா உட்காந்து இருப்பான். சடையிலையா? ஆமா. அது என்னடி இது? அதான் எங்க அப்பா. முடியதோர் புனலர், புனல்னா என்ன? தண்ணி. இங்க தண்ணிங்கிறது என்ன? கங்கை. ஒரு அம்மா உட்காந்து பெண்ணுரிமை, பெண்ணுரிமைங்கிறீங்களா? எவன் வந்து தலையிலேயே வச்சுட்டு உட்காந்துருக்கிறாள்? எங்க ஐயா தவிர. பெண்ணுரிமை, பெண்ணுரிமைங்கிறீங்களா? சம்பந்தி கூட மார்பிள தான் வச்சுக்கிறாரு. ஆமா. யாரு? திருமால். மார்பிள தலையில வச்சுக்குவாரியா? பெண்ணுரிமையா? பெண்கள் நிச்சயமா சிவபெருமானே அன்னிக்கணும். ஏன்? நம்ம குலத்தை தலையை தூக்கி வச்சுட்டு வைக்கிற பெருமான் ஒரே ஒரு ஆள் தானே. ஆடுறாரு ஆளுங்கிறாரு பாரு. சொல்லுமில்ல, என்னடா பொண்டாட்டி தள்ளி வச்சுட்டு ஆடுறான் அப்படின்னீங்களே, சொல்லுங்களே. அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சிவபெருமான். அதுல அந்த ரொம்ப அருமையா பாடவும் ஆடுவர், அது அவருடைய அந்த தொழில். ஆனா அவருடைய உடம்பு எப்படி இருக்கும்? அவர் படர் சடை நெடு முடியாதோர் புனல். எவனோ ஒருத்தன், ஆமா புனல்ங்கிறது கங்கைங்க. எப்படி இருந்தாலும் நீங்க மனைவி தான், ரெண்டு மனைவி தானே, அதுல ஒண்ணு தள்ளி தூக்கிச்சுட்டு இருக்காருல்ல. மனைவிங்கிற அமைப்பை தலையில வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஐயா தான். ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க, வேற யாரு ரெண்டாவது ஆள்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க டிவிஜி இருந்தாருன்னா திருமாலம் அப்படிதான் பாரு. அவர் மார்பில வச்சிருக்காரு சாமி, நீங்களே தானே சொன்னீங்க. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மியல் மங்கை மனவாளா உங்க பாத்துடும். அந்த அம்மா என்ன பண்ணுவானா, அது கூட பாருங்க, அங்க ஆழ்வார் பாட்டிருக்காரு. அந்த அம்மா என்னன்னு கேட்டா மார்பில உட்காந்துக்குமா. அவர் திருமால் கொஞ்சம் தள்ளிதான் உட்காருனாரு. நான் மாட்டேன், இங்கேயே உட்காந்து பழகிட்டேன். அகலகில்லேன், இதை விட்டு அகல மாட்டாளாம். இறையும் ஒரு கொஞ்ச நேரம் கூட அகலகில்லேன் இறையும் என்று அலர்மியல் மங்கை மனவாளா என்று உங்க ஆழ்வார் பாசனம் சொல்லுது. எனவே மார்பிளதான் உங்க ஐயா வச்சிருக்காரு, எங்க ஐயா தலையில வச்சிருக்காரு. பட்டிமண்ணு போட்டா போட. ஆகவே அப்படி முடியதோர் புனலர். சரி, ஒருத்தன் ஒரு சிலிப்பு கொடுத்தான். ஐயா இந்த பூதகணங்கள் பாடுது இவர் ஆடுதுங்கிறாரு, அப்ப இவருக்கு பாட தெரியாத மக்கு பயில போட. வேதமோடு ஏழிசை பாடுவர். எங்க ஐயா எங்க அப்பாவுக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும்டா. பானை எப்படி பாடுவாரு? அத்தானு நான் தானே பொத்தானு, அதெல்லாம் உங்க நூற்றாண்டுல மக்கு போயலாம். வேதமோடு ஏதிசை பாடுவர். எங்க அப்பா அருமையா பாடுவாங்க. அப்போ ஆடவும் தெரியும், உங்க அப்பாவுக்கு பாடவும் தெரியும். ஆமாப்பா, எங்க அப்பா இல்ல. வேதமோடு ஏதிசை பாடுவர். ஆழ்கடல் வெந்திரை இறை நூரை கரை பொருது விம்மி நின்று அயலே. இப்ப இது வரைக்கும் தான் அம்மா அப்பா பத்தி குடும்பம் சொன்னது. எது வரைக்கும்? மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோ நடை உடை மலை மகள் துணை என மகிழ்வரும். இல்ல அப்புறம் அந்த பூத பணிகள் எல்லாம் ஆடும்படியாக தான், அவன் ஆடும்படியாக இவர் மேல பாடும் அல்லவா. அவர் அது பாட இவர் ஆடுவர். பூத இனப்படி நின்று இசை பாட ஆடுவர். அப்புறம் இவருக்கு ஆடதான் தெரியுமான்னா, இல்ல இல்ல பாடவும் தெரியும். எது பாடுவாரு? வழியில போறவாரு. வேதமோடு எழுதி பாடுவார் பாருங்க. போற போக்கள் ரெண்டுன்னு, பாடுகின்ற பொருளோ வேத பொருள், இசை பாடுவதோ ஏழுசையும் வல்லுநர், ஏழுசி வல்லுநர். அதனால அப்படி பணம் பாடுவது பாடவும் தெரியும். சரிங்களா? இப்படி இருக்கிற எங்க அம்மா அப்பாவுக்கு, உடனே ஒரு பையன் கேட்டான், இப்படி இருக்கிற அம்மா அப்பாவுக்கு எந்த ஊர்னு கூடப்பா அட்ரஸ் கொடுத்தா நான் பாத்துட்டு வரேன். அப்படி என்ன முகவரி வேணுமா? குறிச்சுக்கடா, முகவரியை குறிச்சுக்கிறார். அதான் முகவரி என்ன? வேதமோடு ஏடிசை பாடுவர். அது வரைக்கும் அம்மா அப்பாவுடைய பத்தி சரி. இனி அவர் இருக்கும் இடம் சொல்கிறார். ஆழ்கடல் வெந்திரை இறை நூரை கரை போறது. அருமையா கடல்கரைப்பா. ஓஹோ, உங்க அப்பா அம்மா இருக்கிறது கடற்கரையா? ஆமா. எப்படி இருக்கும் கடல்னாரு? அந்த ஆழ்கடல், அது மென்மையான திரை அலை இருக்கும். அது எப்படி இருக்கும்? அப்படியே செம்மையா அழிச்சுக்கிட்டே வந்து கரை வரைக்கும் வரும். அப்புறம் இப்படி அழிச்சுக்கிட்டே போகும். ஆழ்கடல் வெந்திரை இறை சத்தங்க இறைன்னு இறைச்சிக்கிட்டு வரும். ஏ உடைய பாருப்பா. உலகம் போழ்ந்த ஓங்குயர் விழித்தீர் அலைவாய் சேரலும் இல்லைய பண்பு. திருவிழாட்டு படம் திருச்செந்தூர்ல அது மாதிரி அந்த அலை வர்றது சத்தத்தை பார்த்து நான் சத்தம் கேட்டு இருக்கும். அது இறை நூறை அப்படியே நொங்கு நுரையுமா இருக்கும் அந்த அலையில. காரை போறது ஒவ்வொரு தரம் அந்த அலையானது கரை வரைக்கும் அப்படி வந்து வந்து மோதி திரும்ப போகும். விம்மி நின்று இப்படி அலைகள் விம்மி இருக்குமா. பக்கத்துல என்ன இருக்கும்? அயலே அயல் என்ன பக்கத்துல இப்படி கடற்கரை. அந்த கடற்கரையின் அருகிலே சோலை இருக்கும். அதான் சோலையை நீ பாத்தீங்கன்னா அங்கேயே இருந்துருவேன். அது எப்படா இருக்கும்? எழில் போழில் சோலை அப்படி அழகா இருக்கும். நீ எங்க வேணாலும் உட்காரலாம். ஒண்ணு உன் பேண்டோ அல்லது வேஷியோ ஒன்னு அழுக்கப்படாது. அப்படி நல்லா புல்லா இருக்கும், தளிச்சிருக்கும், நல்லா தூய்மையா இருக்கும். எழில் போடில் வேற அங்க என்ன இருக்கும்னாரு. அடிக்கடி நீ இப்ப சொல்றிய சோலையில குயில் சும்மா சும்மா கூவுதுங்கிறான். இவன் பாட்டை இவனுக்கு அவ்வளவுதான் இவனுக்கு ஞானம். சோலையில குயில் சும்மா சும்மா கூவுது. அப்ப இதுக்கு வேற வேலை கிடையாத, உனக்கு வேலையில அதுக்கு வேலையில போடாங்க வேண்டியது. அதே குயில தான் இவரும் சொல்றார். சொல்ற எப்படி சொல்லுகிறார்? இவர் இவர் தான் நீ தான். எழில் போடில் குயில் பயில் அப்படி குழு. இது ஒண்ணு கூமா கூ, இன்னொன்னு சொல்லு கூ அப்படி சொல்லாது கூ கூ அப்படி பயிலுமா. ஏழில் போழில் கூயில் பயில் எழில் போழில் கூயில் பயில் அதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னாங்கன்னா தமிழுக்கு தமிழ். எழில் அந்த ஆனா தமிழ் ஆனா பொழில் தெரியும். அடுத்தது குயில் இந்த இல்லைன்னா பயில் இந்த லகர லகரம் வரலன்னு இதை வச்சு நெற்று பண்ணானு தெரியா போடும். தமிழுக்கு தமிழ். ஆமா ஆமா. அப்புறம் இசைக்கு இசை, அப்புறம் இறை உணர்வுக்கு இறை உணர்வு. ஒரு கல்ல மூணு மாங்க அடிச்சு விட்டார். ஏழில் போடில் கூயில் பயில். சரி இந்த மாதிரிலாம் அழகெல்லாம் சொன்னீங்க, அந்த ஊர் சொல்லலையே சார். ஊர் சொன்னா தானே பின்கோடு போடலாம் அப்படின்னாரு. தருமபுரம் பதியே பின்கோடெல்லாம் வேண்டியதில்லை. ஏன்னது நாடறிஞ்ச பாப்பானுக்கு பொண்ணு வேணுமா? பாரியார் சொல்லுவார், யாராவது மோகரி கேட்பான், சிங்கண்ண செட்டு தெரி சிந்தாதடி பேட்டை சென்னைன்னு போடும். இதுவே அது எப்படி கிருபானந்த வாரி சென்னைன்னு போடும் தானா வரும். அப்படி போட்டதான் தெரியாது தான் நம்ம மாதிரி. அது எதிர் சந்தினுடைய முடுக்கு எதிரில் கிணறுனு சொன்ன அர்த்தம். அட்ரஸ் தெரியாத ஆளுன்னு அர்த்தம். எவ்வளவு முகவரி குறையுதோ அவ்வளவுக்கு அளவு பெரியவன் அர்த்தம். எவ்வளவுக்கு அளவு முகவரி நீளுதோ அவ்வளவுக்கு அளவு. இங்க யாரையும் குறிப்பிடல கற்பனையே விட்டுடுங்க. ஆனா இப்ப அப்படிலாம் போடணும் தெரியுதுல்ல, அது போட்டாலே லெட்டர் போக மாட்டேங்குது. அதெல்லாம் ஒரு காலத்துல கடிதம்னா உரியவங்களை கொண்டு கொடுக்கணும்னு இருந்த ஒரு காலம் இருந்தது. ஒரு காலம் இருந்ததாக கேள்வி போச்சு. எல்லாத்துறையும் போச்சு. நம்ம ஒரு தூரம் தானே போச்சு. பாத்தீங்கன்னா போய் பாடம் தான் பாடம் தான் நடத்துவான்னு கேள்வி. அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படியாக ஏழில் போழில் கூயில் பாயில் தருமபுரம் பதியே. அப்ப முன்னிரண்டடியில தாய் தந்தையரை பற்றிய குறிப்பு, பின்னிரண்டடியில அவன் இருக்கிற அந்த தருமபுரத்தினுடைய சிறப்பு. அப்ப எங்க அம்மா அப்பாவையும் அவங்க இருக்கிற இடத்தையும் சொல்லிவிட்டோம் பாத்துக்கலாம். அருமையான இந்த ஒரு பதியம் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுல இருக்கிற எல்லா பதியம்னா ஒவ்வொன்றும் ஒரு விதமான பதியம் இல்லைங்களா. அதெல்லாம் இப்ப எங்க நம்ம இவ்வளவும் படிக்க முடியாது. கடைசி அந்த இது இது படிச்சிருவோம். அப்பதான் இதை மனசுக்கு ஒரு நிம்மதி. ஆமா திருக்கடைக்கா படிச்சிட்டோம்னா ஒரு விதமான நிம்மதி. பொன்னெடு நல்மணி மாளிகை சூழ்விழவம் மலி பொரு புனல் திரு அமர் புகழி என்றுலகில் தன்னோடு நேர்த்திரையில் பரிஞான சம்பந்தன் அகுது செந்தமிழ் தடம் கடல் தருமபுரம் பதியை பின்னெடு வார்த்தடையில் பிறையும் அறவும் உடை அவன் பீணை தூணை கடல்கள் பேணுதல் உரியார் இன்னெடு நல்வுலகு எய்துவர் எய்திய போகமும் உருவர்கள் ஈடர் பீனி தூயர் அனைவு இலரே. இந்த திருப்பதியத்தை படித்தவர்கள் அதனுடைய இசைத்தவர்களுக்கெல்லாம் மானுலகம் சென்று எந்தவித துயர் இல்லாமல் வாழ்வார்கள். நிலைமிசை நீடு வாழ்வார்னு சொன்ன மாதிரி இங்கே பொன்னுலகில் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமை. இந்த முதல் ரெண்டு பேர்ல சீர்காழியை பத்தி வர்ணிக்கிறார். எப்படி எல்லாம் இருக்குமா இவங்களுடைய சீர்காழினா, விடாமல் பொன்னேடு நல்மணி மாளிகை நல்ல ஒவ்வொன்னு எல்லாம் நீங்க செங்கல் இந்த சிமெண்ட் அதுக்கு பேச்சுக்கு இடமில்ல சீர்காழியில. எல்லா ரத்தனக்கள் அதுக்கு இணைப்பெல்லாம் கூட நல்லா பொண்ணில வச்சு உருக்கி அப்படி சேர்த்து. இந்த பொண்ணுக்கும் கல் தங்கத்துக்கானது மற்ற நவமணிகளுக்கு தான் அங்க பேச்சே தவிர, இந்த செங்கல் சுண்ணாம்பு போக்குவரத்து இத்தியாதிகளுக்கு பேச்சு கெடு. அப்படிப்பட்ட மாளிகை ஏ அப்பா அந்த மாளிகை சூழ்விடவம் மலி. அந்த மாளிகை சூழ்ந்தா மட்டும் இல்ல, 10-12 மாசமும் விழாதான். 12 மாசமும் விழவு விழவு ஏதேனும் 10 நாள் பார்த்தாலும் 10 நாள் கொஞ்சம் விழா இருந்துகிட்டே பார்த்தா பாடியெல்லாம் இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட விழாக்களும் நடக்கும். பொரு பூனல் திரு அமர் அருமை. அப்ப அவர் காலத்துல வந்து கடலானது சீர்காழி பக்கத்துல இருந்தது. அதனால பொரு பூனல் அப்படின்னா தண்ணி மின்ன அப்படி அப்படி வந்து அடிக்கும், அப்புறம் திரும்ப வந்து போதும் இப்படி பாருக்குமா. அப்ப கடல் அலைகள்லாம் அப்படி இருக்குமா. பொரு பூனல் நல்ல தமிழுக்கு தமிழ் அந்த இதுக்குது. பொரு பூனல் திரு அமர் தெரியுங்க. ஊர் எப்படின்னா லட்சுமி கடாட்சம். அங்கேயே இருந்திருப்பா, யாராவது கூப்பிட்டா கூட அம்மா நீ என்னம்மா சீகாலியே தங்கிட்ட, கொஞ்சம் வயசுங்களுக்கு வானா, நான் வர மாட்டேன். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் திருக்குறள். எவன் வீட்டில் ஒருத்தர் நல்ல அருமை நல்ல விருந்தினரை இடையராது அவன் அவனுக்கு உணவு கொடுக்கறானோ, அவன் வீட்டில் திருமகள் என்ன பண்ணுவானா, அங்கேயே உட்காந்துருவான். ஏம்மா என் கூட கொஞ்சம் வந்து பாருன்னா, அது அந்த நீங்க எதேன்னா இங்க வந்து என்கிட்ட பேசுங்க, நான் இந்த ஆள் வீட்டுலதான் இருப்பேன். அகனமர்ந்து செய்யால் உரையும். ஆனா எப்படி விருந்தனை ஒம்பனும், முகனமர்ந்து நல்ல விருப்பம். அந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்தா இருக்குன்னா நல் விருந்தா இருக்கும். ஏன் உங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு எங்க நீங்க பணம் இங்கதான் இருப்பீங்களா, இங்கதான் ரேடியோ இருக்கான்னு ராத்திரி கண்ண கண்ணுக்குள்ள போட்டாங்க. அந்த விருந்துகளை போனா இன்னும் போச்சு நீ உடந்தைன்னு அர்த்தம். அதனால முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் திருவள்ளுவர்ல சிவே சிவே. அதனால செல்லும் அந்த மாதிரி சீகாய் அப்படி இருப்பதுனால என்ன திரு அமர் அந்த திருமகள் அப்படியே இருப்பான். புகழி என்று உலகில் அப்படிப்பட்ட ஊர் எதியாரு புகழின்னு பேர். 12 பேர் அதுக்கு இங்க புகழின்னு சொன்ன. புகழி உலகில் தன்னோடு நேர்பிறையில் பதிஞான சம்பந்தன் ஆகுது. தன்னோடு நேர்பிறையில் ஞான சம்பந்தன் அல்ல. இது யாரு ஊர் சாமி தின்னாரு, அடியனுடைய பதி இது. அடியேன் இருக்கிற ஊர் அதான். தாங்கள் எப்படியோ அப்படின்னாரு, தனக்கு ஒப்பார் யாரும் இல்லாத ஒரு தம்பி தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும். தன்னோட தனக்கு ஒப்பார் வேற யாருமே இல்லை. சீர்காழியில அடியேனுக்கு ஒப்பார் வேற யாரும் இல்லை, அடியேன் தான் சிவசிவ. அப்படி தன்னோட நேர் ஒப்பாரில் ஞான சம்பந்தன் அகுது. செந்தமிழ் தடம் கடல் தரும பூதம்பதியை. ஞான சம்பந்தன் எப்படி இருப்பாரா, செந்தமிழ் தடங்கடல். இப்ப கூட தமிழ் கடல்னு ராயசோக சொல்லி கொடுத்தாங்க. ஆமா ராயசோகுக்கு தமிழ் கடல்னு பட்டம் கொடுத்தாங்க. இவர் செந்தமிழ் கடலாம், வெறும் தமிழ் இல்ல செந்தமிழ் கடல். அப்ப இவர் கடல் மாதிரி தமிழ் மொழியில அவ்வளவு புலமையான. தடம் கடல் தருமபுரம் பதியை, கடல் சூழ்ந்த தருமபுரத்தில் இருக்கிற அடியேன் அந்த பதியை. பின்னடு வார் தடையில் பிறையும் மரவும் உடை. அருமையான நீண்ட தடை. அந்த தடையில என்ன இருக்குமா, பிறையும் அறவும். இது பிறையும் இருக்கும் அறவும் பாம்பும் இருக்குமா, அப்படிப்பட்ட ரெண்டு உடையதாக இருக்கிற அவன் பீணை தூணை கடல்கள். அப்படிப்பட்ட பெருமானுடைய இரண்டு திருவடிகளும், மிக அருமையான இரண்டு திருவடிகளும். பெண் அவள் அறவும் உடை, அவன் பீணை தூணை கடல் பேணுதல் உரியார். அவனுடைய திருவடி இடையராது யார் நினைக்கிறார்களோ அவரெல்லாம் நன்மூலகேதுவர் மேலுலகத்தை போய் வரலாம். எழுதிட்டு எய்திய போகமும் ஒருவர். சமயத்துல நம்ம போனா மட்டும் போதாது, போனா அதனுடைய அந்த இன்பத்தை அனுபவிக்கும். அது இல்ல நம்ம பயன் இல்லை அல்லவா. அதனால அந்த உலகத்துக்கு செல்லவும் செல்வார்கள், அதனுடைய பயனையும் அனுபவித்துக் கொள்வார்களாம். அப்படி சொல்லி இடர்பீனி துயர் அணைவு இளரே. நோயோ மற்ற இடையூறுகளோ எதுவும் இல்லாமல் நீடுபூடி வாழ்வான். இந்த பதியந்தான் எங்கே நம்ம திருப்பா பாந்து விரு நம்ம தருமபுரத்துல திருநீலகண்டை ஆழ்ப்பானருக்காக இதை அருமாருமையா பண்ணார்.
0: அப்படி பாடும்போது பாடினதுல அங்க ஒரு சிறு சங்கடம். என்னன்னாலே அந்த ஊருக்கார நாலு பேர் தருமபுரியில கொடுத்துருக்கிறாங்க. இந்த யாழ்ப்பாணம் ரொம்ப அருமையா வாசிக்கிறார்னு சொன்ன உடனே, அது ஞான சம்பந்தருக்கே யாருக்கு பின்னணி, ஞான சம்பந்தருக்கே பின்னணி அப்படி சொன்ன அப்படி இருக்குது. பாவம் பின்னணி யாருக்கு பாடலாம்னு நம்ம சொல்லுது. எனவே இவங்க என்ன சொன்னாங்க, ஞான சம்பந்தருடைய இசை இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் இவ்வளவு சிறப்புக்கு வருதுன்னா நம்ம ஊருக்காரரு நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணரால் தான் ஆச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, நம்ம ஊர் ஆள்னா அதுதான் நான் நினைச்சேன், நீங்க நம்ம ஊருக்காரன் தொட்டு தெரிஞ்சது என்று சொல்லுவான். அப்படின்னு அவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகார், அவர் அடிவர் ஆகார். கேட்டார் பாருங்க, கேட்ட உடனே அப்படியே காதை பத்திட்டு, சிவசிவ ஞான சம்பந்தருடைய இசைக்கு கேவலம் என்னுடைய பின்னணி இசைதானா காரணம், இது கடுமையான சொல் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஞான சம்பந்தரை தனியா பார்த்து ஒரு விண்ணப்பம், பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்று சொல்லி போய் சொல்றாராம். என்னென்ன இது மாதிரி இந்த ஊர்ல எனக்கு உறவினர் தான், அடியேனுடைய இசையினால உங்க இசைங்கிற சிவசிவா சிவசிவா என் காதே தாங்கல, அதனால அடியேனால் வாசிக்க முடியாதவாறு ஒரு பண்பாடு. இப்படி ஒரு பின்னணி இசைக்காரர் இந்த உலகத்திலே இருக்காரு, இப்படி ஒரு பின்னணி இசைக்காரர் இந்த உலகத்துல யாராவது உலகத்திலே இல்லாத, அதனாலதான் பெரிய அவர் ஞானிங்கிறோம், பெரிய ஞானின்னு சொல்றோம், 61 சொல்றோம். சொன்னா அவன் தலைமுகிட்டு போடுவானே தவிர சிவசிவ நமக்கு என்ன தெரியும், அவருடைய இசை அல்லவா, நாம சும்மா ஒரு பின்னணி தான் சொல்லிட்டு மெதுவா ஞாபகம் சொல்லணும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாடு. ஆதலால் இந்த பாடல் வந்து பாட முடியாமல் பாடுங்க என்று கேட்டுக்கொண்டதன் வாயிலாக பாடிய பாட்டு. ஆதலால் தன்னுடைய யாழும் முடியாத போது என்ன பண்ணாரா, அவருக்கு வந்து கோபம் என்னன்னு கேட்டார், யாழ்மேல இல்ல அந்த சுற்றத்தார் சொல்லிட்டான், அது தன்னை போழ்ந்துட்டான், தன்னை போழ்ந்தது அவருக்கு பிடிக்கல, ஞான சம்பந்தரை விடுத்து என்னை போழ்ந்தானே இந்த மகாபாவி என்று சொல்லிவிட்டு நீல இதெல்லாம் யார் படிக்கணும்னு கேட்டா, பின்னணி இசைக்காரர்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்று போடணும், இசை உலகில் பின்னணி இசை வாசிப்பவர்களுக்கு ஒரு விண்ணப்பம், தென்னீலகண்டருடைய போல் வாழ்க என்று ஆசீர்வதிங்க. நீங்க 1000 வாசிச்சாலும் கூட பின்னணியை வந்து அந்த ஒருத்தன் பாதிச்சாலும் நீங்க வாசிக்கிறீங்க, அதனால அந்த வாசிக்கிறவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும், என்னாலதான் இசை வருது அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இதெல்லாம் சமுதாயம், சமுதாயம் இசைக்கலைஞர்களுக்கு ஒரு அறவுரை, எங்கள் திருநீலகண்ட ஆழ்ப்பாணுடைய அமைப்பை எண்ணுக, அதனால அப்படி பாடினார். பாடினி விருது இதான் சாக்கு நினைச்சிட்டு இருந்தேன், அப்போ எங்க ஞான சம்பந்தர் இசைக்கு இந்த இது யாழ் சரி வராத போது இந்த யாழ் இருந்த என்ன அப்படி அப்படி அப்படி உடைக்க போனாராம். அப்பதான் தடுத்து என்ன அப்படி செய்தேன் சொல்லிட்டு, ஏன் இசையே வந்தேன்னு சொல்லல, பெருமானின் புகழ் இந்த யாழில் அடங்கும், இதெல்லாம் தான் நீங்க எண்ணணும், எனவே இங்க இருந்தவாறு புறப்படுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். எங்கே ஆமா என்னமே புறப்படுங்க, இந்த போகமார்த்த பொன்முளையால் என்ற அருமையான பதிகம் பாடினார் என்று இங்க திருநாளத்தில் சொல்லப்படுது, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன, பச்சை பதிகம், ஏன்னா பின்னால அணையில் இடுகின்ற பொழுது இந்த பதிகத்தை தான் எடுத்துட்டேன், அதனால அப்படிப்பட்ட சிறப்புடைய பதிகம் இது, அதாவது ஞாபகத்துக்காக தான் சொன்னேன். அதுல அருமையான அந்த அமைப்பு இருக்குதே, இந்த போகமார்த்த புன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பையன் வெள்ளேற்று அண்ணல் பரமேத்தி, நம்ம அருமையான பாட்டல்வா, அதே நல்லா அதுவும் ஓதாமத்தில் படுக்க நல்லா இருக்கும், நான்லாம் சொல்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் அல்லவா, ஆனாலும் அவங்க சொல்றது அப்படியே பாது கேட்டிருந்ததுனால சொல்றது. அவங்க அருமையா பாடும்போது, போகம் ஆர்த்த உன்முலையாள் தன்னோடும் பொன்னக

சாரி, எல்லாரும் போயிட்டு வந்திருப்போம். அருமையா மன மணிங்க, அருமையா பெருமான் உள்ளே இங்க முன்னால யாரு, அந்த அம்மா இருப்பாங்க. அம்மாவை கடந்துதான் போகணும். ஆனா இப்ப போறவங்க எல்லாம் அம்மாவையும் பாக்குறதில்ல, அப்பாவையும் பாக்குறது இல்ல. ஆமா, அதுக்கு மட்டும் விளக்கு போட்டு வந்துருக்கு. எதுக்கு சனி? அப்படியே திருநள்ளாறுனால சீக்கிரட்டு சனிதான் அப்படி ஆயிட்டு. ஆனா அது இது ரெண்டு கடுப்புறதா இருக்குது. நம்ம அம்மாவை இப்படி போகணும், இது அப்படி நேரா போகணும், இங்கதான் இருக்குது. இதுலதான் ரொம்ப அருமையாக போகம் மார்த்த பூன்முலையால் தன்னோட பொன்ன முயமை சொல்லி பாகம் மார்த்த பைங்கன் வெள்ளேற்றுங்கள், அப்படிப்பட்ட உமையம்மையாரி ஒரு பக்கத்திலேயே கொண்டிருக்கிற பெருமான். அவன் இருக்கின்ற நேரம் எப்படி இருந்த என்ன எப்படி இருப்பான்? நாகம் மார்த்த முன்னால் என்ன, அது போகமார்த்த பொன்முலையா என்ன பண்ணும், ஆகம் மார்த்த தோருடையன். உடம்புல ரொம்ப அருமையா யானை தோலை போட்டிருப்பான். கோவன ஆடையின் கீழ் அவருடைய கீழே நாகம் மார்த்த நம்ப பாம்பையும் கட்டிருப்பானா, அப்படி நாகம் மார்த்த நம்பெருமான் நீயது நல்லாரி. அருமையான பாட்டு. இதெல்லாம் ஒரு கருத்தில் மட்டும் தருமன சந்தியான சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நம்பெருமான்கிறத எல்லா பதியத்திலையும் சொல்றாரு. ஆகவே அந்த இறைவனுக்கு பெயரே நம்பெருமான் என்பதாத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. வேற யாருமே சொல்ல முடியாது. நாங்கள் அதை முழுதா வழிபடுகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருந்த போதிலும் கூட நம்பெருமான விட இப்ப தர்ப்பாரண்யேஸ்வரருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. தர்ப்பமாவது ஆரண்யமாவது இல்லை. என்ன சொன்னேன், யார் சொன்ன? தலபுராணக்காரன் சொன்னது. இந்த தலபுராணங்கள் பெரும்பாலும் போனது காரணம் உண்மை அல்லாது சொன்னதுனால தான் காரணம். அதுக்கு என்ன பண்ணுறது, உண்மை அல்லாது. திடீர்னு இந்த ஊரில் வந்து ஐயா நம்ம ஊரை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஒரு புராண பாடுனா, அவ்வளோதான், இந்திரனுங்க வந்தான், சந்திரனுங்க வந்தான், நாகக்கண்ணி எல்லாம் வந்து இங்கே தான் நீராடினாங்கன்னு சொல்லும்போது அப்போ நம்பணும். என்னன்னா, ஆகா நம்ம ஊரில் நாகக்கண்ணியும் இருந்தேன், இப்போ என்னென்னா ஏன் அங்கெல்லாம் குளம் இல்லையான்னு கேட்பான். அன்னைக்கிறமா நமக்கு ஏன்னு சொன்னோம், இன்னைக்கு எவன் கேட்பானா, ஏ பாத்தியா நம்ம ஊர்ல நாகக்கண்ணியெல்லாம் வந்து இது பண்ணாங்களாம், வெள்ளம் தானே, ஏன் அவங்களுக்கெல்லாம் அங்கே குளத்து தண்ணி இல்லையே இங்கே வந்ததுக்கு ஏண்டா அப்படின்னு. நம்ம மெய்கண்ட தேவன் வந்த உடனே, அந்த இதுக்கு வந்த உடனே என்ன பண்ணார், அவரு மீனாட்சத்தில் பாருங்க, திருவானைக்காவலை பற்றி பாடினதை பதிப்பிக்கணும்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர்த்த சொல்லி நேராக போய் இதில் கொண்டு கொடுத்து மயிலாடுதுறையில் இருக்கார் கொண்டு கொடுத்துட்டு வாங்க. அங்கே இருந்து வந்து அவங்க திருச்சியில் பணி செய்கிறவங்க, அவங்க அலுவலகத்தில் படிச்சிருந்த மாதிரி யார் மாதிரி ஐயா கொடுத்தாருனார். நான் உடனே எனக்கு செய்ய முடியாது, காலம் தாழ்க்கும். ஒன்று, நீங்கள் வந்து இப்போ ஒரு நாலு மாதத்தில் செய்ய முடியாது, எனக்கு பல வேலை இங்கே தொடங்கிடுவேன். எனக்கு மேலும் நான் இதில் உடன்பாடு இப்படி சொல்லுங்க, உடன்பாடு தலபுராணத்தில் உடன்பாடு சும்மா தான் வெறுங்கது. அதனால் இதை விட இப்போ திருவானைக்காவல்னு எடுத்துக்கிட்டா அருமையாக அதில் இருக்கிற நல்ல கல்வெட்டுகள், அதுக்குரிய பதியங்கள், அங்கே இருக்கிற திருமேனி அமைப்புகள், அதை பற்றி எழுதுங்க. பஞ்சபூதத்தலங்களில் ஒன்று, ஏன் ஆணைக்கா என்று பெயர் வந்தது, அங்கே இருக்கிற திருமேனியெல்லாம் எப்போ செய்யப்பட்டது, அங்கே எத்தனை பேர் நிபந்தம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ திருவானைக்காவல் என்று வச்சுட்டா இனி அதை பற்றி யாரும் சொல்லக்கூடாது, அந்த அளவில் அப்படி சொல்லுங்கள். பதியம் எத்தனை இருக்குது, யார் யார் பாண்டு பெருமான் என எல்லாவற்றிலும் நான்

கொடுப்பாரு. எனவே நம்பெருமான் என்று அவங்க சொன்னது. எனவே எப்படிப்பட்ட அருமையான பதிகத்தை இங்கே அவருக்கு திருநாட்டில நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடினார். அப்புறம் இங்கிருந்தவாறு புறப்படுங்க. அங்கங்க அந்தந்த ஊர்ல அந்த பெரியவர்கள் இருந்து அவர்களை பாராட்டி பேசியிருக்கார். திருநெல்லக்கரை சொன்ன மாதிரி எல்லாம் அது ஒரு மரபு, எல்லாருமே சேர்க்கிறாங்க. அப்படி செய்கின்ற பொழுது திருச்செங்காட்டங்குடியில நம்முடைய பாடுகின்ற பொழுது பதிகம் முழுதும் சிறு தொண்டரை சொல்லுகிறார். பாடல் தவறாம ஒவ்வொரு பாடலையும் ஒரு விதமா சொல்றார். நம்ம எல்லாவற்றையும் நினைக்க முடியும். அதோட ஒரு அது அகச்சுவை பாடல். அவரு பெண்பால் பெண்பால் பேசுற மாதிரி வச்சு பாடியிருக்காரு. ஒரே ஒரு பாட்டு மட்டும் நம்ம நினைச்சு மேல போலாம். ரொம்ப அருமையான பாட்டு. சிறு தொண்டரை பற்றி பல்வழியா சொல்றார். இதுல அவர் சொல்றார், பொன்னம்பூம் கழிக்கானல்

0: போய் வருவீரில் பர்மியான் பாட்டு.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஏழாம் திருமுறை ஏழாவது பதிகம் ஏழாவது பாடல் கூச நீக்கி. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திரு எதிர்கொள்வாடி

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 75 பதிகம் 4 பாடல் உடம்பெனும். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை தனித்திருநேரிசை.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 19 பதிகம் 4 பாடல் வானமிது வெல்லாம். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு ஆலவாய். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம். வானம் இது எல்லாம் உடையால்

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 1 திருமுறை 17 பதிகம் 6 பாடல் நெறி நீர்மையர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு இடும்பாவனம் பண்ணட்டபாடு. திருச்சிற்றம்பலம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.